இறையருளின் ஒளியில் உங்கள் வாழ்வு என்றும் சிறக்கட்டும். இதுவரை உங்கள் கோடை பண்பலை 100.5 பயணித்தது அருள் மாலை. கோடை பண்பலை 100.5 தரவிருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள்: காலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலாஸ் சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம், 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டைகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி உமன் சின்னர்வியரின் இன்று அன்று, காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் மதுரை மாவட்ட நேயர்களுக்காக, 8:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு கேட்கலாம் உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில் தலைப்பு குரலின் குரல் வளம் வர காத்திருக்கிறது, காலை 9 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில், காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவின் களையும் காணமும், முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை திருச்சி மாவட்டம் தொட்டியம்பட்டம் பாலசமுத்திரம் வாரச்சந்தை அருகிலிருந்து, நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரத்தில் தளம் பதிக்கலாம், 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவலி, பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, பகல் 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக, 2:15 பொன்னியின் செல்வங்கள், 2:30 வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினர் நாமக்கல் மாவட்டம் செந்தில் அவர்கள், நெறியாளிகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள், பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, ஈரோடு மாவட்டம் திருவாச்சி சின்னியம்பாளையம் CK சோமசுந்தரம் அவர்களின் தெரிவில், 3:40 பாட்டும் பதமும், மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிரன் அரிசியின் வண்ண தூரிகையில் சினிமா கொட்டகை, 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் மற்றும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் சினிமா கொட்டகை, மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம், 5:10 பந்தாடும் பந்தாட்டம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம், 5:50 ஆலய தரிசனம், மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள், 6:01 விளக்கேற்றும் வேலை, 6:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 6:40 பண்ணையும் பசுமையும் மா

சாகுபடியில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து விளக்கம் அளிக்கிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முதுகலை ஆராய்ச்சியாளர் சி. நாவரசு அவர்கள். 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல், 8 மணிக்கு இளமை பேசுகிறதில் நாணைகள் சிக்கு புக்கு, 8:50 சேவை செய்திகள், 9 மணிக்கு கொடை தென்றல், 10 மணிக்கு நினைவே சுகம் திருநெல்வேலி மாவட்ட நேயர்களுக்காக, 11 மணிக்கு இரவு சிறகு. இணைந்திருங்கள் உங்கள் கோடை பண்பலை 100.5 ரசித்திருங்கள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நள்ளிரவு 12 மணி வரை. இனி நம் கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம்.

0: 90.5 வசந்த விடியல் நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக இன்று 65 பேருக்கு பத்ம விருதுகளை வழங்குகிறார். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் கரீஃப் பருவத்தில் பயிர் சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் 2% அதிகரித்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 500,000 என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9445061913 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 200,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 27 பேர் காயமடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி தொழிற்சாலை மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்ததாக ரஷ்யா கூறியுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கமைத்துடன் நிறைவு பெற்றது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய வணக்கம் நேர்களே,

0: பனித்துளி நனைந்த விடியலின் புத்துணர்வோடும் மலர்களின் மனம் வீசும் வசந்த காலையின் இனிமையோடும் புதிய நாளை நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் தொடங்க செய்ய அழைக்கிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் கிருத்திகா. இரண்டே அடிகளில் இவ்வுலக வாழ்வின் நெறிகளை எடுத்துரைக்கும் திருக்குறளின் பொன்னான சிந்தனைகளுடன் பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் தகையணங்குறுத்தல் குறள் எண் 1087.

இந்த பெண்ணின் மார்பின் மேல் இட்ட மாறாப்பு மத யானையின் முகத்தின் மேல் இட்ட முகபடாம் போன்றது. குறள் எண் 1087 அதிகாரம் தகை அணங்குறுத்தல்.

இந்த பெண்ணின் மார்பின் மேல் இட்ட மாறாப்பு மத யானையின் முகத்தின் மேல் இட்ட முகபடாம் போன்றது. குறள் எண் 1087 அதிகாரம் தகை அணங்குறுத்தல்.

0: ஓம் சக்தி. கும்பாபிஷேக அழைப்புதல். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் வீரக்கலில் அருள் வாழ்த்து வரும் அருள்மிகு ஸ்ரீ சௌடம்மன் திருக்கோவிலில் வருகிற 24/6/2026 புதன்கிழமை காலை 6:30 முதல் 7:30 மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதால் பக்த கோடிகள் அனைவரும் வருக, சௌடம்மனின் அருள் பெறுக. இப்படிக்கு கோவில் நிர்வாகம்.
1: கோடைப்பண்மலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: ஓம் சக்தி. கும்பாபிஷேக அழைப்புதல். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் வீரக்கலில் அருள் வாழித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ சவுடம்மன் திருக்கோவிலில் வருகிற 24/6/2026 புதன்கிழமை காலை 6:30 முதல் 7:30 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதால் பக்த கோடிகள் அனைவரும் வருக, சவுடம்மனின் அருள் பெறுக. இப்படிக்கு கோவில் நிர்வாகம்.
1: கோடைப்பண்மலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
5: பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: திருவண்ணாமலை செய்யாறு வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலை தரிசிக்கலாம் என்று.

தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 240வது தலமாகும். இங்கு வீற்றிருக்கும் சிவபெருமான் இத்தலத்தில் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேதத்தின் பொருளை விளக்கி அருளினார். இதனால் இத்தலம் திருவோத்தூர் என்ற புராண பெயர் பெற்றது. தற்போது திருவத்திபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு மூலவரான வேதபுரீஸ்வரர் சுயம்புமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இங்கு மூலவரை தரிசிக்க 9 வாசல்களை கடக்க வேண்டும். இந்த ஆலயத்தில் நாகலிங்க அபிஷேகம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இங்குள்ள 11 தலை கொண்ட நாகலிங்கத்திற்கு சனிக்கிழமை ராக காலத்தில் அபிஷேகம் செய்து வழிபட்டால் நாகதோஷங்கள் விலகும் என்பது நம்பிக்கை. இத்தல மூலவரின் மீது ரதசப்தமி நாள் மட்டுமன்றி நாள்தோறும் சூரிய ஒளிக்கதிர்கள் விழுவது விசேஷமானது. இவ்வாலயத்தின் 8 கோபுரங்களையும் ஒரே இடத்தில் நின்றவாறு தரிசிக்க முடியும். அதேபோல் மகாமண்டபத்தின் ஓரிடத்தில் நின்றபடி சுவாமி, அம்பாள், முருகன், கணபதி, நவகிரகங்கள், தலமரம் ஆகியவற்றையும் தரிசிக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள பஞ்சபூத தலங்களின் சன்னிதிகள் அனைத்தும் இங்கு காணப்படுகின்றன. எனவே இத்தலத்தில் வழிபட்டால் பஞ்சபூத தலங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். இங்குள்ள அம்பாள் கையில் ருத்ராட்ச மாலையும் மற்றொரு கையில் தாமரை மொட்டும் அபய அஸ்தம், வரத அஸ்தம் ஆகியவற்றோடு காட்சி தருகிறார்.

வந்தது. இதனால் வருத்தமடைந்த சிவனடியார் ஒருவர் ஆற்றின் கரையை உயர்த்தி கரை கரைந்து போகாமல் இருக்க பனங்கொட்டைகளை நட்டு பனைமரங்களை வளர்த்து வந்தார். பனைமரங்கள் அனைத்தும் ஆண் பனைகளாக இருந்தன. இதனால் நுங்கு முதலிய பயன்கள் கிடைக்கவில்லை. இதை கண்ட சிலர் சிவனடியார்களிடம், எல்லாம் ஆண் பனையாக இருக்கிறது, ஒரு பெண் பனை கூட இல்லை, உமது சிவனின் அருள் இதுதானோ என கேலி செய்தனர். இதனால் வருத்தமடைந்த சிவனடியார் திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு வந்தபோது இது பற்றி கூறினார். உடனே சம்பந்தர் பதிகம் பாடினார். இறுதி பாடலில் குறும்பை ஆண்பனை ஈன் குழை ஓத்தூர் என முடித்தார். அப்போது ஆண்பனைகள் பெண்பனைகளாக மாறி குளித்தள்ளின. இந்த அதிசயத்தை கண்டவர்கள் சைவர்களாக மாறின. தேவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சாபத்தினால் இத்தலத்தில் பனை மரங்களாக பிறந்து சாப விடுதலைக்காக காத்திருந்தனர். அப்போது சம்பந்தர் இறையருளால் ஆண் பனையை பெண் பனையாக்கினார். இவை அனைத்தும் ஒரு காலகட்டத்தில் சிவப்பதம் பெற்றன என தல

0: என கேலி செய்தனர். இதனால் வருத்தமடைந்த சிவனடியார் திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு வந்தபோது இது பற்றி கூறினார். உடனே சம்பந்தர் பதிகம் பாடினார். இறுதி பாடலில் குறும்பை ஆண்பனை ஈன்குளை ஓத்தூர் என முடித்தார். அப்போது ஆண்பனைகள் பெண்பனைகளாக மாறி குளித்தள்ளின. இந்த அதிசயத்தை கண்டவர்கள் சைவர்களாக மாறின. தேவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சாபத்தினால் இத்தலத்தில் பனை மரங்களாக பிறந்து சாப விடுதலைக்காக காத்திருந்தனர். அப்போது சம்பந்தர் இறையருளால் ஆண் பனையை பெண் பனையாக்கினார். இவை அனைத்தும் ஒரு காலகட்டத்தில் சிவப்பதம் பெற்றன என தல புராணம் கூறுகிறது. இதற்கு சான்றாக அம்மன் சந்நிதிக்கு முன் கருங்கல் பனைமரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜை செய்யப்படுகிறது. இத்திருக்கோயிலில் நந்தி மூலவரை நோக்கி நிற்காது, அதற்கு நேர்மாறாக வாயிலை பார்த்தபடி இருக்கும். ஈசன் தேவர்களுக்கு வேதம் மோதி கொண்டிருந்தாராம். அப்போது வேறு யாராவது வந்து இடைஞ்சல் செய்துவிடக் கூடாது என்பதற்காக தக்கவர்களை தவிர வேறு யாரையும் உள்ளே நுழைய விடாது பார்த்து கொள்ள நந்தியை பணித்தார் சிவபெருமான் என்று புராணம் சொல்கிறது. இங்குள்ள நாகலிங்கம் கீழே பூமாதேவி, அதற்கு மேல் மீன், அதற்கு மேல் ஆமை, அதற்கு மேல் 11 யானை, அதன் மேல் 11 சர்ப்பம், அதன் மேல் லிங்கம், அதன் மேல் 11 சர்ப்பத்தலைகள் என்ற அமைப்பில் உள்ளது. இத்தலத்து ஈசனை வணங்குவோர்களுக்கு மன அமைதி கிடைக்கும். நாமும் ஈசனின் அருளால் எல்லா வளமும் பெற்று மகிழ்வோம். இதுவரை திருவண்ணாமலை செய்யாறு வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் வசந்த விடியல்.
2: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு இன்று இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
3: வாழ்த்து சொல்லுங்கள், வாழ்த்துங்கள் வண்ண நிலவை, வாழ்த்து சொல்லுங்கள்.
2: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அன்புடன் அழைக்கிறது கோடை பண்பலை 100.5. அறிமுக நேர்கள் 24/24/24 அனைத்து நேர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045-42. வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒலிப்பதிவு நடைபெறும்.
4: வந்து சொல்லும் வாழ்த்துக்கள், அதிகாலை பூத்த பூக்கள், அவை கூறும் வாழ்த்துக்கள்.
2: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: மழை மொழியில் மனம் நனைய கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
1: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரூர்.

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ரெண்டு செல்லக்குட்டிகள் வந்திருக்காங்க, அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: என் பேர் சிவானி.
0: சிவானி, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: நான் காப்பிலியப்பட்டியில இருந்து வரேன்.
0: உங்க பேர் என்ன சின்ன?
1: கே மோனிகா ஸ்ரீ.
0: மோனிகா ஸ்ரீ, நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: பண்ணை பப்ளிக் சீனியர் செகண்டரி ஸ்கூல், சிபிஎஸ்இ.
0: ஓ, அப்படியா? உங்களோட சேர்த்து இன்னொருத்தவங்களும் வந்திருக்காங்க, அவங்களே சந்திச்சிருவோம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
2: தர்ஷிகா.
0: தர்ஷிகா, நீங்க என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு?
2: காமராஜர் பத்தி.
0: எங்க சொல்லுங்க.
2: சிறுவுகள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு மிகுந்து ஒன்று வந்தது. அங்கிருந்து காமராஜர் இறங்கி வந்தார். அப்போது சிறுமிகளார், ஏன் நீங்க பள்ளிக்கு போகாம ஆடு மேய்த்துட்டீங்கன்னு கேட்டார். அப்போது சிறுமிகள் சொன்னாங்க, பள்ளிக்கூடம் எங்க ஊரில் இல்லை என்று கூறினார்கள். சரி, நான் உங்களுக்காண்டி பள்ளிக்கூடம் அமைத்து தருகிறேன் என்று கூறினார் காமராஜர். அப்போது சிறுமிகளும் சரி என்று கூறினார். நன்றி என்று நன்றி.
0: ஓ, அப்படியா? சரி சரி, நீங்க என்ன சொல்லணும் சொல்ல போறீங்க?
3: மலாலா பத்தி
0: சொல்லுங்க.
3: கேர்ள்ஸ் எஜுகேஷன் அஸ் எ ப்ரையாரிட்டி, மலாலா இஸ் அன் வோக்கல் அட்வொகேட் ஃபார் கேர்ள்ஸ் எஜுகேஷன், ரெகனைசிங் த யூனிக் சேலஞ்சஸ் தே ஃபேஸ் இன் அக்சஸிங் எஜுகேஷன். ஷி ஷேர்ஸ் பர்சனல் ஸ்டோரிஸ் ஆஃப் கேர்ள்ஸ் டிப்ரெஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் கால்ஸ் ஃபார் ஆக்ஷன் டு ரிமூவ் பேரியர்ஸ் அண்ட் கிரியேட் ஏ சேஃப் லேர்னிங் என்விரான்மெண்ட்ஸ் ஃபார் தெம். தேங்க்யூ.

0: அமராவதி, அருணாச்சல் பிரதேஷ், இட்டாநகர், அஸ்ஸாம், டிஸ்பூர், சண்டீஸ்கர், ராய்ப்பூர், கோவா, பானாஜி, பீகார், பாட்னா, குஜராத், காந்திநகர், ஹரியானா, சண்டீஸ்கர், ஹிமாச்சல் பிரதேஷ், ஷிம்லா, பஞ்சாப், சண்டீஸ்கர், ராஜஸ்தான், ஜெய்ப்பூர், உத்தரப்பிரதேஷ், லக்னோ, சிக்கிம், கேங்டாக், திருப்பூர், அகர்தாலா, வெஸ்ட் பெங்கால், கொல்கட்டா, மத்திய பிரதேஷ், பூபால், மகாராஷ்டிரா, மும்பை, ஒடிஷா, புவனேஸ்வர், தெலுங்கானா, ஹைதராபாத், கர்நாடகா, பெங்களூரு, கேரளா, திரிவேண்ட்ரம், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஸ்ரீநகர். நன்றி.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க. யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா?
0: மேம்.
1: எந்த மேம் சொல்லிக் கொடுத்தா?
0: சோசியல் மேம்.
1: சரி, ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்கள் அப்பா பேர் என்ன?
0: ஜோதிமணி.
1: அம்மா பேர்?
0: முத்துலட்சுமி.
1: சரி சரி, உங்கள் அப்பா பேர் என்ன சொல்லுவோம்?
0: குமரவேல்.
1: அம்மா பேர்?
0: ரேஷ்மி.
1: நீங்க படிச்சு பெரிய ஆளானதை என்ன பிறங்க?
0: டாக்டர்.
1: நீங்க?
0: டாக்டர்.
1: சரி, உங்க அப்பா பேர் என்ன சொல்லுவோம்?
2: திருப்பதி.
1: அம்மா பேர்?
2: சுசித்ரா.
1: திருப்பதி அப்பா என்ன வேலை பாக்குறாங்க?
2: ஃபைனான்ஸ்.
1: நீங்க படிச்சு பெரிய ஆளானதை என்ன பிறங்க?
2: டீச்சர்.
1: நீங்க மூணு பேரும் படிச்சு மேலும் மேலும் சிறக்க கூடிய பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
4: மழலை மொழியில் மனம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஓம் சக்தி கும்பாபிஷேக அழைப்புதல். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் வீரக்கலில் அருள்வாளித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ சௌடம்மன் திருக்கோவிலில் வருகிற 24/6/2026 புதன்கிழமை காலை 6:30 மணி முதல் 7:30 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதால் பக்த கோடிகள் அனைவரும் வருக, சௌடம்மனின் அருள் பெறுக. இப்படிக்கு கோவில் நிர்வாகம்.
3: கோடைப்பண்மலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம். கோடைப்பண்பலை 100.5 காலை 8 மணிக்கு கேட்கலாம் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். கேட்டு ரசிக்கலாம் மதுரை மாவட்ட நேயர்களுக்காக. காலை 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம்.
4: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் பாலசமுத்திரம் வாரச்சந்தை அருகிலிருந்து வலமர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் மோகன்.
3: கோடை பண்பலை 100.5 காலை 9 மணிக்கு கேட்கலாம் உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இன்றைய தலைப்பு குரலின் குரல் வலம் வர காத்திருக்குது, கேட்டு ரசிக்கலாம்.
4: கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 சிறப்பு வென்றார் வந்தார்.
5: ஒரே ஒரு பெயர்தான் கோடை பண்பலை. அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர்தான்.
6: இப்படி இருக்கும்,
7: வெறித்தனமா இருக்கும்,
6: நெஞ்சுக்குள்ள

0: கோடை பண்பலை 100.5.
1: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
2: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
1: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை கோடை பண்பலை 100.5.
3: எத்தனை

0: பயிற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
4: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
5: ஓம் சக்தி கும்பாபிஷேக அழைப்புதல். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் வீரகளில் அருள் வாழித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ சௌடம்மன் திருக்கோவிலில் வருகிற 24/6/2026 புதன்கிழமை காலை 6:30 முதல் 7:30 மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதால் பக்த கோடிகள் அனைவரும் வருக, சௌடம்மனின் அருள் பெறுக. இப்படிக்கு கோவில் நிர்வாகம்.
6: கொடைப்பன்மலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள். திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
9: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம்.
10: வசந்த விடியல்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தனியார் ஊடக நிறுவனம் சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார். நாட்டில் 25 கோடிக்கும் அதிகமானோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய சாதனை என்று அவர் கூறினார். வறுமை ஒழிப்பு என்பது வளர்ச்சி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான உந்து சக்தியாக திகழ்கிறது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய உயிரி எரிசக்தி திட்டம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் நேற்று அவர் பங்கேற்றார். உயிரி எரிசக்தி பயன்பாடு அதிகரிப்பதன் மூலம் எல்பிஜி மற்றும் புதைப்படிவ எரிபொருட்களை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று அவர் கூறினார். உயிரி எரிசக்தி திட்டம் ஆண்டுதோறும் 59 லட்சம் கிலோ எல்பிஜி நுகர்வை குறைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டம் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்கும் என்று திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறினார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் சட்டக்கல்லூரி மாணவர் சேர்க்கையில் தரவரிசையில் முன்னணி இடம் பிடித்தவர்களுக்கு சேர்க்கை ஆணைகளை சென்னையில் நேற்று அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், சென்னையில் மகளிருக்கான சட்டக்கல்லூரி தொடங்கப்படும் என்று தெரிவித்தார்.
2: நம்மளுடைய சட்டக்கல்லூரி அனைத்தையும் மேம்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு தேவையான அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் அனைத்தும் செய்து கொடுத்து இந்த சட்டக்கல்லூரிகளை அனைத்து உலகத்தரம் வாய்ந்த சட்டக்கல்லூரியாக மாற்றி மாணவர்களுக்கு மிக சிறந்த ஒரு கல்வியை கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வேலை செய்திருக்கிறோம். சென்னையில பெண்களுக்கான ஒரு புது சட்டக்கல்லூரி உலகம் தரம் வாய்ந்த அனைத்து வசதிகளுடன் நல்ல ஒரு கரிக்குலமோட வந்து ஒரு சட்டக்கல்லூரி துவங்கிறதுக்கான பணிகளையும் துவங்கிருக்கிறோம். விரைவாக அனைத்து பணிகளையும் முடித்து அறிவிப்புகள் வெளியிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வருகிறோம்.
1: சென்னையில் உள்ள குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் கூறியுள்ளார். முதன்மை தேர்வுக்கான பயிற்சியை இந்த மையத்தில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். தமிழக மாணவர்கள் அதிக அளவில் குடிமைப்பணி தேர்வுகளில் தேர்ச்சி பெறும் வகையில் பயிற்சிகள் மேம்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள அரசு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி

0: மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாநிலத்தில் சுமார் 18,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று ஆயிரக்கணக்கானோர் காத்திருக்கும் சூழ்நிலையில் இந்த பணியிடங்களை நிரப்ப அரசுக்கு எந்த சிக்கலும் இல்லை என்று திரு நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க சீமை கருவேல மரங்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு அருகே இது தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மரங்களால் ராமநாதபுரம் மாவட்டம் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த மரங்களை வளர்த்துள்ள பகுதியில் விவசாயம் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வைகோ கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாடு முழுவதும் வரும் 28 போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் இம்முகாமிற்காக விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: போலியோ சொட்டு மருந்து முகாம் வருகின்ற 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை என்று நாடு முழுவதும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் 1,08,343 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பணிக்காக கிராம பகுதியில் 964 முகாம்கள், நகராட்சி பகுதியில் 20 முகாம்கள் என மொத்தம் 984 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பெருமளவில் மக்கள் கூடும் இடங்களான பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், சந்தைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் சுங்கச்சாவடி போன்ற இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட உள்ளது. அரசு வழங்கும் போலியோ சொட்டு மருந்து முற்றிலும் பாதுகாப்பானது. எனவே மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள், குறிப்பாக தாய்மார்கள், பிறந்த குழந்தை முதல் 5 அனைத்து குழந்தைகளுக்கும் ஏற்கனவே போலியோ சொட்டு மருந்து கொடுத்திருந்தாலும் மீண்டும் 28/6/2026 அன்று இந்த சிறப்பு முகாம்களில் அளிக்கப்படும் போலியோ சொட்டு மருந்து வழங்கி போலியோ இல்லா சமுதாயத்தை உருவாக்க ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: கோவையில் உள்ள மத்திய கரும்பு நிறுவனத்தின் சார்பில் தமிழக கேரள எல்லைப்பகுதியில் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு முகாம் நடைபெற்றது. இதில் 50 மேற்பட்டோர் பங்கேற்று பயனடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கோயம்புத்தூரில் உள்ள மத்திய கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் கோவை கேரள எல்லைப்பகுதியான பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள மேல சுற்றரா பகுதியில் பழங்குடியினருக்கான விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் பழங்குடியினருக்கான வெள்ளம் சார்ந்த தொழில் வாய்ப்புகள், ஊட்டச்சத்து தோட்டம் அமைத்தல், பழங்குடியின பெண்களுக்கான சுகாதார குறிப்புகள், இயற்கை முறையில் சிறுதானிய சாகுபடி மற்றும் சமச்சீர் உரமிடல் ஆகிய தலைப்புகளில் விளக்க உரைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் 50 மேற்பட்ட பழங்குடியினர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்தது. சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பகலில் வெயில் வாட்டி வைத்த நிலையில் மாலை நேரங்களில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து திடீரென ஆரணி டவுன், ஆரணி கொசப்பாளையம், சைதாப்பேட்டை, அருணகிரி சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான இரும்பேடு, சேவூர், புதுப்பாளையம், அம்மாப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இந்த கனமழையின் போது ஆலங்கட்டி மழையும் பெய்தது. இதனால் வெப்பத்தால் அவதிப்பட்ட வந்த மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
0: இருவரி செய்திகள். ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி தொழிற்சாலை மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 5 உயிரிழந்ததாக ரஷ்யா கூறியுள்ளது. நாடு முழுவதும் கரீஃப் பருவத்தில் பயிர் சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில்

0: ஒப்பிடுகையில் 2% அதிகரித்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உயரதிகாரிகள் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளுடன் மேற்கொள்ளப்படும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து 2 நாள் தேசிய கருத்தரங்கம் புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. 7 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பங்கேற்கும் ஊராட்சி நிர்வாகம் குறித்த மண்டல பயிலரங்கு ஸ்ரீநகரில் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் சார்பில் இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 5 லட்சம் என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி சென்னையில் மாநில விளையாட்டுத்துறை சார்பில் அது தொடர்பான நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. விளையாட்டுச் செய்தி. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் 7 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: விடியலின் ஒளியும் வசனத்தின் இதமும் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்பட்டும் புதிய வெற்றிகளையும் உங்கள் வாழ்வில் விதைக்கட்டும் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுகிறேன். உங்கள் கிருத்திகா.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கிய வசந்த விடியல்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு காட்சியை நாம் காண கண்களில் உள்ள கார்னிமா, கண்மணி, ஜரிஸ், லென்ஸ், சிலியரி பாடி, லிபரியஸ், லுலப்டமர், ரெட்டினா, ஸ்க்லிரா, கெராய்டு என இத்தனை உறுப்புகள் வேலை செய்து ஆப்டிக் நரம்பு வழியாக மூளைக்கு செல்லும். அது காட்சியாக விரியும். அப்படியான காட்சியை இந்த காலை நேரத்தில் இயற்கை விரித்து வைத்திருக்கிறது. இமை திறந்த அனைவருக்கும் இயற்கை காட்சியை விருந்து வைத்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் செவி திறந்த அனைவருக்கும் இசை விருந்து படைக்க தொடங்குகிறது கொடை பண்பலை 100.5 MHz-இன் சுகமான காலை.

கொடை பண்பலை இசை ஊற்று உங்களின் செவிகளில் இன்பத்தை வார்த்து கொண்டிருக்கும் சுகமான காலையோடு இணைந்திருக்கிறோம். நேர்களே, இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் மதுரை மாவட்ட நேர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. 9:00 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். இன்றைய வானவில் குரலின் குரலாக சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைகிறார் புலவர் தேனி நாகலாபுரம் ச ஞ இளங்குமரன் அவர்கள்.

சென்னை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: மதுரை திருப்பரங்குன்றம் தியாகராஜர் பொறியியல் கல்லூரி சாலையில் உள்ள கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆய்வு மையத்தில் இன்று வெள்ளாடு வளர்ப்பு பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ள விவசாய பெருமக்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 04-52 முன்னிணைத்து 24-83-903. எண் மீண்டும் 04-52 முன்னிணைத்து 24-83-903.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

சுகமான காலை தந்து கொண்டிருக்கிறது. கொடை பண்பலை 100.5 MHz. ஒரு மேலாடையை அணிந்து கொண்டால் போதும், அது காற்றிலிருந்து நீரை உறிஞ்சி நேரடியான சுத்தமாக நீராக தரும். அப்படி ஒரு கோட்டை ஆஸ்டினில் உள்ள டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தின் பொறியாளர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள்.

இருக்கிறாங்க. சுமார் 400 மில்லி முதல் 900 மில்லி வரை ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்யுமாம் அந்த கோட். அவங்க அதிகபட்சமாக 1300 மில்லி லிட்டர் வரை நீரை காற்றிலிருந்து பெற்று இருக்கிறாங்க. இது போன்ற அமைப்பை கோட் மட்டுமல்ல முதுகுப்பை மற்றும் பிற சாதனங்களிலும் பயன்படுத்தும் முயற்சியை மேற்கொண்டு இருக்கிறாங்களாம். மீட்பு பணியாளர்கள், மலையேற்றம் செய்வோர், விவசாயிகள் என பலருக்கும் இந்த தொழில் நுட்பம் உதவும்னு சொல்றாங்க. சீக்கிரம் காற்றிலிருந்து தண்ணீரை பிரித்தெடுக்கும் கோட் வாங்க முயற்சிப்போம் என காற்றிலிருந்து இசையை பிரித்து தரும் கோடை பண்பலை வானொலி சொல்லிட்டு இருக்கு நண்பர்களே.

இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் பாலசமுத்திரம் வாரச்சந்தை அருகிலிருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் மோகன்.

0: 52 ஆண்டுகள் பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
1: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.
2: கோடைப்பண்மலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
2: பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
6: தரமான தயாராகுது
7: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: வணக்கம் அண்ணா.
9: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்த அமருங்கள். இன்று என்ன அமைச்சரே சிறப்பு, என்ன தகவல்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள்.
8: உங்களுக்கு என்னமண்ணா, வந்த உடனேயே உட்காருங்கள் என்கிறீர்கள், இன்று என்ன என்கிறீர்கள், தகவல்களை சொல்லுங்கள் என்று விட்டு கம்பீரமாக அமர்ந்து கொள்கிறீர்கள். தகவல்களை தேடி தேடி தொகுத்து கொண்டு வருவதற்குள் நான் படுகிற பாடு இருக்கிறது.
9: சரி சரி விடுங்கள் அமைச்சரே. வேண்டுமானால் என்ன, அரண்மனை கணக்கரிடம் சொல்லி உங்கள் சம்பளத்தில் 1.5% சேர்த்து கொடுக்க சொல்லிவிடுகிறேன்.
8: என்ன, 1.5%? சரியாய் போய்விட்டது.
9: ஆனால் ஒன்று அமைச்சரே, நீங்கள் கூடுதலாக பெறும் 0.5%-ல் 0.75% எனக்கு வந்துவிட வேண்டும். ஏனென்றால் நான் தானே உங்களுக்கு அந்த 0.5% சம்பள உயர்வை பரிந்துரை செய்கிறேன்.
8: எனக்கு சம்பள உயர்வே வேண்டாம், போதுமா. இன்று மிக முக்கியமான ஒரு நாள், நிறைய செய்திகளை தகவல்களை தர்பாரில் சொல்ல வேண்டியிருக்கிறது.
9: அப்படியா, அப்படி என்ன நாள் அமைச்சரே?
8: இன்று June 23 சர்வதேச விதவைகள் நாள், இன்டர்நேஷனல் விடோஸ் டே.
9: கணவனை இழந்திருந்தாலும் வாழ்க்கையை இழக்கவில்லை என்கிற நம்பிக்கையோடு குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் ஓடிக்கொண்டிருக்கிற துணையை இழந்த அந்த பெண்களுக்கு நம் இரு கரங்களையும் கூப்பி தர்பாரின் சார்பில் இந்த நேரத்தில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம் அமைச்சர்.
8: நல்லது நல்லது மன்னா. கணவரை இழந்திருந்தாலும் தனி ஒருவராய் இருந்து வாழ்க்கையில் சாதித்த சாதனை மகளிரை பற்றி இன்றைய தர்பாரில் பேசுவோமா?
9: பேசலாம் பேசலாம் அமைச்சரே. ஆனால் துணையை இழந்த பெண்களும் சாதனையாளர்கள் பட்டியலில் இருக்கிறார்களா?
8: என்னமனா இப்படி கேட்டுவிட்டீர்கள்? தன் வாழ்க்கை துணையை இழந்த பெண்களில் எத்தனையோ பேர் பல சாதனைகளை செய்திருக்கிறார்கள். ஏன், இன்னும் ஒரு சிலர் உலக அளவிலும் நம் இந்திய அளவிலும் மிக உயரிய பதவிகளான பிரதமராகவும் இருந்திருக்கிறார்கள். ஏன், குடியரசுத் தலைவராக கூட தற்போது பதவி வகித்து வருகிறார்களே.
9: அப்படியா, என்ன அமைச்சரை சொல்லுகிறீர்கள், கேட்பதற்கே பிரமிப்பாக இருக்கிறதே.
8: கைம்பெண்ணாய் இருந்தாலும் அனைத்து துறைகளிலும் சாதிக்க இயலும் என்பதற்கு எடுத்துக்காட்டாய் விளங்கும் 5 இரும்பு பெண்களை பற்றி இன்றைய தர்பாரில் சொல்கிறேன். கேளுங்கள் மன்னா.
9: சொல்லுங்கள் சொல்லுங்கள் அமைச்சரே.
8: கணவரை இழந்திருந்தாலும் உலக அரசியலையே தன்னால் ஆட்டி வைக்க இயலும் என்பதற்கு சான்றாய் விளங்கியவர்தான் பிரிட்டனின் முன்னாள் பிரதமர் மார்கரெட் தாட்சர். உலகமே இவரை இரும்பு பெண்மணி, அயன் லேடி என்று அழைத்தது மன்னா.
9: ஆமாம் ஆமாம் அமைச்சரே, கேள்விப்பட்டிருக்கிறேன்.
8: அடுத்ததாக நம்முடைய இந்தியாவைச் சேர்ந்த கல்பனா சரோஜ் அவர்கள் தன் துணையை இழந்த பிறகு கையில் வெறும் 2 ரூபாயோடு மும்பை நகருக்குள் நுழைந்தாராம். தையல் தொழில் செய்து சிறுக சிறுக பணம் சேர்த்து முன்னேறி இன்று 100 கோடிகளுக்கு சொந்தமான ஒரு பிரபலமான தனியார் நிறுவனத்தின் தலைவராக திகழ்கிறார். இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது அளித்து கௌரவித்திருக்கிறது மன்னா.
9: ஆஹா, வறுமையும் தனிமையும் சாதிப்பதற்கு தடையில்லை என்பதை மெய்ப்பித்து காட்டிய நிஜமான மில்லினியர் அவர் என்று சொல்லலாம் அமைச்சரே. அடுத்து
8: நம் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் மன்னா. தன் வாழ்க்கையில் கணவரை இழந்து தவித்த எத்தனையோ பெண்களுக்கு ஆதரவு கொடுத்து அவ்வை இல்லம் என்ற ஒரு காப்பகத்தை தொடங்கி அவர்களுக்கு கல்வியும் கற்றுக் கொடுத்தார். தையல் போன்ற சிறு தொழில்களையும் கற்றுக் கொடுத்து சமூகத்தில் அவர்களை தலைநிமிர வைக்க உதவி இருக்கிறார் மன்னா.
9: ஆஹா, நம் தமிழ்நாட்டில் இது போல இருக்கும் பெண்களுக்கு ஒரு ஒளிவிளக்காய் திகழ்ந்திருக்கிறார் அமைச்சரே.
8: ஆமாம் ஆமாம் மன்னா.
9: சரி அமைச்சரே, துவக்கத்தில் இது போல பெண்கள் எல்லாம் உயர்ந்த பொறுப்புகளான

0: குடியரசுத் தலைவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், பிரதமராக இருந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னீர்களே.
1: இந்திய நாட்டின் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் தன்னுடைய 42வது வயதில் கணவரை இழந்தார். அதற்கு பிறகு தளர்ந்து விடாது இந்திய நாட்டின் பிரதமர் என்ற பொறுப்பையும் அடைந்தார்.
0: ஓஹோ,
1: இன்று நம் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருக்கும் மதிப்பிற்குரிய திரௌபதி முர்மு அவர்கள் கூட துணையை இழந்த ஒருவர் தான் மன்னா. 2009 முதல் 2014 இந்த குறுகிய ஆண்டுகளுக்குள் தன் கணவர் மற்றும் 2 மகன்களை இழந்திருக்கிறார். அந்த மன அழுத்தத்திலிருந்து மீண்டு வர தியானம் மற்றும் ஆன்மீகத்தின் துணையை நாடிய அவர் மக்கள் பணியில் ஈடுபட்டு ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஆளுநராக திகழ்ந்தார். தற்போது நம் இந்திய நாட்டின் மிக உயரிய பதவியான குடியரசுத் தலைவர் என்ற நிலையை அடைந்திருக்கிறார் மன்னா.
0: உண்மையாகவே போற்றுதலுக்குரியவர்தான் அமைச்சரே.
1: கைம்பெண்கள் தினத்தையொட்டி இந்த 2026 ஆண்டிற்கான இந்திய நாட்டில் கடைபிடிக்கப்படும் கருப்பொருள் என தெரியுமா மன்னா? இன்விசிபிள் விமென்ஸ், இன்விசிபிள் ப்ராப்ளம்ஸ். அதாவது கண்ணுக்கு தெரியாத பெண்கள், கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள். கணவரை இழந்த பெண்களின் வழிகள் வெளியே தெரிவதில்லை, ஆனால் அவர்களுக்கு சிறிதளவு அன்பும் சுயதொழில் செய்ய சிறிய வாய்ப்பும் கொடுத்தால் அவர்களாலும் வானத்தை தொட முடியும் மன்னா.
0: அருமை அருமை அமைச்சரே. நம் வீட்டிற்கு அருகில் கூட வாழ்க்கை துணையை இழந்த பெண்கள் இருக்கலாம். அவர்களை மரியாதையோடு நடத்துவோம், அவர்களுக்கு உளமார உதவுவோம்.
1: நல்லது நல்லது மன்னா. சரி மன்னா, துவக்கத்தில் நீங்கள் எனக்கு தருவதாக சொன்ன 0.5% ஊதிய உயர்வில் 0.75% உங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று சொன்னீர்களே, அந்த 0.75% ஒதுக்கலுக்கு பெயர் என்னமண்ணா?
0: அமைச்சர் மன்னருக்கு தரும் அன்பு பரிசு.
1: என்ன?
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: கொடை பண்பலை இசை ஊற்று உங்களின் செவிகளில் இன்பத்தை வார்த்து கொண்டிருக்கும் சுகமான காலையோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் மதுரை மாவட்ட நேயர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. 9:00 உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். இன்றைய வானவில் குரலின் குரலாக சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைகிறார் புலவர் தேனி நாகலாபுரம் ச ஞா இளங்குமரன் அவர்கள்.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: கொடைப்பண்மலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
8: பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

கூடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் சுகமான காலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உலக கோப்பை கால்பந்து போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா அணி 2-0 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரியாவை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்கிறது. இதன் மூலம் நட்சத்திர வீரர் லியோனல் மெஸ்ஸி உலக கோப்பை வரலாற்றில் அதிக கோல் அடித்த வீரர் என்ற புதிய சாதனையை படைத்திருக்கிறார். கமிஷன் தொகைக்கு ஆசைப்பட்டு சைபர் குற்றவாளிகளிடம் வங்கிக் கணக்குகளை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி அளிப்போர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என காவல்துறை சார்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இப்படி நம்மை சுற்றி பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் இன்றைய சூழலில் என்ன நடந்தது? இதே தினத்தில் அன்று தொகுத்து வழங்குகிறது கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் இன்று அன்று.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமன்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமன்ஸ் இனவர்
1: பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: ஜூன் 23
3: நம் இந்திய நாட்டின் முன்னாள் பிரதமர் அன்னை இந்திராவின் 2வது புதல்வர்.
2: தரை வழியாகவும் வான் வழியாகவும் வாகன சாகசங்கள் செய்வதில் முதல்வர்.
3: பந்தய கார்களை உருவாக்குவதிலும் உலா வருவதிலும் ஈடுபாடு.
2: இந்திய மக்களில் பாமரரும் மகிழ்ந்து வாங்க வேண்டும் என சொன்னார் அன்போடு.
3: அதனால் உருவானது மாருதி உத்யோக் எனும் வாகன உற்பத்தி நிறுவனம்.
2: அதில் எண்ணற்ற தொழிலாளர்கள் பெற்றனர் உத்யோகம்.
3: மேனகா காந்தியின் கணவர் இவர்.
2: குறுகிய காலத்தில் அரசியலில் இவர் போல பிரகாசித்தவர் எவரும் இலர்.
3: 1980
2: இந்திய அரசியல்வாதி
3: சஞ்சய் காந்தியின் நினைவு தினம் இன்று.
2: உண்மையான மகிழ்ச்சியை தருவது எது?
3: பொன்னா?
2: பொருளா?
3: வசதியா?
2: வாய்ப்பா?
3: அலசி ஆராய்ந்தால்

0: அடுத்தவர் துயர் போக்குவதில் தான் உண்மை மகிழ்ச்சி ஒளிந்திருக்கிறது.
1: சேவை ஒன்றுதான் மானுடம் காக்கும்.
0: சேவை ஒன்றுதான் வாழ்ந்த பின்னும் பேசும்.
1: பொதுமக்கள் சேவையை வலியுறுத்தும் ஓர் நாள்
0: ஐநா வரையறை செய்தது இந்நாள்
1: 2003 இருந்து கொண்டாடப்படுகிறது.
0: பொது சேவையின் தரம் உயர வேண்டும்.
1: சாமானியர்க்கும் வாழ்வில் ஒளி பிறக்க வேண்டும்.
0: 2003
1: ஐநா பொது சேவை நாள் தொடங்கப்பட்ட தினம் இன்று. கணவனை இழந்து தவிக்கும் பெண்களுக்கென அமைக்கப்பட்ட நாள் இன்று.
0: துணைவன் இல்லாததால் ஆதரவின்றி தவிக்கும் மாதருக்கான நாள் இன்று.
1: உலகில் கைம்பெண்களின் நிலை குறித்து ஆய்ந்து ஆறுதல் வழங்க ஐநா எடுத்த முடிவு.
0: ஜூன் 23
1: அகில உலக கைம்பெண்கள் தினம் இன்று.
2: ஓடி விளையாடு பாப்பா,
3: நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா
2: என்றார் நம் முண்டாசு கவி.
3: விளையாட்டுகள் நம் வாழ்வை வளமாக்கும்
2: படிகட்டுகள்.
3: போட்டி விளையாட்டுகளை
2: ஊக்குவிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது
3: ஓர் நாள்
2: அன்று.
3: பண்டைய ஒலிம்பிக் விளையாட்டுகளின்
2: புத்துயிர்ப்பு என
3: போட்டி விளையாட்டுகளை
2: ஊக்குவிப்பதற்காக பியரி டி கோபர்டின்
3: என்பவரால் உருவாக்கப்பட்ட
2: உலக ஒலிம்பிக் ஓட்ட நாள்
3: என்று.
2: எழுத்துக்கள் நம் வாழ்வின் வடிகால்கள்.
3: உள்ளத்து உணர்வுகளை வெளிக்காட்ட,
2: உயர் ஞானத்தை அடையாளப்படுத்த,
3: அன்றாடங்களின் அனைத்தையும் அசைவிக்க,
2: அன்பை சொல்ல,
3: அறிவை வளர்க்க,
2: அறநெறிகளை அழகாய் சொல்ல கிடைத்த ஆயுதம்
3: எழுத்துக்கள்.
2: எழுத்தாணி கொண்டு ஓலை சுவடிகளில் வடித்தனர் காவியங்களை அன்று.
3: விசையின் அழுத்தத்தால்
2: காகிதங்களில் எழுத்துக்கள் அச்சு கோர்க்கப்படுகின்றன
3: என்று.
2: விரல்களில் தட்டலில் பிறக்கும் எழுத்துக்களை
3: உருவாக்கும் தட்டச்சு கருவியை கண்டுபிடித்ததற்கான
2: காப்புரிமத்தை கிறிஸ்டோபர் சோலசு பெற்ற நாள்
3: என்று.
2: ஆண்டு
3: 1868.
2: அருட்சகோதரி அன்னை தெரசா அவர்கள் ஆரம்பித்த
3: பிறரன்பின் பணியாளர் அமைப்பை அவருக்கு அடுத்து
2: பொறுப்பேற்று நடத்தியவரும்,
3: அவ்வமைப்பினை அன்னை அவர்களின் மறைவுக்கு பின்னர்
2: ஆப்கானிஸ்தான்,
3: இஸ்ரேல்,
2: தாய்லாந்து போன்ற நாடுகளில் துவங்கி
3: அவ்வமைப்பின் நீட்சியை 134 நாடுகளுக்கு எடுத்துச் சென்ற
2: அருட்சகோதரி நிர்மலா எனும் நிர்மலா ஜோஷி அவர்களின் நினைவு நாள்
3: என்று.
2: ஆண்டு
3: 2015.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டுச்சு வைத்தோ பிருத்வி விமன்ஸ் இனவர் வழங்கிய இன்று அன்று.
4: பிருத்வி Women's Innovator, your perfect partner. Prithvi, Prithvi, Women's Innovator, your perfect partner.
5: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
6: JKKM Engineering College கோபிச்செட்டிப்பாளையம், AICTE Idea Lab, ARVR Lab, Drone Lab and Community Radio Station போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட a leading autonomous institution.
7: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா College of Technology கோபிச்செட்டிப்பாளையம்.
6: கவுன்சிலிங் கோட் 2758.
8: இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
9: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
10: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
11: 1, 2, 3 and 4.
8: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு இன்று இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
12: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
13: கோடை பண்பலை வானொலி
12: அறிமுக நேயர்கள் 24, 24, 24 அனைத்து நேயர்களும் 24, 24, 26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0454 2.
8: வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நடைபெறும்.

கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த உற்சாகம் பட பாடலோடு நிறைவுக்கு வருகிறது கொடை பண்பலை 100.5 MHz சுகமான காலை. இனி கொடை பண்பலையில் மதுரை மாவட்ட நேயர்களை சந்திக்கவிருக்கிறது மனதோடு ராகம் நிகழ்ச்சியின் முகப்பில் செய்தி சுருக்கம்.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பின் சார்பில் ஏல நடைமுறைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள நாஃபெக்ஸ் என்ற இணையதளத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் ஈயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 500,000 என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9445061913 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 200,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
2: ஒரு புள்ள கேக்குது கோடை எப்பம் தானுங்க.

0: அனைவரும் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

இனிய வணக்கம் நேர்களே. மனதை வருடும் மென்மையான மெட்டுக்களும் நினைவுகளை தழுவும் இனிய பாடல்களும் இணையும் இசை பயணம் உங்கள் உள்ளத்தின் உணர்வுகளுக்கு ராகம் சேர்க்க கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பிக்க அழைக்கிறது மீனாட்சி அம்மன் அருளால் மகிமை பெற்ற திருநகரம், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமைமிக்க மண்ணும், வைகை நதி வளம் சேர்க்கும் வரலாற்று சிறப்புமிக்க பூமியும், மல்லிகை பூவின் மனமும் ஜிகர்தண்டாவின் சுவையும் உலகமறிந்த அடையாளமுமாக விளங்கும் மதுரை மாவட்ட நேர்களுடன் இனிமையான ராகம் பாட அழைக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். அன்பு நேயர்கள் அனைவரும் நிகழ்ச்சியில் இணைய அழையுங்கள். 24, 24, 26 மற்றும் 290, 333 மகளிர் இணையலாம். 24, 24, 29 என்ற எண்ணிலும், அறிமுக நேயர் 24, 24, 24 என்ற எண்ணிலும், முன் இணைப்பிற்கு 0, 4, 5, 4, 2 என்ற எண்ணிலும் இணையலாம்.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
4: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய்.
6: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
7: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
8: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
9: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
8: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம்.
10: இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
11: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
10: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
12: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
13: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
14: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
15: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
16: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
15: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
16: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
15: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
16: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
14: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
17: அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். வயசாகிறதே ஒரு பிரச்சனை. வயசானவங்க நமக்கு பிரச்சனை அப்படின்னு சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க. நமக்கும் வயசாகும் அப்படிங்கிறது இன்னொரு பிரச்சனை. வயசாகிற போது வர பிரச்சனையில பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? ஒரே விஷயத்தை 10 தடவை சொல்லுவோம், கேட்கிறவங்களுக்கு கோபமா வரும். சொல்லிட்டோமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எல்லாத்தோட கூடமே மருந்து சாப்பிட்டோமா இல்லையா அப்படிங்கிற ப்ரெஷருக்கு, சுகருக்கு, அப்புறம் ராத்திரி தூக்கத்துக்கு மாத்திரை போடுறவங்க மாத்திரையை பிரிக்கும் போது ஒரு ஃபோன் வந்துடும், அல்லது மாத்திரை போட்டுட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக மாத்திரையை கீழே வச்சுட்டு தண்ணியை குடிச்சுட்டு வெளியில் போயிடுவாங்க. தண்ணி குடிச்சமே அப்போ மாத்திரையை போட்டிருப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் தான் கரெக்டாக வெட்டி ஒரு டப்பாவில் போட்டு மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே அப்படிலாம் போட்டு கொட்டிக்குவாங்க. அவங்களுக்கு மாத்திரையை பிரித்து பார்த்தா தெரிஞ்சு போயிடும். அது சில பேருடைய புதுசாத்தின ஒரு பாக்ஸில் கரெக்டாக 7 நாளைக்கு வேண்டிய சாப்பிட வேண்டிய காலை மாலை 3 இதோட அப்படி 7 நாளைக்கு வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் மாத்திரை யாத்திரை போகிற வரைக்கும் மாத்திரை இல்லையா? இப்படி வயசாக 100 கணக்கான பிரச்சனை வருது. எனக்கு ரொம்ப மறதியாக இருக்குது அப்படின்னு நான் ஒருத்தேன். மருதிக்கு ஒரு நல்ல மாத்திரை இருக்கு சார்,

0: போட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபக சக்தி கூடும் அப்படின்னு. அப்படியா, என்ன மாத்திரை? மறந்து போச்சு சார். அதாவது பாருங்க, மறதிக்கு மாத்திரையே மறந்து போச்சு. அவன் எப்பேற்பட்ட ஆள்? அவன் வாழ்க்கையில நினைவாற்றல் நமக்கு 50 வயசுக்கு அப்புறம் குறையும் போது முக்கியமான வார்த்தையை கவனிங்க, என்னை நானே கவனித்துக் கொள்ளுதலில் குழப்பம் ஏற்படும். சார், எப்பவுமே இன்னொருத்தர் கவனிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா, சில பேர் வயசானவன் வீட்டுக்கு வெளியே போனா வீட்டுக்குள்ள திரும்ப வர முடியாது. விளம்பரம் கொடுத்துருப்பாங்க, அவரை பார்த்தால் வீட்டுக்கு அனுப்பி, அவங்க வீடு ஞாபகம் வராது. மறதி நோய் அப்படியே வர வர என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ரூட்டு மறந்து போயிடும். பறவை கூட தான் கூட கண்டுபிடிச்சி எவ்வளவு மைல் இருந்தாலும் தள்ளி வரும். 10,000 மைல்லாம் பறந்து வந்து பழைய இடத்துல முட்டை பிடிக்கிற பறவை எல்லாம் இருக்கு உலகத்துல இல்லைன்னு சொல்லல. ஆனா மனிதனுடைய சாபக்கேடு ஒரு முதுமை வரும்போது அந்த மாதிரியான சில விஷயங்கள் ஏற்பட்டுடும். அப்ப நம்மளை இன்னொருத்தர் கவனிக்கணும், நம்ம இன்னொருத்தருக்கு சுமையா மாறிடும் காலம் ஆக ஆக. இதை பத்தி ஒரு அமெரிக்க மருத்துவர் நல்லா ஆராய்ச்சி பண்ணி அவர் சில குறிப்பு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? சிம்பிளா மருந்து இல்லாம உங்க மூளையை தூண்டுவது எப்படி அப்படின்னு. எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், வாக்கிங் போகும்போது மேடு பள்ளத்துல நடங்க. சார், மேடு பள்ளத்துல நடந்தா கால் தடுக்கி விழுந்துடும். இல்ல இல்ல இல்ல, இதை வந்து மூளை பேலன்ஸ் பண்ணணும். உங்களுக்கு கால் அப்படி போகும்போது அந்த மூளைக்குள்ள வந்து அந்த மின் அதிர்வுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். மேடு எது பள்ள எதுன்னு இதை சென்ஸ் பண்ணி மூளைக்கு தகவல் போய் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணணும். அந்த உத்தரவு கொடுத்து நீங்க ஆக்டிவா இருக்கணும்னா ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ், மெல்லிய மென்மையான இடத்துல நடக்கிறத விட வயல் வரப்பு பள்ளம் மேடு ஏறி இறங்கி நடங்க. அப்போ உங்களுக்கு நினைவாற்றல் அதிகமா இருக்கும் அப்படின்ற உண்மை. இந்த மூளைக்குள்ள இருக்கிற மின் தூண்டல் நடந்துகிட்டே இருக்கும். அப்பதான் மூளை வந்து தன்னை இளமையா வச்சிருக்கும், தக்க வச்சிருக்கும், நினைவாற்றல வச்சிருக்கும். இதுல இன்னொரு குறிப்பு இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி பாசிட்டிவ் சஜஷன் நீங்க கொடுத்துக்கோங்கிறார். இது ரொம்ப முக்கியம். நான் நன்றாக இருக்கிறேன், எனக்கு இப்போது நினைவாற்றல் கூடி இருக்கிறது, நன்கு பசி எடுக்கிறது, இதெல்லாம் பாசிட்டிவ் சஜஷன். என்ன கேட்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய மூளை ரியாக்ட் பண்ணணும். சில சமயத்தில் ஃபோனில் பார்த்தா நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்களோ அது யூடியூப்ல அப்படியே வரும். நீங்கள் ஆன் பண்ண உடனே பாப்பாயி உள்ளேருந்து வரும் பாருங்க. இடியாப்பம் பற்றி பேசிட்டு டக்குன்னு இப்படி ஆன் பண்ணீங்கன்னா இடியாப்பமாக வரும். ஆச்சரியமாக இருக்கும், அது ஒட்டு கேட்குதா அப்படின்னு கூட நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது மாதிரி என்னன்னா நமக்கு நாமே ஒட்டு கேட்கணும். எப்படி? நான் நன்றாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், நோய் இல்லாமல் இருக்கிறேன். ரொம்ப அவசியமான ஒன்று, ரொம்ப எளிய உடற்பயிற்சி.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள், ஜெடிகள், டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: கோடை பண்பலை 100.5 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதோடு ராகம். நிகழ்ச்சிக்கு வரும் முதல் நேயர் வாங்க, வணக்கம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள் பா.
2: வணக்கம் வணக்கம்.
3: மதுரை ஜவகர்புரத்துல இருந்து உங்கள் அன்பு சுகன் அந்தோனி.
2: சரிங்க சார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன்ப்பா. கோடை பண்பலையோடு ஒன்றித்து இருக்கும்போது மகிழ்ச்சியா வருதும் நிகழ்ச்சியா உங்களுக்கும் இந்த தருணங்கள்ல நன்றியும் கூட.
2: ரொம்ப சந்தோஷம் சார். வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? வேலை கிளம்பி ஆச்சுங்களா?
3: இந்த பணியில தான் சார், கார்டனிங் ஒர்க் தான். 27 வருஷமா எனக்கு கார்டனிங் ஒர்க் தான், தோட்ட பணி தான். இந்த தோட்டத்துல இருந்து தான் உங்கள்கிட்ட ஒரு தோட்ட வேலை பணியாற்றிட்டு உங்கள்கிட்ட உரையாடி கேட்டிருக்கேன்.
2: சரிங்க சார், சந்தோஷம். இன்னைக்கு மனதோட ராகம் மதுரை மாவட்ட நேயர்களோட பயணித்துட்டு இருக்கு. நீங்க உங்களுக்கு மதுரைனா முதல் விஷயம் என்ன தோணும்?
3: எனக்கு மதுரை ஏன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் வந்து ரொம்ப விசேஷமானது. உலக புகழ் பெற்ற ஒரு ஒரு ஆலய ஆலய வழிபாடு ஆலய கோவில்னா ஒரு புனிதஸ்தலம்னா மீனாட்சி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில். அது எப்படி மாதம் ஒரு முறையாவது போயிடுவேன். அது இப்போ ஆனால் இன்னொன்று பட் ஒன்று திங்கன்னா முக்க முக்க கோவில் ஸ்தலங்கள் அதிகமான இருக்கிற வீடு மதுரைன்னு சொல்லலாம். முக்க முக்க ஒரு கோவில் இருக்கும், புனித ஸ்தலங்கள் இருக்கும். அது முஸ்லீம் இருக்கட்டும், பள்ளிவாசல இருக்கட்டும், சேர்ச்சா இருக்கட்டும், நம்ம இந்துஸ் கோயிலா இருக்கட்டும், முக்கு முக்குக்கு ஒரு புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கும். அது ரொம்ப மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று.
2: கண்டிப்பா சார், மீனாட்சி அம்மன் யாருமே மறக்க முடியாது. ஒரு முக்கியமான சுற்றுலா தலம்னு சொல்லலாம் மதுரையில. உங்களுக்கு என்ன பாட்டு சார் வேணும்?
3: அப்புறம் திருமண நாயக்கர் மகளா சொல்ல வேண்டியது இல்லை, வரலாற்றில் இடம்பெற்ற திருமண நாயக்கர் மகள், அந்த தூணை கட்டி ஒரு ஆள்

0: கட்டி பிடிக்க முடியாது. அப்படி அவ்வளோ ஒரு தூண், ஒரு அது ஒரு புகழ் வாய்ந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு புனித ஸ்தலமாக அது கருதப்படுது, திருமலை நாயக்கர் மகால்.
1: கண்டிப்பாகங்க ஐயா, எல்லா மக்களுமே கண்டிப்பாக இந்த சுற்றுலா தலங்களை வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
0: இந்த வானொலி ஒரு ஒரு மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அவர் சொல்லியிருக்கேன் சார், வானொலியை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா.
1: சரிங்க சார், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
0: பாடல் வந்து சார் இந்த இதில் சுப்பிரமணியபுரத்தில் கண்கள் இரண்டால் கண்கள் இரண்டால்
1: உங்களுக்கான பாட்டு வந்துகிட்டு இருக்கேன்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்பொடி.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
4: பர்னிச்சருக்கு
5: தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க.
6: இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் பாலசமுத்திரம் வாரச்சந்தை அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் மோகன்.
7: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
10: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
11: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
12: 1, 2, 3 and 4
6: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு இன்று இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
7: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
13: கோடை பண்பலை வானொலி.
7: அறிமுக நேயர்கள் 24, 24, 24 அனைத்து நேயர்களும் 24, 24, 26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0454-42.
6: வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நடைபெறும்.
7: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.
14: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் Viking Bunny and Sun Briefs. Viking.

0: ராகம். நிகழ்ச்சிக்கு அடுத்து வரும் நேயர் பார்ப்போம். வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம். 27வது உதய விழா வாழ்த்துக்கள் மேடம்.
0: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. உங்க
1: பேரு? மகேஸ்வரி மேடம். என் பேர் மகேஸ்வரி மேடம்.
0: மகேஸ்வரி. அப்புறம் வீட்ல எல்லாம் சமையல் எல்லாம் பண்ணியாச்சா?
1: சமையல் எல்லாம் பண்ணியாச்சு மேடம்.
0: சரிங்க. அப்புறம் மதுரை எப்படி இருக்கு?
1: மதுரை சூப்பரா இருக்கு மேடம். மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா, எங்க ஊர் பேர் நரசிங்காபுரம் மேடம்.
0: சரிங்கம்மா. சரி, மதுரைனாவே சிற்றுண்டிக்கு தான் ரொம்ப ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. யார் வந்தாலுமே ஜிகிர் தண்டா, மல்லி இட்லி, கறி தோசை, பன் பரோட்டாலாம் சாப்பிடாம போகவே முடியாது. அப்படி உங்களுக்கு பிடிச்ச சிற்றுண்டினா நீங்க என்ன சொல்லுவீங்க?
1: அங்க நல்லா எல்லாமே நல்லா இருக்கும் மேடம்.
0: சரி, உங்களுக்குன்னு ஒன்னு பிடிச்சது இருக்கும்ல, இதுதான் நான் அடிக்கடி சாப்பிடுவேன்.
1: ஜிகிர் தண்டா மேடம்.
0: ஜிகிர் தண்டா கண்டிப்பா எல்லா மக்களுக்குமே மதுரை வந்தா ஜிகிர் தண்டா தான் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு அதான் பிடிச்சிருக்கு.
1: ஆமா மேடம்.
0: சரி, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: விக்ரம் படத்துல இருந்து ஆர்யார்ல இருந்து புல்லட் சாங் மேடம்.
0: ஓகேங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய மனதோட ராகம் மதுரை மாவட்ட நேர்களோடு பயணம் செய்து வருகிறது. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கங்க.
1: உங்க பேர் என்ன?
3: விஜய பாண்டிய புஷ்பராணி.
1: ஓகே. வீட்ல எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
3: எல்லாம் நல்லா இருக்கு. நாங்கள் உசுமபட்டி வட்டம் மின்னாம்பட்டியில இருந்து பேசுறோம்.
1: சரிங்க. இன்றைய மனதோட ராகம் மதுரை மாவட்ட நேயர்களோட உரையாடி கொண்டிருக்கிறது. மதுரைனாவே சித்திர திருவிழா வந்து ரொம்ப பிரபலம்னு சொல்லுவாங்க. அது எப்படி நடக்கும்னு நீங்க விவரிக்கிறீங்களா?
3: புரியலங்க. சரியா
1: கேக்குதுங்களா?
3: விட்டு விட்டு கேக்குதுங்க.
1: சரி, உங்களுக்கான விருப்ப பாடல் சொல்லுங்க.
3: தங்க மீன்கள் படத்துல இருந்து ஆனந்த யாழ்கள்.
1: சரி, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: பெருந்தின் நிறைவு வெற்றிலை பாக்கு. விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
2: என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: இசை மேகம் 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மனதோடு ராகம் நிகழ்ச்சியில். அடுத்த நேய
5: வணக்கம்
4: சார், எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்ன? உங்க பெயர்? நல்லா இருக்கீங்களா? சரி, இப்போ பிற மாவட்ட நேர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு மதுரைய பத்தி ஒரு 3 விஷயம் சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
5: மதுரைய பத்தி சொல்லணும்னா
4: கண்டிப்பா
5: திருப்பரங்குன்றம்.
4: ஓகே,
5: உணவு
4: வகைகள் ஏதாவது சொல்லலாமே?
5: சரி,
4: உங்களுக்கான விருப்பப்பாடு?
5: தாய்க்கலை.

0: யாரு?
1: தாய் கிழவி.
0: ஏன் கோச்சிட்டு போதியா?

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும். கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம் மனதோடு ராகம். இன்றைய வானவிலின் வண்ணம் குரலின் குரல். சிறப்பு விருந்தினர் தேனி நாகலாபுரம் சாங்க இளங்குமரன் அவர்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல் புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: இசை மேகம் 100.5 இல் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: கோடை பண்ணலை நொறுபுள்ளி ஐந்தில் சைபால்
1: முகத்தில் வருவா சைபால் சரியா திறங்க சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
0: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
3: இன்றைக்கு பல பேர் வந்து உயில் எழுதி வைக்கிறாங்கல்ல, இந்த உயில்னா என்ன? அதாவது ஒரு நபர் தனக்கு பின்னாடி தன்னுடைய சொத்துக்கள் யாருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறாரோ அந்த நினைப்பை சட்டப்படி உறுதிப்படுத்துறது தான் உயில். சரி, உயிலை வந்து யார் எழுதலாம்? 18 வயசு பூர்த்தியான யாரும் உயில் மூலமாக சொத்துக்களை விநியோகிக்கலாம். கண் பார்வை இல்லாதவங்க, காது கேளாதவங்க, வாய் பேச முடியாதவங்க இவங்கள்லாம் கூட உயில் எழுதி வைக்கலாம். புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க கூட சில சமயம் புத்தி தெளிவாக இருந்தால் உயில் எழுதலாமா? குடிபோதையில் இருக்கிறவங்க, தாங்கள் என்ன செய்கிறோங்கிறது தெளிவாக அறிய முடியாதவங்க, நோய் நொடியில் இருக்கிறவங்க இவங்கள்லாம் உயில் எழுத முடியாது. ஒருத்தரை நிர்பந்தப்படுத்தி ஏமாற்றி அல்லது சுய நினைவில்லாத ஒருத்தர்கிட்ட எழுதி வாங்கி வைக்கிற உயில் வந்து செல்லாது. உயிலை வந்து இந்த

0: சபையில் தான் இந்த படிவத்தில் தான் எழுதணும்னு சட்டத்தில் விதி எதுவும் கிடையாது. இதுக்கு முத்திரை கட்டணமும் கிடையாது. உயிலை வந்து வெற்று காகிதத்தில் எழுதலாம். அச்சடிக்கணும், டைப் அடிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. கையாலேயே கூட எழுதலாம். எழுதியிருக்கிறது புரியணும், அவ்வளவுதான். குறைந்தபட்சம் ரெண்டு சாட்சிகளை வச்சுக்கிட்டு உயில் எழுதுகிறவர் அதில் கையெழுத்து போடணும். கையெழுத்து போட தெரியாதுன்னா இடது கை பெருவிரல் ரேகை வைக்கலாம். உயில் சாசனத்துக்கு சாட்சிகள் கையெழுத்து இல்லைன்னாலும் அது செல்லாது. அப்புறம் ப்ரிவிலேஜ்டு வில் அப்படின் இருக்கு, அதுக்கு மட்டும் சாட்சிகள் தேவையில்லை. அது என்னென்னா, இந்த விமானப்படை, கப்பல் படை அல்லது யுத்தத்தில் பணிபுரியும் நபர்கள் அவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்க எழுதுகிற உயில் அது. அதுக்கு சில விசேஷ சலுகைகள் உண்டு. ஒருத்தர் முதல்ல ஒரு உயில் எழுதி வைக்கிறார், அதுக்கப்புறம் மனசு மாறி போகுது, அது வேணாம்னு நினைக்கிறார், ரத்து செஞ்சுடலாம். அதுக்கப்புறம் வேறு உயிலும் எழுதலாம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனை தடவை வேணும்னாலும் உயில் எழுதலாம். கடைசியாக எழுதப்பட்ட உயில் சட்டப்படி சரியாக இருந்தால் அதுதான் அமலுக்கு வரும். சரி, எழுதுகிற உயிலை ரகசியமாக வச்சுருக்கிறது எப்படி? இது ஒரு கேள்வி. இதுக்கு என்ன செய்யணும்னா, ஒருத்தர் உயிலை எழுதினதுக்கு அப்புறம் அவர் தானாகவோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட முகவர் மூலமாகவோ, அதாவது ஒரு ஏஜெண்ட் மூலமாகவோ, ஒரு கவரில் போட்டு சீல் வச்சு கவர் மேலே தன்னுடைய பெயரை எழுதி அல்லது அந்த ஏஜெண்ட் பெயரை எழுதி கவர் மேலே என்ன அடக்கம் செய்யப்பட்டிருக்கு, உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற விவரம்லாம் எழுதி சார் பதிவாளர்கிட்ட ஒப்படைக்கலாம். இதுக்கு கட்டணம் உண்டு. அதுக்கப்புறம் எப்போ தேவைப்படுதோ அப்போ ஒரு மனு கொடுத்து அந்த கவரை திருப்ப வாங்கிக்கலாம். இப்போ எழுதுகிற உயிலை இவ்வளவு நாளுக்குள்ளே பதிவு செய்யணுங்கிற கால வரையறை உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா. எப்போ வேணும்னாலும் பதிவு செய்யலாம். நம்மால் ஒருத்தர் ஒரு நாள் ரொம்ப அவசரமாக வந்தார். இந்த உயில் எழுதுறது சம்பந்தமாக பூரா விவரமும் எனக்கு உடனே தெரியணும்னார். நான் உடனே அவரை வக்கீல் ஒருத்தர்கிட்ட அழைச்சிட்டு போனேன். இவர் அவர்கிட்ட எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வெளியில் வந்தோம். அதுக்கப்புறம் இவர்கிட்ட கேட்டேன், ஆமாம் இவ்வளவு விவரமாக கேட்குறீங்களே, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க சார் அப்படின்னு கேட்டேன். 6 பேர் சார் அப்படின்னார். சரி, இருக்கிற சொத்து எவ்வளவுன்னு கேட்டேன். அதை இனிமே தான் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னார்.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் அருவா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: பெருமைக்கு இல்லாங்களா?
1: கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 சிறப்பு வென்றார் வந்தார்.
2: ஒரே ஒரு பெயர் தான்
3: கோடை பண்பலை.
2: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
4: இப்படி இருக்கும்,
5: வெறித்தனமா இருக்கும்,
2: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்.
6: கோடை பண்பலை 100.5
7: எல்லா நாளுமே
8: நல்ல நாள் தான்,
7: எல்லா நேரமும்
8: நல்ல நேரம் தான்.
1: சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
9: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
1: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை, கோடை பண்பலை 100.5.
10: எத்தனை

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிய மனதோடராகும். இசையோடு இணைந்த இந்த இனிய தருணங்கள் உங்கள் மனதில் நீண்ட நேரம் ஒலித்து கொண்டே இருக்கட்டும் என கூறி விடைபெறுகிறேன். உங்கள் கிருத்திகா. இனி தொடர்வது வானவில். முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பின் சார்பில் ஏல நடைமுறைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள நாஃபெக்ஸ் என்ற இணையதளத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங்கியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ள எண்ணிக்கை 500,000 என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலை ஏற்படுத்திய விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9444501913 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 200,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடி பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வாதவில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
1: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: வணக்கம் நேயர்களே,

கோடை பண்பலை 100.5 MHz செவ்வாய் வானவில் திருக்குறளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஜெர்மன் மொழி என நம்மால் அழைக்கப்படும் டோய்ச் மொழியில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்ட காலம் என்பது 1803 என்கிறது வரலாறு. தமிழில் அச்சு வடிவில் திருக்குறள் வெளிவந்த ஆண்டு

0: 1812. அதற்கு முன்பே அச்சு வடிவில் ஜெர்மன் மொழியில் திருக்குறள் வந்துவிட்டது என்பது உண்மை. லூத்தரன் கிறித்துவ பாதிரிமார்கள் 1612 தரங்கம்பாடியில் ஆண்டிற்கு 3,111 ரூபாய் செலுத்தி கோட்டை அமைக்கும் உரிமையை பெற்றனர். அங்கு வியாபாரத்தோடு மறைப்பணியை பரப்ப வேண்டும் எனும் மன்னரின் விருப்பத்திற்கு ஏற்ப சீகன் பால்க்கும் பிளட்ஷோவும் வருகின்றனர். அப்போது அவர்களுக்கு மொழி திறன் தேவையாக இருந்ததால் தமிழ் மொழியை கற்கின்றனர். பின்னர் அவர்கள் ஜெர்மானிய மக்கள் தமிழ் கற்க உதவும் வகையில் சொற்பொருள் அகராதியை உருவாக்கும் அளவிற்கு தமிழ் கற்றனர். அந்த தொடக்கம் முதன் முதல்ல திருக்குறள் புத்தகத்தை ஜெர்மன் மொழியில் படைக்க உந்து சக்தியாக இருந்தது. ஆகஸ்ட் ஃப்ரெடிக் காம்மெரர் என்பவர் 1803 ஜெர்மனியின் நூரன்பெர்க் நகரில் அச்சு வடிவில் திருக்குறள் புத்தகத்தை வெளியிட்டார். நூலின் தொடக்கத்தில் தனது அறிமுக உரையையும் தமிழகத்தின் தெய்வ வழிபாடு, சமூக நிலை, இலக்கியம் என சில தகவல்களையும், அடுத்ததாக திருவள்ளுவரின் வாழ்க்கை வரலாறு கதைகளையும் குறிப்பிட்டு, பின்னர் 1330 குறள்களுக்கான மொழிபெயர்ப்பை 10-10 வரிசையாக எழுதியுள்ளார். இப்படி தமிழில் அச்சியராத காலத்திற்கு முன்பே பிற மொழிகளில் அச்சேறிய திருக்குறளில் இருந்து ஒரே ஒரு குறளை சொல்ல வாருங்கள் என அன்போடு அழைக்கிறது கோடை பண்பலை 100.5 MHz குறளின் குரல் வானவில். அழைக்கலாம் அறிமுகங்கள் 24 24 24, மகளிர் 24 24 29, மற்ற அனைவரும் 24 24 26. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0454 2. குறளின் குரல், உங்கள் குரல் சொல்லும் திருக்குறள் கேட்க காத்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் தேனி மாவட்டம் நாகலாபுரம் முனைவர் சானா இளங்குமரன் அவர்கள். திருக்குறளுக்கு உரை எழுதியது உட்பட கவிதை நூல்களோடு 8 எழுதியுள்ள அவர் 6 தொகுப்பு வெளியிட்டும் 50 பதிப்பித்தும் உள்ளார். முதன் முதலில் தொல்காப்பிய முற்றோதுதல், திருக்குறள் முற்றோதுதல் என பெரும் தொண்டு ஆற்றி வருகிறார். திருக்குறள் நெறியில் 400+ திருமணங்களை நடத்தியுள்ள புலவர் சா நா இளங்குமரன் அவர்கள் இப்போது உங்களை சந்திக்கவிருக்கிறார். ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கய்யா? அது என்னங்கய்யா 400+ திருமணங்களை நடத்தி இருக்கிறீங்க, அது என்ன திருக்குறள் வழியில் திருக்குறள் நெறியில் அது என்ன? அது
1: திருக்குறள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வேறு மந்திரங்கள் மந்திர மொழிகள் எதுவுமே இல்லாமல் நடத்துற திருமணம். திருக்குறளையும் சங்க இலக்கியங்களை மட்டுமே வைத்து நடந்தது திருமணம். என்னுடைய ஆசான் செந்தமிழ் அந்த மாதிரி இளங்குமரன் அவர்கள் அந்த திருமணத்தை பயிற்சியளித்தார், நடத்த சொல்லி படித்தார். அதற்கு புதுமலை புகு விழாவும் திருமண விழாவும் கிட்டத்தட்ட அந்த தமிழ்லேயே நடக்கும் முழுக்க முழுக்க.
0: ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க. இயற்பெயர் நமக்கு ஏதாவது இருக்கா? இதுதான் நமக்கு இயற்பெயரா? சானா இளங்குமரன்
1: அப்பா வந்து நல்ல பக்தர், முருக பக்தர், அதனால அவர் வந்து நல்ல தம்பி அப்பா. இந்த இளங்குமரன் அப்படிங்கிற பெயர் காரணம் 1899 காலத்துல மடப்பு பாடல்கள் எழுதியிருக்கிறப்ப தென்மொழி அந்த இதழ்ல இருந்து இளமுருகன் அப்படின்னு தொடர்ச்சியாக என்னுடைய அந்த பெயர் தனித்தமிழாக்கு கொடுத்து பல்வேறு இதழ்கள்ல பல செயல்கள்ல கொடுத்ததுனால ஆய்வறிஞர் அருள்மொழியை வந்து இந்த இளங்குமரன் கட்டமாக என்னுடைய ஆசான் பெயராக அது இருப்பதால் நான் அந்த பெயருக்கு 1899 காலம்.
0: ரொம்ப அருமைங்கய்யா. இப்ப நேயர்கள் காத்திருக்கிறாங்க, என்ன குரல் சொல்ல போறாங்க கேட்க காத்திருக்கலாம். நாம் வணக்கம்.
2: வணக்கம் அன்பு தம்பி கண்ணன் மேனன் அவர்களுக்கு வணக்கம். ஐயா சிறப்பு விருந்தினர் இளங்குமரன் அவர்களுக்கும் வணக்கம். அவரை நாம் பேசி சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் தேனி மாவட்டம் பி சுப்புலாவரம் நாளை மலையாடி வர ரங்கநாதன் பேசுறேன். ஐயா
1: மகிழ்ச்சி.
2: ஏழாவது

0: அதிகாரங்கய்யா, 67வது குரலுங்கய்யா. மக்கள் அந்த தாழ்த்துங்கய்யா, குரல் சொல்லுங்கய்யா. தந்தை மறுக்க ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பது செயல். தன் மகனை கற்றவர் சபையில் முதன்மை அடையுமாறு செய்தலே அவளை பெற்ற தந்தைக்கு அவன் செய்யும் நன்மையாகும். காசும் பணமும் கடலளவு சேர்க்க வேண்டாம், இடமும் பொருளும் இயன்றளவு சேர்க்க வேண்டாம். வா அன்பே, நல்லோர் நிறைந்த அவையில் நம் குழந்தையை அமர்த்துவோம். ஐயா வாய்ப்புக்கு நன்றியா.
1: அழகு மக்கள் அதிகாரம் 7வது. தந்தை மகத்தாக்கு நன்றி அவர்களுக்கு முந்தியிருப்பது. ஒரு தந்தை மகனுக்கு செய்த நல்லது எது அப்படின்னு சொன்னா, அந்த நல்லது என்பது சார்ந்தோரவையில் அவளை முன்னாட்டிற்கு செய்வது முதன்மையானவனாக விளங்கிறது. அதுவே அருமையான குரல் தொடக்கமாகவே மக்கள் தொகையை கையாளுக்கு வாழ்த்துக்கிட்ட பார்க்கணும்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
4: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ்,
4: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
8: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
9: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
11: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
12: கோடி பண்பலையில் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்
13: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
4: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.

0: நேரம் 9:15, கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் வானவில் குரலின் குரலாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் முனைவர் புலவர் சானா இளங்குமரன் அவர்கள். அடுத்த நேரம் எப்போது அவர் சந்திக்கவிருக்கிறார்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம். திருவிழா 2057 குரலின் குரல் நிகழ்ச்சிக்கும் நமது சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் பேரன்பு வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
1: நலம் நலமறிய ஆவலையா?
2: சொல்லுங்க, குரல் சொல்லுங்க,
0: பேர் சொல்லிருங்க.

0: குரு சந்திரமோகன், ஈரோடு மாவட்டம் புதுப்பதி துலுக்கப்பாளையத்திலிருந்து குரல் சொல்ல வந்துள்ளேன். பண்பலை 100.5 அவர்களுக்கு 27வது பிறந்த நாள் உதய விழா நல்நாள் உலகளவு வாழ்த்துக்கள். அதிகாரம் 133. ஊடலு வகை குரல் எண் 1321. இல்லை தவறவர்க்கு ஆயினும் ஊடுதல் வல்லது அவர் அழைக்குமாறே. தலைவர் இடத்தில் குற்றமில்லை ஆயினும் அவரோடு ஊடுதல் அவர் நம் மீது மிகுந்த அன்பு செலுத்துமாறு செய்ய வல்லது. உங்களது மேலான கருத்துக்களை சொல்லுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
1: அருமை அருமை வாழ்த்து. எவ்வளவு அருமையான குரல், இன்பத்து பாடல் இருந்து குறிப்பாக பெரும்பெரும் புலவர்கள் கூட தொடர் அயங்கு சென்ற அதிகாரம் அந்த இன்பத்து பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊடல் ஊடல்னா சண்டை போடுறது, கணவன் மனைவிக்கான சின்ன சின்ன ஊடல். அதாவதுகிட்ட தவறே இல்லை, எந்த தவறும் அவர்கிட்ட கிடையாது, ஆனாலும் சின்ன சண்டை அவங்களுக்கு. அந்த சண்டையில அவர் அரவணைச்சு போறதுக்கு பாத்தீங்கன்னா இல்லை தவறு அவருக்கு, அவர்கிட்ட தவறே கிடையாது. இருந்தாலும் கூடுதல் ஊடுதலுக்கு அது அடுத்த கட்டத்திற்காக நகர்த்தி செல்லுகின்ற, இன்பத்திற்காக நகர்த்தி செல்லுகின்ற அந்த பேராது. அது அருமையான குரலை எடுத்துக் கொண்டிருக்கிறீங்க. வாழ்த்து வாழ்த்துகள் சொல்றோம்.
2: இப்போது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நண்பர் யாரோ, வாங்க வணக்கம். வணக்கம்.
3: வணக்கங்க. சிவகாசியில இருந்து அமுதா
1: பேசுறேன்.
3: ஹலோ,
2: கேக்குது கேக்குது, நீங்க பேசுங்க.
3: காலம் அறிதல், அதுல 490வது குரல். கொக்க கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீத்தை எடுத்து. ஐயா, இதோட விளக்கம் வந்து காலம் வாய்க்காத நேரத்தில் மீனுக்காக காத்திருக்கும் கொக்கு போல காத்திருக்க வேண்டும். காலம் வாய்த்து விட்டாலோ மீனை அது கொத்தும் வேகத்திற்கு இணையாக செயல்பட வேண்டும்.
1: காலம் அறிதல் அதிகாரத்தில் 490வது ஒரு செயல், எந்த செயலை செய்யணும் அப்படின்னாலும் சரியாக அந்த காலத்திற்காக காத்திருக்க வேண்டிய கட்டாயம். அந்த காத்திருப்புல காலம் கழிந்த உடனே அந்த செயலை மிக சரியாக அடுத்து நிறைவேற்ற ஒரு கூறிய பண்பு கூறிய குரலாக கொக்கொக்க பூங்கும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீவித்த இடத்துங்கிற அருமையான குரலை எடுத்துக் கொள்ளக்கூடிய சிறப்பான ஒரு வாழ்த்துமா.
2: வாங்க இணைப்புல யாருங்க, வணக்கம். பேசுங்க.
4: மாவட்டம் சின்னமனூர் லோகநாதபுரத்திலிருந்து பவித்ரா பேசுறீங்கய்யா.
1: வணக்கம். வணக்கம்.
4: நல்லா இருக்கீங்களா ஐயா?
1: நல்லா இருக்கீங்களா?
4: அதிகாரம் 40 கல்வி, குரல் வந்து 396. தொட்டனை தூரும் மணற்கேணி, மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. மணற்கேணியில் தோண்டி அளவு சேர்க்க நீர் ஊறும். அதுபோல மக்களுக்கு அவர்கள் கல்வி அளவு கல்வி கற்ற அளவு சேர்க்க அறிவு தெரியும்.
1: 396வது குரல், 40வது அதிகாரம். அந்த கல்வி அப்படின்னாலே தோன்றுதல் அப்படின்னு அதுக்கு பொருள். நிறைய கல்வினா என்ன மொழியாது அப்படின்னு கல்வினாலே தோன்றுதல் அப்படிங்கிற பொருள். தொத்தனைக்கு ஒரு தொத்தாலே ஊர் மலர்கேணி, அதெல்லாம் நம்ம பெரியவங்க எல்லாம் முன்னாடி பார்த்துருப்பாங்க. அந்த மணல் நினைவு தொடர்ந்து அந்த தண்ணி எடுத்து பயன்படுத்துகிற நிகழ்வு எல்லாம் கோயில் திருவிழாக்கள்லாம் பார்த்துருப்பாங்க. அது போல அது எப்படி ஊடுதோ அது போல கல்வி என்பது கற்க கற்க ஊறிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவுக்கு அந்த கல்வி அறிவானது நமக்கு சுரக்கும் ஊடும் அப்படிங்கிறது.

0: அருமையான குரலை சொத்தனை கூறும் மனக்கேடு மாண்பதற்கு கத்தனைக்கு ஊறும் அறிவு என்று சொல்லியிருக்கிறீர்கள். அருமையாக உரை வழங்கியிருக்கிறீர்கள். வாழ்த்துவான்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துகள்.

0: நேரம் 9:23, கோடை பண்பலை 100.5 மெகா ஹெட்ஸில் வானவில் குரலின் குரலாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நண்பர் யாரோ, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: வணக்கம். சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சு முத்து. ஆமா, இறைமாச்சிங்கிற அதிகாரங்க ஐயா, 388வது குரல், அதாவது முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் அப்படிங்கிறத குரலுங்க சார். அதாவது ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் நேர்மையாகவும் நீதி தவறாமலும் ஆட்சி செய்யணும். அப்புறம் மக்கள் துன்பப்படாத அளவுக்கு ஆட்சி செய்யணும். மக்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அங்க, அதாவது என்ன சொல்றது, ஒரு களத்திலையும் இருக்கணும், கருத்து சொல்ற விஷயத்திலும் முதன்மையானவனா இருக்கணும் அந்த மன்னன். அப்படி ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் இருக்கக்கூடிய நாட்டில் உள்ள மக்கள் எல்லாருமே அவரை தெய்வத்துக்கு சமமா மதிப்பாங்களாமா, அதாவது ஒரு காவல் தெய்வமாவே நினைப்பாங்களாம்.
2: ஒரு மன்னர் தன்னுடைய நாட்டை எப்படி நடத்த வேண்டும், ஒரு காலத்துல வள்ளுவர் காலத்துல அது மன்னர் ஆட்சி, இன்றைக்கு முதல்வர் தலைமை அமைச்சர். ஒரு நாட்டை மக்கள் அந்த ஆளுபவர் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் இந்த மக்கள் ஆளுபவரை இறைக்கு ஒப்பாக பார்ப்பார்கள் என்கிறத ஒரு அருமையான குரல். இறை மாற்றுங்கிற அதிகாரத்துல 388வது குரல், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன். இந்த முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் இறை என்று மைக்க மக்களால் போற்றப்படுவான். அருமையான குரல்கள் பார்த்து நன்றி.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ் செய்து வானவில் தந்து கொண்டிருக்கிறது. இன்றைய வானவில் குரலின் குரலாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. எப்போது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நண்பர் யாரோ அவருக்கு வணக்கம். வணக்கங்க. நீங்க தான் சொல்லணும், ஏன்னா உங்களுடைய வானொலி சப்தத்தை குறைச்சி வைக்கணும். நீங்க நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல கேட்டுட்டு இருக்கீங்க நம்புறோம். சரி பேசுங்க. ஐயா இருக்காரு பாருங்க.
3: ஐயா வணக்கம்.

0: நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய வானொலி சப்தத்தை குறைச்சி வைக்கணும். நீங்கள் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்டுட்ருக்கீங்க நம்புகிறோம். சரி பேசுங்க, ஐயா இருக்காரு பாருங்க. கேக்குதுங்களா
1: ஐயா? வணக்கம்ங்க.
2: அன்பிற்கினிய
1: அன்பிற்கினிய சகோதரர் காணல் மீனவர் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் அன்பிற்கினிய ஐயா புலவர் சானா இளங்கம்பரன் அவர்களுக்கும் இனிய வணக்கத்துடன் தேனி மாவட்டம் சின்னமனு கற்பூரபூபதி.
2: வணக்கம்.
1: ஐயா நல்லா இருக்கீங்களா? ஐயா அதிகாரம் வந்து அமைச்சிங்க 632 குரல். பண்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் ஆண்டது அமைச்சு. அதாவது புனிவு குடிமக்களை பாதுகாத்தல், அறநூல்களை கற்றல், அறிவில் சிறந்து விளங்குதல், அயராத முயற்சி ஆகிய ஐந்திலும் அமைச்சர்கள் சிறந்து விளங்க வேண்டும் அப்படிங்கிற அப்படி அப்படின்னு அமைச்சர்கள் எப்படி செயல்படும் வள்ளுவர் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க.
2: முன்னாடி பேசினவரு ஒரு தலைமை அமைச்சர் அரசர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அரசரை சார்ந்து அமைச்சு எப்படி இருக்கணும்? ஒரு மந்திரி மந்திரி சரியாக இருந்தா அந்த தலைமை அமைச்சரும் சரியாக இருப்பார். ஆகவே இந்த ஆலோசனை சொல்றவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தொடர்பான ஒரு அருமையான குரலை அமைச்சு அதிகாரத்துல சொல்லியிருக்கீங்க. கற்பூரபூபதி ஐயா அவர்களுக்கு நன்றி வாழ்த்தும். தொடர்ச்சியாக அவரும் அந்த திருக்குறள் பணிகளை எழுத்து கருவலகையில எழுதி கொடுத்திருக்கிறீங்க. உங்களுடைய பணித்திறக்கும் கோடிப்பந்தலை சார்பில் வாழ்த்துக்கள். நன்றி ஐயா.
0: அடுத்ததாக இணைப்பில் இணையக்கூடிய நண்பர் யாரும் வணக்கம்.
3: வாழ்க வளமுடன். வளர்க கோடை பண்பலை 100.5 காணல் மேனன் சாருக்கும் ஐயா இளங்கமரன் ஐயா அவருக்கும் இனிய காலை வணக்கம். மதுரை மதுரை மாவட்டம் தப்பலூர் அரிசுணத்திலிருந்து பாஸ்கர். ஐயா நலம் நலமறியா அவங்க ஐயா விருந்தாம்பல்ங்கய்யா முகம் திருந்து ஹலோ மோப்ப குலையும் அனிச்சம் முகம் திருந்து நோக்க குலையும் இருந்து ஐயா இதுக்கு தங்கள் நாங்கள் மேலான கருத்துக்களை சொல்லுங்க.
2: அனிச்சம் மிக மென்மையான மலர்.
3: ஆமா
2: அது மூச்சு காற்று பட்டா கூட வாடி போயிருமா? அப்படி மூச்சு காற்று பட்டாலே வாடி போற மலரை விட மென்மை அப்படின்னா அந்த முகத்தை கொஞ்சம் கடுமையா வச்சுட்டு விருந்தினர்களை பாக்குறப்ப விருந்தினர்களுடைய முகம் அப்படியே திரும்பி போகும் அப்படின்னு ஒப்புமை சொல்ற குரலாக விருந்தம் பள்ள அதிகாரத்துல ஏறக்குறைய 90வது குரல் இது. மோப்ப குலையும் அனித்தம் முகம் பிரிந்து நோக்க குலையும் பிரிந்து. இதை இன்னொரு சொல்லுவாரு அந்த மென்மை தொடர்பாக அனித்தமும் அன்னத்தின் தூவியும் மாதவடிக்கு பெருஞ்சி பழம் அப்படின்னு சொல்வாரு. அழகிய அழகு வாழ்த்து.
4: கோடி பண்பலையில் இதுவரை நாம் கேட்டு ரசித்தோம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய வானவில்.

0: கோடை பண்பலையில் இனியும் ரசிக்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: இணைந்து வழங்கியோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
1: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் பாலசமுத்திரம் வாரச்சந்தை அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் மோகன்.

0: நேரம் 9:33 கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ் இது வானவில் தந்து கொண்டிருக்கிறது. இன்றைய வானவில் குரலின் குரலாக சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் முனைவர் புலவர் சான்யா இளங்குமரன் அவர்கள். அடுத்த நேரம் இப்போது நாம் சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம்.
1: தேனி மாவட்டம் பொம்மை கோண்டன்பட்டி தையல் கலைஞன் தங்கராஜ்யா.
2: வணக்கம்.
1: ஐயா, 107வது அதிகாரம் 20, 1062வது குறளுங்கய்யா. இருந்து உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக ஒளி உலகிய உலகியக்கி யான். அதாவது பிறரை யாசித்து பொருள் பெற்று அதன் மூலம் ஒருவன் உயிர் வாழ வேண்டுமெனில் இந்த உலகை படைத்த இறைவன் அறிந்து கெட்டழிவானாக. அதாவது இறைவனவே நிக்க வச்சு கேள்வி கேட்கிற மாதிரி இருந்ததுங்க அந்த குரல். அதே மாதிரி அந்த நாளடியால ஒரு பாடல் இருந்துக்கியா, அதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணலாம் இருக்கேன். நாரத்தகடை போல் நன்மலர் மேற் பொற்பாவாய், நீராய் நிலத்து விழியரோ புன்மக்கள் பக்கம் பூவாய் நீ, பொன்போலும் நன்மக்கள் பக்கம் துறந்து. அதாவது பொருள் என்ன சொல்றாங்கன்னா, திருமகளே நீ பொன் போன்ற நல்ல மக்களை விட்டுவிட்டு கீழ் மக்களிடம் போய் சேர்கிறாய், எனவே நீ பூவின் மனமற்ற புற இதழ் போல் எரிந்து சாம்பலாய் போவாயாக அப்படின்றாங்க. வாய்ப்புக்கு
2: நன்றி.
3: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் பவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம். வெறும் விவசாயம்

0: இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: கோடை பண்பலை 100.5 MHz இது வானவேல் தந்து கொண்டிருக்கிறது. இன்றைய வானவேல் குரலின் குரலாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது இணைப்பில் யார்? வாங்க, வணக்கம்.
3: சகோதரர் காணன் மேனன் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் புலவர் ஐயாவுக்கும் இனிமையான காலை வணக்கம். நாமக்கல் மாவட்டம் மங்களபுரத்திலிருந்து ராஜசேகரன் ஐயா.
4: வணக்கம். வணக்கம்
3: ஐயா. திருப்பூருக்கு சிறப்பான வணக்கம்.
4: வணக்கம்
3: ஐயா. அதிகாரம் 93 கல்லுண்ணாமை, அது வந்து 923 குறளுங்க ஐயா. ஈன்றால் முகத்தேயும் இன்னாதால் என்மற்று தாண்டுவர் முகத்து களி. ஐயா, மது அருகிய மகனை, மறு மது அருகிய மகனை பெற்ற தாயை பார்க்க விருக்கும் போதே முழுக்கத்திலும் அறிவுரை சிறந்த ஸ்டாண்டோர் மன்னியில் மறு மது அருகி மயங்குவதே எவ்வளவு விரிவானது என்று ஐயன் சொல்றாருங்க ஐயா. ஆனா இன்னைக்கு சூழ்நிலையா, தாயோ மனைவியோ பிள்ளையோ பெரியவங்களோ யாரை பற்றி கவலைப்படாம மது அருந்து பேசினா போயிருக்கீங்க. இதுக்கெல்லாம் முடிவு எப்படி எப்படிங்கிறத நீங்க தானே ஒரு சொல்லணுங்க ஐயா.
4: ஐயா வணக்கம். உங்களுடைய குரல் அருமையானது. இதுக்கு நான் அப்படி சொல்லணும்னு, அந்த தனி ஒரு மனிதன் தெரிந்து வைத்தால் சிறை சாலைகள் தேவை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட தான் இருக்குது எல்லாமே. இது சரியாக கொண்டு போறதும் இதுக்கு தீர்வு வர்றதும் நம்ம கிட்ட தான் இருக்கு. நாம சரியாக இருக்கிற பட்சத்துல யாரும் எதையும் செய்து விட முடியாது. ஆமா, ஈன்றாள் முகப்பேயும் இன்னாதா என்பது சான்றோர் முகத்து களி. பெற்ற தாய் கூட அந்த கல்குடிய விரும்ப மாட்டான். அது 100 இடத்துலயும் சொல்லுவார் பாத்தீங்கன்னா, ஈன்றால் பசி காண்பாலாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லார். இப்படி நம்ம பார்க்கலாம். அப்ப சான்றோர் பழிக்கிற வினையை ஒரு பையன் செய்யலாமா? அது செய்யக்கூடாதுங்கிறது இயல்பாக அவனுடைய சிந்தனை அறிவுல, பழக்க வழக்கத்துல, பண்புல அவனுக்கு வரணும். நல்ல நூல்களை நிறைய படிக்கணும். அதுக்குத்தான் இந்த குழலின் குழல் எல்லாரையும் இந்த படிக்க சிந்திக்க அப்படிங்கிற நிலையில அருமையாக உருவாக்கி இருக்கிறாங்க. வாழ்த்துல இந்த வாழ்த்து.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
6: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
9: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
10: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.

0: நேரம் 9:42, கொடை பண்பலை 100.5 MHz-இல் குரலின் குரல் வானவிலோடு நாம் இணைந்திருக்கிறோம். எப்போது இணைப்பில் யாரோ, வாங்க. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
2: வணக்கம்
1: ஐயா. ஐயா குரல் வந்துங்கய்யா, 488 குரலுங்கய்யா.
0: உங்க பேர் சொல்லிருங்க.
1: என் பேர் தேனி மாவட்டம் குள்ளப்பகவனப்பட்டில இருந்து ஐயப்பன் பேசுறேங்கய்யா.
2: மகிழ்ச்சிங்கய்யா, சொல்லுங்க ஐயப்பன்.
1: ஆமாங்கய்யா, 488 குரலுங்கய்யா. தெருநரை காதின் சுமக்க இறுதி வரை காதின் கிழக்காம் தலை. இதுக்கு அர்த்தம் வந்து என்ன சொல்லிருக்காருங்க ஐயன் வந்து, காலம் அமையும் வர நம்ம வந்து கெட்டவரை கூட தூக்கி சமக்க தயங்க கூடாதான். காலம் அமையும் வர நம்ம எந்த கெட்டவங்க நல்லா பார்த்து அவங்களுக்கு தூக்கி சமக்க கூட தயங்க கூடாதான். நல்ல நம்மளுக்குன்ற ஒரு வாழ்க்கை அமைஞ்சிச்சுட்டா அவங்க தலைகளை கூட தூக்கி எரிஞ்சு விட்டு ஓடி போடணும். தயவு நேரத்து கடந்த மாதிரி ஓடி போடணுமா ஐயன் சொல்லிருக்காரு. அதுக்கு மேல நீங்க கொஞ்சம் சொல்லுங்கய்யா.
2: என்ன செய்யலாம், தலை மேல அவரை தூக்கி கொண்டாடுற மாதிரி பணிவோட இருந்துக்கிடலாம். பகைவருக்கு உரிய அழிவு காலம் அதுவாகவே வந்துட்டு அதுவாகவே வந்து சேர்றப்ப அவரே அழிந்து போவார். நாம ஒண்ணுமே செய்ய வேண்டியது. ஆகவே யாருடையும் சண்டை போடுற தேவையும் நமக்கு இல்லை. அழகான குரலை மிக அருமையாக எங்களுக்கு சொல்லியிருக்கிற ஐயாவுக்கு வாழ்த்து.
3: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
0: வானவில் தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz. இன்றைய வானவில் குரலின் குரலாக சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் முனைவர் புலவர் சானா இளங்குமரன் அவர்கள். அடுத்த நேரம் எப்போது சந்திக்க வருகிறார் அவர்? வணக்கம்.
4: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடார் தெரு செல்வி ரவிங்கய்யா.
2: வணக்கம்.
4: இருவருக்கும் காலை வணக்கம். அதிகாரம் 53, குற்றம் தலால். காக்கை தரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும் அண்ணனே ரார்க்கே உல. இறையை கண்ட காக்கை தன் இனத்தை அழைத்து உண்பது போன்ற குணமுடையவர்களுக்கு குற்றத்தால் அடையும் செல்வங்கள் பல எங்கேயா பல.
2: காக்கை தரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும் அண்ணன் நீராக்கே உல. காக்கி கிடைச்ச அந்த உணவை மறைச்சு வச்சாம எல்லா காக்காயவும் கத்தி கூப்பிட்டு சாப்பிடும். அது போல நம்ம சுற்றத்தாரை பேழ்ற தன்மையில நமக்கு தெளிவம் உண்டாக்கி இருக்குதுன்னா அதை எல்லோருக்குமாக பயன்படியாக வைத்து வாழணும் அப்படிங்கிற அந்த குரல், அருமையான குரலுமா. வாழ்த்து வாழ்த்து. நன்றி.
0: வாங்க இணைப்புல யாருங்க? வணக்கம்
5: ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க. கே குமாரவேல், நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஆண்டிபாளையம்.
2: வணக்கம். வணக்கம் குமாரவேல் ஐயா, சொல்லுங்க என்ன குரல் சொல்லுங்க.
5: அல்ல ஹலோ.
2: வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
0: ஹலோ. கேக்கலங்களா? உங்களுக்கு பேசிட்டு இருக்காரு பாருங்க ஐயா.
5: ஹலோ. வணக்கம் ஐயா,
2: சொல்லுங்க.
0: சரி, நீங்க திருக்குறள்ல சொல்லிருங்க.

0: அவையறிவா சொல்லர் மேற்கொள்பவர் சொல்லின் வகையறியார் வல்லதூயம் இல். சபையோரின் மனநிலை அறியாமல் பேசுபவர்கள் பேசும் வகை தெரியாதவர்கள் மட்டுமின்றி அது சிறந்த பேச்சாகவும் இராது.
1: கேக்குதுங்களா? கொஞ்சம் விட்டு விட்டு தான் இருக்கு. அவர் வந்து நம்ம பேசுறது கேட்கல. 713வது திருக்குறள் ஐயா, அது 713வது.
2: எதையுமே சொல்ல வேண்டிய தேவையில்லை. சொல்லின் வகை அறிந்து அவங்க அவங்களுக்கு அந்த சொல்லுடைய தன்மையோ அதனுடைய உண்மைத்தன்மையோ தெரியாது. எதுவுமே தெரியாத ஒருத்தர்கிட்ட நாம போய் ஏன் சொல்லணும்? சொல்லாம இருக்கிறது நல்லது. அருமையா, அருமை. அவையறியா சொல்ல நேர் சொல்வர், சொல்லின் வகையறியா வல்லதும் இல். அருமையான குரல். 72வது அதிகார அவையறியம் கற்கிற குரல். வாழ்க்கையா குமரவேலையாவுக்கு வாழ்க்கை.
1: இப்போது இணைப்பில் யாரோ, வாங்க. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டம் பெரிய சாமி பேசுறேங்க.
2: வணக்கம் ஐயா. பெரிய சாமி ஐயா, வணக்கம்.
3: அதிகாரம் வந்துங்க 52, குறள் எண் 512, வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வம் செய்க வினை. இதற்கு திருவள்ளுவர் அளிக்கும் விளக்கம், அரசின் வருவாயை பெருக்கி செல்வத்தை வளர்த்து அம்முயற்சிக்கு தடை வருமானால் அதை நீக்கி திறமையுடன் செயல்படுவனே அரசு பணிக்கு உரியவன் ஆவார். சுற்றத்தார் பகைவர் ஏனைய அரசு பணியை ஏற்படுத்தும் இடையூறுகளை எள்ளும் வல்லமை வேண்டும். ஒரு திறம்பட ஒருவருடைய அரசு வருவாயையும் செல்வத்தையும் பெருக்க வேண்டும். தடை ஏற்படும் பொழுது அதை நீக்கி திறமையாக செயல்பட வேண்டும். மற்றவர்கள் ஏற்படுத்தும் இடையூறுகளை கிள்ளி எறிய வேண்டும். ஒரு நாட்டின் அரசு ஆள்பவரின் முக்கியமான அம்சம் இவை. இவ்வாறு திருவள்ளுவர் கூறியிருக்காருங்க.
2: அருமை, அருமையா. 52வது தெரிந்து தெரிந்து விளையாடுகிற வருமானம் வருகிற அந்த வழியை பெருக்கணும், பொருளை உண்டாக்கணும். இதையெல்லாம் பெருக்கிறதுக்கோ சுருக்கிறதுக்கோ உரிய வரிகளை அந்த ஆராயக்கூடியவனே சிறந்தவன். அவனால் மட்டுமே அந்த சிறந்த வினையை செய்ய முடியும். அருமையான குரலை இருக்கிற பெரிய சமயம் வாழ்க்கையா.
4: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
8: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
9: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.

0: கொடை பண்பலை 100.5 MHz இது வானவில் தந்து கொண்டிருக்கிறது. இன்றைய வானவில் குரலின் குரலாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது இணைப்பில் யாரோ, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார். தூத்துக்குடி மாவட்டம் சென்னை மாவட்டம் சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கு வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
1: குரல் என் நாளிலா அதிகாரம் கடவுள் வாழ்த்து. வேண்டுதல் வேண்டாமை நிலநடி சேர்ந்தால் யாண்டும் இருந்தே இல்லை. பொருள் விருப்பம் விருப்பும் வெறுப்பும் இல்லாத கடவுளின் திருவடிகள் பொருந்தி நினைப்பவர்களுக்கு எப்போதும் துன்பமே இல்லையா? நீங்க சொல்லுங்க.
2: கடவுள் வாழ்த்து. கடவுள் என்ற சொல்லும் வாழ்த்து என்று சொல்லும் இடம்பெறாத திருக்குறளில் கடவுள் வாழ்த்து. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்கள். விருப்பு வெறுப்பு இல்லாத ஒருவனுடைய வழியில் நடக்கின்ற ஒருவனுக்கு எந்த காலத்திலும் துன்பம் வரவே வராது. ஏன்னா அவனுக்கு விருப்பமும் கிடையாது வெறுப்பும் கிடையாது, அவனால் நன்மை மட்டுமே நமக்கு கிடைக்கும். எனவே அந்த மாதிரியான சான்றோர்களுடைய வழியை அறிவாளிகளுடைய வழியை பின்பற்றி நடந்தா நம்ம இந்த வாழ்க்கையில மிக சிறந்த இன்பத்தை அடையலாம். துன்பம் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்ற அருமையான குரல் வாழ்க்கைமா.
0: வாங்க இணைப்புல யாருங்க? வணக்கம். வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா. ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடிப்புலிருந்து பாட்டப்பன் பேசுறேன் ஐயா. அதிகாரம் தெரிந்து தெளிதல் குறள் வந்து 504. குற்றம் நாடி குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிச்ச குணல். ஐயா அவர் என்ன சொல்றாரு? ஒருவனுடைய குணம் குற்றம் ஆகிய இரண்டையும் ஆராய்ந்து அவற்றுள் மிக்கது எதுவோ அவனால் அவரை நல்லவர் என்றோ தெரியவர் என்றோ எண்ணிக்கொள்ள வேண்டும் ஐயா. ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா.
2: அருமை அருமை. தெரிந்து தெரிதல் அதிகாரத்துல இந்த குரல் 504 பாத்தீங்கன்னா ஒருவன நல்லவனா கெட்டவனா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணணும். அப்படின்னா அவன்கிட்ட இருக்கிற குணத்தையும் அவன் செய்திருக்கின்ற நன்மைகள் அவன் செய்திருக்கின்ற தீமை இந்த வெட்டையும் மாதிரி இடம் அதுல குணம் அதிகமாக இருந்தா அவனை குணவான் பட்டியல கேட்கணும் அப்படிங்கிற குணம் நாடி குற்றமும் நாடி குணத்தையும் குற்றத்தையும் பார்த்து அது எது மிகுதியாக இருக்கிறதோ அத அவனுடைய தன்மையாக அது சிறப்பாக என்றால் மனிதன் வந்து குற்றம் செய்யாத மனிதனே இல்லை. அந்த குற்றத்தை விட குணம் அவனிடம் மிகையாக இருக்க வேண்டும் என்ற வலியுறுத்துகின்ற குரலாக
0: இணைப்பில் யாருங்க? வாங்க. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
2: அம்மா வணக்கம். சொல்லுங்கம்மா.
4: ஐயா தேனி மாவட்டம் கோவில் நேரத்தில இருந்து ஆ சுபாஷினி உரையாடுகிறேன் ஐயா. அதிகாரம் வந்து அதிகார எண் 32 இன்னா செய்யாமை. குறள் எண் 314 இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானு நன்னையன் செய்து விடல். நமக்கு தீமை செய்தவரை தண்டிப்பதற்கான மிக சிறந்த வழி அவர் தன் தவறை எண்ணி வெட்டி தலை குனியும்படி அவர்களுக்கு நன்மை செய்திட வேண்டும். ஐயா உங்களுடைய மேலான கருத்தை தெரிங்கள் ஐயா.
2: பல்கலைக்கழகத்துல 2 நிலை சாரு முதுநிலை தமிழ் மாணவியாக இருக்கின்ற தன்னுடைய இந்த தமிழ் சிறக்க முதல்ல கோடை பண்பலை சார்பாக

0: இந்த இன்னா செய்யாமை, இன்னா செய்யாத ஒருவர் துன்பம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர்க்க எப்படி சந்திக்கணும் அப்படின்னா, அவர் வெட்கப்படும்படியாக அவருக்கு நன்மையை செஞ்சோம். இது அந்த குரலின் பொருளாக இருக்கிறது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்மையும் செய்துவிடன். இது இன்னொரு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த அதிகாரம்தான் ரஷ்யாவினுடைய அந்த தத்துவ எழுத்தாளர் தால்ஸ்டாய் இவர்களை கவர்ந்த அதிகாரம் என்று அவர் தால்ஸ்டாய் சொல்றாங்க. அருமைமா, அருமை. எப்பயுமே கெட்டவும் கெட்டதும் கெட்டவனுக்கும் கெட்டது செய்யறவங்களுக்கும் நல்லது செய்த அந்த பண்பை நாம வச்சுக்கணும். வாழ்க்கைமா, வாழ்க்கை வாழ்க்கை
1: ஐயா.
0: வணக்கம்.
1: நிறைவு பகுதிக்கு நாம வந்துட்டோம். நிறைவாக நேயர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சியும் அன்பும் பார்க்கும் இன்றைக்கு குரலின் குரல் நிகழ்ந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நேயர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அருமையான நிகழ்வு தான். பொதுவா பிறந்த இடம் அப்படிங்கிறது, திருக்குறள் பிறந்த இடம் தமிழ்நாடு. அது பிறந்த தமிழ்நாட்டுல நாம பிறந்திருக்கோம். அதுக்கு அந்த திருக்குறள் இருக்கிற மொழியில நாம பேசுறோம். திருவள்ளுவருக்கு சொந்தக்காரராக இருக்கிறோம். அப்படிங்கிற அந்த பெருமைய உலகமெல்லாம் அறிஞர்கள் கொண்டு செல்வது கொடுக்கிறோம். உலகமெல்லாம் கோடை பண்பலை கொண்டு செல்கிறது. கோடை பண்பலைக்கு நெஞ்சார்ந்த வாழ்க்கையை குறித்தார் சொல்றோம். பொதுவாக எந்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு கொண்டு போறதுல, எந்த நிகழ்ச்சியை மக்களுக்காக மானுடம் சிறப்பதற்காக கொடுப்போம் வகையறிந்து நடத்துகின்ற பண்பலைய வாழ்த்தி போற்றி வணங்குகிறோம். அதே போல கோடை பண்பலை நேயர் மிக அழகாக இந்த குரலை தேர்ந்தெடுத்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறாங்க. கோடை பண்பலை வானொலி நிலையத்தாருக்கும் நேயர்களுக்கும் பெரும் வாழ்த்து. திருக்குறளை பொறுத்த மட்டில் அது வெறுமனாக படித்து விட்டு போகின்ற நூல் அல்ல. ஒவ்வொரு திருக்குறளும் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நூல். இந்த ஒத்த நூல் போதும். அதனாலதான் இந்த உலக பொதுமுறை அப்படிங்கிறாங்க, உலக பொதுமுறை அப்படிங்கிறாங்க. எல்லா சமயமும் கடந்து எல்லா நாட்களும் இது எங்களுடைய நூல், எங்களுக்கான நூல் என்று சொல்றாங்க. ஏன்னா இதனுடைய இதில் இல்லாத கருத்துகளே இல்லை என்று தாங்குவதில் உரைக்கின்றிருக்கிறார்கள். திருக்குறளை பொறுத்த மட்டில் மேலோட்டமாக படித்து விட்டு கடந்து விட வேண்டாம். அதில் இருக்கின்ற ஒவ்வொரு குரலும், ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு எழுத்தும் பொருள் குறித்தது. ஏறக்குறைய எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லுவாரு. அந்த வகையில பொருளற்ற ஒரு சொல் கூட இல்லாத நூல் இந்த திருக்குறள்.
1: ரொம்ப நன்றி ஐயா, மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை கோடை பண்பலை நேயர்களுக்கு வழங்கியமைக்காக நன்றி.

0: கோடை பன்மலையில் இதுவரை ரசித்தோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வானவில்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நிறைவுக்கு வருகிறது கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் வானவில். இன்று குரலின் குரல் தந்து விடைபெறுகிறார் சிறப்பு விருந்தினர் முனைவர் புலவர் சாங்யா இளங்குமரன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் ராஜேஷ் மற்றும் பிரேம்தாஸ். அழைப்புகளை ஒருங்கிணைத்து தந்தார் கீதா. கணினியாக்கம் நூர் ஜகான். இனி உங்கள் கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் கலையும் கானமும். நிகழ்ச்சியின் முகப்பில் செய்தி சுருக்கம்.
3: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2 கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார். தன்னலமற்ற சேவை மனப்பான்மையுடன் வாழ்நாள் முழுவதையும் தேசத்திற்காக அவர் அர்ப்பணித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோரும் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை

கடுமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் திரு விஜய் பதிலுரை ஆற்றி வருகிறார். அரசியலுக்கு வருவதற்கு முன்பே மக்கள் பிரச்சினைகளுக்காக தாம் குரல் கொடுத்து வந்ததாக அவர் கூறினார். தூய்மையான நிர்வாகத்தில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு விஜய் தெரிவித்தார். கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9445619913 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 2 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் லக்ஷ்யா சென், தன்வி சர்மா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

கோடை பண்பலை 100.5 கலையும் கானமும்

அமுத தமிழ் வணக்கங்களோடும் உங்களின் ஸ்நேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடும் அமுதா. நிகழ்ச்சியில் இன்று தவில். தவில் என்பது தமிழ்நாட்டின் பண்டைய நகரமான தஞ்சாவூரின் பாரம்பரிய இசைக்கருவி. நாதஸ்வரத்திற்கு துணையாக வாசிக்கப்படும் ஒரு தாள இசைக்கருவி. கர்நாடக இசைக்கும் கிராமிய இசைக்கும் இது பயன்படுத்தப்படுகிறது. தோம்பு உருவத்தில் இருக்கும் இது பலா மரத்தால் செய்யப்படும் ஒரு தோல் இசை கருவி. விலங்கின் தோலால் இழுக்கப்பட்டு வளையத்தை கொண்டு ஒட்டி கட்டப்பட்டிருக்கும் இந்த கருவியில் ஒரு பக்கம் மறுபக்கத்தை விட சற்று பெரியதாக இருக்கும். தவில் வாசிப்பவர் ஒரு தோல் கயிற்றால் தனது தோளின் மீது தவில் கருவியை மாட்டி முழக்குவர். இந்த தவில் இசை கருவியில் உருளை வடிவிலான பகுதி பலாமரத்தினால் செய்யப்படுகிறது. இதன் சிறிய பக்கத்தில் இருக்கும் தோல் வளந்தலை என்று அழைக்கப்படுகிறது. இதன் பெரிய பக்கத்தில் உள்ள தோல் தொப்பி என்று வழங்கப்படுகிறது. இந்த தோலினை தாங்கி பிடிக்கும் வளையங்கள் இரு பக்கமும் உண்டு. அவை மூங்கிலால் செய்யப்படும். இந்த வளையங்கள் விரைவாக உடைந்து போவதால் இப்போது உருக்கு உலோகத்தாலும் செய்யப்படுகிறது.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
4: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன்கோ.

0: அறுவடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மை சந்திக்க காத்திருக்கும் கலைஞர் தவில் இசை கலைஞர். விருதுநகர் மாவட்டம் பாவாளி என்னும் கிராமத்தில் 30 வருடங்களுக்கும் மேலாக தவில் இசை கலைஞராக இருக்கக்கூடிய கலைஞரை தான் நாம் சந்திக்கப் போகிறோம். கலை நன்மணி விருது பெற்றவர். 30 வருடங்களுக்கும் மேலாக தவில் இசையில் பல மேடை கச்சேரிகள் செய்தவர், பல விருதுகளை வென்ற ராமசாமி அவர்கள் கோடை பண்பலை 100.5 கலையும் காணவும் நிகழ்ச்சிகள். ஐயா வணக்கம்.
2: வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க ராமசாமி ஐயா?
2: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
1: சமீபத்துல என்ன கச்சேரிக்கு போயிட்டு வந்தீங்க உங்களோட தவிலோடு?
2: வந்து ராஜாவளையத்து பக்கத்துல சிவகிரி அப்படிங்கிற ஒரு ஊர்ல முருகன் மலைக்கோல் ஒன்று இருக்கு, அங்க கும்பாரத்துக்கு போயிட்டு பார்த்தேன்.
1: சிவகிரியா?
2: ஆமா, சிவகிரி.
1: 30 வருடங்களாக தவில் இசை கலைஞராக இருக்கிறீங்க, நிறைய விருதுகள் வென்றிருக்கிறீங்க, கலை நன்மணி விருது எல்லாம் வாங்கியிருக்கிறீங்க. ஏதோ உலக சாதனை செய்திருக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம், என்ன உலக சாதனை தெரிந்து கொள்ளலாமா?
2: உலக சாதனை, தவில் வந்து 6 மணி நேரம் விடாம இடைவிடாம வாசிருக்கேன். இது வரைக்கும் யாரும் பண்ணல, நான் தான் ரெக்கார்டு பூர்வமா பண்ணிருக்கேன்.
1: எங்க வாசிச்சீங்க அப்படி?
2: விருதுநகர்ல ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சு வர ரொம்ப கலைஞர்கள் முன்னிலையில இந்த நிகழ்ச்சி பண்ணும்.
1: எத்தனை மணி நேரமாக?
2: 6 மணி நேரம்.
1: 6 மணி நேரம் தொடர்ந்து தவில் வாசித்து உலக சாதனை செஞ்சிருக்கீங்க. இன்னும் உங்களுடைய சாதனையை முறியடிக்க ஒருவரும் வரவில்லை, அதனால நீங்கள் ஒருவர் தான் இந்த உலக சாதனை நிகழ்த்தியவர் அப்படின்ற ஒரு பெருமை உங்களுக்கு இருக்கிறது. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள்.

0: ஆரம்பிக்கலாங்களா?
1: கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.
2: ஒரே ஒரு பெயர் தான்
3: கோடை பண்பலை.
2: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
4: இருக்கும்
5: வெறி தனமா இருக்கும்,
2: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்.
6: கோடை பண்பலை 100.5.
7: எல்லா நாளுமே நல்ல நாள் தான், நல்ல நேரம் தான்.
1: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
8: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
1: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை, கோடை பண்பலை 100.5.
9: எத்தனை

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
5: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.

0: வானொலி பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக விருதுநகர் மாவட்டம் பாவாளி தவில் இசை கலைஞர் கலை நன்மணி ராமசாமி அவர்கள்.
2: சொல்லுங்க, எந்த வயதில் வந்து இந்த தவில் இசை கத்துக்கணும், ஒரு தவில் இசை கலைஞர் ஆகணும் அப்படின்ற ஆர்வம் வந்து உங்களுக்கு ஏற்பட்டது?
3: எங்களுக்கு நான் 8th class படிச்சு முடிச்ச உடனே அப்படியே நல்ல நாதாசுரமும் தவளும் சேர்ந்தே படிச்சுட்டு இருந்தேன்.
2: சரி,
3: அப்புறம் நாதாசுரத்தை நிப்பாட்டி தவள் மட்டும் தனித்துவமா படிச்சு அதுல கொஞ்சம் ஓரளவுக்கு பிரபலமா இருக்கு இந்த ஏரியாவில்.
2: தவள் வந்து ஒரு பக்கவாத்தியம் தான் இல்லையா?
3: ஆமா, பக்கவாத்தியம்.
2: பக்கவாத்தியம் நாதஸ்வரத்தோடு மிருதங்கத்தோடு இசைக்கக்கூடியது தவள். இது செய்யக்கூடிய கலைஞர்கள் இருப்பாங்க இல்லையா?
3: ஆமா,
2: அவர்கள்ட்ட வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு இசை கருவியை உருவாக்கி கொடுக்க சொல்வீங்களா, இல்ல எப்படிப்பட்ட தவிலையும் வந்து நீங்க வாசிக்க கூடிய ஒரு பயிற்சி எடுத்துக்குவீங்களா?
3: இல்ல, தவளுங்கிற வந்து ஒவ்வொரு ரகத்துல இருக்கு, அதுல நல்ல குவாலிட்டியா இருக்குன்னே விளக்கு ஒண்ணு அந்தந்த ஜாமான்களை வாங்கி சேர்த்து அதை சரி பண்ணிதான் நாங்க வாசிக்கிறோம். ஒரே இடத்துல எதுவும் விக்கிறது இல்ல. அந்த தவுள் பலாமர கட்டை வந்து பண்ருட்டில தயார்
2: பண்றாங்க,
3: வாசிக்கிற அந்த வலையில வந்து திருவையாறுல தயார் பண்றாங்க. தோல் வந்து ஆம்பூர்ல இருக்கு, அதெல்லாம் வாங்கி வச்சு நாங்க வச்சு அசம்பிள் பண்ணி அதில் தவுள் மாட்டி அந்த சவுண்ட் வர்றதுக்கு அதை பக்குப்பட்டுட்டே இருக்கும். ஒரு 3-4 கத்திர வாசிக்க வந்து அதுக்குரிய பொருத்தமான சவுண்ட் கேட்கும்.
2: அப்ப அந்த தவில் இசை கருவியை உருவாக்குவதற்கும் உங்களுக்கு தெரியும்?
3: தெரியும்.
2: இப்ப நீங்க வைத்து வாசிப்பது வந்து நீங்கள் உருவாக்கினதா?
3: ஆமா, நான் வாங்கி அசம்பிள் பண்ணேன்.
2: பரவாயில்லைங்க, அங்கங்க இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாம் கொண்டு ஒரு அழகான தவில் உருவாக்கி இருக்கிறீங்க. அதைதான் எல்லா கச்சேரிகளிலும் நீங்க வாசிக்கிறதுண்டா?
3: ஆமா, அதே.

கானம் கேட்க கண்மூட போய் காணாமலே போனேன் நான். விட்டு கூடு பாய்ந்திருப்பேனோ என தட்டு தடுமாறி தேடி காதுகளாய் இறைந்து கிடக்கும் உன் காலடி வாரம் வந்தடைந்தேன். தாளமிடும் கைக்கும் தட்டுப்படும் உன் துடைக்கும் இடையே நான் சிக்கிக் கொண்டிருப்பதை கண்டுகொண்டேன்.

பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் பாலசமுத்திரம் வாரச்சந்தை அருகிலிருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் மோகன்.

0: மாண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக விருதுநகர் மாவட்டம் பாவாளி தவிலிசை கலைஞர் கலை நன்மணி ராமசாமி அவர்கள்.
1: எங்கெல்லாம் சென்று கச்சேரி பண்ணிருக்கீங்க?
2: நான் டெல்லி போயிருக்கேன், பம்பாய்
1: போயிருக்கேன்,
2: கர்நாடகா போயிருக்கேன்.
1: அதாவது ஒரு இசை குழுவோட தான் போய் சேர்ந்து போனோம்.
2: நாதஸ்வரம்,
1: தவில், மிருதங்கம் இந்த மாதிரியான இசை கருவிகளோடு வாசிக்கக்கூடிய
2: மொத்தமா
1: போவீங்க. ஒரு ஒரு குழு வச்சிருப்பீங்க?
2: ஆறு பேர் குழுவா போவோம்.
1: குழுவா போவீங்க?
2: கர்மத்தலா, சிருங்கேரி.
1: இதுக்கு வந்து கர்நாடக இசை கத்துக்கணும், இல்ல நீங்க கர்நாடக இசை கத்துட்டு இந்த தமிழ் வாசிக்கிறீங்களா, இல்ல உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக இந்த இசை கோர்வைகளை கத்துக்கிட்டீங்களா?
2: இதெல்லாம் படிக்கணுங்களா? ஆள் வச்சு படிக்கணும். இங்க விருதுநகர்ல ஒரு பெரிய தமிழ் வித்வான் இருந்தார், குருசாமி, அவர்த்த படிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரபலியமான ஆளுகளை கொஞ்சம் அப்பப்ப விவரங்களை கேட்டுக்கிறேன். பெரிய பெரிய வித்வானுடைய கச்சேரி நிறைய பார்ப்பேன். அதுல அதுல இருந்து இப்போ ஒரு கச்சேரி வாசிக்கிறோம், அதுல ஏதாவது ஒரு சின்ன பிட்டை எடுத்து மனப்படம் பண்ணி இங்க வந்து அடிச்சடிச்சு பார்த்து இப்படி நிறைய.
1: அப்ப நீங்க வாசிக்கக்கூடிய அந்த தாளத்தினுடைய பெயர் எல்லாம் தெரியுமா?
2: ஆ, தெரியும் தெரியும்.
1: இங்க உங்களுக்கு தெரிந்த தாளத்தினுடைய

0: பெயர் இருக்கு சொல்லுங்களேன்.
1: சதுச்சரம் அப்படிங்கிற தாளம் எட்டச்சரம், விசரம் அப்படிங்கிற ஒரு தாளம் அது வந்து மூணச்சரம், கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அஞ்சச்சரம், நிசரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏழச்சரம், சங்கீரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒன்பதச்சரம். இது போக இதுல ஒவ்வொரு பிரிவுக்கும் ஏழு ஏழு இருக்கு, ஏழஞ்ச முப்பத்தஞ்சு அப்படின்னு 35 தாளத்திலயும் பாடங்கள் இருக்கு.
0: அத்துப்படி
1: ஆமா, துருவ மட்டியம் ரூபகம் செம்பை திருவிடை வேகம் அடவாளம் அப்படின்னு சொல்லி ஏழு வகை, இந்த ஏழு வகை ஏழஞ்ச முப்பத்தஞ்சு தாளத்திலயும் பாடங்கள் இருக்கு.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரும் நம்பிக்கை, வசந்தன் கோ.
6: உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக விருதுநகர் மாவட்டம் பாவாளி தவில் இசை கலைஞர் கலை நன்மணி ராமசாமி அவர்கள்.
7: உங்களுக்கு பிடித்த தாள வகை எது?
8: எனக்கு பிடிச்சது வந்து பெரும்பாலும் சர்வசாதாரண சதுத்திருத்தாதி திருக்குறள். சர்வசாதாரண அது ஜனங்களுக்கு புரியுற மாதிரி லேசா இருக்கும்.
7: உங்களுக்கு பிடித்த தாளத்துல வந்து வந்த சினிமா பாடல்கள் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சொல்ல முடியுமா?
8: சொல்ல முடியும். சிங்கார வேலன், அது சதுர்த்த தாளத்துல இருக்கு.
7: சிங்கார வேலன் தேவா.
8: ஆமா ஆமா, சிங்கார
7: அம்மா குரல்ல.
8: ஆமா ஆமா. கண்ணோடு கண்டெல்லாம் அது அதுல வேற வந்து
7: ஜீன்ஸ் படத்துல வரக்கூடிய பாடல்.
8: ஆமா.
7: சரி, ரொம்ப அருமை. நிறைய படித்திருக்கிறீர்கள். அந்த கலை நுணுக்கத்தோடு, கலை நுணுக்கங்களை எல்லாம் கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பணி. பல வெளிநாடுகள், பல மாநிலங்கள் இங்கெல்லாம் சென்று உங்களது தவில் இசை கலையை நீங்கள் கற்ற அந்த கலையை வந்து மற்றவர்களும் ரசிக்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட படித்த மாணவர்கள் எல்லாம் வந்து வெளிநாட்டுலயும் இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி. உலக சாதனை நிகழ்த்திருக்கிறீங்க, நிறைய விருதுகள் வென்றிருக்கிறீங்க. வேற ஏதாவது இசைக்கருவிகள் வாசிக்க தெரியுமா?
8: இசைக்கருவிகள் நாதஸ்வரம் படிச்சனால அதுல கொஞ்சம் அனுபவம் இருக்கு. அத எனக்கு தையல் தெரியும். வேலை தெரியும்,
7: தையல் வேலை.
8: ஆமா, பேண்ட் சட்ட ஜாக்கெட் அதாவது எல்லா துணியுமே தச்ச தெரியும், வெட்டி தச்ச தெரியும். நான் கடை வச்சிருக்கேன் அதுக்கு, அது என் 10-20 பேர் வேலை செய்யறாங்க.
7: வேலை செய்யறாங்க, பரவாயில்லைங்க, மகிழ்ச்சி.
8: தையல் துறையை தேர்ந்தெடுத்து அதுல கொஞ்சம் டேமேஜ் ஆகி என்கிட்ட 20 பேர் வேலை செய்யறாங்க.
7: மகிழ்ச்சிங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. கலை வளர்கிறது இந்த பக்கம் வந்து, தொழிலையும் வந்து ஐயா கொடி கட்டி பறக்குறீங்க. சரி, எத்தனை கஸ்டமர்ஸ் இருக்காங்க? உங்க ஒரு பெரிய மிகச்சிறந்த தையலகராக இருக்கிறீங்க நீங்க.
8: ஆமா, எத்தனை கஷ்டம்னா எங்களால வேலை செஞ்சு கொடுக்க முடியல,
7: அதுதான் அந்த நேர்த்தி. உங்களது தொழில் இருக்கக்கூடிய நேர்த்தி தான்
8: அதை சொல்லுங்க.
7: எந்த ஒரு

0: தொழிலும் இருக்கக்கூடிய நுட்பங்களை நம்ம வந்து பயின்றுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க.
1: இதே தமிழ்நாடு அரசு கலை பப்ளத்திலிருந்து ஸ்கூல் வச்சு நடத்துறாங்க பார்த்தீங்களா, அதுல வந்து தமிழ் வாசிக்கிறவங்க நாதாசு வாசிக்க உதவி தொழில் சப் அப்படிங்கிற ஒரு துறை போடுறாங்க, வயலின் வாய்ப்பாட்டும் போடுறாங்க. அதை விட இப்படி ஒரு தையல் துறை அவங்க தேர்ந்தெடுத்து சொல்லி கொடுத்தாங்கன்னா தவள் அடிச்சு வந்தவங்க தவள் வேலையிலேயே தையல் வேலை தையல் கிடைக்கு போயிடுவாங்க. ஒரு ரெண்டு சட்டம் வச்சா போதும், ஒரு 300 ரூபா கிடைக்கும். அப்ப அவங்களுக்கு கலைஞர்கள் வந்து கஷ்டம் இருக்காது.
0: கண்டிப்பா
1: இதைத்தான் எல்லா கலைஞர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன், எல்லா ஸ்கூல்லையும் வாத்தியார்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஏற்பாடு பண்ணணும் சொல்றாங்க. செஞ்சா நல்லா இருக்கும்.
0: இந்த கால தலைமுறையிலும் சரி, மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே வந்து ஒரு வேலை செய்யறது கிடையாது. கல்லூரிக்கு போறாங்க, பள்ளிக்கு போறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் செய்யறாங்க. வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிக்கிறதுக்காக நிறைய இப்ப வந்து இணையத்தின் மூலமாக நிறைய வேலைகள் எல்லாம் கிடைக்குது, அதெல்லாம் தேடுறாங்க செய்யறாங்க. தங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றி கொள்ளக்கூடிய இளைஞர்களும் அந்த தலைமுறையும் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் ஒரு முன்னோடி உதாரணம். ரொம்ப சந்தோஷங்க ஐயா.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்ல முதல் கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தின்ற இந்த சிங்காரவேலன் சந்நிதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன்கோ.
3: உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக விருதுநகர் மாவட்டம் பாவாளி தவிலிசை கலைஞர் கலை நன்மணி ராமசாமி அவர்கள்.
4: ஒரு வருஷத்துக்கு 50-60 கலைஞர்களுக்கு விருது கொடுத்துருக்கோம்.
5: நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க, நம்ம வாங்கினா
4: தனிநபரா வந்து வருஷத்துக்கு 70 விருது கொடுத்துட்டு
5: எங்க விருதுநகர்ல மட்டுமா?
4: விருதுநகர்ல கலை நிகழ்ச்சி நடத்தி காலையில இருந்து 12 வரைக்கும் கலை நிகழ்ச்சி பண்ணி கலைஞர்களை போட்டு வச்சு விருந்து விருது ரெண்டுமே கொடுப்பேன்.
5: நிறைய கலைஞர்கள் வந்து உருவாக்குவது மட்டும் இல்லாமல் விருதுக்கும் தயாராகிட்டு இருக்கிறீங்க. விருதுநகர்ல ராமசாமி, உங்க ஊர் நீங்க செய்யற செயலுக்கும் ரொம்ப பொருத்தமா வருது விருதுநகர் விருது. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய வாழ்க்கை வந்து மற்ற நேரங்கள்ல இசையோடு பயணிக்கிறது, மீதி நேரங்கள்ல வந்து ரொம்ப ஒரு அதுவுமே வந்து ஒரு கலைநுட்பமான ஒரு தொழில் இல்லையா, தையல் வேலை. ஆமா, நம்ம இந்த நேர்கள் வந்து நிறைய பேர் வந்து தையல் தொழில் செய்யறவங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இதை நீங்க சொல்லும் பொழுது. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியோடு உங்களது வாழ்க்கை பயணம் இனிமையாக தொடர கோடி பண்பலை 100.5 வாழ்த்துக்கள், நன்றிகள், வணக்கங்கள்.
4: வணக்கம்.

இதுவரை கேட்டு ரசித்தோம் கலையும் கானமும். இனி நம் கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசிக்கலாம் சிறப்பு தேறி வரும் பண்பலை. நிகழ்ச்சிக்கு முன்பாக செய்திச் சுருக்கம்.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார். தன்னலமற்ற சேவை மனப்பான்மையுடன் வாழ்நாள் முழுவதையும் தேசத்திற்காக அவர் அர்ப்பணித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோரும் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக விளையாட்டுத்துறைக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மாநில உரிமைகளை பாதுகாப்பதில் தாவேக்கு அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை இன்று மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. அமெரிக்க

0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.
6: இனிய வணக்கம் நேர்களே. காற்றின் சிறகில் இசையை சுமந்து நேயர்களின் இதயங்களை தேடி நம்பிக்கையையும் நற்சிந்தனைகளையும் விதைக்கும் இனிய தருணங்களோடு கோடை பண்பலை 100.5 உதயவிழா சிறப்பாக நேயர் உறவுகளை சந்திக்கும் இனிய நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் பாலசமுத்திரம் வாரச்சந்தை அருகில் இருந்து அன்பு உறவுகளை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் ஆர். மோகன் அவர்கள்.
7: நேயர்கள் அத்தனை பேருக்கும் காலை பொழுதினுடைய வணக்கம். இது உங்கள் கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டிலும் பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான சில நாட்கள் நம்மளுடைய நினைவுகளுக்கு வந்து போகும். சில நாட்களை மறந்து போலாம், சில நாட்கள் எப்பொழுதுமே மறக்காத நினைவுகளாக நம்மளுடைய மூளையில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். அப்படி ஒரு நாளாக தான் இன்றைய நாளானது அமைந்திருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக மிகப்பெரிய அளவுல பன்னெடுங்காலமாக அவங்களுடைய வாழ்வியலோடு கலந்திருக்கக்கூடிய நம்மளுடைய கோடை பண்பலை 100.5 இந்த ஆண்டு 27வது உதய விழா காணவிருக்கக்கூடிய இந்த வேளையில இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களை சந்திப்பதற்கான நேரடி நிகழ்ச்சியாக வளம் வரப்போகிறது. எங்கிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொட்டிய வட்டம். ரொம்ப அழகான ஒரு ஊருங்க. ஊருக்கு மட்டும் கிடையாது, ஊர் இருக்கக்கூடிய மக்களும் சரி, ரொம்ப அன்பான மிக்கவர்கள். அதாவது இங்க பசியில வந்துட்டு போயிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், ஒண்ணும் தேவையில்ல. போக்கில அங்க வாழைப்பழம் கடையெல்லாம் நிறைய இருக்கும். அப்படி நின்று பார்த்தோம்னா போதும், ஒரே ஒரு வாழைப்பழம் தருவாங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா, சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மாவு வாழைப்பழம் தான் பேர் சொல்லுவாங்க, ரஸ்தாளின்னு பேரு. வயிறு ஃபுல்லா நிறைஞ்சிடும், ஒரு வாழைப்பழம் அவ்வளவு பெருசா இருக்கும். அந்த அளவுக்கு அன்பு மிக்கவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஊர்ல இருந்துதான் இன்றைக்கு நேர்களுடைய அன்பான பண்பான பண்பலையான கோடை பண்பலையினுடைய 27வது உதய விழாவை ஒட்டி சிறப்பு நிறைவு நிகழ்ச்சியில நம்ம பேசவிருக்கின்றோம். எங்க இருக்கிறோம் தொட்டிய வட்டத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலசமுத்திரம் அப்படிங்கிற பகுதியில தாங்க. பாலசமுத்திரத்துல வாரச்சந்தை, இந்த இடத்துல நான் பாத்துருக்க வாரச்சந்தையில அவ்வளவு கூட்டம் இருக்கும். அது சாயந்திர வேளையில அப்படி வரும்போது அந்த பஜ்ஜி வாங்குறது, போண்டா வாங்குறது, காய்கறி வாங்குறது, குடும்பத்தோட வர்றது அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளவு மன மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த பகுதியில இருந்துதான் பேருந்து நிறுத்தம் இருக்கிறது, வாரச்சந்தை இருக்கிறது, இங்க மாரியம்மன் கோவில் இருக்கிறது. இந்த பகுதியில இருந்துதான் இன்னைக்கு நம்ம தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி நம்ம பேச போறோம். நிறைய நண்பர்கள் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்காங்க நம்மளோட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக. நம்ம பேசலாம். முதலாவதாக ஒரு தோழி கிட்ட வாங்க. வணக்கம்.
8: வணக்கம் சார், என் பேரு கீதா.
7: கீதா, என்ன பண்றீங்கம்மா?
8: நான் வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். நான் வந்து எஃப்எம் வந்து காலைல 9 வரைக்கும் கேட்பேன். பாப்பாவும் சின்ன பிள்ளையில இருந்து கேட்பாங்க. நீங்க சொல்ற நல்ல நல்ல தகவல் எல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இந்த செங்குச்சி கோ சுவாமிநாதன் பேசுறத தாத்தா தான் என் பொண்ணுங்க சொல்லுவாங்க. காலைல அதை கேட்டுட்டுதான் ஸ்கூலுக்கு டைம், ஸ்கூலுக்கு டைம் கேட்டுட்டு தான் கிளம்புவாங்க. அதே போல இப்ப சுகிசிவம் ஐயா பேசுறாரு பாத்தீங்களா, அதையும் நான் அவங்க கேட்போம். காலையில 6 மணிக்கு போட்டா 9:09

0: வானவில் கூட கேட்போம் சார். நல்ல தகவல் நிறைய சொல்றீங்க. நான் கேட்டோன்னு இப்ப கேட்டுட்டேன் காலையில,
1: நிலையத்துல நீங்க எல்லாருமே திரளான நபர்கள் வந்திருந்து அந்த விழாவை சிறப்பிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்காக நிறைய அன்பான அவர் சிரிக்கிறாங்க, வெக்கப்படுறாங்க வேற அவங்க கிட்ட பேச போறோம். அக்கா உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் தனலட்சுமி. நாங்க மேலகார்த்திகைப்பட்டியில இருந்து பேசுறோம்.
1: மேலகார்த்திகைப்பட்டி என் ஊர் பேர் ரொம்ப அழகா இருக்கு. கார்த்திகைப்பட்டி அப்படின்னு என்ன காரணம்?
2: ஊர் பேர் அப்படி வச்சிருக்காங்க.
1: உலகத்துல ஷேர் மார்க்கெட் என்ன, அரசியல் நிலவரம் என்ன, பொருளாதார நிலவரம் என்ன, நமக்கு பிடிச்ச பாட்டு போடுவாங்க, எல்லாமே இருக்கும். சரிங்களா? சந்தோஷமா?
2: சந்தோஷம்.
1: சரி, நன்றி. பாருங்க அக்கா உங்க பேர் சொல்லுங்க.
0: என் பேர் விமலா.
1: பாலசமுத்திரம் இல்ல, ஊரு பேரை தெரிஞ்சிட்டு கேளுப்பா அப்படிங்கிறீங்களா? தோளூர் பட்டி எவ்வளவு தூரத்துல
0: இருக்கு?
1: 4 கிலோமீட்டர் ஊர் அங்க தெரியாது. ஆனா ஏக்கா இப்படி சொல்ற? சரிக்கா, என்ன அப்புறம் சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டோம்.
1: சரி, என்ன நல்லா சூப்பரா சமைப்பீங்க?
0: எல்லாமே நல்லா சமைப்போம்.
1: எல்லாமே நல்லா சமைப்பீங்க. சமையல் குறிப்பெல்லாம் உங்களுக்கு தெரியுமா?
0: சமையல் குறிப்பெல்லாம் வீட்டுல எப்பவும் செய்யறதுதான்.
1: மகளிர் நேரங்களுக்கு எல்லாம் வரும், அதுல பாத்தீங்க அப்படின்னா நாங்க நிறைய சொல்லுவோம், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
0: பாப்போம், நாங்க
1: கேட்கலாம்.
0: கேட்போம்.
1: என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு விஷயம்?
0: எல்லாமே பிடிச்சிருக்கு. நீ இது ரேடியோல கேக்குறது எல்லாமே
1: ஏதாவது நான் சொல்லுவேன், நீ ஏதாவது சொல்லுவேன், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் ரம்யா.
1: ரம்யா என்ன
3: பண்றீங்க? கடை வச்சிருக்கேன்.
1: இப்படியே பேசிட்டே போனீங்கன்னா நம்ம நடந்த அப்படியே தொட்டியம் போயிட வேண்டியதா? பின்னாடியே போகாதீங்க. சரி, என்ன பண்றீங்க?
3: ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கேன்.
1: ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கீங்களா? உங்க காபி எப்படி ஸ்ட்ராங்கா போடுவீங்களா, லைட்டா போடுவீங்களா?
3: என்ன காபி போடணும்?
1: காபி போடுவீங்களா
3: இல்ல? நீங்க முதல்ல காபி இருந்தானே கேட்டீங்க. காபியா காபியா?
1: சரி சரி, ரொம்ப விவரமா தான் இருக்கிறீங்க.
3: பண்ண முடியாது இல்லைங்களா?
1: அது சரியா? சரிங்க. கோடை எஃப்எம் கேப்பீங்களா?
3: 100% கேப்போம்.
1: ஓ, 100.5 100% கேக்குறாங்க.
3: ஆமா.
1: எப்படி இருக்கு உங்களுக்கு, என்ன பிடிச்ச விஷயம் கோடை எஃப்எம்ல?
3: எனக்கு வானவில் தான் ரொம்ப பிடிக்கும்.
1: என்ன காரணம்?
3: அதுல குடுக்குற டைட்டில் ரொம்ப சூப்பரா இருக்கு.
1: நீங்க ஒரு நாள் கூட உங்க குரலை கேட்டு நீங்க கருத்து கேட்டதா எங்க பேசினதா எங்களுக்கு நினைவு வரலையே.
3: இல்லையே, நாங்க ட்ரை பண்ணதே இல்லையே.
1: ஏன் ட்ரை பண்ணது இல்ல?
3: காலையில நாங்க பிசி ஸ்டடியில், நாங்க 10 மணிக்குள்ள நாங்க வேலைக்கு வரணும். அதனால ஸ்கூல் எல்லாம் அனுப்பிட்டு அவங்கள கிளப்பிட்டு நாங்க வர்றதுக்கு தான் டைம் சரியா இருக்கு. அதனால நாங்க
1: ஊர்ல குழந்தைங்களை அனுப்பிடுவாங்களாமா, வீட்டுக்கார கிளப்பி விட்டுருவாங்களாமா?
3: கிளப்பி வந்து
1: பெண்களுக்கு மனசு ரீதியா எவ்வளவு சந்தோஷம், மன மகிழ்ச்சி என்ன கிடைக்குது?
3: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி சொல்றது, வார்த்தை எல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் இப்படி எல்லா சொல்லணும், அதெல்லாம் சொல்ல முடியாது.
1: நீங்க வேணா நிகழ்ச்சி முடிச்சுட்டு உட்காருங்க தம்பி, 2 மணி நேரம் சொல்றேன், நீங்க கேட்டுட்டு போங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க நண்பர்களே, என்ற தினம் கொடைக்கானல் பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலையானது, சிறப்பு தேடி வரும் பண்பலையானது என்ற தினம் திருச்சி மாவட்டம் நம்மளுடைய தொட்டியமட்டத்தில் இருக்கக்கூடிய பாலசமுத்திரம் அப்படிங்கிற பகுதியில் இருந்து வளம் வந்துட்டு இருக்கு. இந்த வாரச்சந்தி நடக்கக்கூடிய இடத்துல இருந்து இங்க சுற்று வராட்டத்தில் கேட்டிருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள் நேரடியாக நீங்க வந்தீங்க அப்படின்னா கோடை எஃப்எம்ல பேசுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் 100.5.

0: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: அப்பப்பா, பெருசு. ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
9: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
8: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்கு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
9: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
8: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி சரி. தட்ஸ் ரைட், வசந்தன் கோ. சரி சரி வசந்தன்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
10: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
11: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
12: கோபால் பல் பொடி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி சரி.
13: தட்ஸ் ரைட்,
4: வசந்தன் கோ. சரி சரி வசந்தன்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
14: பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
15: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
16: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துகள்.
17: திருச்சி மாவட்டம் தொட்டியம்பலத்தில் இருக்கக்கூடிய பாலசமுத்திரம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கு. பிரதான சாலையாக இருக்கிறது. தொட்டியத்திலிருந்து நாமக்கல் போகக்கூடிய பிரதான சாலை. இங்க வாரசந்தையெல்லாம் இருக்கும், இங்க கோவில் இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா கொள்ளுமேடு அப்படின்னு இந்த மேட்டுக்கான பகுதியை சொல்றாங்க. இந்த இடத்துல இருந்தா நம்மளுடைய பண்பலை நிகழ்ச்சியானது வளம் வந்துட்டு இருக்கு. நாமளை தேடி பாலசமுத்திரத்துக்கு வந்தா ஒருத்தர் 30 கிலோமீட்டர் தாண்டி நம்மளை தேடி வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட தான் பேச போறோம். சார் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
18: மாவட்டம் தேங்காம்பட்டி சிற்றூர் வந்து பெரிய சாமிங்க. அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு இங்க நடக்குதுன்னு கேள்விப்பட்டு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து இங்க வந்திருக்கிறேங்க. நான் கோடை பண்பலை மீது அலாதி பிரியம் கொண்டவன். அது மட்டும் இல்லாமல் சிறப்பாக என்னவென்று சொல்லுவோம்னா, செப்பு பேசும் தமிழ் எனக்கு பிடித்த ஒரு நிகழ்ச்சியாக உள்ளது. அதனால கோடை பண்பலை நான் விரும்பக்கூடிய ஒரு பண்பலையாக திகழ்கின்றது.
17: பண்பலை 3 முறை வந்திருக்கிறது. இவர் பாத்தீங்கன்னா
18: ஞாயிற்றுக்கிழமை
17: ரொம்ப சந்தோஷம், அவர் ஜெயிச்சிருக்கிறாரு செப்புக செந்தமிழ்ல. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி உங்களுடைய வருகைக்கு. 30 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க.
18: திருநாரணம் மணிவேல், அமிர்தா கம்பெனி. பால் கம்பெனில?
17: பால் கம்பெனி இல்ல,
18: அமிர்தா பால் கம்பெனி.
17: சரி சரி சரி. இப்ப எப்படி வேலைக்கு போல? நீங்க
18: வேலைக்கு போயிட்டு தான் வந்து 12 மணிக்கு வேலை.

0: முடிஞ்சிருச்சா? என்ன பரவ பேசலையா?
1: வருகிறேன் பக்கத்துல இருந்து நாங்கள் ஒரே ஓடி வந்தேன். பக்கத்தில் பக்கத்தில் எங்க ஊர் சிவன் கோயில் நாளைக்கு கும்பாபிஷேகம் வரராஜபுரத்தில் அனைவரும் வருகம் என்று
0: கேட்டுக்கொள்கிறேன்.
1: வரராஜபுரத்தில்
0: பாட்டு
1: கேட்டுதான் இருப்பேன். நானும் எங்க ஃப்ரெண்டுகள் டைலர் சேகர் டைலர் தொட்டியில கடையும் வச்சிருக்கோம். சேகர் டைலர் இருக்காரு, வரராஜபுரத்துலயும் கடை இருக்குங்க. நாங்க வருவோம் போவோம். சரி, பேரலுக்கு காணல கேட்கவும் நேரடியா வரராஜபுரத்துல இருந்து ஒருவர் வந்து நாளை வரராஜபுரத்தில்
0: நீங்க முதலீங்க முத நிலையா இருங்க, இந்த கால தரையில படுத்துவோம் அப்புறம் பேசுறேங்கிற மாதிரி அண்ணன் பதட்டத்திலேயே இருக்கிறாரு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அடுத்தது வாங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ரமேஷ். சைக்கிள் கடை வச்சிருக்கேன்.
0: சைக்கிள் கடை வச்சிருக்கேன்.
2: ஆமா.
0: இன்னும் சைக்கிள் கடை வச்சிருக்கேன். இப்படி நீங்க புது சைக்கிள் விக்கிறதா இல்ல ரிப்பேர் ஒர்க்
2: பண்றதா? சேல்ஸ்ங்க, இது ஃபிட்டிங் பண்றதா?
0: நீங்க இருங்க, நீங்க சேல்ஸ் பண்றீங்களா ஃபிட்டிங் பண்றீங்களா?
2: வேற கடைக்கு ஃபிட்டிங் பண்ணி கொடுக்குறேன். 98 இருந்து சைக்கிள் கடை வச்சிருக்கேன். நான் எப்பவும் வந்து கிட்ட 2000 இருந்து வச்சிருக்கேன். கேட்டுட்டு இருக்கேன். அப்ப வந்து 12 மணிக்கு முசிறி வீராஜம் இதெல்லாம் இருக்கல, அந்த காலத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். இப்பவும் நம்ம கடையில ஓடிட்டு
0: இருக்கு. நீங்க உங்க ஒரு மூணு நாள் கூட நீங்க போன் பண்ணி பேசல.
2: நான் கேட்டாவே போதும், பேசுற அளவுக்கு நமக்கு நேரம் இல்லைங்க.
0: பாலசமுத்திரம். ஆனா எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம், இப்போ சலூன் கடைக்கு வரணும் அப்படின்னா நாங்க முடி வெட்டணும், தாடி எல்லாம் மீசல வச்சு அப்படி ஸ்டைல் அழகா இருக்கணும் நம்ம வர்றோம். ஆனா சலூன் கடை வச்சிருக்கிறவங்களோ அங்க வேலை பாக்குறவங்களோ பே பண்ண மாட்டேங்கிறீங்க, மீச எடுக்க மாட்டேங்கிறீங்க, ட்ரம் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதை அப்படியே மெயின்டைன் பண்றீங்க, அது எப்படி? ஏன்
1: அதுதான் சார் கெட்டப்ப. இந்த கெட்டப்போட பசங்க எல்லாம் வருவாங்க கடைக்கு, எல்லாம் இது பண்ணுவாங்க. கொடை எஃப்எம் வந்து கேட்பேன் காலையில, வந்து காலை ராகமா அது கேட்பேன், நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அது பாட்டு கேட்க கேட்க வேலை கொஞ்சம் அதிகமா போயிட்டு ஏற்றிட்டே இருக்கும். முடியல கரெக்டா வெட்டுவோம். அப்பதான்
0: பாட்டு கடத்த முடி கரெக்டா வெட்டுவீங்களா? கரண்ட் பிரச்சனை என்ன
1: பண்ணுவீங்க? அது கரண்ட் போனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை சார். அதான் சார் மொபைல் இருக்குல்ல, மொபைல்ல கேட்க வேண்டியதா சார்? ஆன்லைன்ல ஓடுது சார், எல்லாம் இருக்கு. நம்ம ஊர் வந்து பாலசுந்தரம், நல்ல ஊரு, நல்ல மக்கள், நல்லா இருக்கும், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது.
0: வணக்கம், என் பேர் மயில் வாகனன்.
3: மயில் வாகனன்
0: எங்க மயில காணும்? பின்னாடி வந்துரு,
3: பின்னாடி
0: ஆண் மயிலா பெண் மயிலா?
3: ஆண் மயிலுங்க.
0: ஆண் மயிலா? சரி சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க?
3: நான் வெல்டருங்க, வெல்டிங் ஒர்க் ஷாப் வச்சிருக்கேன்.
0: அப்படின்னா நம்ம கடையில எஃப்எம் இருக்கணுமே?
3: ஓடிட்டே இருக்கேன். எஃப்எம் இல்லைன்னா எங்களுக்கு வேலையே வராது. ஏன்னா டிவினா நேரடியா பாக்குறேன். இது எஃப்எம் போட்டோம்னா பாட்டு பாட்டு கேட்டு நாங்கள்ட்ட வேலை செய்திருக்கோம்.
0: நன்றி.
4: கோடை பெண்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப சந்தோஷம். என்ன பண்றீங்க விஷ்ணுபிரியா?
4: இது 12th முடிச்சு காலேஜ் சேரலாம்.
0: சேர போறீங்களா?
4: அம்மா வந்து பேசணும்னு நினைச்சாங்க, அம்மா வேலைக்கு போயிருக்காங்க, அதனால பேசணும் அப்படின்ட்டு
0: வந்திருக்கேன்.
4: அவங்க ரொம்ப கோடை பண் பிள்ளைனாலே ரொம்ப காலையில போட்டாங்கன்னா ராத்திரி தான் ஆஃப் பண்றது, ஃபுல்லா கோடை பண் பிள்ளை மட்டும்தான்.
0: ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய அங்க இருக்கு. உங்க பேர் சொல்லுங்க
5: சார். என் பேர் பொன்னுச்சாமி, திருச்சி மாவட்டம் ஒட்டிய வட்டம் தோளூர் குட்டி பஞ்சாயத்து பாலசமத்துல கிராமத்துல நான் இருக்கிறேங்க.
0: என்ன பண்றீங்க?
5: நான் திருமண அமைப்பாளர் நடத்திட்டு இருக்கிறேன்.
0: அப்படிங்களா? ஓ, பல பல ஆண்கள் வந்து பெண்கள் அவங்க எல்லாம் வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறது நீங்க முக்கியமான காரணம்.
5: இல்லைங்க சார், எங்க சார் ஜாதகம் கொண்டு கொடுத்தா மூணு நாள் தான், 4 கொடுக்கும் போகும்போது பொண்ணு ஓடி போயிருந்தங்க.
0: அது சரி, இது உங்களுக்கு உங்க பிரச்சனை சார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அவங்க மனசு தெரியும், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்களும் ஒண்ணும் பண்ண முடியாது, நானும் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, உங்களை பார்த்த உடனே ஐயா முகத்துக்கு, இந்த ரவுண்டு முகத்துக்கு இந்த மீச அப்படி முறுக்கு மீச வச்சா நல்லா இருக்குமேனு தோணுச்சு.
5: என்னோட
0: வேலைக்கு வேட்டு உங்க பேர் சொல்லுங்க.

0: செல்வராஜுங்க. ஐயா
1: செல்வராஜ், என்ன பண்றீங்க?
0: நான் வந்து தற்போது ஓய்வு ஓட்டல
1: ஓய்வுலதான் இருக்கிறீங்க. சந்தோஷம். பாட்டு எல்லாம் கேப்பீங்களா?
0: கண்டிப்பா கோடை எஃப்எம் கேப்பீங்க.
1: சரி, என்னென்ன நிகழ்ச்சி பிடிக்கும்?
0: வேதநாராயண பெருமாள் கோயிலுக்கு சிறங்க மாதிரி, அது மாதிரி எங்க ஊருக்கு வந்தாலும் இல்லம் தேடி சென்றல்
1: வாங்கினேன். வீட்டு
0: கூட்டிட்டு சீரங்கம் கோயில் மாதிரி இருக்கேன்.
1: அந்த கோயில் எங்களுக்கு நாங்க வந்துருக்கோம், ஆனா நீங்க வீட்டுல இருப்பீங்களா?
0: இருப்பானே.

0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ.
1: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: ரொம்ப பெருமையா தன்னுடைய வாகனத்திலேயே எழுதி ஒட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் கூன்றாக்கம்பட்டியில இருந்து நம்மளுடைய குண்டுமணி ஐயா. அவருடைய கையால இந்த கேக்க நம்ம வெட்ட போறோம் நேரலையிலேயே. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நண்பர்கள் புடைய சூழல் இருக்கக்கூடிய இந்த வேளையில கோடை பண்பலையினுடைய 27வது உதய விழா பிறந்த நாள் நல்வாழ்த்துகளோடு தொட்டியம் பகுதி நம்மளுடைய நேயர்கள் மெதுவா மெதுவா வெட்டிங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கேக் வந்து நம்ம நேரலையில வெட்டி இருக்கிறாங்க நம்மளுடைய நண்பர்கள். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே கோடை பண்பலுடைய பிரதான நேயரா இருக்கக்கூடிய நம்ம குண்டுமணி ஐயாவுக்கு நம்ம கொடுக்கறோம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி எங்களுடைய இந்த அழகான அன்பான இந்த நிகழ்வுக்காக. தொடர்ந்து நாம நேயர்களோட பேச போறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
7: மோகன் சார், உங்களுக்கும் நம்

0: நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் இனிய இனிய காலை வணக்கம். சிறப்பு தேடி வரும் பண்பலை மூலம் எங்களை சந்தித்து உரையாடியதற்கு நமது உயர் இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள், அறிவிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.
1: நீ யார், உங்க பேரை சொல்லுங்க.
0: திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் ஆணைக்கல்பட்டி திவாகரன்.
1: திவாகரன், அதாவது ரொம்ப சின்ன வயசா இருந்தாலும் அப்படி பேசக்கூடிய பண்பு எப்படி வளர்ந்துச்சுன்னு கேட்டோம்னா, கோயில் கேட்டுதாங்க நம்ம வந்துச்சு அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லுவாரு. அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். ஐயா, உங்க பேரு?
2: பேரு ஆறுமுகம் சார்.
1: ஆறுமுகம், ஒன்னு ஒரு முகம் தான் என் கண்ணுக்கு தெரியுது.
2: ஆறுமுகம் வேற வேற
1: வேற அவரு மலை மேல உட்காந்துருப்பாரு.
2: உட்காந்துருப்பாரு.
1: நீங்க எங்க இருப்பீங்க?
2: நான் தொட்டியம்.
1: தொட்டியத்துல இருப்பீங்க. சரி, என்ன பண்றீங்க?
2: ஃபார்மரா இருக்கேன். இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு சுகர் கார்பரேஷன்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டேன்.
1: ஓ, அப்படிங்களா? சரி சரி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி. கூட இப்ப இருப்பீங்களா?
2: அடிக்கடி கேட்டுட்டே இருப்பேன். விவசாயம், ஃபார்மர், விவசாயம் பார்க்கும் போது எப்ப கூட்டி ஏரியா வச்சுட்டு விவசாயம் பாத்துக்கிட்டே இருப்பேன். அது மோகன் சார் உங்களை பாக்கணுமே, அங்க இருக்க முடியாது.
1: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்களுடைய அன்பிற்கு ரொம்ப மகிழ்ச்சி.
2: பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 27வது பிறந்த நாள் வாழ்த்து.
1: நல்லது, நன்றி. ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
3: ஐயா, ஏபி சண்முகம், பாலசமுத்திரம் கிராமம், தொட்டிய வட்டம்.
1: பின்கோடு நம்பர் மட்டும் மறந்து போச்சு.
3: இல்ல இல்ல சார், இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப கோடை பண்பலையில வேலை செய்யக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்கும் பல்லாண்டு வாழ்க என என்னுடைய கோரிக்கை. அதாவது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இவ்வளவு தூரம் இந்த இடத்துக்கு வந்து நீங்க சிறப்புடைய நேரலையாக வந்து காட்சி அளித்திருக்கீங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு பெருமை. இந்த பெருமை வந்து இந்த பண்பலையில வேலை செய்யக்கூடிய அனைவருக்கும், இந்த மக்களுக்கும் நல்ல வாய்ப்பினை தேடி கொடுக்குறீங்க. நன்றி, நன்றி, நன்றி,
1: நன்றி, நன்றி. அக்கா, உங்க பேர் சொல்லுங்க. அக்கா, நான் சொல்லிட்டேன், நான் கேக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிறாங்க. சரி, அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா, அக்கா உங்க பேர் சொல்லுங்க.
4: பண்பலையோட 27வது உதயநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நான் பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேங்க, ஆனா பேச கிடைக்க வாய்ப்பே கிடைக்கல. இன்னைக்கு நேரா பேசுறது ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு பொழுதுபோக்குன்னு கேட்டீங்கன்னா, கோடை எஃப்எம் தான் பொழுதுனிக்கும் கேட்போம். காலையில 5 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் எனக்கு இதுதான் கேக்குற வேலை. நான் வீட்டுல ஒத்தையா தான் சார் இருப்பேன். பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் போயிடுவாங்க, அவரும் வேலைக்கு போயிடுவாரு. எங்களை போல எத்தனையோ பேர் ஒத்தையா இருக்கவங்களுக்கு இது உற்ற துணையா, நண்பனா, ஒரு அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் பாக்குற ஒரு பாசம் வந்து நேர்ல பார்த்த மாதிரி இருக்கும்.
1: விசேஷமா சொல்லுவோம், சீர்சனத்தை வந்து மறக்காம செஞ்சுட்டு போயிருக்கேன்.
4: கண்டிப்பா சார், வந்துடுறோம். கோடைக்கு, கோடை பண்பலைக்கு வரோம். கோடை பண்பலையில வந்து காலையில அந்த குழந்தைகள் நிகழ்ச்சி எடுக்கிற சார் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு கேட்கல. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் அப்பப்ப நியூஸ் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம். எல்லா வேலையிலும் என்ன நடக்குதுன்னு, எந்த வேலை செஞ்சாலும் எஃப்எம்ல ரேடியோவிலே கேட்டுட்டு, இல்லைனாலும் செல்லுல கேட்டுக்கலாம். அப்போதைக்கு அப்ப நடக்கிற நியூஸ் எல்லாம் உடனே உடனே போடுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: நன்றி, நன்றி. திலகக்கா கிட்ட பேசுனதுல. ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
5: ஐயா, நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல் காட்டிலிருந்து கற்பண்ணன்.
1: ஏங்க, அது இங்க இருந்து 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கிடக்குது.
5: ஆமாங்க ஐயா, 100 கிலோமீட்டருக்கு அந்த இருக்குது. இந்த நிகழ்ச்சி கட்டணும் அங்கிருந்து வந்துவிட்டேன்.
1: அங்கிருந்து வந்துட்டீங்களா? எப்படி வந்தீங்க?
5: இருசகர வாகனத்துலாம் வந்தேன்.
1: அதுல எல்லாரும் நாயர்கள் ஒண்ணு புரியுது. நேரலைக்கு தேடி வரும் பண்பலைக்கு வந்தோம்னா, நம்மளை வச்சு செப்புங்க செந்தமிழை எப்படி பரிசு ஜெயிக்கலாங்கிறதுக்காக பிராக்டிஸ் எடுத்துக்கிறீங்க.
5: கண்டிப்பாங்க ஐயா.
1: சரி, பிராக்டிஸ் எடுத்துக்கலாமா?
5: ஆல்ரெடி 4-5 முறை பரிசு வென்றிருக்கேன்.
1: வென்றிருக்கிறீங்க? ஓ, அப்ப ஒண்ணு நான் பிராக்டிஸ் அதுதான் சொன்னேன், அவுட் பண்ணலான்னு. அண்ணா போல இருக்கு. சரி, ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு தூரம் வந்து தாண்டி வர அளவுக்கு ஈர்ப்பு என்ன காரணம் கோடை எஃப்எம்?
5: ஐயா, காலையில இருந்து இரவு வரைக்கும் எனது பொழுதுபோக்கே தான். நான் வந்து நெட்ஒர்க்கிங் ஃபீல்டில் இருக்கிறேன், ஃபைபர் கேமரா ஃபீல்டில் இருக்கேன். எவ்வளவு பெரிய டவர்ல இருந்தாலும் ஹெட்போனோட தான் பாட்டு கேட்டுட்டு இருப்பேன். என்னோட சமூகம் நிறைய நிகழ்ச்சி எனக்கு பயனுள்ள தான் இருக்குது. அதனாலதான் கோடை பண்பலை மீது உள்ள ஈர்ப்பு தான்.
1: ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: நான் திருச்சி மாவட்டம் பெட்டாவிலிருந்து பெரியசாமி பேசுறேன் சார்.
1: பெட்டாவதலையில இருந்து இதுக்காக வந்தீங்களா?
6: இல்ல சார், நான் பைனான்சியர் சார்.
1: ஓ, இந்த வழியில வரும்போது என்னன்னு பார்த்து வந்துட்டீங்க.
6: 7 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து பேசிட்டு அப்புறம் படி போய் வந்துக்கலாம் அப்படின்ட்டு நான் எப்பவும் கேட்கற நேரம் சார். நான் காலையில தக்குமுக்கு தர்பார் அவசியம் கேட்பேன். அப்புறம் 1 மணிக்கு நெஞ்சில் இருந்தவே கண்டிப்பா கேட்பேன் சார். எப்போ ஹெட்போன் காதில் மாட்டி கேட்டுக்கிட்டே இருப்பேன்.
1: ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி.
6: 27வது விழாவுக்கு ரொம்ப நன்றி சார்.
1: ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி உங்களுடைய வருகைக்கு. நேரிலே கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம பேசிட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது இன்னைக்கு வளம் வந்துட்டு இருக்கு. திருச்சி மாவட்டம் தொட்டிய மட்டத்தில் இருக்கக்கூடிய பாலசமுத்திரம் அப்படிங்கிற பகுதியில இருந்தா நிறைய நண்பர்கள் இப்ப பேசுறதுக்காக வந்துட்டே இருக்காங்க. ஐயா, உங்களுக்கு
3: சசிகுமார்
1: என்ன பண்றீங்க?
3: அப்படியா?
1: ஓ, இன்னைக்கு என்ன விடுமுறையா?
3: பேங்க் போயிட்டு

0: மேல ரம்யா பாடல் இந்த பழைய பாடல்கள்லாம் போறீங்களா, ரொம்ப ரசிச்சு
1: கேப்போம். தொடர்ந்து பேசலாம். கொடைக்கானல் பண்பலை 100.5 ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
2: சிவராமன்.
1: சிவராமன் ஐயா, நீங்க என்ன பண்றீங்க? அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா உங்களுக்கு இந்த பொழுதுபோக்குறதுக்கான அந்த பாட்டு கேட்கறதுக்கான நேரம் எல்லாம் ரொம்ப குறைவா இருக்குமே. ஏன்னா தொடர்ந்து லைன்ல போயிட்டு
2: நேரம் இருக்கு, நேரம் இருக்கு பாக்குறதுக்கு, நேரம் இருக்கு,
1: நேரம் இருக்கு
2: பாத்துட்டு
1: கேப்பீங்களா?
2: சரி
1: சரி, நம்ம மலுவளத்துல வச்சிருக்கீங்களா?
2: வச்சிருக்கிறாங்க.
1: கார்ல வேற வச்சிருக்கீங்களா?
2: எல்லாமே இருக்குங்க.
1: ஒரு வார்த்தைக்கு மேல பேச மாட்டேங்குது.
2: அவ்வளவுதாங்க, நாங்களும் படிக்காத ஆளுங்க.
1: அப்படியெல்லாம் கிடையாது, படிப்புக்கு அறிவுக்கு சம்பந்தம் இல்ல. படிப்பு என்பது வேறு, அறிவு என்பது வேறு. படிப்பு மூலமா அறிவு பெறலாம், படிப்பு இல்லாமலும் அறிவும் பெறலாம். ரொம்ப சந்தோஷம் சௌரமன் ஐயா உங்ககிட்ட பேசுனதுல. நேரிலே கொடைக்கானல் பண்பலை 100.5 தேடி வரும் பண்பல் நிகழ்ச்சி நாம கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து இருக்கக்கூடிய நண்பர்களை சந்திக்கலாம். அதற்கு முன்னதாக
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரம் சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: நாம கேட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிறப்பு தேடி ஒரு பண்பலை கோடை பண்பலையினுடைய 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தினுடைய தொடர் நிகழ்வாக நம்மளுடைய பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் நம்மளுடைய கோடை பண்பலை சென்று சேரக்கூடிய எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய மக்களை சென்று சந்திக்கக்கூடிய நிகழ்வாக நாள்தோறும் வளம் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில இன்றைய தினமானது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய திருச்சி மாவட்டம் தொட்டியமட்டத்தில் இருக்கக்கூடிய பாலசமுத்திரம் பகுதியில் இருக்கக்கூடிய வாரச்சந்தை நிகழக்கூடிய இடத்துல இருந்தா வளம் வந்துட்டு இருக்கு. நம்மகிட்ட பேசுறதுக்காக நிறைய நண்பர்கள் இருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க நண்பா.
1: சரவணகுமார்.
0: சரவணகுமார், என்ன பண்றீங்க?
1: விவசாயம் பண்றேன்.
0: என்ன விவசாயம் நம்மளது?
1: வெற்றிலை, கொடிக்கால், வாழை ரெண்டு பண்ணிட்டு இருக்காங்க.
0: என்ன வெற்றிலை இங்க நிறைய?
1: இதுதான் கப்பூர் வெத்தல, அப்புறம் பச்சோடி வெத்தல, ரெண்டு வெத்தல இருக்கு. அதிகமா வந்து பச்சை வெத்தல நாங்க செல் பண்ணிட்டு இருக்கோம்.
0: சரி, இப்ப கொடிக்காக்கு வேலைக்கு போகும்போது அங்க எஃப்எம் கேக்குற பழக்கம்?
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா உண்டு. அதுல வந்து இந்த வெள்ளிக்கிழமை போடுவாங்களா, அதெல்லாம் விரும்பினாங்க நிறைய கேட்காது. அதுல வந்து நம்ம வேர்ல்டு சங்கா போடுவாங்க, புதிய புதிய சங்கா போடுவாங்க. அதுல ரொம்ப பழமையான சங்கம் எப்படி சொல்றது, கருத்துள்ள சங்கா போடுவாங்க, அது ரொம்ப விரும்பினாங்க.
0: பாட்டுக்குள்ள கருத்தா இருந்த அளவுக்கு ஆழமா கவனிச்சிருக்கிறாங்க நம்ம சரவணன் சார். சரி, நன்றி சொல்லிடுவோம். உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
2: சார், திருச்சி மாவட்டம் குட்டியவட்டம் சித்தூர் கிராமம்.
0: இப்ப வரைக்கும் சின்ன பையன் ஸ்டாண்டர்டிஸ்ல நிக்கிற மாதிரி அண்ணா ரொம்ப அழகா நின்று இருந்தாரு. மைக் நீட்டின உடனே அட்டென்ஷன் பொசிஷனுக்கு வந்துட்டாரு. என்ன பண்றீங்க?
2: நான் தொட்டியம் பேர் வச்சிருப்பா பணி கம்பெனி அழகாக
0: இருக்கிறேன். சரி, தமிழ்ல அழகா பேசுறீங்களே, என்ன காரணம்?
2: பண்பலைக்கு உதயநல நல்வாழ்த்துகள் அனைவருக்கும், பண்பலை நேயர்களுக்கும், அமைப்பாளர்களுக்கும்
0: எல்லாத்துக்கும் நன்றிங்கம்மா.
2: எல்லாத்துக்கும் நன்றிங்க. வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசினதுல. உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேரு எஸ் மூர்த்தி.
0: சரிங்க, எங்க இருந்து வர்றீங்க?
3: நாமக்கல் மாவட்டம் ஒருவந்தூர் மெக்கானிக்கல் மூர்த்தி.
0: எங்க நாமக்கல்ல போட்டாலும் எங்க போட்டாலும் வந்துடுறீங்க, திருச்சியில எங்க போட்டாலும் வந்துடுறீங்க, என்னங்க?
3: வந்துதான் ஆகணும்.
0: என்ன காரணம்?
3: நிகழ்ச்சி அவ்வளவு ஒரு ஆர்வமான ஆளு நான்.
0: ஓஹோ, கடை பூட்டிட்டீங்க?
3: கடையை பூட்டிட்டு வர வேண்டியது.
0: வண்டி வேலை கொடுத்துருப்பாங்க,
3: வேலையெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் அப்புறம் போய் பாத்துக்கலாங்க.
0: பாத்துக்கலாம்.
3: முதல்ல இதுதாங்க,
0: அரை நாள் லீவ் விட்டுட்டு.
3: அவ்வளவுதான், அதேதாங்க.
0: புதூர் கருணாநிதி.
4: ஆமாங்க, நான் வந்து நாமக்கல் மாவட்டம் ஒருவந்தூர் கிராமம், ஒருவந்தூர் புதூருங்க. வானிலை வந்து இது சோதனை ஒளிபரப்புல இருந்து கேட்டுட்டே இருக்கிறேன். எல்லா நிகழ்ச்சியும் எனக்கு பிடிக்குதோ. வந்தார் வென்றார், அப்புறம் வந்து விருத விருப்பம், எல்லா நிகழ்ச்சியும் விரும்பி கேட்பேன். நான் வந்து ஆரம்ப கால நேயர், அப்புறம் வந்து எல்லா நிகழ்ச்சியும் நல்லா இருக்கு, எல்லா ஆர்ஜியும் நல்லா செய்யறீங்க. அப்புறம் வந்து 27ஆம் ஆண்டு உதய தின நல் வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
4: இருக்கான்னு சொன்னாங்க.

0: எனக்கு மூணு பொம்பளை பிள்ளைங்க ஒரு பையன்
1: வேலை வேலை செய்யறாங்க
0: எப்பதான் எந்த நேரம் கேட்டு நேரப்பேன்
1: கொஞ்சம்
0: சரிங்க ரொம்ப சந்தோஷம்
1: ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு எங்களை தேடி தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு
0: எல்லாருக்கும் எப்பமுக்கு எல்லாருக்கும்
1: காரைக்காடுங்கிற
2: கிராமத்துல இருந்து வந்திருக்கேன்
1: அப்படிங்களா எங்க இவ்வளவு தூரத்து எங்க இருக்கு
2: 5 கிலோமீட்டர் மேற்க இருக்கு
1: என்ன சைக்கிள்ல வந்தீங்களா
2: என்ன
1: காரணம்
2: தெரியலங்க அதெல்லாம் இயற்கையோட
1: மரத்தை விட்டதா ஒரு காரணமா இருக்கு ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுல ஐயா உங்க பேர் சொல்லுங்க பேச மாட்டீங்களா
3: மோகன் சாருக்கு நன்றி நான் திருச்சி மாவட்டம் பூன்றாக்கம்பட்டி பி குண்டமணி திருச்சி மாவட்டத்துக்கு உத்தரவு கொடுத்து நிலைய ஐயா அவர்களுக்கும் குடும்பத்துக்கும் அன்பான அறிவிப்பாளர் அவர்களுக்கும் மிக்க நன்றி 27வது உதய விழா காணும் கோடான கோடி நேர்களை கொள்ளை கொண்ட கோடை பண்பலைக்கு மிக்க நன்றி
1: ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாம் சந்திச்சதுல நேரில் நம்ம தொடர்ந்து பேசலாம் இது உங்கள் கொடைக்கானல் பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கோடை பண்பலின் 27வது உதய விழா சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்றைய தினத்துல திருச்சி மாவட்டம் கோட்டியம் வட்டம் பாலசமுத்திர பகுதியிலிருந்து தொடர்ந்து இருக்கலாம் 100.5 ஓட்டு

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: திருச்சி மாவட்டம் தொட்டியமட்டம் பாலசமுத்திரம் பகுதியில் இருக்கக்கூடிய வாரச்சந்தை நிகழக்கூடிய இடத்துல இருந்தா வளம் வந்துட்டு இருக்கு. நம்மகிட்ட பேசுறது இன்னும் சில நண்பர்கள் இருக்காங்க, அண்ணா உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் ராஜாங்க.
3: ராஜா, அழகா பேசுறீங்களே ராஜானு.
4: காடுவெட்டி சார், தொட்டியத்துல வச்சிருக்கோம். ஆமா, சொல்லணும்னா தொட்டியும் பாலசமுத்திரத்துல எல்லாம் சொல்லணும்னா ரொம்ப பெருமையா பேசலாங்க. நேற்றுதான் வந்து தொட்டியத்துல மதுரகாளியம்மனு ஆணி திருமஞ்சனம் நடந்துச்சுங்க. அவ்வளவு சிறப்பா நடந்துச்சு, சூப்பரா நடந்தது. அதே மாதிரி பாலசமுத்திரம்னு சொன்னோம்னாலும் வருஷானா திருவிழா போட்டுருவாங்க, அது ஒரு பெரிய சிறப்பு. ஆகாது
3: அரசாணம் எங்களுக்கு ஆண்டு உழவுதே விழா வந்துடும். ஆமா, அதுல உங்களை சந்திக்கிறதுக்காகவே நாங்க 2 மாதங்களை ஒதுக்கி வச்சிருக்கோம். நல்லது, நன்றி. உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் விஸ்வநாதன். முதல்ல வந்து அன்பலைக்கு நன்றி. 27வது வந்து நான் பெரிதும் நேசிக்கும் பாலசமுத்திரத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு. நாங்கள் பெரிதும் நேசிக்கிற இந்த ஊருக்கு பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, வெற்றிலை விவசாயம், வாழை. எல்லா நேயர்களும் வெற்றிலையும் வாங்கணும். அதனால் எங்களோட மாதிரி விவசாயிங்க வந்து பயனடையணும். எல்லாரும் பழையபடிக்கு இயற்கைக்கு வாங்க, வெத்தலை வாக்கு போடுங்க.
3: வெத்தலை போட்ட ஷோக்கலங்கிற மாதிரி எல்லாம் வெத்தலையை யூஸ் பண்ணி பயன்படுத்துங்க, வெத்தலை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுங்க.
5: எங்க ஊருக்கு பெருமை தெரியல, நீங்க வெத்தலை போட்டீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம்.
3: நாங்க சொல்லுங்க, பாலசமுத்திரம் வெத்தலை சாப்பிடுறோம்ப்பா அப்படின்னு நாங்க சொல்லிடுறோம். உங்க பேர் சொல்லுங்க தோழி.
6: என் பேர் உமா.
3: உமா, என்ன பண்றீங்க?
6: ஒர்க் போயிட்டு இருக்கு.
3: எங்க?
6: துணிக்கடையில.
3: துணிக்கடையிலயா? அப்படின்னா டிரெஸ் பாக்கும் போதெல்லாம் எனக்கு எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா போட்டு போகணும் தோணுமா உங்களுக்கு? என்ன பண்ணுவீங்க?
7: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சிவா.
3: சொல்லுங்க சிவா அவர்களே.
7: நமது கோடை பண்பலை 27வது வந்து சிறப்பு பண்பலை, தேடி வரும் பண்பலை நடந்துட்டு இருக்குங்க. இது வந்து சிறப்பா நடந்துட்டு இருக்கு. அதுலயும் சிறப்பா இன்னும் சிறப்பான பண்பலையில வந்து மோகன் சார் வந்து இன்னும் சிறப்பா இருந்துட்டு நான் வந்துட்டேங்க பாலசமுத்திரத்துக்கு நாமக்கல் இருந்து. அதனால பண்பலையில பாத்தீங்கன்னா, நான் எத்தனையோ பண்பலை கேட்டுக்கிறேன், தமிழ்ல வந்து தெளிவா நல்ல நல்ல நிகழ்ச்சியில கொடுக்கறது நம்ம கோடை பண்பலை தான். இந்த பண்பலை பாத்தீங்கன்னா 27 ஆண்டுகள்ல 100 ஆண்டுகள், 1000, 2000, 4000 ஆண்டுகளுக்கு மேல தொடர்ந்து தமிழ கொடுத்து நல்ல நிகழ்ச்சிகளை மக்களுக்கு கொடுத்து அவர் வாழ்க்கையில வந்து மேன்மடைய கோடை பண்பலைக்கு 27வது உதய உலக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா.
3: ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. நேர்களே, கொடைக்கானல் பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில நிகழ்ச்சியோட நிறைவா என்ன சொல்ல போறீங்க?
8: எங்க திருச்சி மாவட்டத்துக்கு வந்து ஒளிபரப்பாகிய மோகன் சாருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. நிலேந்திர பிரதார்.
9: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு சிறப்பு தேடி வரும் பண்பலையை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த நமது மோகன் சார் உங்களுக்கும், நமது உயர்திரு நிலைய இயக்குனர் ஐயா, அறிவிப்பாளர்கள், நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள்.
3: நன்றி. உங்கள் எத்தனை பேருக்கும் நேர்களை 27வது உதய விழா சிறப்பு தேடி வர பண்பலை நிகழ்ச்சியானது தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய பகுதியில் வரமலர் காத்திருக்கிறது. இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக பண்பலையினுடைய செயல்பாடு காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெறுவதற்கு, நல்ல தகவல் கொண்டு போய் சேர்ப்பதற்காக நாங்கள் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஒழிப்பிற்கு அடித்தளம் விடுவது உங்களுடைய அன்பு மட்டுமே. அந்த அன்பை கொண்டிருக்கிற கோடான கோடி நேர்களுக்கு நன்றிகளோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடுபடுகின்றேன்.

நேயர்களின் உள்ளங்களை சந்தித்த மகிழ்வோடும் இனிய இசையோடும் பயணித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் மோகன். இனி நம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம்.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் ரன் அரிசியின் நேரம் நண்பகல் 12:02.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: வணக்கம் நேர்களே, நம் கோடை பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்தில் மகளிர் நேரம். இன்றைய நிகழ்ச்சி கைம்பெண்கள் தின சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வருகிறது. வாழ்க்கையின் சவால்களை தைரியமாக எதிர்கொண்டு தங்களுடைய பொறுப்புகளை உறுதியாக முன்னெடுத்து வரும் கைம்பெண்களை சிறப்பிக்கும் நிகழ்ச்சியில் கைம்பெண்களுக்கு வழிகாட்டும் விதமாக சில வார்த்தைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் தேனி சகோதரி ஏ சகாய சங்கீதா அவர்கள்.
1: கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி சகாய சங்கீதா. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 23 நாள் சர்வதேச கைம்பெண்கள் தினம், இன்டர்நேஷனல் விடோஸ் டே என்று ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்டு உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டிற்கான அதிகாரப்பூர்வ மைய கருத்து, கண்ணுக்கு தெரியாத பெண்கள், கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள், இன்விசிபிள் விமன், இன்விசிபிள் ப்ராப்ளம்ஸ். இன்றைய நல்ல நாளில் நம்மை சுற்றிலும் வாழும் கணவனை இழந்த பெண்களின் நிலையை உணர்ந்து அவர்களுக்கான சமத்துவத்தை நிலைநிறுத்துவோம். கைம்பெண்களும் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களும் எதிர்கொள்ளும் வறுமை, சமூக புறக்கணிப்பு மற்றும் அநீதி ஆகியவற்றுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்துவது இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும். உலகளவில் கைம்பெண்கள் நிலையை மேம்படுத்தவும் அவர்களுக்கு ஆதரவளிக்கவும் ஐக்கிய நாடுகள் சபை நம்மை அறிவுறுத்துகிறது. உலகம் முழுவதும் 258 மில்லியன் கைம்பெண்கள் இருப்பதாக, அதில் 1/10 மிகவும் வறுமையில் வாழ்வதாகவும் ஐக்கிய நாடுகளின் சபை குறிப்பிடுகிறது. வாழ்க்கை துணையை இழந்த பெண்களுடைய நிலைமை, கல்வி மறுப்பு, அதனால் சுயமாக சம்பாதிக்க இயலாமை, பிறந்த வீடும் புகுந்த வீடும் கைவிட்ட நிலை, சொத்தில் பங்கில்லை, தாங்க முடியாத வறுமை, பிள்ளைகளுக்கு வயிறார உணவளிக்க முடியாமை மற்றும் அவர்களை படிக்க வைக்க இயலாமை, மற்ற ஆண்களின் தவறான பார்வை என வாழ்க்கை துணையை இழந்த பெண்களுடைய நிலைமை எந்த வகையிலும் பாதுகாப்பானதாகவோ நிம்மதியாகவோ இருக்கவில்லை என்பது சுடும் உண்மை. ஒரு பெண்ணின் மதிப்பு அவளது திருமண நிலையை சார்ந்தல்ல, மாறாக அவள் இந்த சமுதாயத்திற்கு செய்யும் பங்களிப்பை சார்ந்தது. இன்று அரசுகள் வாழ்க்கை துணையை இழந்த பெண்களுக்கு நிதி உதவியோடு பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களையும் செயல்படுத்தி வருகின்றது. கைம்பெண்கள் தங்கள் சொந்த காலில் நிற்கவும் சமூகத்தில் கண்ணியத்தோடு வாழவும் கல்வி, தொழில் பயிற்சி, வேலைவாய்ப்பு மற்றும் சட்ட பாதுகாப்பு ஆகியவை மிக அவசியமாக இருக்கிறது. அதற்கான திட்டங்கள் அரசு வழிவகுத்து நடைமுறைப்படுத்தி வருகின்றது. கணவரை இழந்த பெண்கள் வீட்டிலே முடங்கிவிடாமல் உடனடியாக இழப்பிலிருந்து வெளிவந்து அவர்களுக்கு தேவையான உடனடியான கிடைக்கக்கூடிய சான்றிதழ்களை இணைய வழியில் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளவும், சுயமரியாதையோடு பொருளாதார மேம்பாடு அடைய தேவையான அனைத்து முன்னெடுப்புகளையும் அவர்கள் முன்வந்து செயல்படுத்திடவும், சமூக பொருளாதார மூலதனத்தை வசப்படுத்திக் கொள்வதற்கும் அரசின் திட்டங்களை பெற்று முன்னேறி தன்னையும் தன்னை சார்ந்த குடும்பத்தையும் பிள்ளைகளையும் மேம்படுத்தி கொள்ள முன்வருவோம். 181 மகளிர் உதவி எண்ணின் பயன்படுத்தி சச்சரவுகளால் பாதிக்கப்படும் போதும் ஆதரவையும் விவரங்களையும் எதிர்நோக்குகின்ற பெண்களுக்கு இது 24 மணி நேரமும் இலவச தொலைபேசி சேவையை அளிக்கின்றது. இதை பயன்படுத்துவோம். வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தேவையான பாதுகாப்பும் தகுந்த ஆதரவளிக்கும் சேவைகளும் அரசு திட்டங்களும் மற்றும் சேவைகள் பற்றிய விவரங்களை பெற்றுக்கொள்ள இந்த எண் மிக உதவியாக இருக்கும். கைம்பெண்களாக வாழும் பெண்களின் உரிமைகளும் மனித உரிமைகளே. அவர்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெறவும் சமூகத்தில் எந்தவித பாகுபாடும் இன்றி வாழவும் நாம் அனைவரும் கைகோர்க்க வேண்டும். அவர்களின் துயரத்தை துடைத்து புதிய வாழ்வை நோக்கி அவர்களை வழிநடத்துவது நமது கடமை. கணவரை இழந்த பெண்களின் வாழ்வில் நம்பிக்கையையும் சமத்துவத்தையும் சுயமரியாதையும் கொண்டு வருவோம் என்று இந்த நாளில் நாம் அனைவரும் உறுதியேற்போம். நன்றி, வணக்கம்.

0: இன்று தடம் பதிக்கலாம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் தேனி சருத்துப்பட்டி எல் ரேகா அவர்கள். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, வணக்கம் தோழிகளே. மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இன்று தடம் பதிக்கலாம். பெண்கள் எல்லா துறைகளையும் தன்னுடைய முத்திரையை பதித்து வராங்க. இன்றைய நிகழ்ச்சி ஒரு முத்திரை பதித்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் முனைவோர் எல் ரேகா அவர்களோடு பயணிக்க காத்திருக்கின்றது. அவர்கள் கிட்டத்தட்ட 6 வருடங்களாக ஒரு சுய தொழில் செய்து வருகிறார்கள். கோடை பண்பலை 100.5 நேயர்கள் சார்பாக தடம் பதிக்கலாம் நிகழ்ச்சிக்கு ரேகா அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம் அக்கா.
2: வணக்கம் மேம். 27ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கும் கோடை பண்பலை 100.5 என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி. இந்த நிகழ்ச்சியில நீங்க ஒரு தொழில் முனைவோரா பங்கேற்று இருக்கிறீங்க. எத்தனை வருடங்களா நீங்க உங்களுடைய சுய தொழிலை செய்துட்டு இருக்கிறீங்க? என்ன தொழில் செய்துட்டு இருக்கிறீங்க, அதை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
2: நான் வந்து 6 வருஷமா அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது குடிசை தொழில். குடிசை தொழில்னா சிறு தொழில், தானியங்கள் அப்புறம் மளிகை பொருட்கள் எல்லாத்தையுமே நாங்க பேக் பண்ணி கடைகளுக்கு டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் மேம்.
1: என்னென்ன தானியங்களை பேக் பண்றீங்க?
2: சமையல் பொருட்கள் அனைத்துமே, மிளகு, ஜீரகம், புளி, வற்றல், கோவங்காய் வற்றல், மிதுக்க வத்தல், பாகற்காய், மளிகை பொருட்கள் அனைத்துமே நாங்க பேக் பண்ணி கடைகளுக்கு டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் மேம்.
1: அப்பளமும் பண்ணுவீங்களா?
2: எல்லாமே பண்ணுவோம்.
1: இதெல்லாம் எங்க வாங்குறீங்க?
2: இது அப்பளம் எடுத்துக்கிட்டா மதுரை, பலசரக்கு அப்படின்னா திண்டுக்கல்.
1: யார் உங்களுக்கு முதல்ல இதை அறிமுகப்படுத்தினா?
2: அறிமுகம் அப்படின்றது எங்க முன்காலத்துல வந்து எங்க பாட்டி வந்து இந்த தொழில் முறை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு நான் வந்து சிறு வயசுலயே அதை கத்துக்கிட்டேன். அவங்க வந்துட்டு நாட்டு மருந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம ஏன் இதை எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மளிகை பொருட்கள் எடுத்து பண்ணிட்டேன். இப்போ வந்து அவ்வளவா அந்த பொருட்களை வந்து நம்ம தேடி போக முடியாது. அதனால இப்ப என்ன பண்ணிட்டேன், நம்ம மக்களுக்கு போய் ஈஸியா எது போய் சேரும், கெட்டு போகாத பொருட்கள் எதுவோ அதை வந்து நான் எடுத்து பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டேன்.
1: நீங்க ஒரு சுய தொழில் பண்ணணும்னு முயற்சி செஞ்சதையுமே ஏன் வந்து மொத்தமா பொருட்களை வாங்கி பேக்கெட் பண்ணி கொடுக்கணும்ன்றது தேர்ந்தெடுத்தீங்க?
2: மக்களுக்கு வந்து இது ஈஸியா இருக்கும் மேம். இப்ப நாங்க வந்துட்டு இப்ப மொத்தமா வாங்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப வாங்க முடியாத மக்கள் வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்க, 1/2 கிலோ 1 கிலோ அப்படின்ற மாதிரி. அது வந்து மக்களுக்கு வந்து யூஸ் ஆகாது. இப்ப டக்குன்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10 ரூபா பேக்கிங் அப்படின்றப்ப ஒரு சமைக்கிறதுக்கு 2 நாள் நம்ம யூஸ் பண்ணலாம். அது வந்து அவங்களுக்கு ஈஸியா இருக்கும்.
1: அந்த பலசரக்கு ஜாமான்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஊர்கள்லையுமே நீங்க வாங்குறீங்க, நீங்களே போய் வாங்கிட்டு வரீங்களா?
2: இல்ல, நாங்க வந்து வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி விட்டுருவோம். இன்னென்ன பொருட்கள் நம்மளுக்கு தேவை, இவ்வளவு கிலோ அப்படி தேவை அப்படின்னு சொல்லி நாங்க அனுப்பி விட்டுருவோம். அவங்க வந்துட்டு அதை லோடு ஏத்தி அதை லாரி மூலம் வீட்டுக்கே வந்து டெலிவரி கொடுத்துருவாங்க.
1: இப்ப நீங்க பண்றீங்க இல்லையா, இந்த பொருள் தரமானதுதான் அப்படின்னு நீங்க ஒரு தடவையாவது செக் பண்ணிட்டு வரணும்ல?
2: நாங்க செக் பண்ண பிறகுதான் நாங்க அதை பண்ணிட்டே இருக்கோம்.
1: ஆரம்பத்திலேயே போய் ஒவ்வொரு கடை கடையா
2: ஒவ்வொரு கடையா நாங்க பொருட்களை வந்து கையில வந்து எடுத்து பார்த்துட்டு இது கரெக்டா இருக்கு, அப்ப இந்த பொருள் தான் எங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கடைக்காரவங்ககிட்ட அதை ஆர்டர் கொடுத்துட்டு வந்துருவோம். அதே பொருட்கள் வந்து தரம் மாறாம லாஸ்ட் வரைக்குமே எங்க கூட அது வந்துடும்.
1: இப்ப ஒரு பொருளை வாங்குறது பாக்கெட் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கறதுல என்னென்ன படிநிலைகள் இருக்கு?
2: இப்ப திண்டுக்கல் எடுத்துக்கிட்டா நாங்க ஜீரகம் வாங்க போறோம். இப்ப 1 கிலோ வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த கிலோவுக்கு வந்துட்டு ஒரு பேக்கிங் இருக்கும். அந்த பேக்கிங் கவர் வந்து 4x4. அந்த பேக்கிங்ல வந்து இப்ப நம்ம வந்து கிராம் போடணும். கிராம் போட்டு அதை வந்து நம்ம ஸ்டீல் மிஷின்ல வந்து அதை அடிக்கணும். அடிச்ச பிறகு ஒரு அதுக்குன்னு ஒரு அட்டை இருக்கு, 8x12. அந்த அட்டையில தான் நம்ம பேக் பண்ண முடியும். பின்னு இருக்கு அதற்கு, அது கட் பண்ணி அதில் அடிச்சு அதுக்கு லேபிள் ஒட்டி அதுக்கு பிறந்தா அது மக்களுக்கு போய் ரீச் ஆகும்.
1: ஓ, இத்தனை நிலைகள் இருக்கு. எத்தனை கிலோ வாங்குவீங்க ஒரு ஜீரகம் வாங்குனீங்கன்னா?
2: அதாவது நம்ம வருமானத்துக்கு தகுந்து இப்போ ஒரு 10 கிலோ ஒரு 5 கிலோ அப்படின்ற அளவுக்கு நம்ம வாங்கலாம். அதுவே போதுமானது. அதை நம்ம பேக் பண்ணி கடைகளுக்கு நம்ம டெலிவரி கொடுக்குறப்ப அதோட வருமானம் வந்து நம்மளுக்கு கரெக்டா வரும். ஆனா அதுல உழைப்பு இருக்கணும்.
1: உழைப்பு

0: இருக்கு. ஒரு 5 கிலோவுக்கு வாங்குறீங்க நீங்க, வாங்கிட்டு இப்ப கடைகள் எல்லாம் 10 ரூபாய்க்கு பாக்கெட்ல கேக்குறாங்க இல்லையா, அதுக்கு தான் நீங்க தேவையான பொருட்கள்லாம் சொல்றீங்க. கவர் வாங்குறீங்க, அப்புறம் அதுக்கான பின்னு வாங்குறீங்க, அதுக்கு லேபிள் வாங்குறீங்க, ஒரு அட்டையில இருக்கும் அந்த அட்டையிலயே அதை பின் பண்ணிடுறீங்க. இப்படி நீங்க பண்றதுக்கு யார கூட ஹெல்ப்புக்கு வச்சுக்கிறீங்க?
1: நாங்களா வீட்லயே பண்றோம் மேம். அம்மா இருப்பாங்க, அப்புறம் என்னோட குழந்தைகள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு யூஸா இருக்கும். அதாவது இப்போ ஒரு கிராம் கணக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க வந்து கணக்குக்கு இது வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கும். இப்போ ஒரு 15 கிராம் போடுறோம், ஒரு 18, ஒரு 17 அப்படின்றப்ப அடுத்து இது எத்தனை அப்படின்னு நம்ம கேக்குறப்ப அந்த கணக்கு வந்து அவங்களுக்கு அந்த ரீச் ஆயிட்டே இருக்கும்.
0: குழந்தைகள் வந்து ஹெல்ப் பண்றாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, யார் யார் இருக்கா?
1: பசங்க 2 பேர் இருக்காங்க, சாம் சேவியர் என்னுடைய முதல் பையன், ரெண்டாவது வந்து தனுஷ், அவன் வந்து 7th படிக்கிறா, தனுஷ், சாம் சேவியர் வந்து 9th படிக்கிறாங்க.
0: உங்களுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்றதுனால அவங்களுக்குமே அந்த கிராம கணக்குகள் எல்லாம் தெரிய வருது,
1: எல்லாமே தெரியும்.
0: அவங்களே வருமானத்தையும் பாக்குறாங்க,
1: அவங்களே பாப்பாங்க. அதாவது இப்ப நான் ஒரு ஜீரகம் ஒரு மிளகு எல்லாம் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு வர லிஸ்ட் வந்து நான் நோட்ல வந்து எழுத சொல்லுவேன். ஒரு நாளைக்கு நீ எழுதணுப்பா, ஒரு நாளைக்கு நீங்க எழுதணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு கரெக்டா நான் வந்து அதை செக் பண்ணுவேன். அப்படி இருக்கறனால அவங்களுக்கு ஈஸியா வரும்.
0: இப்படி நீங்க பண்ண வைக்கிறீங்கல்ல தம்பிங்களை, குழந்தைங்களை பண்ண வைக்கிறீங்கல்ல, அம்மா எனக்கும் கமிஷன் வேணும்லாம் கேட்க மாட்டாங்களா? எனக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்கன்னு?
1: இல்லை, கேட்க மாட்டாங்க. நீங்க வந்து இது படிப்புக்கு உங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். என்னை விட என்னுடைய பையங்க வந்து அதிகமா சுறுசுறுப்பாகவும் சூப்பரா பண்ணுவாங்க.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
4: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய்.
7: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: 5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துகள்.

0: தடம் பதிக்கும் சாதனைகளோடும் இனிய இசையோடும் நம் கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருப்பது மகளிர் நேரம். இன்றைய மகளிர் நேரம் தடம் பதிக்கலாம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் தேனி சருத்துப்பட்டி எல் ரேகா அவர்கள்.
1: நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்துல எந்த இடம்?
2: சருத்துப்பட்டி.
1: சருத்துப்பட்டி. உங்க ஊருடைய விசேஷம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
2: விசேஷம் அப்படின்னா மரங்கள் அதிகமா இருக்கும், தென்னை வாழை மாமரம் அதிகமா இருக்கும். நாட்டுப்புற பாடல்கள் வந்து நிறைய பாடுவாங்க, கதைகள் சொல்லுவாங்க.
1: நாட்டுப்புற பாட்டு நீங்க கேட்டே வளர்ந்துருக்கீங்க, அப்ப நீங்களும் பாடுவீங்களா?
2: அது வளர்ந்துருக்கேன் மேம், கேட்டு வளர்ந்துருக்கோம். கதைகள் கேட்டு எல்லாமே அது தெரியும், ஆனா அவ்வளவா மைண்ட் செட்.
1: நாட்டுப்புற பாடல்கள் அதிகமா உங்களுடைய மனசுல பதிய
2: மனசுல பதியல
1: இப்ப ஞாபகத்துல இல்ல. ஆனா பிடிச்ச பாட்டு பாடுவீங்க?
2: பாடுவேன்.
1: பாடுங்க பாப்போம்.

0: பற்றினேன்.
1: ரொம்ப அருமையா பாடுறீங்க. நீங்க பேசுறதும் கணீர் கணீர்னு இருக்கு, பாடுறதும் ரொம்ப அழகா தெளிவா ரம்யமா இருக்கிற மாதிரி நல்லா பாடுறீங்க. ஏன் இந்த பாட்டை தேர்ந்தெடுத்து பாடுனீங்க?
2: எங்கள் அண்ணா வந்துட்டு தேனி மாவட்டத்தில் ஒரு இசைக்குழு வச்சுருக்காங்க, அதில் வந்துட்டு நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன்.
1: எந்த வயசில் பாடியிருக்கீங்க?
2: நான் சிறு வயசுலேருந்தே டப்பிங் கொடுப்பேன்.
1: ஆமாம், கல்யாணத்துக்கு முன்னாடி அண்ணாவோட சேர்ந்து அந்த டப்பிங் போய் நீங்கள் பாடி இருந்திருக்கீங்க. அதிகமாக ஃபேமஸாக இருந்த பாட்டு எது, எதாவது ஞாபகம்?

சரி படைக்க முடியல உங்களுக்கு பாடி முடிச்சுட்டு. பாடி முடிச்சதையும் அவ்வளோ ஆனந்தமாக சிரிக்கிறீங்க. நான் பக்கத்தில் உட்காந்து அதை பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப நல்லா பாடுறீங்க அண்ணா. கூட சேர்ந்து எல்லா மக்களையுமே மகிழ்விச்சிருக்கிறீங்க பாடுறதுல.

0: பெருமைக்கு இல்லாங்களா?
1: கோடை பண்மலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 மணிக்கு

0: வெறித்தனமா இருக்கும்.
1: கோடை பண்பலை 100.5
2: நல்ல நாள் தான், நல்ல நேரம் தான்.
3: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
4: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
3: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை, கோடை பண்பலை 100.5.
5: எத்தனை

0: இசையோடு இதமாக நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். இன்று தடம் பதிக்கலாம்.
1: உங்க கூட பிறந்தது எத்தனை பேரு?
2: எனக்கு ரெண்டு அண்ணா.
1: என்ன பண்றாங்க உங்களாம்?
2: அவங்க டீச்சர்,
1: டீச்சரா வேலை பாக்குறாங்க. உங்க குடும்ப அங்கத்தினர்களை சொல்லலாமா?
2: அண்ணி வந்து ஆண்டிபட்டி, அண்ணா ஒய்ஃப் பெரிய அண்ணா, சின்னண்ணா ஒய்ஃப் வந்துட்டு பெரிய குளம், அப்புறம் அம்மா, நானு, சித்தி, அண்ணாவங்க ரெண்டு பேரு, அண்ணியவங்க ரெண்டு பேரு, குழந்தைகள் இருக்காங்க, குட்டி குழந்தைங்க.
1: ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ள நீங்க வளர்ந்திருக்கீங்க. உங்க பிசினஸ்க்கு அவங்களா உதவி செய்றாங்களா?
2: செய்வாங்க. நான் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றப்ப, அப்ப வீட்டுல என்ன பண்ணாங்க, யோசிச்சு கரெக்டா அதை பண்ணணும் முறை பிரகாரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றப்ப நான் வந்து ஒரு லிஸ்ட் போட்டேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு மிஷின் தேவை, பேக்கிங் பண்ணணும், ஷீல் பண்ணணும், எடை போடணும் அப்படின்னு சொல்லி மிஷின் தேவை அப்படின்னு சொல்லவட்டி, அப்போ வீட்டில் வந்துட்டு அண்ணாவங்க வந்து வாங்கி கொடுத்தாங்க. அது ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ இப்போ சூப்பராக இருக்கு.
1: நீங்கள் ஒரு சிங்கிள் மதரா தனி பெண்ணா நின்று உங்க ரெண்டு ஆண் குழந்தையும் நீங்க வளர்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு தொழில் முனைவோரா இருந்து சுய தொழிலும் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. சுயமாவே பொருட்களை வாங்குறதும் அதை பாக்கெட் பண்ணி கடைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கறதும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது ஒரு மலைப்பகுதியில நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இது எப்படி இருக்கு?
2: ஆரம்பம் வந்து கஷ்டமா இருந்துச்சு. இப்ப இதை கொண்டு போயிட்டு நம்ம அதை ரீச் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்ப வந்து இப்ப ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னு சொன்னா கடைக்காரவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன மாதிரி நிறைய பேர் வருவாங்க அப்ப வந்து திங்ஸ் கொண்டு வர்றதுக்கு. நாங்க போய் குடுக்கறப்ப என்ன பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி நாங்க வாங்குறவங்கிட்ட நாங்க ரெகுலர் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க புதுசா கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னா மக்களுக்கு போய் என்ன ரீச் ஆகுமோ அதை வந்து நாங்க பண்ணோம். இப்ப ஒரு பேக்கிங் ஒரு அட்டையில வந்து அவங்க 20 பின் பண்ணுவாங்க. அப்ப இது வந்து கஷ்டப்படுற மக்கள் வந்து வாங்க முடியாது. இதவே 20 வந்து நம்ம 10 குறைச்சோம் அப்படின்னு சொன்னா கரெக்டா வந்து அந்த ரெண்டு பொருள் வாங்குற இடத்துல அவங்க ஒரு பொருள் வாங்குவாங்க.
1: பெட்டி கடைகள்ல கூட
2: அவங்களுக்கு வந்து அது ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்க அத மக்களுக்கு கொண்டு போய் அதை சேர்த்துட்டோம்.
1: கணவர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க?
2: அவங்க வந்து எல்லாமே ஒர்க் பண்ணுவாங்க, பெயிண்டிங், விவசாயம், எல்லாமே அவங்க பண்ணுவாங்க.
1: அவருக்கு அப்புறம் இந்த நீங்களா தனியா நின்று குழந்தைகளை வளர்க்கறதுக்கு கஷ்டப்பட்டு நீங்க வளர்ச்சி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. குழந்தைகளுக்கு என்ன சொல்லி வளர்ப்பீங்க நீங்க?
2: நல்லா படிக்கணும், நல்ல திறமையா இருக்கணும், எந்த ஒரு கெட்ட வழிக்கும் போக கூடாது, நம்மளை பாக்குற மக்கள் பரவாயில்ல இந்த பையனா அப்படின்னு சொல்லி பாராட்டணும். அந்த அளவுக்கு தான் குழந்தைகளை வந்து ஒவ்வொன்றுமே நான் சொல்லி சொல்லி வளர்க்கிறேன். இந்த கஷ்டத்தை வந்து நம்ம வந்து அனுபவிக்கணும். இப்ப கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில வந்து நம்ம முன்னேற முடியும். கஷ்டம் சொல்லிட்டு எதையுமே நம்ம ஒதுக்க கூடாது. எதை ஒதுக்குறோமோ அதுதான் பெஸ்டா வரும்.
1: தைரியத்தை கொடுத்து கல்விதான் அடிப்படைன்னு சொல்லி வாழ்க்கையில ஒழுக்க முறைகளையும் கற்றுக் கொடுத்து நீங்க உங்க குழந்தைகளை வளர்த்துட்டு இருக்கீங்க. ரெண்டு ஆண் குழந்தைகளையும் ரொம்ப அருமையா வளர்த்துட்டு இருக்கிறீங்க. கூடவே உங்களுக்கு பிசினஸ்க்கும் ஹெல்ப்பா வச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களை பார்க்கும்போது ஒரு சாதனை பெண்ணா நீங்க முன்னாடி தெரியுறீங்க. இன்னைக்கு தடம் பதிக்கலாம் நிகழ்ச்சியில பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களை மாதிரி ஒரு தனி பெண்ணா நின்று குடும்பத்தையும் பார்த்துட்டு தன்னையும் கவனிச்சுக்கிட்டு தன் கூட இருக்கக்கூடிய அம்மா, அதே நேரத்துல மற்ற உற்றார் உறவினர்களை எல்லாம் கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: பெண்கள் வந்து ஒரு சக்தி வாய்ந்தவர்கள். அவங்க நினைச்சா புயல் மாதிரி மனசுல ஒண்ணு பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அருமையா இருக்கும். அந்த விஷயத்த வந்து கரெக்டா அதை கொண்டு போய் செலுத்திடுவாங்க. ஆனா அது வந்து சில பேருக்கு வந்து அது தெரியறதே இல்லை. நம்ம ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, நம்ம உள்ளேயே உட்காரணும், முடங்கி கிடக்கணும் அப்படின்னு அதை வெளிக்கொண்டு வந்து நம்மளாலேயே முடியும் அப்படின்ட்டு ஒரு முயற்சி பண்ணணும். அதாவது யார் எதுவும் பேசிடுவாங்களோ, இதை கொண்டு போனால் பேசிடுவாங்களோ, பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை மைண்ட் செட்டில் யோசிக்கவே கூடாது. பேசுகிறவங்க வந்து 5 நிமிஷம் தான் பேசுவாங்க, திருப்பி மறந்துட்டு அவங்களோட வேலையை வந்து அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளோட குழந்தைகளை வளர்க்கணும், நம்மளோட தொழில் முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் எதையுமே

0: யோசிக்க கூடாது. கரெக்டா நம்மளோட உழைப்புல கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட்.
1: தேனி மாவட்டம் சருத்துப்பட்டியிலிருந்து ஒரு தொழில் முனைவோரா உருவாகி உங்களோட குழந்தைகளையும் நீங்க படிக்க வச்சுட்டு நீங்க உங்களுடைய தொழிலையும் பார்த்துட்டு ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க இப்ப பேசினதை பார்க்கும்போது பெண் அப்படிங்கிறவ ஒரு சக்தி வாய்ந்தவள், அந்த சக்தியை உணரணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லியிருக்கீங்க.

0: வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: இனி தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாக.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஷியாமா பிரசாத் முகர்ஜி தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்காக ஷியாமா பிரசாத் முகர்ஜி தமது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக தெரிவித்தார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், ஒரே நாடு, ஒரே அரசியல் அமைப்பு, ஒரே தேசிய கொடி என்ற தேசிய சிந்தனையை முன்னிறுத்தி நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். எல்நினோ காரணமாக ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் எல்நினோ பாதிப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ள அரசு தயார் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பருவமழை குறைவு, மாற்று பயிர்கள் மற்றும் எல்நினோ பாதிப்பிலிருந்து விவசாயிகளை பாதுகாப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக அரசு மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அவர், மாநில அரசு தனக்கான உரிமையை எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்று உறுதிபட கூறினார். மும்மொழிக் கொள்கை, மேகதாது, கூட்டு குடிநீர் திட்டம் போன்ற விவகாரங்களில் தமிழக அரசு உரிமையை விட்டுக் கொடுக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இருக்கும் என்று கூறிய அவர், மத்திய அரசுடனான நித்தி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்திற்கான நிதியை தாம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு தேர்வில் மாணவர்கள் பெறும் மதிப்பெண்களே போதுமானது என்று தாம் குறிப்பிட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 2 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக அவர் கூறினார். மீனவர்களின் நலன்களை பாதுகாக்க உறுதி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் தமது அரசு குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை

0: மக்களிடையே தெரிவித்து வருவதாக குற்றஞ்சாட்டிய அவர், முந்தைய அரசு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறினார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தமக்கு பேச அனுமதி அளிக்குமாறு பேரவைத் தலைவரிடம் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பின் அமளி தொடர்ந்ததை அடுத்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சரின் பதிலுரைக்கு பின்னர் அனுமதி வழங்கப்படும் என்று கூறினார். இதனையடுத்து பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின், ஆதாரம் இன்றி கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஏற்கத்தக்கது அல்ல என்று தெரிவித்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர் திரு விஜய் முந்தைய அரசு மீதான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்தார். இதனையடுத்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். முதலமைச்சரின் உரைக்கு பின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் மறு தேதி குறிப்பிடாமல் அவையை ஒத்திவைத்தார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டுள்ளார். திரு ஜார்ஜ் குரியனின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், உலகம் முழுவதும் மோதல்கள், பாதுகாப்பு அச்சுறுத்தல் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற சூழல் காணப்படுவதாகவும், இந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் கூடுதலான நடவடிக்கைகளை பிரிக்ஸ் நாடுகள் மேற்கொள்ள வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகள் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்த கூட்டம் முக்கிய பங்காற்றும் என்றும் திரு அஜித் தோவல் தெரிவித்தார். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக விளையாட்டுத்துறைக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவுக்கு 230 மில்லியன் டாலர் மதிப்பிலான ஹோவிட்சர் பீரங்கிகளை வழங்க அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த பீரங்கிகள் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் திரு செர்ஜியோ கோர் கூறியுள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு சர்வதேச அணுசக்தி முகமையின் அலுவலர்கள் ஈரானின் அணு உலைகளை ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் அறிவித்திருந்தார். இருப்பினும் இதற்காக எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக கூறியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு ஈரான் மீதான வர்த்தக தடை 60 நாட்களுக்கு நீக்கப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஈரானின் கச்சா எண்ணெய் சர்வதேச சந்தையில் டாலர் மதிப்பில் விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்த வாரம் நடைபெறுகிறது. அமெரிக்காவின் சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்கள் துறை உதவிச் செயலர் டான் ஜிம்மர்மேன் மற்றும் கவுன்சிலர் டான் ஹோலர் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த கூட்டத்தில் இஸ்ரேல் லெபனான் நாடுகளின் ராணுவ மற்றும் அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்ளப்போவதாக கூறப்பட்டுள்ளது. இத்தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, லெபனான் அதிபர் திரு ஜோசப் ஆன் ஆகியோருடன் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பேசினார். இதனையடுத்து லெபனான் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்கா முயற்சிகளை மேற்கொள்ள முடிவெடுத்துள்ளது. பாகிஸ்தானின் பலோச் மாகாணத்தில் 4 போராட்டக்காரர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதற்கு பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. பாகிஸ்தான் நீதிமன்றம்

0: இவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளதாக இந்த அமைப்புகள் கூறியுள்ளன. எல்லை பாதுகாப்பு படை வீரரின் கொலை தொடர்பான வழக்கில் மஹ்ரங் பலூச் உள்ளிட்ட 4 போராட்டக்காரர்களுக்கு பாகிஸ்தானில் தீவிரவாத தடுப்பு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு என்றும் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பலூச் தேசிய முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. அம்மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் மனித உரிமை மீறல் செயல்களில் ஈடுபடுவதாக பலூச் மனித உரிமை கவுன்சில் கூறியுள்ளது. காங்கோவில் 1000 மேற்பட்டவர்களுக்கு எபோலா தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இந்நோயால் இதுவரை 267 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நோயால் பாதிக்கப்பட்ட 371 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் ஷிவா நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் யுக் பிரதாப் சிங் ரத்தோட் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியின் 3வது லீக் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-1 என்ற புள்ளி கணக்கில் சீன தைபேயை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: எட்டு திசைகளிலும் இசைமட்டுக்களை அளித்தரும் நம் கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம் இன்று தடம் பதிக்கலாம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் தேனி சருத்துப்பட்டி எல் ரேகா அவர்கள்.
2: அண்ணாவோட ட்ரூப்ல நீங்க பாடின ஏதாவது ஒரு சினிமா பாட்டிங்க ஞாபகத்துல இருக்கா?

0: ரொம்ப அருமையா பாடுறீங்க. ஏன் இந்த பாட்டை தேர்ந்தெடுத்து பாடுனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாதுன்ற அந்த வரிகள் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு உதாரணம். அப்போ பெண்கள் வந்து கணவர் இறந்த பிறகு நம்ம உடைஞ்சு போகக்கூடாது, அவங்களோட இடத்துல இருந்து நம்ம குழந்தைகளை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணால் அது வெற்றி தான் ஆகும், தோல்வி வந்து என்றைக்குமே வராது.
0: மனசு வந்து உடஞ்சு போய் உட்காந்துடவே கூடாது, டபுள் என்ஜின் இருக்கிற மாதிரி. கணவரும் ஒரு சப்போர்ட்டா இருக்காரு மனதளவுல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பெண் எழுந்து தனக்கான பாதைகளை வந்து உருவாக்குறதுக்கு முயற்சி செஞ்சு போகணும் அப்படிங்கறது உங்களுடைய வார்த்தைகள்ல இருந்து எங்களுக்கு புரிஞ்சது. ரொம்ப தைரியமாவும் ரொம்ப உத்வேகத்தோடையும் நீங்க பேசுறீங்க. என்ன படிச்சிருக்கீங்க?
1: நான் 10th முடிச்சிருக்கேன். 10th முடிச்ச பிறகு அப்புறம் மேரேஜ், தேனி மாவட்டத்துல இருந்து கொடைக்கானல் வந்தோம். அப்புறம் ஹஸ்பண்ட் இறந்த பிறகுதான் என்னோட 24 வயசுல அவரு இறந்தாரு. அதுக்கு பிறகு நான் கஷ்டமா இருந்துச்சு ஆரம்பம், குழந்தைகளை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி இதை கொண்டு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதையும் தாண்டி சாதிச்சு காமிச்சிருக்கேன்.
0: 24 வயதுலயே தனிமை வாழ்க்கை, அதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்க போறோம்ன்ற ஒரு கவலையோடையும் கண்ணீரோடையும் ஆரம்பிச்சது. இப்போ வந்து ஒரு தொழில் முனைவோரா இந்த கோடை பண்பலை நேயர்களை சந்திக்கிறதுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து உங்களை கொண்டுட்டு வந்து அலங்கரிக்க வச்சிருக்குது இந்த இடம். நீங்கள் இப்போ செஞ்சிட்டு இருக்கிற அந்த தொழில் முனைவோரா நீங்கள் இருந்து சுய தொழில் செய்துட்டு இருக்கிறதும் உங்களுடைய எதிர்காலமும் உங்களுடைய குழந்தைகளினுடைய எதிர்காலமும் சிறக்க கோடை பண்பலை 100.5 வாழ்த்துது. நன்றி.
1: தடம் பதிக்கலாம் நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த கோடை பண்பலை 100.5 என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேம். உங்களுக்கும் நன்றி.
0: நன்றி அக்கா, நன்றி. நீங்க சிறந்து விளங்குறதுக்கு வாழ்த்துறோம்.
2: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டு ரசித்தது மகளிர் நேரம். இன்று தடம் பதிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தார் தேனி சருத்துப்பட்டி எல் ரேகா அவர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பில் உதவி செந்தில் சீதாராமன்.

0: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாய வலை மீள வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாய வலை மீள வழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக இணைகிறார்.
3: வணக்கம் கோடை எஃப்எம், நான் உங்க வாக்கி டாக்கி பேசுறேன். கடந்த சில தினங்களாக நம்ம வித்தியாச வித்தியாசமான சைபர் கிரைம்ஸ், அதுல இருந்து நம்ம எப்படி தற்காத்துக் கொள்ளலாம் அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சிம் ஸ்வாப் ஸ்கேம். எப்பமாவது வந்து இந்த லூசிங் சிக்னல், நாட் ஏபிள் டு மேக் கால்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா, நம்மளோட சிம்க்கு வந்து டூப்ளிகேட் சிம் வாங்கியிருக்காங்க. அப்போ இமீடியட்டா அந்த மாதிரி ஏதாச்சும் லூசிங் சிக்னல், நாட் ஏபிள் டு மேக் கால்ஸ் ஆர் டெக்ஸ்ட் அப்படின்னா, இமீடியட்டா உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து ஃப்ராட்ஸ்டர்ஸ் வந்து உங்களோட சிம் வந்து ஆக்சஸ் பண்ணி, டூப்ளிகேட் சிம் வாங்கிட்டு உங்களோட அக்கௌண்ட் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி டூப்ளிகேட் சிம் ஸ்கேம் போயிட்டு இருக்கிறதுனால இதுல இருந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. ஏன்னு பார்த்தோன்னா, நம்ம அந்த சிம் கார்டை வந்து அவங்க வாங்கிட்டாங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்றதுக்கான ஓடிபி வாங்கிட்டு நம்மளோட ஃபினான்சியல் அக்கௌண்ட்ஸ்ல வந்து ஆக்சஸ் எடுத்து நம்மளோட அமௌண்ட் வந்து பறி போடுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைனாக்கா நம்மளோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்ல அதுல உள்ள டீடைல்ஸ் திருடலாம். அப்படி அதுல வந்து அன்வான்ட் கண்டென்ட் போஸ்ட் பண்ணி நம்மள டிஃபேம் பண்றதோ, நம்மள வந்து சட்டத்துக்கு எதிரான செயல்கள் வந்து இன்வால்வ் ஆன மாதிரி போர்ட்ரே பண்றதுக்கோ சான்சஸ் இருக்கு. வந்து உங்களை சிம் மாற்ற கோரிக்கைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் வருதுன்னா, உங்களோட நெட்ஒர்க் சர்வீஸ் ப்ரொவைடரை வந்து கான்டாக்ட் பண்ணி அதை செக் பண்ணிக்கலாம். அதுபோல உங்களோட அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து 2-factor ஆத்தன்டிகேஷன், இரண்டு அடுக்கு பாதுகாப்பு முறையை வந்து செயல்படுத்தலாம். அதுபோல ஏதாவது சிம் கார்டு வந்து தொலைஞ்சிடுச்சு, திருடப்பட்டுருச்சுன்னா உடனே வந்து அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதே போல உங்களோட டீடைல்ஸை வந்து தொலைபேசி மூலமா ஆன்லைன்லயோ யாராவது கேட்கறாங்க, ஓடிபி சொல்லுங்க அப்படின்னாக்கா நீங்க சொல்லாம இருக்கிறது நல்லது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா, பீட்டர் அண்ட் தம்பி ஒன்னா போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் வருது, நாங்க டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ல இருந்து வர்றோம், உங்களுக்கு வந்து ஒரு டூப்ளிகேட் சிம் கார்டு நம்பர் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு, அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது. அவ அந்த பீட்டர் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு, அதே மாதிரி நான் எதுக்குமே ரெக்வஸ்ட் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு டைரக்டா அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட போய் செக் பண்ணும் போது யாரோ ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது வந்து தெரிய வருது. அதனால டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கறாங்க சொல்றாங்க அப்படின்னா இமிடியட்டா அட்டன் பண்ணிட்டு நம்மளோட தனிப்பட்ட தகவல்களோ இந்த மாதிரி சிம் கார்டு பறி போடுறத வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு அந்த சிக்னல் லூஸ் ஆயிடுச்சு, கால்ஸ் போகல அப்படின்னா இமீடியட்டா உங்க சர்வீஸ் ப்ரொவைடர் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா, இல்ல இந்த மாதிரி சிம் கார்டு வாங்கியிருக்காங்க உங்க நேம்ல டூப்ளிகேட் சிம் இருக்கு அப்படின்னாக்கா, இமீடியட்டா 1930 நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்ல சைபர் கிரைம் .gov.in அந்த வெப்சைட் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணுங்க. நன்றி கோடை எஃப்எம்.
2: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாய வலை மீள வழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி இதே நேரம் இணைவார்.
0: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாய வலை மீள வழி.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம்

இதுவரை சிறப்பு விருந்தினரை சந்தித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய மகளிர் நேரம் நிகழ்ச்சி. இனி நம் கோடை பண்பலை 100.5 பழம்பெரும் பாடல்களின் தொகுப்பாக கேட்கலாம். நெஞ்சில் நிறைந்தவை.

0: மனம் கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5
1: கோடி பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

வணக்கம் நேயர்களே. புகழ்பெற்ற இயக்குனர் அவர். இயக்குனர் மட்டுமல்ல, திரைப்பட தயாரிப்பாளரும் கூட. தெலுங்கில் பல படங்களை இயக்கியுள்ள அவர் தமிழில் 9 படங்களை இயக்கியுள்ளார். இவரை திரைத்துறையினர் அப்பா எனும் பொருள் பட டாடி என அழைப்பது வாடிக்கை. ஏன் இவரை டாடி என அழைத்தனர் என்பதற்கான விடை அவரின் மனைவியும் நடிகையுமான சாந்தகுமாரியிடம் ஒளிந்துள்ளது என்பதாக யூகிக்க முடிகிறது. ஏறக்குறைய 50 ஆண்டுகள் சினிமா துறையில் பங்களிப்பை வழங்கியிருக்கும் சாந்தகுமாரி பாடலாசிரியராகவும் இசையமைப்பாளராகவும் அவதாரம் தந்திருக்கிறார். ஏறக்குறைய 12 தமிழ் படங்களில் நடித்துள்ள அவர் திரைப்படங்களில் தாய் வேடமெற்று நடிப்பதில் புகழ் பெற்றிருந்தார். சாந்தகுமாரியின் மகனாக நடித்திருந்த நடிகர்கள் திரைப்படத்திற்கு வெளியே அவரை மம்மி என அழைத்தனர். இவரை மம்மி என அழைத்தால் அவரின் கணவரை டாடி எனத்தானே அழைக்க வேண்டும். அதனால்தான் என்னவோ டாடி என அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்ட அந்த இயக்குனர் தான் பி. புள்ளையா என்பவர். அவர் தெலுங்கு திரைப்படத்துறைக்காக வழங்கிய பங்களிப்பை பாராட்டி ரகுபதி வெங்கையா விருதும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதே விருதை அவரது மனைவியும் பெற்றிருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பு. சரி, டாடி, பி. புள்ளையா இயக்கத்தில் ஜெமினி கணேசன், சாவித்திரி, பாலையா என பலர் நடிப்பில் உருவான அதிசய திருடன் பட பாடலோடு தொடங்குகிறோம். கொடை பண்பலை 100.5 MHz இன்றைய நெஞ்சில் நிறைந்தவையை.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: ஓம் சக்தி. கும்பாபிஷேக அழைப்புதல். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் வீரக்கலில் வாழ்த்து வரும் அருள்மிகு ஸ்ரீ சௌடம்மன் திருக்கோவிலில் வருகிற 24/6/2026 புதன்கிழமை காலை 6:30 முதல் 7:30 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதால் பக்த கோடிகள் அனைவரும் வருக, சௌடம்மனின் அருள் பெறுக. இப்படிக்கு கோவில் நிர்வாகம்.

நெஞ்சில் நிறைந்தவை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கூடை பண்பலை. இனி எதிர் வீட்டு ஜன்னல் படப்பாடல். தேனி சிலமலை, புகழ்மதி, சஞ்சனா, வர்சன், ஆத்விக், புஷ்பம், பிச்சைமணியின் விருப்பத்திற்காக.

0: கூடை பண்பலை 100 பிள்ளைந்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பர் சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR

0: சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா, ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

நேரம் 1:14 கூடை பண்பலை 100.5 MHz-இல் நெஞ்சில் நிறைந்தவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி மாடப்புறா படப்பாடல். ஊத்துக்குழி வெள்ளரவழி தேவனாம்பாளையம் சேகர் செல்வி வடிவேல் இலக்கியா சதீஷின் விருப்பத்திற்காக.

0: சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துகள்.

ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவை.

நெஞ்ச மறவா பாடல்களை தரவா தரவா என கேட்டு கேட்டு தந்து கொண்டு இருக்கிறது கூடை பண்பலை 100.5 MHz-இன் நெஞ்சில் நிறைந்தவை. இனி உரிமை குரல் படப்பாடல், திருவாச்சி சின்னியம்பாளையம் சோமசுந்தரம் ஜானகி ரஞ்சித்தின் விருப்பத்திற்காக.

0: நெஞ்சில் நிறைந்தவை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை. இனிடியும் சௌந்தரராஜன் பாடிய விவசாயி படப்பாடலை விரும்பி கேட்டிருக்கின்றனர் ஒட்டஞ்சத்திரம், கஸ்தூரி நகர், அண்ணாமலை, நாகமணி, ஹர்ஷிதா, குரு விஜயன், கௌரி மனோஜ், ஹேமா விஜய்.
1: என்னடி குறைஞ்சு போச்சு? நீ சொல்றிய டாக்டர், அந்த டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே சோறு போடுறோம்? யார் தெரியுமா? யாரு? யாருன்னு?

கோடை பந்தலை 100.5 இருக்கு உங்களின் வாழ்த்துக்களை பகிர அன்புடன் அழைக்கிறது கோடை பந்தலை 100.5. அறிமுக நேர்கள் 24 24 24 அனைத்து நேர்களும் 24

0: வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒலிப்பதிவு நடைபெறும்.
1: வாழ்த்துக்கள் அதிகாலை பூத்த பூக்கள் அவை கூறும் வாழ்த்துக்கள்.
0: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தல் தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது, தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நேரம் 1:31. கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் நெஞ்சில் நிறைந்தவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி பூவா தலையா பட பாடலை விரும்பி இருக்கிறார்கள். மதுரை கைத்தறி நகர் மோதிலால் நந்தினி பிரணிதா மான்சி வாசுகி பார்கவி குமரன் பாடலை பாடியிருக்கிறார். TM சௌந்தரராஜன்.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பகல் நேர இசை விருந்து 100.5 தந்து கொண்டிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. இனி TM சௌந்தரராஜன் பாடிய சூரியகாந்தி படப்பாடல், காங்கேயம் நத்தக்காடையூர் பாலு மோகனின் விருப்பத்திற்காக.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: ஓம் சக்தி கும்பாபிஷேக அழைப்புதல். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் வீரக்கலில் வாழ்த்து வரும் அருள்மிகு ஸ்ரீ சௌடம்மன் திருக்கோவிலில் வருகிற 24/6/2026 புதன்கிழமை காலை 6:30 முதல் 7:30 மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதால் பக்த கோடிகள் அனைவரும் வருக, சௌடம்மனின் அருள் பெறுக. இப்படிக்கு கோவில் நிர்வாகம்.
3: நெஞ்சில் நிறைந்தவை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை. இனி தேன் கிண்ணம் படப்பாடல், தர்மபுரி பாலக்கோடு பாபாஜானின் விருப்பத்திற்காக.

0: நேரம் 1:46 கொடை பண்பலை 100.5 MHz இது நெஞ்சில் நிறைந்தவை தந்து கொண்டிருக்கிறது. இனி வானம்பாடி படப்பாடல். தூத்துக்குடி மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல் சுரேஷ் முருகன் மீனா ராணியின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கிறார் TM சௌந்தரராஜன்.
1: கடவுள்

0: கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்.
1: இனி அடிமைப்பெண் படப்பாடலை வழங்க இருக்கிறோம். கொடைப்பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவையில் தாராபுரம் நாடார் திரு கணேசன், கண்ணன், கேசவன், மகேந்திரன், நாகேந்திரன், செல்வி, மகாலட்சுமியின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கின்றனர் டி எம் சௌந்தரராஜன்.

0: நம் கோடை பண்பலை 100.5 நாள்தோறும் பகல் 1 மணிக்கு
1: பாட்டு வரும்
0: நெஞ்சில் நிறைந்தவை
1: பாட்டு வரும்
0: நிகழ்ச்சியில் உங்கள் பாடலும் இடம்பெற வேண்டுமா?

எழுதி அனுப்புங்கள் கோடை பண்பலைக்கு. உங்கள் விருப்ப பாடல் இடம்பெறும் திரைப்படம் 1976 வருடத்திற்கு முற்பட்டதாக இருக்க வேண்டும். ஒரு கடிதத்தில் ஒரு பாடல் மட்டுமே இடம்பெற வேண்டும். வேறு ஊர்களைச் சேர்ந்த நண்பர்களின் பெயர்களை இணைக்காமல் ஒரு கடிதத்தில் 5 பெயர்கள் இடம்பெறலாம். நிபந்தனைக்குட்பட்ட கடிதங்கள் மட்டுமே நிகழ்ச்சிக்கு தேர்வு செய்யப்படும். அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர் நெஞ்சில் தெரிந்தவை பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல் 624-101.

கேட்டோம் நாம் இருவர் படப்பாடலை. கேட்ட அந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது குடை பண்பலை 100.5 மெகா ஹெட்ஸில். கடித வழி விருப்பமான நெஞ்சில் நிறைந்தவை. இனி ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: வந்தியத்தேவன் பள்ளிப்படை தூணுடன் சேர்த்து கட்டப்பட்டிருந்தான். சற்று தூரத்தில் அவன் குதிரை ஒரு மரத்தில் கட்டப்பட்டிருந்தது. நந்தினி பல்லக்கில் ஏறிக்கொண்டு போய்விட்டாள். சிம்மாசனத்தை இரண்டு ஆட்கள் தூக்கிச் சென்றார்கள். ரவிதாசன் கோஷ்டியார் சிறுவனை அழைத்து கொண்டு விரைந்து போய்விட்டார்கள். அவர்களுடன் சென்ற தீவர்த்தியின் வெளிச்சமும் சிறிது சிறிதாக மங்கி மறைந்துவிட்டது. வந்தியத்தேவனைச் சுற்றிலும் கன்னங்கரிய காரிருள் சூழ்ந்தது. சிறிது நேரத்துக்கு முன்னால் அங்கு பார்த்த காட்சிகள், நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் கனவோ எனத் தோன்றியது. இருட்டில் ராட்சத வௌவால்கள் சடபடவென்று தங்கள் அகன்ற சிறகுகளை அடித்து கொண்டன. ஊமை கோட்டான்கள் உருமின. நரிகள் அகோரமான குரலில் முறை வைத்து ஊளையிட்டன. ஊளையிட்டு கொண்டே அவை நெருங்கி வருவது போல வந்தியத்தேவனுக்கு உணர்ச்சி ஏற்பட்டது. காட்டில் இனந்தெரியாத உருவங்கள் பல நடமாடின. கடம்பூர் மாளிகையில் அவன் கண்ட கனவு நினைவுக்கு வந்தது. ஆயிரம் நரிகள் வந்து தன்னை சூழ்ந்து கொண்டு பிடுங்கி தின்னப்போவதாக எண்ணி நடுங்கினான். அவசர அவசரமாக கட்டுக்களை அவிழ்த்து கொள்ள பார்த்தான். லேசில் அந்த கட்டுக்கள் அவிழ்கிற விதமாக தெரியவில்லை. வெளிச்சம் இருந்தால் கட்டுக்களை அவிழ்ப்பது சிறிது சுலபமாக இருக்கும். ஆனால் வெளிச்சம் என்ற அறிகுறியே அங்கில்லை. மின்னல் வெளிச்சமும் இல்லை. மின்மினி வெளிச்சம் கூட இல்லை. வானத்தில் ஒருவேளை மேகங்கள் அகன்று நட்சத்திரங்கள் தோன்றியிருந்தாலும் அவற்றின் வெளிச்சம் அந்த காட்டுக்குள் நுழைய இடமில்லை.
1: ஆகா, அது என்ன சத்தம்? காட்டில் எத்தனையோ ஜந்துக்கள் நடமாடும், அதில் என்ன அதிசயம்? இல்லை இல்லை, இது மனிதனுடைய காலடி சத்தம் மாதிரி இருக்கிறதே.
0: குதிரை லேசாக கனைத்தது. கால்களை மாற்றி மாற்றி வைத்து அவஸ்தைப்பட்டது. ஒருவேளை
1: புலி கிளி வருகிறதா என்ன?
0: வந்தியத்தேவன் கட்டை அவிழ்க்க அவசரப்பட்டான். பயனில்லை. அதோ ஒரு உருவம், அந்த காரிருளில் ஒரு கரிய நிழல் போன்ற உருவம்.
1: மனித உருவமா அல்லது வேறு என்னவாக இருக்க முடியும்?
0: அது நெருங்கி நெருங்கி வந்தது. வந்தியத்தேவன் தன்னுடைய மனோதைரியம் முழுவதையும் சேகரித்து கொண்டான். தன்னுடைய தேகத்தின் பலம் முழுவதையும் காலில் சேர்த்து கொண்டான். ஓங்கி ஒரு உதை விட்டான். வீலென்று சப்தம் போட்டுக்கொண்டு அந்த உருவம் பின்னால் தாவிச் சென்றது. சிறிது தூரம் பின்னால் சென்றதும் டனார் என்று ஒரு சத்தம். பள்ளிப்படை சுவரில் அது மோதிக்கொண்டது போலும். பின்னர் அங்கேயே அந்த உருவம் சிறிது நேரம் நின்றது. பள்ளிப்படை சுவரில்

0: சாய்ந்து கொண்டு நிற்பதாகத் தோன்றியது. இருட்டில் விவரம் தெரியாவிட்டாலும் அந்த உருவம் தன்னையே உற்று பார்த்து கொண்டிருப்பது போல வந்தியத்தேவனுக்கு உணர்ச்சி ஏற்பட்டது. கட்டுக்களை அவிழ்த்துக் கொள்வதற்கு மேலும் அவசரமாக அவன் முயன்றான். அந்த மந்திரவாதி பிசாசுகள் இவ்வளவு பலமாக முடிச்சுக்களை போட்டுவிட்டன. ஆகட்டும், மறுதடவை அந்த ரவிதாசனை பார்க்கும்போது சொல்லிக் கொடுக்கலாம். அந்த உருவம் இடம் விட்டு பெயர்ந்தது. பள்ளிப்படைக்குள்ளே போவது போல தோன்றியது. சிறிது நேரத்துக்கெல்லாம் பள்ளிப்படை கோவிலுக்குள் கூழாங்கற்கள் மோதுவது போல டன் டன் சத்தம் சில முறை கேட்டது. கோவில் வாசலில் வெளிச்சம். அதோ அந்த உருவம் கையில் ஒரு சுளுந்தை பிடித்து கொண்டு கோவிலுக்கு வெளியே வருகிறது, தன்னை நோக்கி வருகிறது. அது ஒரு காளாமுக வீர சைவனின் உருவம். நீண்ட தாடியும் சடைமுடியும் மண்டை ஓட்டு மாலையும் அணிந்த பயங்கரமான உருவம் வந்தியத்தேவன் அருகில் வந்து வெளிச்சத்தை தூக்கி பிடித்து அவனை உற்று பார்த்து கொண்டு நின்றது. பயங்கர தோற்றம் கொண்டிருந்த அந்த காளாமுக சைவரை அந்த நேரத்தில் அந்த இடத்தில் பார்க்கும் வந்தியத்தேவன் ஒரு கணம் திகிலடைந்தான். பிறகு அவனுக்கு இயற்கையான துணிச்சல் திகிலை விரட்டி அடித்தது. இவனை எங்கேயோ பார்த்திருக்கிறேனே, எங்கே என்று சிந்தித்தான். ஆம் ஆம், அரிச்சந்திர நதிக்கரையில் மரத்தடியில் படுத்திருந்த போது இரண்டு பேர் வந்து உற்று பார்த்து விட்டு போகவில்லையா? அவர்களில் ஒருவன் இவன். அவ்வளவுதானா? ஒரு தடவை மட்டும் பார்த்த முகமா இது? அந்த கூரிய பார்வையுள்ள கண்கள் வேறு எங்கேயும் பார்த்ததில்லையா? இதற்குள் காளாமுக சைவன் அவனை உற்று பார்த்து விட்டு என்று சிரித்தான். அந்த குரல் அடிக்கடி கேட்ட குரல் போல் இருக்கிறதே, நீதானா?
1: உனக்காக வாய்ந்த நள்ளிரவில் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன்
0: என்று காளாமுக சைவன் கூறியபோது அவன் வேண்டுமென்று சிறிது குரலை மாற்றிக்கொண்டு பேசியதாக தோன்றியது. பின்ன யாருக்காக வந்த என்று வந்தியத்தேவன் கேட்டான்.
1: இளவரசரை தேடிக்கிண்டு வந்தேன்
0: என்றான் காளாமுகன். எந்த இளவரசரை?
1: உனக்கு என்ன அதை பத்தி? நீ ஏன் கேக்குற?
0: நானும் ஒரு இளவரசன்தான், அதனால் தான் கேட்டேன்.
1: இளவரசனோட முகலட்சணத்தை பாரு.
0: என் முகலட்சணத்துக்கு என்ன ஐயா குறைவு? உம்மை போல தாடி மீசையும் சடைமுடியும் எலும்பு மாலையும் அணிந்தால் என் முகம் லட்சணமாகி விடுமா?
1: அணிஞ்சு பாரு, அப்ப தெரியும்.
0: தாடி மீசையும் ஜடைமுடியும் எத்தனை நாளில் வளரும்?
1: அது என்ன பிரமாதம், ஒரே நாளில் வளர்ந்துடும். வேணும்னா ஒரு நாழிகையில கூட.
0: அப்படித்தான் இருக்கும் என்று நானும் நினைத்தேன்.
1: என்ன நினைச்சா?
0: ஒன்றுமில்லை, என்னை கட்டியிருக்கும் கட்டுக்களை அவிழ்த்து விடு, நானும் உங்கள் கோஷ்டியில் சேர்ந்து விடுகிறேன்.
1: போதும் போதும், ஒன்ன மாதிரியான ஒற்றர்கள் இன்னும் யாரோ எங்கள் கூட்டத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் எங்கள் மகாசங்கம் இன்று அப்படி முடிந்தது.
0: எப்படி முடிந்தது?
1: மகாசங்கத்துக்கு இளவரசர் வரப்போறாரு. அவர் சிம்மாசனம் ஏறினதும் இங்க மகாகுருவை ராஜகுருவாய் ஏற்றுக்கொள்வதாய் வாக்களிக்க போகிறார் என்று காத்திருந்தோம். இளவரசர் வரவே இல்லை.
0: என்னை கட்டவிழ்த்து விடு. இளவரசர் ஏன் வரவில்லை என்று நான் தெரியப்படுத்துகிறேன்.
1: எந்த இளவரசர்?
0: வேறு யார், கண்டராதித்தரின் குமாரர் மதுராந்தகர்தான்.
1: நான் ஊகித்தது சரி.
0: என்னை ஊகித்தாய்?
1: நீ ஒற்றன் என்று ஊகித்ததை சொல்லுகிறேன்.
0: எதை கொண்டு ஊகித்தாய்?
1: இளவரசரை தேடிக்கிண்டு வந்தபோது இந்த காட்டுக்குள்ளிருந்து சிலர் வெளியேறத பார்த்தேன். அவர்கள் இன்னார் என்று எனக்கு தெரியும். நீ ஒற்றன் என்று சந்தேகித்துத்தான் அவர்கள் உன்னை கட்டி போட்டிருக்க வேண்டும். ஆனால் உன்னை உயிரோடு ஏன் விட்டு போனார்கள் இதுதான் தெரியல.
0: அதை நான் சொல்லுகிறேன், என்னை கட்ட அவிழ்த்து விடு.
1: நீ ஒன்னும் சொல்ல வேணாம், உன்னை கட்ட அவிழ்த்து விடவும் முடியாது. நான் சொல்லுகிறபடி செய்யறதா நீ ஒப்புக்கண்டா?
0: நீ சொல்லுகிறபடி என்ன செய்ய வேண்டும்?
1: உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்ல தலையிடுறதில்லைன்னு ஒப்புக்கிண்டு 108 தோப்புகரணம் போடணும்.
0: அப்படியா சமாச்சாரம் என்றான் வந்தியத்தேவன். இந்த பேச்சு நடந்து கொண்டிருந்த போதெல்லாம் அவனுடைய கைகள் சும்மா இருக்கவில்லை. மெல்ல மெல்ல கட்டுக்களை அவிழ்த்து கொண்டே இருந்தன. 108 தோப்புக்கரணம் போட வேண்டும் என்று காளாமுகன் கூறிய போது எல்லா கட்டுக்களும் அவிழ்ந்து விட்டன. பாய்ந்தான் வந்தியத்தேவன், அவனை கீழே தள்ளினான். காளாமுகன் கையில் ஏந்தியிருந்த சுளுந்து பக்கத்தில் விழுந்தது. ஆனால் அடியோடு அணைந்து விடாமல் சிறிது வெளிச்சம் கொடுத்து கொண்டிருந்தது. கீழே விழுந்த காளாமுகன் மார்பின் மீது வந்தியத்தேவன் ஏறி உட்கார்ந்து கொண்டு அவன் முகதாடியை பிடித்து உலுக்கினான். தாடி வந்தியத்தேவனுடைய கையோடு வந்து விட்டது. அதே சமயத்தில் காளாமுகன் வந்தியத்தேவனை உதறி தள்ளிவிட்டு எழுந்து நின்றான். தரையில் கிடந்த அணைந்து போகும் தருவாயிலிருந்த சுளுந்தை வந்தியத்தேவன் எடுத்து தூக்கி பிடித்தான். தாடியும் சடையும் இழந்த காளாமுகனுடைய முகம் சாக்ஷாத் வீர வைஷ்ணவ ஆழ்வார்க்கடியானுடைய முகமாக காட்சியளித்தது. இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து சிறிது நேரம் சிரித்து கொண்டிருந்தார்கள்.

0: வைஷ்ணவரே, சம்பந்தமில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது என்று எனக்கு சொன்னீரே, நீர் மட்டும் என்ன செய்தீராம் என்று வந்தியத்தேவன் கேட்டான்.
1: உன்னை போல நான் அபாயத்தில் அகப்பட்டுக் கொள்ளலையே அப்பனே. நான் மட்டும் இப்போ வந்திருக்கலன்னா
0: நீர்தான் என் கட்டுக்களை அவிழ்த்து விட்டதாக எண்ணமா?
1: நீ ஏன் கட்டை அவிழ்த்துக்கின்றிருந்தாலும் இந்த காட்டிலிருந்து என் உதவி இல்லாம வெளியே போக முடியாது. நரிகளுக்கு இரையாக வேண்டியதுதான்.
0: நரிகள் கிடக்கட்டும். இங்கே சற்று முன் வந்து கூடியிருந்த மந்திரபாதி நரிகளை நீர் பார்த்திருந்தால் அந்த நரிகளிடமிருந்து நான் தப்பியதுதான் பெரிய காரியம்.
1: அந்த மந்திரவாதிகளை எனக்கும் தெரியும். மந்திரவாதிகள் மட்டும்தான் வந்திருந்தார்களா, இன்னும் யாராவது வந்திருந்தார்களா?
0: சிறிய மீன் ஒன்று வந்திருந்தது. புலியை விழுங்க ஆசைப்படும் அதிசயமான மீன் அது.
1: ஆஹா, சொல்லு சொல்லு சொல்லு, யார் யார் வந்திருந்தாங்க, என்னென்ன நடந்தது, விவரமா சொல்லு.
0: நீர் எதற்காக இந்த வேஷம் தரித்தீர்? சாயங்காலம் எங்கே போயிருந்தீர்? போயிருந்த இடத்தில் என்ன நடந்தது? அதையெல்லாம் சொன்னால் இங்கே நடந்ததை நான் சொல்லுகிறேன்.
1: நான் சொல்றதுக்கு ஒன்றும் அதிகமா இல்லை. இன்னைக்கு முன்னிரவில் கொள்ளிடக்கரையில் காலாமுகர் மகாசங்கம் கூடும்னு தெரிஞ்சது. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு தான் இந்த வேஷம் போட்டுக்கிட்டு போனேன். பார்த்துட்டு கொள்ளிடக்கரையில் தோணித்துறையில் ஒன்று வந்து சந்திக்கலான்னு நினச்சேன். மகாசங்கமும் கூடிச்சு. பெரிய பருவேட்டரையர் வந்திருந்தாரா? காலாமுகர்களோட பெரிய குருவும் வந்திருந்தார். ஆனால் முக்கியமாக யார் வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அவர் வரலை.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: சுழற்காற்று தொடங்கிறதுக்கு முன்னால தேவராளன் வந்தியத்தேவனிடம் சொன்னதை நினைவுபடுத்திப்போம். 1000 வருஷத்து அரசகுமாரனை காளிக்கு பலி கொடுக்கலாம் என்று தான் இலங்கைக்கு வந்தோம். அது சாத்தியப்படவில்லை. அந்த வீர வைஷ்ணவனை வைகுண்டத்துக்கு அனுப்ப பார்த்தோம், அதுவும் முடியவில்லை. நீயாவது வலுவில் வந்து சேர்ந்தாயே, மிக்க சந்தோஷம். இப்போதைக்கு குறுநில மன்னர் இரத்தத்தோடு காளி திருப்தி அடைய வேண்டியதுதான். உடனே வந்தியத்தேவன் கேட்டான், அப்படியானால் ஏன் தாமதிக்கிறீர்கள்? வீர வாலிபனாகிய உன்னை கண்ட இடத்தில் பலி கொடுத்து விடலாமா? கரை சேர்ந்த பிறகு எல்லா பூசாரிகளையும் அழைத்து உற்சவம் கொண்டாடியல்லவா பலி கொடுக்க வேண்டும்? முக்கியமாக பூசாரிணி வர வேண்டுமே. இப்போ மீண்டும் வலிய வந்து சிக்கிக்கிட்டான் வல்லவரையன். ஏமாற்றத்தால் எழுந்த குரோதம் துணிக்க பூசாரியனிடம் சொன்னான் ரவிதாசன், தாங்கள் உடனே புறப்படுங்கள். இவனை நாங்கள் இந்த புண்ணியஸ்தலத்தில் பலி கொடுத்து விட்டு திரும்புகிறோம். ஆனால் அந்த உக்ர துர்கா தேவி அந்த மந்திரவாதியை எப்படி அடக்கிட்டா என்பதை பார்த்தோம். நகைச்சுவைக்காக சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆனவர் எதிர்கொள்ள வேண்டிய அடுத்த பிரச்சனை அவரை விடுவிச்சாரே அந்த ஆளின் தொணதொணப்பு. கட்டுகளை வந்தியத்தேவன் அவிழ்த்து முடிக்கிற சமயம் பார்த்து காளாமுக வேஷத்தில் வந்து சேர்ந்துட்டான் திருமலையப்பன். வழிகாட்ட வந்த மாதிரி பேசி ஆழம் பார்க்குறான். நேர்களே, கருத்து தூண்டும் 2 தொடர்கள். கூழாங்கற்கள் மோதும் ஒலி. நெருப்பை உண்டாக்க ஆதி மனிதன் பயன்படுத்தின கல் சிக்கிமுக்கி எனப்படும். உறுதியான இந்த கற்களை ஒன்னோட ஒன்று உரசினா தீ பொறி எழும். சிக்கி தீ, முகம் வாய். சிக்கிமுக்கி வாயில் நெருப்பை கொண்ட கல். சிலிக்கா என்கிற கனிமத்தால் ஆன கடினமான படிவு பாறையிலிருந்து கிடைக்கிற இந்த கல் ஃப்ளிண்ட் ஸ்டோன் எனப்படுகிறது. குருவின் அறிவுரை கேட்பவரின் மனத்துக்குள் மறைஞ்சிருக்கிற ஞானத்தை ஒளிரச் செய்வத சிக்கிமுக்கி கற்களின் உரசலுக்கு ஒப்பிடுவாங்க. தோப்புக்கரணம். வலது கை இடது காதையும் இடது கை வலது காதையும் கத்தரி போல் பிடித்து கொள்ள உட்கார்ந்தும் எழுந்தும் செய்கிற செயல். துவாபியாம் கர்ணகா, இரு செவிகளாலும் என்கிற தொடர் தோப்பு கரணம் ஆயிடுச்சு. பெரும்பாலும் தண்டனை என்கிற பேரில் குறிப்பிடப்பட்டாலும் இது சிறப்பான உடற்பயிற்சி. கை முதலான புறக்கருவிகளை இயக்கி மனம் முதலான அகக்கருவிகளை பரம்பொருளிடம் ஊன்றி ஒன்றச் செய்யும் ஆற்றல் மிகுந்த இந்த யோக முறைக்கு தோர்பிகி கைகள், கர்ணம் செவிகள் என்கிற இணைப்பினால இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க.

0: தமிழின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: நமது கோடை பண்பலை 100.5 வானொலி நிகழ்ச்சிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்று வெற்றி பெற்ற நேயர்களின் அனுபவங்களையும் மகிழ்ச்சியான தருணங்களையும் பகிர்ந்து கொள்ளும் நேரமாக நம் கோடை பண்பலை 100.5 சிறப்பு வென்றார் வந்தார் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் நாமக்கல் மாவட்டம் செந்தில் அவர்கள். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி

0: இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் நாமக்கல் மாவட்டம் செந்தில் அவர்கள். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, 27வது உதய விழா சிறப்பு வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பண்பலையின் விருந்தினராக கோடை பண்பலை நிலையத்திற்கு வந்திருக்கும் நாமக்கல் மாவட்டம் மரூர்பட்டி செந்தில் அவர்களை கோடை பண்பலை இனிதே வரவேற்கிறது. வணக்கம் ஐயா.
2: ஐயா வணக்கம்.
1: செப்புக சந்தமிழ் நிகழ்ச்சியில் வாகை சூடியதற்கு கோடை பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்கள்.
2: நன்றி
1: ஐயா. சொல்லுங்க, உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லுங்க.
2: ஆரம்பிச்சிடுறேன். நாமக்கல் 26ஆம் ஆண்டு முடிஞ்சு 27ஆம் ஆண்டு அடித்து வைக்கும் கோடை பண்பலை 105க்கு மனமான வாழ்த்துக்களும் நன்றிகளும். சொல்வது நாமக்கல் மாவட்டம் மரூர்பட்டி அயன் செந்தில்.
1: அதை நீ அயன் செந்தில்
2: தொழில்
1: தொழில் அது இப்போ கோடை பண்பலை வானொலியோடு உங்களுக்கு தொடர்பு இப்போ எத்தனை வருஷமாக இருக்குது? எத்தனை வருஷமாக நிகழ்ச்சிகளை கேட்டு
2: 15 வருஷமாக கேட்டுருக்கிறேன்.
1: 15 வருஷமாக பிடித்த நிகழ்ச்சிகள்லாம் என்னென்ன சொல்லுவீங்க?
2: பிடிச்ச நிகழ்ச்சி ஃபஸ்ட்டு செப்புக செந்தில் தான்.
1: செப்புக செந்தமில் எத்தனை முறை பங்கேற்றிருக்கீங்க?
2: கணக்கில்லைங்க.
1: கணக்கே இல்லையா? இதுக்கு முன்னாடி வாகை சூடியிருக்கீங்களா?
2: அதுதான் ஃபஸ்ட் டைம்.
1: முதல் முறையாக இப்போ எத்தனை வருடமாக முயற்சி செஞ்சுருக்கீங்க?
2: முயற்சி ஒரு 4-5 வருஷமாக இருக்கும்.
1: 4-5 வருடமாக நீங்கள் முயற்சி செய்து அதில் எப்படி பற்று வந்துச்சு தமிழ் மேலே?
2: நான் முத முதல் நிகழ்ச்சி கேட்கும் போதே இதுதான் கேட்டேன் நான். அது முன்னாடி பாட்டு ஓடிட்டு கண்டுமே வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது கேட்க ஆரம்பித்தேன். செப்பு சந்தமிழில் கேட்க ஆரம்பித்தேன். விரும்பி பார்த்து தமிழ் எல்லாம் பேசியிருந்தாங்களா, அதனால் நம்ம ஆர்வம் அதிகமாகி போச்சு. அதனால் சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ட்ரை பண்ணேன்.
1: இல்லை, நீங்கள் பல முறை முயற்சி இணைப்பு கிடைக்காது, அதில் ஒரு திங்கள் கழித்து
2: வரணும் இருக்கு.
1: ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் எப்படி தொடர்ந்து முயற்சி செய்து 4 வருடங்கள் கழித்து வாகை சூடியிருக்கீங்க?
2: வெற்றி பெறணும் அப்படிங்கிற தோசம் தான். வெற்றி பெறணும் கூட பெரிய விதையில் பேசணும், செப்பு சந்தமிழில் பேசணும், கலந்துக்கணும். தமிழ் ஆர்வம் நிறைய இருக்குது எங்களுக்கு, கற்றுக்கணும் அப்படின்னு தான் நான் கூட பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி பெற்ற பெரிய விஷயமே தெரியல. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னாக்கா இன்னும் ஓராண்டு பேச முடியாது, காத்திருக்கணும். அதுதான் எனக்கு ஒரு பெரிய வருத்தம்.
1: அதுக்காக உங்களுக்கு சிறப்பு வென்றார் வந்த நிகழ்ச்சியில், அது உதயவிழா சிறப்பு வென்றார் வந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பங்கேற்கிறதுக்கு கோடை பண்பலை அழைப்பு கொடுத்துருக்கு.
2: வாய்ப்பு கொடுத்துருக்கு, சந்தோஷம் தான். இருந்தாலும் அது ஒரு பக்கம் வருத்தம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வார வாரம் பார்த்து கேட்பேன், ஒவ்வொரு வாரமும் கேட்பேன். எக்காரணத்து கொண்டும் அந்த நிகழ்ச்சி மட்டும் கேட்காம இருக்க மாட்டேன், செப்பு சந்தமிழ் கேட்காம இருக்க மாட்டேன். அவங்க பேசாமல் தெரியும், நானும் பேசிகிட்டு இருப்பேன். அவங்க பேசும்போது நான் பதில் சொல்லுவேன். அந்த மாதிரி மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருந்துச்சுங்களேன்.
1: அப்படி நேரம் பேசும்போது
2: நாங்களாவே வந்து பதில் சொல்லிட்டேன் நான். அப்படிங்கும்போது வந்து ஓராண்டு காத்திருக்கணுமே அப்படிங்க ரொம்ப ஒரு வருத்தமாக இருந்துச்சுங்களேன். வேற ஒன்றும் கிடையாது.
1: உங்கள் விருப்ப பாடல் கேளுங்க எல்லோருக்காகவும்.
2: விருப்பாடல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாடலை வந்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல விதமாக, இப்போ வந்து பிறந்தநாள் வருதியாக அதையும் சேர்த்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல விதமாக மறுமலைச்சிலேருந்து நன்றி சொல்ல உனக்கு அப்படிங்கிற பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கொடைப்பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டயர்களின் மண்ணத்தூரிகை.
4: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: கொடைப்பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டயர்களின் மண்ணத்தூரிகை.
4: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: பண்பலையின் விருந்தினராக நாமக்கல் மாவட்டம் மரூர்பட்டி செந்தில் அவர்கள் பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வென்றார் வந்தார். சிறப்பு உதயவிழா சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வர காத்திரி வந்து கொண்டிருக்கிறது. ஐயா, 15 ஆண்டு காலமாக கோடை பண்பலை நேராக இருக்கிறீங்க. பண்பலையோட பிடித்த நிகழ்ச்சிகள்லாம் என்னென்ன சொல்லுவீங்க?
7: பிடித்த நிகழ்ச்சின்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செப்புக்கு சந்தமில்.
6: செப்புக்கு சந்தமில் சொல்லிட்டீங்க.
7: அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வானவில்.
6: வானவில்,
7: அந்த வானவில் வந்து ஞாயிற்றுல ஒரு நாள் தான் எனக்கு வானவில். ஞாயிற்றுல ஒரு நாள் என்னால் பேச முடியும். மற்றால் எனக்கு பேச டைம் கிடைக்காது. ஞாயிற்றுமணி கடையில் ஒர்க் பண்ணிட்டு காலையில் நேரமாக வந்துடுவேன். ஞாயிற்றுல ஒரு நாள் மட்டும், அதனால் வந்து அந்த ஒரு நாள் மட்டும் வானவில் பேசுவேன் நான். மற்றால் பேச முடியாது, கேட்க டைம் கிடைக்காது. அதனால் அந்த வானவில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா வண்ணத்துரிகை.
6: வண்ணத்துரிகை 4 மணிக்கு.
7: 4 மணிக்கு வண்ணத்துரிகை. வாரத்தில் 6 நாளும் கேட்டுருவேன். செப்புங்க இதில் 6 நாளும் கேட்டுருவேன் நான் வண்ணத்துரிகை. மற்ற மகளிர் நேரம், இளமை பேசுகிறது, எல்லா நிகழ்ச்சியும் பிடிக்கும். எதுவும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது, எல்லா நிகழ்ச்சியும் பிடிக்கும். அது நைட்டு கொடைத்தண்டில் நான் ரொம்ப பிடிக்கும்.
6: கொடைப்பண்பலை எத்தனை மணிலேருந்து கேட்க ஆரம்பிப்பீங்க டெய்லி?
7: நான் டெய்லியும் பார்த்தீங்கன்னா 11 மணி மேலேருந்து கேட்கறது.
6: காலையில் 11 மணிலேருந்து
7: நைட்டு 10 மணி கேட்பேன்.
6: இரவு 10 மணி நினைவு சுகம் வரைக்கும் கேட்பீங்க?
7: ஆமாம். அந்த டைம் கிடைக்கும் வந்துட்டுனா மணி திரும்பி வேலை முடிச்சு தான் வீட்டுக்கு போவேன். அதனால் அது வரைக்கும் ஓடிட்டுருக்கோம். அதுமாதிரி காலையில் டைம் வந்து ஒரு 2 மணி நேரம் கேட்பேன் வீட்டில். எந்திரிச்சோன்னா போட்டு விட்டுருவேன். வீட்டில் இருக்குது, கடையில் இருக்குது.
6: இப்போ உங்கள் குடும்பத்தோட வீட்டில் எல்லாரும் நிகழ்ச்சிகள் கேட்பீங்க?
7: எல்லாருமே கேட்போம். பாப்பா இருக்கிறவரும் கேட்டுச்சு, தம்பி கேட்பேன். எல்லாம் ரெண்டு பேரும் வெளியில் வேலை போய் கேட்க மாட்டாங்க. இப்போ வந்து வீட்டுக்காரம் மட்டும் காலையில் கேட்கும்.
6: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அடுத்த விருப்ப பாடல் கேளுங்க எல்லோருக்காகவும்.
7: அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாடல் எதுக்காக கேட்குறாக்கா, முத முதல் இந்த பாடல் வந்து நேரடியாக நிகழ்ச்சியில்

0: நடந்துக்கிட்டு உன்னதக்காரங்களில் ஒரு நிகழ்ச்சி வந்துச்சு, நம்ம முன்னாடி வந்துருச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து முத முதல்ல அப்போ தான் வந்து நேர் நிகழ்ச்சி நான் பேசுகிறேன் பேசினேன். அதில் வந்து சரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு நாள் ஒதுக்குனாங்க, ஒவ்வொரு தொழில் செய்கிறவங்களுக்கும்
1: ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு
0: அப்படிங்கும் வந்து மற்ற நாள் வந்து ட்ரை பண்ண லைன் கிடைக்கும் எனக்கு, சரி இதில் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட ட்ரை பண்ணேன். முத நாளே எங்களுக்குன்னு ஒதுக்கின முதல் நாள் ட்ரை பண்ண லைன் கிடச்சிச்சு. அப்போ வந்து பேசிட்டு அப்போ வந்து லட்சுமிராஜன் மேனந்த தான் நினைக்கிறேன், அவங்களும் பேசுனீங்க, பேசி முடிச்சுட்டு வந்து இந்த பாட்டு நான் கேட்டேன், வெற்றி கொடிக்கட்டிலேருந்து தில்லையிலே தில்லையிலே அப்படிங்கிற பாடல்
1: எல்லோருக்காகவும்

0: அன்பளையின் விருந்தினராக நாமக்கல் மாவட்டம் மரூர்பட்டி செந்தில் அவர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி சிறப்பு வென்றார் வந்தார். நீங்கள் பண்பலோட நீண்ட கால நேயர், 15 ஆண்டுகளாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: ஆமாங்க.
0: இப்போ கொடைக்கானலுக்கு இதே முதல் முறையாக வர்றீங்களா?
1: இவர் 30 வருஷம் முன்னாடி வந்தாங்க.
0: 30 வருடத்துக்கு முன்னாடி
1: வந்திருக்கீங்க. பசங்களோட எல்லாம் ஃப்ரெண்டாக வந்த டூர் வந்தோம். பட் இப்போ தான் வந்திருக்கிறேன்.
0: அதுவும் நிலையத்திற்கு வந்திருக்கீங்க.
1: அது ஒரு பெரிய விஷயம் தான். எதிர்ப்பாக கிடைச்சது, ஒரு வாய்ப்பாக கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம் தான் வந்ததில்ல.
0: இப்போ அழைப்பு கோடை பண்பலேருந்து சிறப்பு வென்றா வந்தாருக்கு வந்த தருணம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா நிகழ்ச்சிகள் அழைப்பாங்களா இல்லையான்னு ஒரு சந்தேகம் இருந்திருக்கும்.
1: நம்பவே இல்லை நான். நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கிறேன். வெற்றி பெறுகிற நம்பிக்கை எனக்கு இல்லை. பேசினா போதும்.
0: 4 ஆண்டுகளாக முயற்சி செஞ்சுருக்கீங்க. என்ன முயற்சி செய்து வெற்றி வாகை சூடியிருக்கீங்க.
1: ஆமாம். அதனால் வந்து பேசுனா போதும் நினச்சி தான் பேசியிருந்தேன். ஏதோ இதோட அதிர்ஷ்டம் வேணும்னு தெரியல. நிலையத்தை வந்து பார்க்கணும் ஒரு இந்த டைமில் இருக்குது.
0: அதுக்காக நாமக்கல் மாவட்டத்திலேருந்து இன்றைக்கு ஒரு நாளைக்கு எல்லா பணிகளையும் ஒதுக்கி வச்சுட்டு
1: கண்டிப்பாக
0: கோடை பண்பலை வந்து பார்த்தே தீர்ந்து பேசணும். அதுவும் பண்பலையின் விருந்தினராக
1: வந்திருக்கு. அது வந்து ரொம்ப சந்தோஷம் இருக்குது.
0: ரொம்ப சந்தோஷம். அவங்க அடுத்த விருப்பப்படல் கேளுங்கய்யா.
1: அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டவர் பூமியிலேருந்து எங்கள் குடும்பத்துக்காக அவரவர் வாழ்க்கையில் 1000 எண்ணங்கள்
0: எல்லோருக்காகவும்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் மண்ணத்தூரிகை.
4: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: பந்தலையின் விருந்தினராக நாமக்கல் மாவட்டம் மரூர்பட்டி செந்தில் அவர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி சிறப்பு வென்றார் வந்தார். ஐயா, பண்பலை 15 ஆண்டுகளாக நீண்ட காலமாக கேட்டுட்டு வர்றீங்க. பண்பலையால் பெற்ற பயன்
6: நேரம் மேம்பான்மை எப்படி
5: நேர மேலாண்மை
6: மேலாண்மை எப்படி யார்கிட்ட எப்படி பேசணும்
5: யார்கிட்ட எப்படி பேசணும்
6: அப்படிங்களுக்கும்
5: அப்படி வானவில் வானவில்லாவே சொல்கிறீங்க.
6: அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இதை நிகழ்ச்சி கேட்கும்போது திரும்பி மணி பார்க்கணுங்கிறது கிடையாது, கிடையாது பார்க்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அதே மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு நியூஸ் அதை வந்து போய் டிவி பார்க்கணும் அப்படிங்கிற பார்க்க கேட்டாலும் டிவி பார்த்ததே இல்லை. வார்த்தை ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இது ஒரு மணி நேரம் பார்க்கறது பெரிய விஷயம். மற்ற நாள் வந்து கடைக்கு வந்துட்டுனா எஃப்எம் ஆன் பண்ணால் தான் வேலை ஓடும்.
5: உங்களுக்கு சளிப்பே ஏற்படுத்தாது
6: கண்டிப்பாக.
5: தோழனாக தோழன் கோடை பண்பலை விளங்குது.
6: மாதத்தில் ஒரு நாள் மாதம் கடை அன்றைக்கி என்னால் போல போட முடியாது, வேலை செய்ய முடியல அப்படி. அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. அது வந்து நாங்களும் ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு ப்ரூவ் ஆகிட்டுன்னு வச்சுங்களேன். அதனால் நீங்கள் பண்பலை இல்லை நான் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து வேலை செஞ்சாக்க கண்டிப்பாக வந்து எப்போ வேணும் இல்லைன்னா வேலை செய்ய முடியாது. அந்த மாதிரி போல போயிட்டு வச்சுங்களேன்.
5: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இந்த இணைப்பு எப்படி பிடிக்கிறீங்க?
6: இனிப்பு ஐயா ஒரு சில வந்து ரெண்டு செல்லு முன்னு வச்சு பண்ண பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம அப்படிலாம் இல்லைங்க, ஒரே ஒரு செல்லு தான் பட்டன் தான் வச்சிருக்கேன். எனக்கு நேராக சைடில் வச்சுக்குவேன், ஆன் பண்ணிவிடுவேன், வேலை செய்வேன். கரெக்டாக பண்ணி ஆன் பண்ணுவேன், வேலை செய்வேன். அப்படியே ஆன் பண்ணிகிட்டே இருப்பேன்.
5: ஒன்றரை மணி நேரம்
6: எங்களுக்கு அரை மணி நேரம் பத்த மாட்டேது. ஒரு மணி நேரம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, ஏன்னா

0: நாங்கள் பேசணும்னு நினைக்கிறோம். அதனால் வந்து ஒரு நாள் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல,
1: எல்லாம் பார்ப்போம். கண்டிப்பாக நிகழ்ச்சியில் இது வரைக்கும் நிறைவான தருணத்துக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனுபவம் எப்படி இருந்துச்சா?
0: அருமையாக இருந்துச்சுங்க, எதிர்பார்க்காத ஒரு அனுபவம், வாழ்க்கையில் மறக்கவே முடியாது.
1: கோடை பண்பலை நீங்கள் எப்போதும்
0: உற்றத்தோழனாக உற்றத்தோழியிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் அதுமா வந்திருக்குன்னா ரொம்ப ஒரு சந்தோஷம் எனக்கு, எதிர்பார்க்கவே இல்லை நான்.
1: ஏன்னா சிறப்பு நிகழ்ச்சியில் வந்து
0: இதுக்காகவே எனக்கு 2 மாதம் தள்ளி போயிருக்க மாட்டேங்குது, அதனால் ரொம்ப எனக்கு சந்தோஷம் எனக்கு. இல்லைன்னா 2 மாதம் முன்னாடி நான் வந்திருக்கணும், அதுக்காக ரொம்ப சந்தோஷம் எனக்கு.
1: அடுத்த விருப்பப்பாடல் நிறைவாக கேளுங்கய்யா.
0: நிறைவாக பார்த்தீங்கன்னா என் குடும்பத்தில் பார்த்தா வீட்டுக்காரமாக கூட்டம் வர முடியல, கால் அடிபட்டுருக்கு, இருந்தாலுமே வந்தே ஆகணும்னு கட்டாயத்தினால அங்கே கூட்டத்தினேன்.
1: அவங்க பேர் சொல்லுங்கய்யா.
0: வீட்டுக்காரமா பேர் மேரி, பாப்பா பேர் சண்முகப்ரியா, கோயம்புத்தூர் வரைஞ்சிட்ருக்கு. தம்பி பேர் பிரதீப், அவன் சென்னையில் கேட்டிங் இருக்கிறான், வரைஞ்சிருக்கிறான்.
1: நிறைவான பாடல் கேட்டு,
0: நிறைவான பாடல் பார்த்தீங்கன்னாக்கா முத்துங்கிற படத்துலேருந்து ஒருவன் ஒருவன் முதலாளி, அனைவருக்காகவும் ஊக்க கொடுக்கி பாடல், அனைவரும் ஊக்க கொடுக்க பாடல். அதுதான்
1: இதுவரை பண்பலையின் விருந்தினராக சிறப்பு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த நாமக்கல் மாவட்டம் மரூர்பட்டி செந்தில் அவர்களுக்கு நன்றிகள் கூறி விடைபெறுகிறது இன்றைய வென்றார் வந்தார் நிகழ்ச்சி. நன்றி ஐயா.
0: நன்றி ஐயா.

இதுவரை சிறப்பு விருந்தினரை சந்தித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய சிறப்பு வென்றார் வந்தார் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருந்தார் நாமக்கல் மாவட்டம் செந்தில் அவர்கள். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்தார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள். இனி நம் கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசிக்கலாம் உயிரெழுத்து. நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள சவால்களை அகற்ற அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஜன்சங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபெட் நிறுவனம் மூலம் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்று வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். எல் நினோ காரணமாக ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். லக்னோவில் தீ விபத்து ஏற்பட்ட பகுதியை தடய அறிவியல் நிபுணர்கள் மற்றும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறுதேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று நகர்ப்புற சுகாதார மையங்களை பார்வையிட்டு அங்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியின் 3வது லீக் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேர்களின் விருப்ப பாடல்களை பொழிப்புரையோடு இணைந்து கேட்கும் நேரமாக நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் ஈரோடு மாவட்டம் திருவாச்சி சின்னியம்பாளையம் சி கே சோமசுந்தரம் அவர்கள். நிகழ்ச்சியில் உங்களுடன் இசையோடு பயணிக்க காத்திருக்கிறேன். நான் உங்கள் பிரியதர்ஷினி. பண்பலையின் நேயரின் அறிமுகம். என் பெயர் சி கே சோமசுந்தரம். நான் ஒரு விவசாயி. என் மனைவியின் பெயர் ஜானகி. என்னுடன் விவசாயம் செய்து வருகிறார். என் மகன் பெயர் ரஞ்சித்குமார். பண்பலைக்கும் எனக்குமான பிணைப்பு

கோடை பண்பலை 100.5 வானொலியில் நான் பண்பலை தொடங்கிய ஆண்டில் இருந்து தற்போது வரை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். எல்லா நிகழ்ச்சிகளும் எனக்கு பிடித்தமானவையாக இருக்கிறது. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு காதல் எனும் தலைப்பில் பாடல்களை தொகுத்து அனுப்பியுள்ளார் ஈரோடு மாவட்டம் திருவாச்சி சின்னியம்பாளையம் சி கே சோமசுந்தரம் அவர்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடலைக்கு அவர் இவ்வாறு விருப்பம் தெரிவித்துள்ளார். இரு பறவைகள் இணை பிரியாமல் ஒன்று சேர்ந்தது, இசைமலையில் நனைந்து இனிமையான ராகம் பாடும் இந்த பாடல் ஒலிக்கிறது உன்னை நான் சந்தித்தேன் படத்திலிருந்து.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் மண்ணத்தூரிகை.
4: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

சிவிக்கு இனிய இசை விருந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. சொல்லும் நேரம் 3:11.

இந்த காதல் ஜோடிகள் இணை பிரியாமல் ஒன்று சேர்ந்தது இயற்கை மலையில். அவர்கள் மனம் மயங்கியதோ இசை மலையில். நம்மையும் மனம் மயங்க வைக்கும் இந்த பாடல்.

மனமயக்கும் இசை காற்றில் ஒலித்து கொண்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டம் திருவாச்சி சி கே சோமசுந்தரம் அவர்களின் தெரிவில். இனி புரியாத இந்த பூக்கள் இணைந்து பாடும் அற்புத பாடல் இதோ ஆனந்தராகம் படத்திலிருந்து ஒலிக்கிறது. நேயரின் அற்புத பாடல்.

0: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் மண்ணத்தூரிகை.
2: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துகள்.

மலை முகடுகளில் பிறந்து இசைக்காற்றாய் தவழ்ந்து நேயர்களின் செவிகளில் ஒழித்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்து கொண்டிருக்கிறார் ஈரோடு மாவட்டம் திருவாச்சி சின்னியம்பாளையம் சி கே சோமசுந்தரம் அவர்கள். நாட்டியக் கலையின் இரு துருவத்தின் இருமனம் ஒன்று சேர்ந்தது. ஒலித்த பாடலுக்கு பரதநாட்டியம் ஆடி மகிழும் தருணம் சிரிக்க வைத்தது. இந்த பாடலை கேட்கும்போது நமக்கும் சிலிர்க்கத்தானே தோன்றும்.

0: two, three, and four.
1: Happy birthday!
2: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு இன்று இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
3: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
4: கோடை பண்பலை வானொலி
3: அறிமுக நேயர்கள் 24 24 24 அனைத்து நேயர்களும் 24 24 26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42.
2: வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நடைபெறும்.
3: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

இதயம் விரும்பும் இனிய கானங்களோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இந்த காதலானது பேருந்து ஏறி கனவு உலகத்தில் பறந்து கற்பனையில் மிதந்து வரும்

இசையோடு பேசும் இடம், இதமான கானங்களை கேட்கும் நேரம். நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இரு பூக்களும் இன்பத்தின் வான் மேகங்கள், இனிய மெட்டுக்களும் சிறகடிக்க பாடுகிறது இந்த பாடலை.

ஈரோடு மாவட்டம் திருவாச்சி சின்னியம்பாளையம் சி கே சோமசுந்தரம் அவர்களின் விருப்ப பாடல்களோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி. இரு பூக்களும் இன்பத்தின் வான்மேகங்கள், இனிய மெட்டுக்களும் சிறகடிக்க பாடுகிறது இந்த பாடலை.

இசையெனும் மறுமருந்தால் இதயத்திற்கு இதம் சேர்க்கும் இனிய வேளையில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இரு சொந்தங்களும் இணைந்த வேளையில் அந்த காதல் ஜோடி இன்பமாய் இரு மனமும் இணைந்தது நல்வேளையில் ஒலிக்கிறது சிவப்பு மல்லி படத்திலிருந்து பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் மண்ணத்தூரிகை.
4: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

கானமலையில் நனைந்து கொண்டிருக்கும் நேரமாக பிற்பகல் 3:52. இணைந்திருக்கிறோம் நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. அற்புதம் நிறைந்த மாலையில் மலர்களை தூவி இருமணமும் தேடியதோ பூக்களின் வாசத்தை. அந்தி நேரத்தில் 1000 மலர்களும் மலரும் நம் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது

இதுவரை தேனிசை இடைக்கால கீதங்களை கேட்டு நிறைவுக்கு வருகிறது இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரித்திருந்தார் ஈரோடு மாவட்டம் திருவாச்சி சின்னியம்பாளையம் சி கே சோமசுந்தரம் அவர்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் பிரியதர்ஷினி.

இனம் கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிரான் அரிசியின் வண்ணத்தூரியை நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம். செய்தி சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள சவால்களை அகற்ற அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார்.

வைத்துள்ளார். வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபெட் நிறுவனம் மூலம் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்று வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். எல் நினோ காரணமாக ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேர்வதற்கான கியூட் நுழைவுத் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 52வது கூட்டம் ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தமிழக அரசின் சார்பில் நீர்வளத்துறை செயலாளர் திரு சத்யபிரதா சாஹு உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் சென்னை, திருச்சி, கோவை, மதுரை உள்ளிட்ட 18 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறுதேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: சாலை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: வழங்கும் வண்ணத்துரிகை.
2: Listen to me now. Yeah.
3: கோடை பன்மலை 100.5 சினிமா கொட்டகை. பொழுதுபோக்கு அப்படின்னு சொன்னா விளையாட்டு, சுற்றுலா, அங்காடி, சினிமா, அதுதாங்க. அதுலேயும் சினிமா அப்படின்னா போதும், 3 மணி நேரம் கவலைகள், வேலைகள், குடும்பம் எல்லாத்தையும் மறந்து நம்ம ஒரு உலகத்துக்கே போயிடுவோம். போனால் மட்டும் போதுமா? சினிமா துறையை பற்றி சில பொதுவான கேள்வி கேட்டால் சொல்ல தெரியணும்ல. கேள்வி கேட்க நாங்கள் லக்ஷ்மி,
4: பிரியதர்ஷினி,
3: ரெண்டு பேரும் ரெடியாக இருக்கும். பதில் சொல்ல வாங்க. அறிமுக நேர்களாக இருந்தால் 24 24 24, மகளிராக இருந்தால் 24 24 26, பொதுவான நேர்கள் 24 24 29 வரலாம். முன் இணைப்பிற்கு 0 45 42. வணக்கம் நேர்களே.
4: வணக்கம் நேர்களே.
3: இன்னைக்கு சினிமா கொட்டகையில் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா பிரியதர்ஷினி இருக்காங்க. காலையிலேருந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க, மிஷின் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. 2 மணி ப்ரோக்ராம், 3 மணி ப்ரோக்ராம், 4 மணிக்கும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு இப்போ ரெஸ்ட்டு கொடுக்கணும். எப்படி ரெஸ்ட்டு கொடுக்க போகிறோன்னா, பாட்டு கேட்டு ரெஸ்ட்டு கொடுக்க போகிறோம். சினிமா கொட்டகையில் பாட்டு கேட்டு ரெஸ்ட் கொடுக்க போகிறோம். முதல் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பு பாடலும் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம நேயரும் வந்துட்டாங்க. வணக்கம்.
5: இனிய மாலை வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம் சொல்வது
5: திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் கார்த்திக்.
3: கார்த்திக் கார்த்திக் எப்பயுமே நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் உடனே பதில் சொல்லிடுவாங்க, அப்படிதானே?
5: பரவாயில்லை, உங்க நம்பிக்கை எனக்கு.
3: என்னங்க நம்பிக்கையா சொல்றேன், அப்புறம் உங்க நம்பிக்கை எனக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்?
5: அந்த அளவு இல்ல, ஏதோ தெரிஞ்சா சொல்லுவேன்.
3: தெரிஞ்சதா சொல்வீங்களா?
5: ஆமா, தெரிஞ்சா தானே சொல்ல முடியும்.

0: கார்த்திக், ரேடியோ போட்டா செல்ல பார்த்தா எதை பார்த்தாலும் கொஞ்ச நாள் இந்த பாட்டு தான் இல்லைங்களா? படத்து பேர் சொல்லணுமா? நாங்க அதானே கேள்வி. இந்த பாட்டோட படம் தான் நீங்க சொல்ல போறீங்க, இந்த பாட்டு இடம்பெற்ற படம் பேர் தான் சொல்ல போறீங்க.
1: வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா, சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க.
2: பூமாரி பேசுறேன்.
1: பூமாரி அம்மா, எங்க இருமா பேசுறீங்க?
2: சிவகாசி.
1: சிவகாசி, சரிங்கம்மா. இப்போ இந்த பாடல் கேட்டீங்கல்ல?
2: இல்ல மேடம், நான் செல்லதான் கேட்பேன்.
1: சரிங்கம்மா, அந்த மீண்டும் ஒரு முறை போடுங்க.

0: குமாரி, பாடல் கேட்டிங்களா?
1: என்ன
0: படம்?
1: அது என்ன படம் தெரியல மேடம், எனக்கு புது படம் நான் பார்த்ததில்ல.
0: இப்படி சொன்னா என்ன அர்த்தம்?
2: கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. இரண்டே எழுத்து தான்.
1: பக்கத்துல ஒரு பாப்பாட்ட கேக்கலாமா?
0: கேளுங்க, பக்கத்துல ஒரு பாப்பாட்ட கேளுங்க, அண்ணன்ட்ட கேளுங்க.
1: நீலாவதிய பாட்டு என்ன படம்?
0: பாட்டு வேணா திரும்ப போட்டுலாமா? பாப்பாட்ட கேளுங்க.
1: பாப்பா இன்னொரு தடவை போடுங்க மேடம்.

0: குமாரி, பாப்பா பாடல் கேட்டாங்களா? படம் பேர் சொல்லுவாங்களா?
1: படம் பேர் என்ன? சிறை.
0: சிறை
2: அருமையா சொல்லிட்டாங்க.
0: சிறைன்றது வந்து இப்ப கேள்வி கிடையாது. இந்த படத்தோட இயக்கம் இயக்கம் யாருன்னு தெரியலையா? சரி, பாட்டு பாடினவங்க பேரா சொல்லிருங்களே.
3: இனிமையான
0: மாலை வணக்கம் உங்களுக்கும். பாடல் கேட்டீங்களா? குறிப்பு பாடல் கேட்டீங்களா? நாமக்கல் மாவட்டம். ஜீவா, நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்களா?
3: அது படத்துக்கு பேர் சிறைன்னு
0: சொல்லிட்டீங்க. படத்தோட இயக்கம்
3: அந்த சுரேஷ் ராஜா குமார் குமாரி.
0: சூப்பர். தயாரிப்பு
3: தயாரிப்புங்களா? என்ன மேடம் அடிக்கிட்டே போறீங்க?
0: ரெண்டே ரெண்டு கேள்வி தான் கேட்டேன்.
3: சரி மேடம்.
0: ஏதாவது
3: குழு கொடுக்கட்டுங்களா?
0: குழு கொடுக்கட்டுமா? சரி, நீங்க வந்து தயாரிப்பை விட்டுருங்க. இந்த பாட்டை பாடினாங்கல்ல,
3: ஆமாங்க,
0: அவங்க யாருங்க? ஐயோ, என்னங்க இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க? இங்க செல்ல எடுத்தா, ரேடியோ ஓபன் பண்ணா, எதை ஓபன் பண்ணாலும் இந்த பாட்டு தாங்க
3: போகுது.
2: எல்லாருக்கும் பிடித்தமான பாடலும் கூட.
0: அதனாலதான் இவ்வளவு ஈஸியான கேள்வி எடுத்திருக்காங்க.
3: பிரியதர்ஷினி, பாடக்கூடிய பாடவர்களா?
0: என்னங்க,
3: இப்ப சமீபத்தில் பாடிட்டு இருக்கிற பாடகர்களா?
0: ஆமாங்க, ஆமாங்க.
3: முன்னாடி
0: நீங்க அந்த படத்தோட பேர் சொன்னீங்க, இயக்கம் சொன்னீங்க, அதுக்காண்டி ஒரு பாடல் கேட்டுருவோமா?
3: கேட்கலாங்க மேடம்.
0: நன்றிங்க.

0: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
5: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 பாக்கெட்ல ஊத்தி 1 மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
8: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
1: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
8: எப்படிமா?
1: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
8: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
9: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
10: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
8: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
1: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
8: எப்படிமா?
1: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
8: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம். கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துகள்.
11: நேரம் இப்போ 4:19 ஆயிடுச்சு. நம்ம சினிமா கொட்டகை நிகழ்ச்சியில் இருக்கிறோம். நேர்கள்கிட்டையும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டோம், நீலோத்தி பாடல் எந்த படத்துலேருந்து இடம்பெற்றது அப்படின்னு கேள்வி கேட்டோம்.
12: நீலோத்தி பாடல் இடம்பெற்றுள்ள படம் சிறை. நீலோத்தி பாடலை பாடியவர்கள் சூரஜ், சந்தோஷ், சின்மை. இந்த படத்தை இயக்கியிருக்காங்க சுரேஷ் ராஜ்குமாரி.
11: இந்த கேள்வியை தான் கேட்டிருந்தோம். சின்மையும் சூரஜ் சந்தோஷ் அவங்க பாடினது தான் அவங்க இந்த கேள்வியை தான் கேட்டோம். பதில் யாரும் சொல்லலை. சரி, இப்பையும் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது, அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறாங்களான்னு பார்ப்போமா?
12: பார்க்கலாம்.
11: வணக்கம்.
13: வணக்கம் மேடம்.
11: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
13: பேசுகிறேன் மேடம், பெருமாள் மேடம்.
11: பெருமாளுங்களா? பெருமாள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
13: கடையில மளிகை வேலை செய்யறேன் மேடம்.
11: மளிகை கடையில வேலை செய்றீங்க. சினிமாவுக்குலாம் போவீங்களா?
13: இப்போ போறலாம் தான் போயிட்டு இருந்தேன் மேடம்.
11: இப்போ போறது இல்லீங்களா?
13: இப்போ ஒரு 4-5 வருஷமா போறலீங்க மேடம்.
11: என்னங்க, நீங்க சினிமாவுக்குலாம் போகணும்ல? சினிமாவுக்கு போகணும், ஆனா வேலையை விட்டுட்டுலாம் போக கூடாது சரிங்களா?
13: ஆமா, காலை 9 போனா நைட்டு 10 ஆயிரும் மேடம். ஆனா படத்தை போக வாய்ப்பு இருக்காது மேடம்.
11: சரிங்க சரிங்க, நம்மளுக்கான நேரத்தையும் ஒதுக்கணும்ல.
13: குடும்பத்தை பார்க்கலாம் மேடம்.
11: சரிங்க, நல்ல மனுஷரா இருக்கீங்க.

0: பெருமாளையா
1: சொல்லுங்க மேடம்.
0: பாடல் கேட்டிங்களா?
1: நன்றிங்க.
0: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் அக்கா. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சில இருந்து வினோதா பேசுறேன்.
0: வினோதா, பாடல் கேட்டீங்களா?
2: ஆஹா, இன்னொருக்கா போடுறீங்களா?
0: இன்னொருக்கா போட்டுடலாமா?

0: வினோத பாடல் கேட்டிங்களாமா?
1: ஆ கேட்டேங்க.
0: என்ன படமா?
1: கர்ணன் மூவியாங்க.
0: கர்ணன் மூவி இல்லையம்மா, இப்போ வந்த படம் தான். சூர்யா த்ரிஷா அவங்களாம் நடிச்சிருக்காங்க.
1: கருப்பு படம்.
0: கருப்பு பார்த்தீங்களா? சூர்யா த்ரிஷா அப்படின்னு சொன்னால் உடனே படம் ஆன்சர் சொல்லிடுவீங்க. அப்படியா? ஆனால் அது கேள்வி இல்லையே. கேள்வி கேட்டலாமா? அந்த படத்தோட இயக்கம், அதை இயக்கியவர் யார் பார்த்தீங்களா? வினோதா எல்லாத்துக்கும் பதில் சொன்னால் என்ன அர்த்தம் இது? சரி, தயாரிப்பு.
1: ட்ரீம் வாரியர்ஸ் அவங்களோடது.
0: என்னங்க?
1: ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர் அவங்களோட மூவி.
0: சரி, இதுக்கு இசை? இசை
1: சாய பியங்கர்.
0: இது வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் டவுட்டா இருக்கே. டக டக டக டகன்னு பதில் சொன்னா என்ன அர்த்தம்?
2: கையில அலைபே தொலைபேசி வச்சு பார்த்து சொல்றேன்.
0: அப்படியா?
1: இப்ப ரீசன்ட்டா வந்ததுல அபியங்கர் எல்லாரும் புதுசா வந்தாங்க.
0: அந்த சரிப்பா சரிமா, எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லிட்டீங்களே. இப்ப அபியங்கர் இருக்காங்களா, அவங்களோட பெற்றோர் பேர் சொல்லுங்க. அவங்க வந்து திரைப்பட பின்னணி பாடகர்கள்.
1: ஹரிணி அவங்க அம்மா, அப்பா வந்துட்டு உன்னிகிருஷ்ணன். அவங்க
0: எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டீங்க, பாடல் கொடுத்தே ஆகணும். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: அவங்க அப்பா பேரு திப்பு.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நம் காடை பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. என்று மாறாத தரம் சுவை VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: வழங்கிய வண்ணத்துரிகை. பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறை.

0: இந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: வழங்கும் வண்ணத்துரிகை. இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சினிமா கொட்டகை.
2: சினிமா கொட்டையில் கேள்வியெலாம் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ரெண்டு கேள்வி கேட்டோம், ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாடினா கூட இன்னொரு கேள்விக்கு கடகடையான பதில் சொல்லி முடிச்சு பாட்டும் கேட்டோம். இப்போ இன்னொரு கேள்வி கேட்க போகிறோம். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
3: காற்றில் அடிப்பது பஞ்சு, நமக்கு செடிகள் ஒழிப்பது கோடை பண்பலை 100.5, ஈரோடு மாவட்டம்.

0: நான் கூட இன்னொரு கேள்விக்கு கடகடன்னு பதில் சொல்லி முடிச்சு பாட்டும் கேட்டோம். இப்போ இன்னொரு கேள்வி கேட்க போறோம். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: காற்றில் அடிப்பது பஞ்சு, நமக்கு செவிகள் ஒழிப்பது கோடை பண்புகளின் 100.5. ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி சினியம்பாளையம் சோமசுந்தரம்.
0: வரும்போதே கவிதையோடு வரு. எப்படி ஒரு பஞ்சு, எப்படி ஒரு பஞ்சு, அடடடா சூப்பரா இருக்கிறோம். ரெண்டு பேருமே சூப்பரா இருக்கிறோம்.
1: நல்லா இருக்கும். நன்றி மேடம்.
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம். உற்சாகத்துடன்,
0: அப்படி உற்சாகத்தோட நாங்க கேக்குறோம்.
1: உயிரிழந்து வந்ததுக்காக மிக்க நன்றி. பிரியதர்ஷினி அறிவிப்பாளருக்கும் நிலை இயக்குநருக்கும் வாழ்த்துக்கள் மேடம்.
0: பிரியதர்ஷினி மிக்க நன்றி.
2: நன்றி, நன்றிங்க சார். சரிங்க சார், இப்போ கேக்குற கேள்வி குறிப்பு பாடல் தருவாங்க. அந்த பாடலை கேட்டுட்டு அந்த பாடல் இடம்பெற்ற படம் பேர் சொல்லுங்க.
3: குகோட்டி குன்னாட்டி கொழக்கட்ட கொழக்கட்ட குட்டி குட்டி கொழக்கட்ட கொடுத்து கொடுத்து தின்னாக்க இனிக்கும் வாழ்க்கை கொழக்கட்ட குகோட்டி குன்னாட்டி குட்டி கொழக்கட்ட வளர்ந்தாச்சு சீனி சர்க்கரை இனிப்பாச்சு சிட்டு குருவி குடும்ப.
0: சோமசுந்தரம்
1: மேடம், குழந்தை பாடுறது மட்டும் தான் கேட்டது மேடம்.
0: ஆமா, குழந்தை தான் பாடும், அதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும்
1: மேடம்.
0: அப்ப பாத்தீங்களா, நீங்க எப்படி பஞ்சில வந்தீங்களோ அதே மாதிரி ஆன்சர் சொல்லணும்.
1: ஒரு குழு கொடுக்கலாம் மேடம்.
0: குழு கொடுக்கவா? எப்படி குழு கொடுக்கறது சொல்லுங்க.
1: நீங்க தான் சொல்லணும் மேடம்.
0: நான் தான் சொல்லணுமா?
1: ஆமா மேடம்.
0: இந்த படத்தோட இயக்குனர் பேர் வந்து அருண் பிரபு புருஷோத்தமன்.
2: பாட்டு போடணுமா?
0: அவங்களோட முதல் படமே இதுதான்.
1: முதல் படங்கள்
0: சரி, அடுத்த நேயர் பாத்துருவோமா?
1: என்ன மேடம்?
0: அடுத்த நேயர் பாத்துருவோம்
1: மேடம். விஜய் மேடம்.
0: கதாநாயகி பேர் கிட்ட விஜய்னு சொல்வீங்களா நீங்க?
1: விஜயகுமார் மேடம்.
0: அதான்
2: ஹீரோயின் பேர் கேட்டா,
0: ஹீரோயின் பேர் கேட்டா நீங்க வந்து
2: கதாநாயகன் பேர் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: சரிங்க மேடம், ஓகே மேடம்.
2: சரிங்க, முயற்சித்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர்
0: வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், இங்க இருந்து பேசுறீங்க, பேர் சொல்லுங்க.
4: திறந்த வானொலிக்கு மாலை வணக்கம். சேலம் மாவட்டம் இரும்பலிருந்து எஃப்எம் வெங்கடேஷ் பேசுறேன் மேடம். நெல்லிதலான நலமா?
0: எஃப்எம் வெங்கடேஷ். நாங்க ரெண்டு பேருமே சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நாங்களும் நலமா இருக்கிறோம் மேடம். தன்பலி கேட்டுட்டு
0: நாங்களும் நலமா இருக்கோம். நிலையத்திலயும் நலமா இருக்காங்க.
4: பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சேலம் மாவட்டம் சேர்ப்ப வாழ்த்துக்கள் மேடம்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
2: வாழ்த்துக்களை பதிவு செஞ்சிருங்க.
4: சரி மேடம்.
0: அருவி படத்தோட கதாநாயகி யாரு? அவ்வளவுதான் கேள்வி, சின்ன கேள்விதான். அருவி படம், அருவின்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? வரலையா? 2017 வந்துச்சு அருவின்னு ஒரு படம் வந்துச்சு. விழிப்புணர்வு தர படமா இருந்துச்சு அந்த படம்.
4: என்னங்க?
0: என்னது வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்காவா? காதல் கோட்டை படத்துல இருந்துங்களா? பதிலே சொல்லாம பாட்டு மட்டும் உங்களுக்கு நாங்க போடணுமா? சரிங்க, நீங்க பதில் எல்லாம் கரெக்டா தான் சொன்னீங்க, நல்ல பாடல் கேட்டுருவோம். சரிங்களா?

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்

0: தெரியுதுப்பா.
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
0: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
1: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: நம் கவடை பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: நம் கவடை பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.

0: உங்களுடைய பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ், பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
3: கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பன்மலை 100.5 சினிமா கொட்டகை. நிறைய கேள்விகள் கேட்டோம், நிறைய பதிலும் சொன்னாங்க, பாடலும் கேட்டோம். அப்படியே சினிமா கொட்டகைக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்லேயே இருக்கிறோம். இப்போ வந்து கேள்வி கேட்போம், பதில் சொல்கிறதுக்கு நேயரும் இருக்காங்க. நேயர் யாருன்னு மட்டும் கேட்டுருவோமா?
0: நேயர்,
4: ஹலோ. வணக்கங்க மேம்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
4: காங்கயம், காங்கயம் திருவிக்கா நகர், ரூபா வேலுமணி.
3: ரூபா வேலுமணி.
4: ஆமாங்க மேம்.
3: சரி, உங்களுக்கான குறிப்பு பாடம் கொடுத்துருமா?
0: வானொலி சத்தம் கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கோங்கம்மா.
4: ஆ, சரிங்க மேம்.
3: குறைச்சிட்டீங்க.

0: ரூபா வேணுமணி,
1: சொல்லுங்க மேம்.
0: என்ன பாடல் இடம் பெற்ற படம் பேர் சொல்றீங்களா?
1: படம் புதுதா இருக்கு, ஏதாச்சும் குழு கொடுங்க மேம்.
0: அந்த பாட்டுலயே அந்த பேர் வந்துருச்சுங்களே, படம் பேர் வந்துருச்சுங்களே,
1: நீர்பறவைங்களா?
0: ஆ, நீர்பறவையே தான்.
1: சரிங்க, அதான் நான் யோசித்த நீர்பறவையா தான்
0: இருக்கும்னு. ம்,
1: சரி. பாட்டு கேட்டது இல்லைங்களா?
0: ஆ, பாட்டு கேட்டது இல்லைங்களா?
1: ஆ, கேட்டது இல்லைங்க.
0: பாட்டு நல்லா இருக்குதுல்ல?
1: வேற பாட்டு கேட்டிருக்கேன், நல்லா
0: இருக்குதுல்ல?
1: நல்லா இருக்குங்க மேம்.
0: சரிங்க, அப்ப கேள்வி கேட்டலாமா?
1: கேளுங்க மேம்.
0: ம், இந்த படத்தின் இயக்குனர் மட்டும் சொல்லுங்க.
1: நீர்பறவை படத்தோட இயக்குனர். சீனு ராமசாமி.
0: கரெக்டா சொல்லிட்டீங்க.
2: ஆனா அது கேள்வி இல்லையே.
1: கேளுங்க மேம், கேளுங்க.
2: இந்த படத்தின் கதாநாயகன் யார்?
0: நாங்களாம் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிடுவோம். என்னங்க?
1: எல்லாத்துக்குமே
0: பதில் சொல்லிட்டீங்க. பிடிச்ச படங்களா?
1: அவார்டு வாங்கின படங்க மேம் இது.
0: சரிங்க, எத்தனை முறைக்கு பார்த்தீங்க?
1: ரெண்டு மூணு டைம்
0: பார்த்துட்டீங்களா? சரி, இசையமைப்பாளர் பேர் மட்டும் சொல்லிருங்களே.
1: இசையமைப்பாளர் ஜஸ்ட் ஒரே ஒரு போன்

0: சரி, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டீங்க. படம் வெளிவந்த ஆண்டு மட்டும் சொல்லிருங்க, நாங்க பாடல் கொடுத்துறோம்.
1: படம் வெளிவந்த ஆண்டு மேம், படம் வெளிவந்த ஆண்டு ஞாபகம் இல்லைங்க மேம்.
0: அப்ப இன்னொரு நேர் பாத்துருவோமா
1: மேம்? இவ்வளவு சொல்லிருக்கேன் மேம்,
0: நிறைய சொல்லிட்டீங்களா.
1: என்ன
0: பாடல்
1: கொடுத்துருவோம்.
0: நன்றிங்க.
2: நன்றிங்கம்மா.
3: தூக்கு தரண அடாவடி, தூக்கு தரண அளப்பற, தூக்கு தரண தடாலடி, தூக்கு தருண கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
1: ஏன்? பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
2: நம் காவடி பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நம் காவடி பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.

0: நேரம் இப்போது மாலை 4:52 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவான தருணத்து கூட வந்துட்டோம். நம்ம நீர்ப்பறவை படத்துலேருந்து கேள்விகள் கேட்டோம். ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லலை. இப்போ வர நேயர் பதில் சொல்லிடலாங்களான்னு பார்த்துருவோமா?
1: பார்த்துருவோம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம். கரூர் காந்தி கிராமம், கனிமொழி வீரமணிங்க மேடம்.
0: கனிமொழி வீரமணிங்களா?
2: ஆமாங்க மேடம். பார்த்தீங்களா மேடம்?
0: நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்காங்க மேடம். மதியானம் 3 மணிக்கு போட்ட பாடல் வழங்கிய தொகுப்பாளர் நல்லா இருக்கு, அவங்க அருமையாக இருக்குது.
0: அருமையா பண்ணாங்களா? பெரிய தரிசனம். அதான் காலையிலிருந்து அவங்க வந்து மிஷின் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக வேண்டி.
1: நன்றிங்கம்மா. தொடர்ந்து கேளுங்க கொடிப்பண்பலை 1.5.
2: ஓகேங்க மேடம்.
0: சரிங்க. இல்லை இப்போ வந்து நீர்ப்பறவையிலேருந்து நிறைய கேள்வி கேட்டோம், நிறைய கேள்விக்கும் அவங்களே பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. நீர்ப்பறவை படம் வெளிவந்த ஆண்டு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா?
2: 2012
0: 2012.
2: ஆமாங்க.
0: நவம்பர் 30. சரி, நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் வந்தாங்க, நிறைய பதில் சொன்னாங்க, நீங்கள் பதிலும் சொல்லிட்டீங்க. இப்போ பாடல் கேட்டுருவோம் சரிங்களா?
2: பாடல் வந்து எனக்கு வந்து ஜல்லிக்கட்டு படத்துலேருந்து ஹே ராஜாங்கிற பாட்டுங்க மேடம்.
0: ஜல்லிக்கட்டு படத்துலேருந்துங்களா?
2: ஆமாங்க மேடம்.
0: பாடல் கேட்டுருவோமா?
2: கேட்கலாங்க மேடம்.
0: நன்றிங்க.
2: நன்றிங்க.

0: மண்மலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.
4: சிந்திக்க வைத்த கேள்விகள் சுவாரஸ்யமான பதில்களை தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய சினிமா கொட்டகை. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம் பிரியதர்ஷினி, லக்ஷ்மி. நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் பிரேம்தாஸ், ராஜேஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கீதா. கணினியாக்கம் கே நூர்ஜஹான். இனி நம் கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்க இடைக்கால மெட்டுகளின் தொகுப்பாக கேட்கலாம் சித்திர செவ்வானம். நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள சவால்களை அகற்ற அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபெட் நிறுவனம் மூலம் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்று வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். எல் நினோ காரணமாக பருவமழை குறையும் பகுதிகளில் பயிர்களை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார்.

சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேருவதற்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 52வது கூட்டம் ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தமிழக அரசின் சார்பில் நீர்வளத்துறை செயலாளர் திரு சத்யபிரதா சாஹூ உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் சென்னை, திருச்சி, கோவை, மதுரை உள்ளிட்ட 18 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறுதேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இளவேனிற் காலத்தென்றலோடு இணைந்து பைந்தமிழ் பாடும் பச்சை கிளிகள், மகரந்த மலர்களை நோக்கி சிறகடிக்கும் வண்டுகள், இயற்கையோடு இணைந்து இசைசரம் தொடுக்கும் இந்த மாலை பொழுதினில் இடைக்கால இனிசை மொட்டுகளை செவிநிறைக்க வருகிறது கோடிப்பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறேன் வினோ. இனிய மாலை வணக்கம் நேர்களே.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
6: We are ready.
7: We are ready.
8: We are ready.
9: We are ready.
10: We are ready.
11: We are ready.

0: அமெரிக்கா போனது பக்கத்துல இருக்க சந்தைக்கு போய் ஒரு பேரிக்கா வாங்கிட்டு வர்றதுக்குள்ள அமெரிக்கா போயிட்டே அண்டார்டிகா போயிட்டேன்னு ஆளுக்கு ஒரு கதையை கட்டி விட்டுறது.
1: நான் கூட மெஸ்ஸி போட்ட அந்த ரெண்டு கோலப்ப நேரடியா போய் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. குதூகலமாக இருந்தேன், பார்க்கல போலயே.
0: பார்க்கல ஆசை தான், என்ன பண்ணுறது. சரி, இன்றைக்கி என்னென்ன போட்டிகள் நேற்று நடந்தது, அது பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள், உன்னத தருணங்கள் எல்லாத்தையும் பேசிடுவோமா? உங்களோட பேசுகிறல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, மொதல் போட்டி பெல்ஜியம் வெர்சஸ் ஈரான், என்ன ஆச்சு ஏது ஆச்சு அப்படின்னு சொல்லலாமா?
2: கண்டிப்பாக சொல்லிடலானே. ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா 0-0 கோல் கணக்கில் வந்துட்டாங்க. அதுவும் நடுநிலையில் நின்றுச்சு. இனோகி அப்படின்றவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரோனோ வீரர் பந்து எடுக்கும்போது அவர் ஜெர்சியை பிடிச்சிருந்தனால தான் அந்த ரெட் கார்டு கொடுத்துருக்காங்கன்னு
0: சொல்கிறாங்க.
1: ஓஹோ, இந்த ரெட் கார்டுலாம் எப்படி அந்த பிளேயர் அதுக்கப்புறம் விளையாடவே கூடாதா?
2: ஆமாண்ணே, விளையாடக்கூடாதுன்னா ஒரு 3-4 அந்த மாதிரி பேன் பண்ண மாதிரி பண்ணிடுவாங்க.
0: அதே தான், அதில் என்ன ஒரு விஷயம்னா,

0: சீயை பிடிச்சி ஓடுற வேலை பிடிச்சி நிப்பாட்டலாமா, பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன்னு ஓட விட்டுருக்குன்னு அந்த இன்காய். அவர் ஆனால் அதை செய்யாமல் பண்ணிட்டார். அதனால் பெல்ஜியம் 11 வீரர்களில் ஒரு ஆளுக்கு ரெட் கார்டு 67 நிமிஷத்தில் கொடுத்து வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க.
1: மீதி 20 நிமிஷமும் 10 பிளேயரோடு தான்
0: விளையாண்டுருக்காங்க. ஆமாம் ஆமாம். என்ன தான் இந்த போட்டி சமனில் 0-0 முடிஞ்சிருந்தாலும் ஈரான் வெற்றி பெற்றதாகவே ஃபுட்பால் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பேச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா பெல்ஜியம் ஒரு சிறந்த அணி, ரொம்ப சிறந்த வீரர்கள் இருக்காங்க. கெவின் டி ப்ரூயின், ரொமாலோ லூக்கக்கு இப்படியான தலை சிறந்த வீரர்களை வச்சுக்கிட்டு அவங்க 0-0 ட்ரா செஞ்சதை பெல்ஜியம் ரசிகர்களால் ஏற்றுக்கிறவே முடியலையா, என்ன பண்ணுறது. இதில் இன்னொரு விஷயம் அந்த போட்டியில் கவனிச்சோம்னா, 25 நிமிஷத்தில் ஈரான் வீரர் மெஹதி தரேமி அவர் வந்து கோல் அடிச்சிருப்பார். ஆனால் அது விஏஆரில் ரூல் அவுட் பண்ணியிருப்பாங்க. இப்போ விஏஆர்னா என்னன்னு தானே கேட்க போகிறீங்க, அதை நம்ம அப்புறம் கேட்போம். ரெண்டாவது போட்டியை பற்றி பேசுவோம்.
1: பேசிடலாமேனே. உருகுவேக்கும் கேப்பர் விடாக்கும் நடந்திருக்கு, 2-2 நிலைமையில் ட்ரா பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கேப் வெர்டேன்றது ஒரு புது நாடு. இப்போ தான் உலகக்கோப்பையில் முதல் முறையாக வந்திருக்காங்க. வந்தவங்க ஒரு உலக சாம்பியன் என்றும் பாராமல் உருகுவேவை வச்சு செஞ்சுருக்காங்க. இதை ஃபிஃபா மட்டும் இல்லை, வேர்ல்டு கப் பார்க்குறவங்க மட்டும் இல்லை, ஒரு சாமானியருக்குமே இது பெரிய விஷயம். ஏன்னா முதல் முறையாக உடுக்கில் வந்து இதுக்கு முன்னாடி விளாண்ட மேட்ச் ஸ்பெயின் கூட, அவங்களும் ஒரு வேர்ல்டு சாம்பியன் தான், அவங்களையும் 0-0 கணக்கில் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. இப்போயும் ஒரு உருகுவே 2 வேர்ல்டு சாம்பியன், அவங்களையும் 2-2 நிலைமையில ட்ராப் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி பேசலாட்டி ஃபிஃபாவே நம்மள மன்னிக்காது.
0: கண்டிப்பா ஒரு பெரிய மனுஷன்னு பார்க்காம பாரபட்சம் இல்லாம இப்படி பண்ணி விட்டீங்களே, அதே ஃபீலிங் தானே. சரி, யார் யார் கோல் அடிச்சான்னு சொல்லிடலாமா?
2: கண்டிப்பா சொல்லிடலானே. இப்ப முதல் கோல் பாத்தீங்கன்னா உருகுவேல அவரோஜே அப்படின்றவரு 44வது நிமிஷத்துல ஒரு கோல் அடிச்சிருக்காரு. ரெண்டாவது கோல் பாத்தீங்கன்னா கனோபியா அப்படின்றவரு 45வது நிமிஷத்துல ஒரு கோல் அடிச்சிருக்காரு. கேபர்டு அணியில முதல் கோல் பாத்தீங்கன்னா பினா 21 நிமிஷத்துலயும் அடிச்சிருக்காரு. இரண்டாவது கோல் பார்த்தீங்கன்னா வரலை 61வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருக்காரு.
1: அண்ணே இதுலேயும் அதே தானே, இந்த வாரன்ற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி உருகி அடிச்ச ஒரு கோலை வேணான்னு சொல்லிட்டாங்களா, அது என்ன காரணம்?
0: அது ஆஃப் சைட் ஆயிடுச்சு. வீடியோ அசிஸ்டன்ட் ரெஃப்ரி, விஏஆர், அது பேர் வாரன்னு நம்ம சொல்கிறோம். விஏஆர்னா வீடியோ அசிஸ்டன்ட் ரெஃப்ரி. இப்போ ஒரு சில இடத்துல சந்தேகங்கள் ஏற்படுது அப்படின்னா அம்பையரால் எல்லா நேரமும் அவரும் மூச்சரைக்க பிளேயர்களோட ஓடணும். அப்போ அவரால் பார்க்க முடியாத சமயத்தில் இப்போ எப்படி கிரிக்கெட்டில் டிஆர்எஸ் சொல்கிறோம், அதே மாதிரி விஏஆர்னு அவங்க அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவாங்க. ஆஃப் சைட் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், தடுப்பு ஆட்ட வீரர் அதாவது எதிரணியோட டிஃபென்ஸ் பிளேயரை தாண்டி போய் பந்தை வாங்கக்கூடாது. பந்தை வாங்கிட்டு அவரை தாண்டணும். குடுகுடுன்னு முன்னாடி போய் கோல் போஸ்ட்டுக்கிட்ட நின்று டம்முன்னு அடித்தா ஒத்துக்கிற முடியுமா? ஒத்துக்கிற முடியாதுல்ல. அதனால அது திருப்பமாயிருச்சு. இதில் இந்த போட்டியோட சுவாரஸ்யம் என்னென்னா, கேபவர்டேனி நீங்கள் சொன்ன மாதிரி மொதல் போட்டி 21வது நிமிஷத்துலேயே ஒரு ஃப்ரீ கிக்க அருமையாக ஒரு பாட்டம் கார்னர் கோல் போஸ்ட்டோட இடது பக்கம் கீழ் மூலையில் வச்சு மட்டார்னு ஒரு அடி அடித்தார் கெவின் பினா. அதுதான் முதல் கோல் கேபவர்டேக்கு. போட்டுட்டு அட்டகாசம் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களோட உலகக்கோப்பை வரலாற்றில் அவங்க அடித்த முதல் கோல் இதுதான். இதுதான் அதில் உள்ள சிறப்பு. கடுமையாக போராடி ட்ரா பண்ணி என்னடா பெரிய மனுஷன்றீங்க, நாங்களும் சரிக்கு சமமாக விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி பெரிய மனுஷன்னு பார்க்காம உருகுவேவை ட்ராப் பண்ணி விட்டாங்க. மூணாவது போட்டி பேசுவோமா?
2: கண்டிப்பாக
1: பேசலானே. மூணாவது போட்டி நியூசிலாந்துக்கும் எகிப்துக்கும். இதில் சுவாரஸ்யம் என்னென்னா, 1-3 கணக்கில் எகிப்து ஜெயிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், எகிப்தோட ஏதோ முதல் வெற்றின்னு கேள்விப்பட்டேன், என்ன விஷயம் அது?
0: அதே தான். ஏறக்குறைய உலகக்கோப்பையை 1930 ஆரம்பித்தது. 1934 முதல் முறையாக ஈஜிப்ட், எகிப்து அணி வந்து உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடரில் பங்கேற்றுக்கிறாங்க. இதுவரை 4 உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடரில் பங்கேற்றிருந்தாலும் 1934 முதல் தடவை போட்டிட்டாங்களா, இப்போ கணக்கு பண்ணோம்னா 92 ஆச்சு. இந்த 92 வரலாற்றுலேயும் 4 உலகக்கோப்பை தொடர்கள் விளாண்டும் ஒரு போட்டி கூட ஜெயிச்சதில்ல.
1: ஐயா பாவத்தை,
0: அந்த பாவத்தேன்னு அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த ரசிகர்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விதத்தில் வரலாற்றை திருப்பி போட்டு நேத்து எகிப்து அணி ஜெயிச்சிருச்சு.
1: நாடே கொண்டாடி இருக்குமே,
0: உலகமே. அதே தான்
2: பார்த்தீங்கன்னா முக்கியமான மேட்ச் நேது.
0: அதே தான் உலகமே கொண்டாடிடுச்சுன்னு சொல்ல வந்து ஆளுக்கு ரோல் ஆனால் எப்படியா? அடுத்து
2: அர்ஜென்டினாக்கும் ஆஸ்திரியாக்கும் நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த மேட்சை?
0: அதுதான் ஊரே பார்த்துருக்குமே, மெஸ்ஸி மெஸ்ஸின்னு கத்திட்டு மெஸ்ஸி தான்.
1: நம்ம கூட அண்ணன் மெஸ்ஸியை பார்க்க தான் ஓடாட நினச்சா சந்தைக்கு போயிட்டு வந்திருக்காரு. பேசிடுவோம் மேட்சை பற்றி.
2: அப்புறம் அந்த பேரிக்கானே,
0: பேரிக்கா பேசி முடிப்போம், ஆளுக்கு ஒன்று ஒன்று தரேன், சாப்பிட்டு சந்தோஷமாக போவோம்.
2: சரிண்ணே சரிண்ணே. இப்போ அர்ஜென்டினா பற்றி பேசுவோமா?
0: பேசிடலாம்.
2: இந்த அர்ஜென்டினா அணியில் பார்த்தீங்கன்னா இவர் நட்சத்திர வீரர்னு சொல்லலாம், இவர் டீமோட கேப்டன்னு சொல்லலாம். இவர் தான் 2 அடிச்சிருக்காரு இந்த அணிக்காக. அவர் தான் லியோனல் மெஸ்ஸி. அவர் 38வது நிமிஷத்துலேயும் 90வது நிமிஷத்துலேயும் ஒரு கோல் அடித்து 2-0 என்ற கணக்கில் டீமை ஜெயிக்க வச்சுருக்காரு. இன்னொன்று என்னென்னா, இவருக்கு ஒரு ஃபவுல் வேறு கிடச்சிச்சு. அந்த ஃபவுலில் ஒரு பெனால்ட்டி ஷாட்டும் கிடச்சிச்சு. அதில் வெளியே அடித்து தன்னோட டீமை 2-0 என்ற கணக்கில் வெற்றி தான் செய்ய வச்சுருக்காரு.

0: இருந்தாலும் ஒரு கஷ்டமாக தான் இருக்குது எல்லாருக்கும் அது அடித்தது.
1: அதான் வெளியே அடிச்சிட்டாருன்னு சொல்லி வெற்றி பெற வச்சாருன்னு சொன்னால் கேட்குறவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்காது. 9வது நிமிஷம் கிடச்ச பெனால்ட்டி அடித்தது கோல் போஸ்ட்டை தாண்டி வெளியே போயிடுச்சு. ஆனால் நல்ல முயற்சியாக இருந்தது, கோல் கீப்பரும் இடது பக்கம் தாவினார், மெஸ்ஸியும் இடது பக்கம் அடித்தார். ஆனால் அது கோல் போஸ்ட்டுக்குள்ளே போகாமல் வெளியே போனதை பார்த்ததும்
0: எல்லாருக்கும் ஒரு ஏமாற்றம் தான்.
1: அதே தான், நெஞ்சே நின்றுச்சப்பா அப்படி ஆயிடுச்சு.
2: நேற்று ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாமே மெஸ்ஸிக்கு, கேள்விப்பட்டீங்களா?
1: ஆ கேள்விப்பட்டேன், நீங்கள் சொல்ல எல்லாரும் கேட்க ஆசையாக இருக்கும், சொல்லிடுங்களேன்.
2: சொல்லிடுவோம். நேற்று மெஸ்ஸி மொத்தம் 2 கோல் அடிச்சிருக்காரு. அது அவருக்கு உலகக்கோப்பை தொடர்கள்லேயே 17வது கோல் மற்றும் 18வது கோல். இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி உள்ள வேர்ல்டு ரெக்கார்டு 16 கோல் தான். அதாவது உலகக்கோப்பை தொடர்களில் ஒரு இண்டிவிஜுவல் அதிகமாக அடித்த கோல் 16 கோல். அதை நம்ம புலாசவுன்றவர் ஜெர்மனியை சேர்ந்த வீரர் அடிச்சிருந்தார். இப்போ மெஸ்ஸி தனது 17வது கோல் மூலியமாக அதை முறியடித்து புது உலக சாதனை படைச்சிருக்காரு.
1: அதே தான், 18 கோல் அடித்து முடிச்சிருக்காரு. இந்த நிகழ்வில் இன்னொரு அந்த போட்டியில் இன்னொரு வரலாற்று சிறப்பும் இருக்குது. என்னென்னா, மெஸ்ஸி தொடர்ந்து 6 உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டிகளில் தொடர்ச்சியாக நடந்த கடைசி 6 போட்டிகள்லையும் கோல் அடிச்சிருக்காரு. இப்படி உலகத்தில் அடித்த வரலாறு பார்த்தோன்னா 3வது வீரர் இவர் தான். இவருக்கு முன்னாடி யார் அடிச்சிருக்காங்கன்னா, ஃப்ரான்ஸ் நாட்டு வீரர் ஜஸ்ட் ஃபாண்டைன்றவரும் பிரேசில் நாட்டு வீரர் ஜெய்ர்சின் ஹோ அப்படின்றவங்க, இந்த 2 பேர் தான் தொடர்ச்சியாக 6 போட்டிகளில் கோல் அடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அடித்த 3வது வீரர்னு வரலாறில் தன்னோட கால் தடத்தை பதிச்சாரு லியோனல் மெஸ்ஸி அவர்கள்.
2: நாளைக்கு அவருக்கு பிறந்த நாளாம், 39 வயசு ஆக போதான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, 39 வயசுக்குள்ள ஒரு மனுஷன் விளாட்ற மாதிரியா விளாட்றாரு மனுஷன்.
1: அதே தான், இங்கே 28, 29, 30, 35 வயசுகள்லயே போராட்டமா இருக்கு.
0: அவர் பிறந்த நாளுக்கு கேக் வாங்கி தர மாட்டாரு, நீங்க வாங்கி தருவீங்களா?
1: சரி சரி, உலக கோப்பையை தூக்கினா வாங்கிடுவோம், அடுத்த போட்டியை பேசுவோமா?
0: கண்டிப்பா பேசலானே. அடுத்த போட்டி பாத்தீங்கன்னா, ஜோர்டன் விசஸ் அல்ஜீரியா, அவங்களுக்கு இடையில நடந்துச்சு. அவங்க யார் கோல் அடிச்சான்னு பாத்திரலாமா?
1: பார்த்துடலாம்.
0: இப்போ முதல் போட்டி பார்த்தீங்கன்னா, ஜோர்டன் நாட்டை சேர்ந்த அல் ரசைன் அப்படின்றவர் 36வது நிமிஷத்தில் கோலை பதிவு செஞ்சார். 2வது கோல் பார்த்தீங்கன்னா, அல்ஜீரியா நாட்டை சேர்ந்த பென் போலி அப்படின்றவர் 69வது நிமிஷத்தில் தன்னோட 2வது கோலை பதிவு செஞ்சார்.
1: அந்த போட்டி விறுவிறுப்பாக போச்சு. இந்த போட்டியை காட்டிலும் ஃப்ரான்ஸ் ஈராக்கு பேசுவேன்னு எதிர்பார்த்தேன். திடீர் அல்ஜீரியா நல்ல போட்டி தான், இருந்தாலும் ஃப்ரான்ஸ் ஈராக் பேசுனா இன்னும் சிறப்பாக இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. ஃப்ரான்ஸ் ஈராக்குக்கு நடந்த போட்டி ஃப்ரான்ஸ் 3 கோல், ஈராக்கு கோல் அடிக்காமல் போச்சு. இந்த போட்டியிலேயே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு, என்ன தெரியுமா? கிளியன் எம்பாப்பே இருக்கார்ல, அவர் 2 கோலை போட்டார். 2 கோல் போட்டால் இப்போ இந்த பக்கம் இந்த உலகக்கோப்பையை பார்க்குறப்ப என்ன தோணுதுன்னா, போட்டி 2 பேருக்கு மத்தியில் தான். ஒன்று நீ அடிக்கணும், இல்லை நான் அடிக்கணும். அர்ஜென்டினாவில் மெஸ்ஸி 2 அடிக்கிறாரா, அந்த வாரே நானும் 2 அடிக்கிறேன் அப்படின்னு அவரும் போட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் சொல்லப்போனால் ஃப்ரான்ஸ் ரொம்ப சிறப்பாக விளையாடுறாங்க. கால்பந்தாட்ட விமர்சகர்கள் ரசிகர்கள் இவங்க மத்தியில் என்ன தோணுதுன்னா, போன வருஷம் போன உலகக்கோப்பை மாதிரி இந்த முறையும் ஃப்ரான்ஸும் அர்ஜென்டினாவும் இன்னொரு தடவை இறுதிப் போட்டியில் மோதுவாங்களோ, அந்த அளவுக்கு நடக்குமோ அப்படின்ற எதிர்பார்ப்பு பயங்கரமாக பில்டப் ஆயிருக்கு.
2: பார்த்தரலானே, நீங்கள் சொன்ன மாதிரி மெஸ்ஸியா எம்பாப்பேவான்னு பார்த்துருவோம்.
1: அதே தான், பார்த்துருவோமா?
0: பார்த்துருவோம்னே.
1: சரி, நிறைவான போட்டி நார்வேக்கும் செனிகளுக்கும் இடையே நடந்த போட்டி. நார்வே 3 கோல்கள், செனிகள் 2 கோல்கள் அடித்தாங்க. இருந்தாலும் நார்வேல வந்து ஹாலாண்டுன்னு ஒரு வீரர் இருக்கார், அவரோட உயரம் உடல் வலிமையை பார்த்தாலே ஒரு சின்ன கிறிஸ்டியானோ ரொனால்டோவை பார்க்குற மாதிரி இருக்கும். நல்ல வேகம், எப்படி கிளியன் எம்பாப்பே கையில் காலில் கையில் பந்து கிடைக்குதுன்ட்டு பார்த்தீங்கன்னா, காலில் பந்து கிடச்சா எவ்வளோ வேகமாக ஓடுறாரோ அதை மாதிரி இந்த ஹாலாண்டோட சிறப்பும் அதே தான். பயங்கர ஸ்பீட் இருக்குது, பந்து கையில் காலில் கிடச்சதும் வேகமாக கோல் போஸ்ட்டை நோக்கி கோலை போடுற திறமை வாய்ந்தவர். அவரோட பங்களிப்பும் நேற்று இருந்ததுனால நார்வே அணி சிறப்பாக வெற்றி பெற்றிருக்காங்க. இதோடு என்ன ஒரு விஷயம்னா, அவங்க ஒரு ரவுண்ட் ஆஃப் 32 அடுத்ததுக்கு போகிறக்கான வாய்ப்பை ரொம்ப பிரகாசப்படுத்தியிருக்காங்க. பெரிய எதிர்பார்ப்பே இருக்குன்னு வைங்களேன்.
2: ஆனால் இதை கேள்விப்பட்டீங்களா, ஃப்ரான்ஸு நார்வேவும் ஒரே பிரிவில் இருக்காங்க. 2 பேருமே 2 போட்டிகளை ஜெயிச்சு 6 புள்ளி பட்டியலில் 6 புள்ளிகள் வாங்கி ஒரே இடத்துல இருந்தாலும், ஃப்ரான்ஸ் அணி அதிக கோல் போட்டுன்ற கணக்கில் முதல் இடத்துலையும், நார்வே அதுக்கு கொஞ்சம் கம்மியாக கோல் போட்டுன்ற கணக்கில் 2வது இடத்துலையும் இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேர்த்தில் அடுத்த தகுதி செய்துக்கு யார் முன்னேறுவான்றதை பார்த்துடலாம்.
1: பார்த்துருவோம். சரி, இப்போ இது எல்லாத்தையும் பார்த்துடலான்றோம். நம்ம எல்லாத்தையும் நாளைக்கு இதே நேரம் 5:10 பந்தாடும் பந்தாட்டத்தில் சந்தோஷமாக கேட்டுருவோமா?
0: கேட்டுருவோமே.
1: சரி, அப்போ இப்போ கிளம்புவோம், ஆளுக்கு ஒரு பெரிய காவை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக கிளம்புவோமா?
2: கிளம்பலாமே.
3: பந்தாடும் பந்தாட்டம், இது உலகக்கோப்பை கால் பந்தாட்ட கொண்டாட்டம்.
4: கோடை பண்பலை 100.5 இன் 20

0: 7வது உதய விழாவை முன்னிட்டு இன்று இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை வானொலி
1: அறிமுக நேயர்கள் 24/24/24 அனைத்து நேயர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0454-2.
0: வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நடைபெறும்.
1: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

காற்றலையில் கவி பாடிக்கொண்டிருக்கிறது கோடைப்பண்பலை 100.5. மங்கையவளின் கடைக்கண் பார்வையில் கட்டுண்டு கிடக்கிறான். அந்த பிறை நிலவிடம் சிறைப்பட்டதென்னவோ அவன் இதயம் ஆயிற்றே. ஆயுள் கைதியாய் அகப்பட்டதில் ஆனந்தம்தான் அவனுக்கு.

0: ஓம் சக்தி. கும்பாபிஷேக அழைப்புதல். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் வீரக்கலில் அருள் வாழித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ சவுடம்மன் திருக்கோவிலில் வருகிற 24/6/2026 புதன்கிழமை காலை 6:30 முதல் 7:30 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதால் பக்த கோடிகள் அனைவரும் வருக, சவுடம்மனின் அருள் பெறுக. இப்படிக்கு கோவில் நிர்வாகம்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துகள்.
2: இன்ப ராகங்களால் இதயத்திற்கு இதயம் சேர்த்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5. அந்த கருவெளியின் ஒளிக்கு திங்களே தோற்கதான் வேண்டியிருக்கிறது. மனதை கொள்ளை கொள்ளும் அந்த மலரின் மெல்லிய பாதத்தின் தீண்டலுக்கு சருகாய் மாறி தவம் கிடக்கின்றான் அவன்.

0: கோடைப்பண்வெளி 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இங்கே

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: செவியோரம் கவி பாடி கொண்டிருக்கிறது கோடைப்பண்பலை 100.5. பூக்கள் சற்று உறைந்து போயின பாவை அவளின் பொன்கர தீண்டலுக்கு. ஏன் அந்த பனித்துளிகள் கூட தேன் துளிகளாய் மாறிவிட்டன மங்கை அவளின் பாதம் பட்டு.

0: of strong foundation. Chettinad cement, the perfect concrete choice.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: 52 ஆண்டுகள் பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
3: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.
4: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
5: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 10, காட்டாற்று வெள்ளம் தொடர்ச்சி. தமிழ்நாட்டில் தோன்றியிருந்த காபாலிகம், சாக்தம் போன்ற நரபலி மதங்களை களைய நரசிம்ம சக்கரவர்த்தி பெரும் முயற்சிகள் செய்து கொண்டிருந்தார். இனி குறிப்பிட்ட மத நம்பிக்கையை ஒழிப்பதற்கு தண்டோபாயம் மட்டும் பயன்படாது என்று அவருக்கு தெரிந்திருந்தது. தங்களுடைய கழுத்தை தாங்களே வெட்டி கொள்ள சித்தமாயிருப்பவர்களை எந்த விதத்தில் தண்டிக்க முடியும்? ஆகையால்தான் அவர் சென்ற 2 வருஷமாக தமது மூத்த குமாரனிடம் ராஜ்ய பாரத்தை ஒப்புவித்துவிட்டு தாம் மாறுவேடம் பூண்டு நாடெங்கும் சஞ்சரித்து மேற்படி மதங்கள் எவ்வளவு தூரம் பரவி இருக்கின்றன, எங்கெங்கே அந்த மதங்களுக்கு வேறு இருக்கிறது என்பதையெல்லாம் கண்டுபிடிப்பதில் ஈடுபட்டிருந்தார். இதனாலேதான் விக்ரமனுக்கு நேர்வதற்கிருந்த பேராபத்திலிருந்து அவனை சக்கரவர்த்தி காப்பாற்றுவதும் சாத்தியமாயிற்று. ஆனால் விக்ரமனோ தனக்கு நேர இருந்த அபாயம் எப்படிப்பட்டதென்பதை அறிந்து கொள்ளவில்லை. தன்னை திருடர்கள் தாக்கியதாகவே அவன் எண்ணியிருந்தான். ஒற்றர் தலைவனிடம் விடை பெற்று அவனுடைய குதிரை மீது ஏறிச் சென்ற விக்ரமனுடைய உள்ளத்தில் பலவிதமான எண்ணங்கள் அலைமேல் அலையெறிந்து கொந்தளித்து கொண்டிருந்தன. அன்னையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவனுடைய உள்ளத்தில் முதன்மையாக இருந்தது. ஒற்றர் தலைவனின் உயர்ந்த ஜாதி குதிரை எவ்வளவோ விரைவாக சென்றும் அவனுடைய உள்ளத்தின் வேகம் காரணமாக குதிரை இன்னும் வேகமாய் போகக்கூடாதோ என்று தோன்றியது. பிறகு அந்த ஒற்றர் தலைவனின் கம்பீர தோற்றமும் அவன் மனக்கண் முன் அடிக்கடி வந்தது. அவன் தனக்கு செய்த உதவியை நினைத்த போது அளவில்லாத நன்றி உணர்ச்சி கொண்டான். இடையிடையே ஒரு சந்தேகமும் உதித்தது. அவ்வளவு அறிவு கூர்மையுடைய ஒற்றர் தலைவன் தன்னுடைய ரகசியத்தை மட்டும் கண்டுபிடிக்காமல் இருந்திருப்பானா? ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சியில் தன்னை அகப்படுத்துவதற்காக இப்படி குதிரையை கொடுத்து அனுப்பியிருக்கிறானோ? பின்னும் ஒற்றர் தலைவன் கூறிய நரசிம்ம சக்கரவர்த்தியின் இளம் பிராயத்து காதல் கதை அவனுக்கு அடிக்கடி நினைவு வந்தது. காட்டின் மத்தியிலிருந்த சிற்பியின் வீட்டில் சிவகாமி நடனமாடுவதும், அதை பார்த்து பார்த்து சிற்பி சிலை அமைப்பதும், இதையெல்லாம் நரசிம்மவர்மர் பார்த்து கொளித்து கொண்டிருப்பதுமான மானசீக காட்சியில் அவன் அடிக்கடி தன்னை மறந்தான். இவ்வளவுக்கும் நடுவில் பல்லக்கில் இருந்தபடி தன்னை ஆர்வம் ததும்பிய பெரிய

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ்.

0: கண்களால் விழுங்கி விடுபவள் போல் பார்த்த பெண்ணின் பொன்னொளிர் முகமும் அவன் மணக்கண் முன் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது. அவ்வளவு அழகு ததும்பும் முகத்தை உடையவளின் நெஞ்சில் வஞ்சனை இருக்க முடியுமா? ஒரு நாளும் இராது. ஆனால் அவள் யார்? சக்கரவர்த்தியின் மகளா அல்லது தோழி பெண்ணா? இப்படியெல்லாம் எண்ணமிட்டு கொண்டும் இடையிடையே ஊர்கண்ட இடங்களில் இது சரியான வழிதானா என்று கேட்டுக்கொண்டும் விக்கிரமன் போய்க் கொண்டிருந்தான். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றி நேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

Viking Bunions and Briefs. காற்றலையில் கவிப்பாடி கொண்டிருக்கிறது கோடைப்பண்பலை 100.5. அந்த பூ புன்முறுவல் கொண்டு நோக்கியதில் அந்த வெண்ணிலவு நாணி மேகத்திரைக்குள் தன்னை ஒளித்து கொண்டு விட்டது. ஆனால் அவனின் மனதில் மின்னலே வெட்டி சென்றுவிட்டதாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஓம் சக்தி கும்பாபிஷேக அழைப்புதல். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் வீரர்களில் அருள் வாழ்த்து வரும் அருள்மிகு ஸ்ரீ சௌடம்மன் திருக்கோவிலில் வருகிற 24/6/2026 புதன்கிழமை காலை 6:30 முதல் 7:30 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதால் பக்த கோடிகள் அனைவரும் வருக, சௌடம்மனின் அருள் பெறுக. இப்படிக்கு கோவில் நிர்வாகம்.
2: JKKM இன்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், AICTE ஐடியா லேப், ARVR லேப், ட்ரோன் லேப் அண்ட் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட லீடிங் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்.
3: மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோபிச்செட்டிப்பாளையம்.
2: கவுன்சிலிங் கோட் 2758.
4: இன்னிசையால் இதயத்திற்கு இதம் சேர்த்துக் கொண்டிருக்கிறது கோடைப்பன்மலை 100.5. அந்த பதுமையின் சலங்கைக்குள் அவன் மனது சிறைப்பட்டு விட்டது. மங்கை அவளின் பூப்பாத அசைவிற்கேற்பதான் அவன் இதயம் இயங்குகிறது.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்

ராகங்களால் செவிவரடி இனிதே நிறைவுக்கு வருகிறது சித்திர செவ்வானம். மீண்டும் கேட்கலாம் நாளை மாலை 5 மணிக்கு. தொடர்கிறது ஆலய தரிசனம்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: வேலூர் மாவட்டம் திருவள்ளம் வெள்வநாதீஸ்வரர் திருக்கோயிலை தரிசிக்கலாம் என்று

சிவனின் தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் 10வது தலமாக இருக்கின்ற திருவள்ளம் திருஞான சம்பந்தரால் புகழ் பாடப்பட்ட திருத்தலம் திருவள்ளம் வெள்வநாதேஸ்வரர் திருக்கோயிலாகும். இத்தல இறைவன் சுயமுமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். சிவனின் பெயர் வெள்வநாதேஸ்வரர் என்பதால் இங்கு பிரசாதமாக வெள்வம் தரப்படுகிறது. திருவள்ளத்தில் வாழ்ந்த அர்ச்சகர் ஒருவர் அருகிலுள்ள கஞ்சன் மலையிலிருந்து சுவாமியின் அபிஷேகத்திற்காக தீர்த்தம் கொண்டு வருவது வழக்கம். அந்த மலையில் இருந்த கஞ்சன் என்ற முருடன் தொல்லை கொடுத்து வந்தான். அர்ச்சகரும் இறைவனிடம் முறையிட ஈசன் தன் வாகனமான நந்தியிடம் அந்த முருடனை அடக்குமாறு கட்டளையிட்டார். நந்தி அரக்கனை 8 பாகங்களாக கிழித்து போட்டது. சிவனிடம் சாகா வரம் பெற்றிருந்த அந்த முருடன் நந்தியின் தாக்குதலில் இருந்து தப்பிவிட்டான். அவன் மீண்டும் வருவானா என்பதை கண்காணிக்கும் வகையில் நந்தி சிவனை நோக்காமல் கோயில் வாசலை நோக்கி திரும்பியுள்ளது. முழுமுதற் கடவுளான விநாயகர் அம்மையப்பன்தான் உலகம், உலகம்தான் அம்மையப்பன் என உலகிற்கு அறிவித்த தலமே திருவள்ளம். வளம் வந்ததை உணர்த்துவதால் திருவளம் என்றாகி நாளடைவில் திருவள்ளம் ஆயிற்று. இங்குள்ள தல விநாயகர் கனி வாங்கிய பிள்ளையார் என அழைக்கப்படுகிறார். அதற்கேற்றாற்போல் துதிக்கையில் மாங்கனியை வைத்து வடக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். தன் வாகனமான பெருச்சாளியின் மீது அமர்ந்திருப்பது காண்பதற்கு அரிய சிறப்பம்சமாகும். முருகனுக்கும் விநாயகருக்கும் சிவன் வைத்த போட்டியில் வென்ற விநாயகர் ஞான பழத்துடன் இத்தலத்தில் வந்து அமர்ந்ததாக வரலாறு. எனவே இவரை வணங்குவோர் பிறப்பற்ற நிலையை

0: இத்தலம் முருகனை அருணகிரிநாதர் தன் திருப்புகழில் பாடியுள்ளார். சுவாமி சன்னதியின் வலது பக்கம் தொட்டி போன்ற அமைப்பில் ஜலகண்டீஸ்வரர் எனும் பாதாளீஸ்வரர் எழுந்தருளியுள்ளார். மழை வேண்டி இவருக்கு வழிபாடு செய்யப்படுகிறது. கஞ்சன் மலையிலுள்ள சுயம்புலிங்கங்களுக்கு பௌர்ணமி தோறும் சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது. கஞ்சனின் வேண்டுகோளுக்கிணங்க வில்வநாதீஸ்வரர் தைப்பொங்கல் கழித்த மூன்றாம் நாள் கஞ்சனின் உடல் உறுப்புகள் விழுந்த எட்டு இடங்களிலும் கட்டப்பட்டுள்ள கோயில்களுக்கு எழுந்தருளி கஞ்சனுக்கு மோட்சம் அளிக்கும் நிகழ்ச்சியை நடத்துகின்றனர். இங்கு தரப்படும் பிரசாதம் வில்வத்தை சாப்பிட்டால் மந்தபுத்தி நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தோல் சம்பந்தப்பட்ட நோய் நீங்கும், ஞானம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. திருவள்ளம் வில்வநாதீஸ்வரரின் அருளும் ஆசியும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வேலூர் திருவள்ளம் வில்வநாதீஸ்வரர் திருக்கோயிலை தரிசித்தோம் என்று.
1: உடை பண்பலை 100.5 MHz.

0: தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: கம்பன் கலத்துல பேச கூப்பிடுறப்ப தலைப்பு கொடுத்து பேச சொல்லுவாங்க. இந்த தலைப்பு கொடுக்குறப்ப என்ன ஒரு சௌரியம் அப்படின்னா, தலைப்பு கொள்ளுன்னு பேசலாம். என்ன கஷ்டம் அப்படின்னா, தயாரிக்காம போய் பேச முடியாது. இது ரெண்டும் தான் அதுல. ராமன் வீரன், ராமன் நல்ல கணவன், ராமன் சகோதரன், எல்லாம் நல்லா இருந்தது. அரசன் எல்லாம் எனக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, ராமன் அப்படி ஒரு கோடு போட்டு மாணவன் அப்படின்னு கொடுத்தாங்க. இது என்ன சங்கடம்னு கேட்டா, ராமன் எங்க படிச்சாரு என்னங்கிற விஷயத்த என்னால் தேடவே முடியல. எங்க படிச்சாரு, எப்படி படிச்சாரு.

0: ஒன்றும் தெரியல. அப்புறம் என்ன பண்ணேன்னா பாலகாண்டம் முழுவதும் வாட்ச் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு அரிய செய்தி கிடைச்சது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரிய செய்தி மட்டும் இல்லை, அந்த பகுதி முழுவதுமே ராமன் படித்து கொண்ட செய்திகளாக வருது. எப்படி அப்படின்னா, அசுரர்களும் தாடகையும் தன்னுடைய யாகத்தை கெடுக்கிறார்கள் என்று சொன்ன விஸ்வாமித்திரன் போய் தசரத மன்னனை பார்த்து அந்த குட்டத்தை அடக்குவதற்கு என்ன செய்யணும். உடனே அவர் சொன்னார், நானே வர்றேன் அப்படின்னார். இல்லை, உங்கள் பையன் ரெண்டு பேரும் அனுப்புங்க. அந்த ரெண்டு பேர் யார்? ராமனும் லக்ஷ்மணும். சின்ன பிள்ளைகளாக இருக்காங்களே. உடனே வசித்தர் சொன்னார், கவலைப்படாத, அவரோட போகட்டும். அப்படி அனுப்புகிறப்ப விஸ்வாமித்திரன் பின்னால் செல்கின்ற ராமனும் இலக்குவனும் என்னென்ன படிச்சுக்கிட்டாங்கிறதாங்க அந்த பாலகாண்டம் முழுவதும். இதில் எனக்கு தெரிஞ்சு நான் எண்ணி பார்த்தேன், ஒரு 20 மேற்பட்ட கதைகள் வருது. என்னென்ன கதை தெரியுங்களா? போயிட்டே இருக்காங்க, ராமன் வந்து விஸ்வாமித்திரரை பார்த்து, ரொம்ப கடுமையான வெயில் மாதிரி இருக்கே இந்த இடம், தாங்க முடியாத அனலாக இருக்கே, என்ன காரணம் அப்படிங்கிறார். ஒரு பாறையில் உட்கார வச்சுட்டு ஒரு கதை சொல்கிறாருங்க, இதுதான் மன்மதனை சிவபெருமான் சுட்டரித்த இடம் ஆரம்பிக்குதான கதை. இப்போ நீங்கள் கந்தபுராண கதைக்கான விஷயத்தில், அந்த கந்தபுராணத்தில் தான் சிவபெருமானுடைய தவத்தை கிளைக்க மன்மதன் வர்றான், அப்போ நெற்றுக்கண் திறக்கப்படுது, அவன் எரியுதான். அப்படி அங்கம் எரிந்த இடம் ஆதலால் இங்கே வெப்பம் அதிகமாக இருக்குது. ஒன்று. அடுத்தது, போயிட்டே இருக்கிற போது கால் தூசிப்பட்டு ஒரு கல் அப்படியே பெண்ணாக மாறுது. ராமன் அதிர்ச்சியில் நிற்கிறார், இது யார்? அகலிகை கதை ஆரம்பமாகுது. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கதைகளை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி, ஏன்னா நம்ம அறைக்குள்ளே உட்காந்து படிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வெளியில் உட்கார வச்சு அந்த அஞ்சல் வழி கல்வி, தொலைதூர கல்வி எல்லாம் இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்கள், அத்தனை கல்வி அந்த ராமாயணத்துக்குள்ளே அவர் சொல்கிறார். விடாமல் கேட்க கேட்க கேட்க அத்தனை கேள்விக்கும் பதில் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த யாகசாலையை நீங்கள் யாகத்தை தொடங்க நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொன்னோடனே, அப்போ ராமன் ஒரு ஐடியா பண்ணுறாரு. எப்படி அப்படின்னா, லட்சுமணன் சொல்கிறாரு, நீ வந்து என்ன பண்ணு, இதே இடத்துல நில், இந்த யாகசாலையில் நான் என்ன பண்ணுறேன், இதை சுற்றி வர்றேன், அப்படியே இரவு முழுக்க நம்ம ரெண்டு பேரும் அப்படி செய்வோம், நீ நிற்கணும், நான் சுற்றி வருவேன் அப்படிங்கிறார். இது எப்படியே சொல்லிட்டு விட்டு அதுக்கு பேர் கம்பராமாயணமா? இல்லை இல்லை, அதுக்கு ஒரு ஓமை சொல்கிறாருங்க. யார்? கம்பன் சொல்கிறாரு, ஏன் இளையவனை நிப்பாட்டினாரு மூத்தவராகிய ராமன், ஏன் இப்படி சுற்றி வந்தார் அப்படின்னா, இப்போ நம்ம யாரையாவது போய் கொடுக்குறப்போ கண்ணை இமை காப்பது போல் காக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லி கொடுப்போம், அதே மாதிரியான ஓமைங்க. அதாவது கீழ் இமை நமக்கு அசையாதான், இலக்குவன் கீழ் இமை மாதிரி இருக்கிறான், மேல் இமை இப்படி மேலே போயிட்டு போயிட்டு வருமா, ராமன் மேல் இமை போல் வருகிறானா. இப்போ கண்ணும் இமையுமான ஓமையை சொல்லுகிற போது கூட ஒன்றை நிறுத்தி இன்னொன்றை வந்து சந்திச்சுட்டு போகிற மாதிரி வைக்கிறதுனா, படிக்கிற போது இருக்கிற அந்த விஷயத்தில் இத்தனை விஷயங்கள் இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொன்னால் இனிமை தானாக பயன்படும். அப்போ இவையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், படிச்சுட்டு போய் பேச போகிற மாதிரி சந்தோஷம் எதுவும் இல்லைங்க.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோ
2: விளங்கினர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.
4: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
3: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகார் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், கோபிச்செட்டிப்பாளையம்.

0: மதுரமாய் மலர்ந்த அந்தி மாலை கொஞ்சம் மங்கி போனது. மங்கிய பொழுதில் விளக்கேற்றும் இல்லத்திலும் கேட்கும் உள்ளங்களுக்கும் இசைமீட்டி இணைவது நம் கோடை பன்மலை நூறுப்புள்ளி 5 கதம்ப மலர்கள். வணக்கம் நேர்களே.
1: சிறகுகள் ஏழுதே.

0: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு இன்று இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: வாழ்த்து சொல்லுங்கள், வாழ சொல்லுங்கள், வண்ண நிலவை வாழ்த்து சொல்லுங்கள்.
0: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அன்புடன் அழைக்கிறது கோடை பண்பலை 100.5. அறிமுக நேர்கள் 24/24/24 அனைத்து நேர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045-42. வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒலிப்பதிவு நடைபெறும்.
2: வந்து சொல்லும் வாழ்த்துக்கள், அதிகாலை பூத்த பூக்கள், அவை கூறும் வாழ்த்துக்கள்.
0: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: Please stand by for the regional news in Tamil.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு குடிமைப் பணி அதிகாரிகள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல் நினோ தாக்கத்தால் பருவமழை குறைந்துள்ளதை அடுத்து மாற்றுப்பயிர் சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரின் உடல்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தில் இளம் அரசு அதிகாரிகள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பணியாற்றுவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள குடிமைப் பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய பிரதமர், அரசு நிர்வாகத்தின் பயன்கள் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சென்றடைய வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டை நிர்மாணிக்கும் பணியில் அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்ற வேண்டும் என்றும் நிர்வாகத்தில் புதுமையான நடைமுறைகளை புகுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு இடையே வலுவான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், சிறப்பான சேவையை அளிக்க நெருங்கிய ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அரசு எடுக்கும் முடிவுகள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா, உற்பத்திக்கான இந்தியா, எரிசக்தி பாதுகாப்பு, இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற நடவடிக்கைகளால் நாட்டில் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்த முடியும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு

நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நல்ல பலனை அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைக்கும் பணியில் பெண்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்ட பிரதமர், தற்போது தேர்வு பெற்றுள்ள குடிமைப்பணி அதிகாரிகளில் 40% பெண்கள் இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். எல் நினோ காரணமாக பருவமழை குறையும் பகுதிகளில் பயிர்களை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 43% குறைவாக பெய்துள்ளதாகவும், அடுத்த மாதத்திலும் இதே நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். நாட்டில் 315 மாவட்டங்களில் மழை அளவு மிகவும் குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் குறைவான பாசன கட்டமைப்புகள் கொண்ட 111 மாவட்டங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பருவமழை பாதிப்புக்கு உள்ளாவதை அடுத்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துகள்,

0: அளவு மிகவும் குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் குறைவான பாசன கட்டமைப்புகள் கொண்ட 111 மாவட்டங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பருவமழை பாதிப்புக்கு உள்ளாவதையடுத்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துகள், சிறுதானிய வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறு மாநில அரசுகளை அவர் கேட்டுக்கொண்டார். அறிவியல் பூர்வமான நடைமுறைகள், பயிர் சாகுபடி திட்டமிடல் போன்றவற்றிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும், மாவட்ட அளவிலான தயார் நிலையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநிலங்களை அவர் கேட்டுக்கொண்டார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கான கடன் அட்டைகள் மற்றும் பயிர் காப்பீட்டு நிலுவைத் தொகைகளை விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களை கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கு குறித்து தமது அரசு மீது எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். கடந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான காவல்துறை இயக்குநர் நியமிக்கப்படாததால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிப்படைந்திருப்பதாக தெரிவித்தார். போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த ஆரம்ப கட்டத்திலேயே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார். ஆனால் தற்போது மாநில அரசு போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது வழக்கு பதியப்பட்டு விரைந்து தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் தாம் பங்கேற்றது பற்றி குறிப்பிட்ட முதலமைச்சர், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கை நடைபெற அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை தாம் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கான 3,284 கோடி ரூபாய் கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும், மாநிலத்தில் இருமொழிக் கொள்கை என்ற நடைமுறை தொடர வேண்டும் என்றும் அக்கூட்டத்தில் தாம் கேட்டுக்கொண்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். டாஸ்மாக் மது விற்பனையில் கடந்த திமுக ஆட்சியில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மறுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பேரவையில் இதை தெரிவித்த அவர், மது விற்பனையில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரத்தை மாநில அரசு தெரிவித்தால் அதற்குரிய விளக்கம் அளிக்கப்படும் என்றும் கூறினார். முந்தைய அரசின் மீது பொதுப்படையாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை ஏற்க முடியாது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை விரைவில் கொண்டுவர வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருநெல்வேலி மாவட்டம் சிதம்பராபுரத்தைச் சேர்ந்த பபித், பழங்குடி சிவகாமிபுரத்தைச் சேர்ந்த சஜித்குமார், அழகிய நம்பியாபுரத்தைச் சேர்ந்த சுவின் ஆகியோர் உயிரிழந்த செய்தி தமக்கு மிகுந்த வருத்தத்தையும் வேதனையையும் அளிப்பதாக கூறியுள்ளார். இவர்களின் உடல்களை விரைவில் தமிழகத்திற்கு கொண்டுவர இந்திய வெளியுறவு அமைச்சகமும் கத்தாரில் உள்ள இந்திய தூதரகமும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். லட்சத்தீவு மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் அவ்வப்போது

தற்போது மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகம் வரை இது எட்டக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுவதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து வண்டல் மண் அள்ளுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் மத்திய அரசின் பெண்கள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பெண்கள் மட்டுமே கலந்து கொண்ட பிங்க் கிராம சபை கூட்டம் ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. தருமபுரியில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் நிகழ்ச்சி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இன்று நடைபெற்றது. திருச்சியில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் பாலப்பணிகள் வரும் செப்டம்பர் மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அடுத்த மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆதி திராவிடர் நல இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. சென்னை ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவியருக்கான விடுதி கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று நகர்ப்புற சுகாதார மையங்களை பார்வையிட்டு அங்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். விளையாட்டுச் செய்திகள். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம் 4 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு குடிமைப் பணி அதிகாரிகள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல் நினோ தாக்கத்தால் பருவமழை குறைந்துள்ளதை அடுத்து மாற்றுப்பயிர் சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரின் உடல்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: வணக்கம் நேர்களே.
1: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
0: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
2: தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன.
3: ராஜா என்று அழைக்கப்படும் மா முக்கனிகளில் ஒன்று. உலகம் முழுவதும் பல்வேறு வடிவங்கள், நிறங்கள் மற்றும் சுவைகளில் கிடைக்கும் மாம்பழம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி உண்ணும் ஒரு அற்புதமான பழம். பல விவசாயிகள் மா சாகுபடி மேற்கொண்டு நல்ல லாபம் ஈட்டியுள்ளனர். ஆனாலும் அவ்வப்போது ஏற்படும் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலினால் சந்தையில் இவற்றின் மதிப்பு குறைந்து ஒரு சில நேரங்களில் இழப்பீடும் ஏற்படுகிறது. அவற்றை தடுக்க மாவில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து விளக்கம் தருகிறார் காயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முதுகலை ஆராய்ச்சியாளர் சி. நாவரசு அவர்கள்.
4: விவசாய பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் சி. நாவரசு, முதுகலை ஆராய்ச்சியாளர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். இன்றைய நிகழ்ச்சியில் மா சாகுபடியில் வந்து என்னென்ன நோய்களும் அதனுடைய மேலாண்மை முறைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நாம் பார்க்க போறோம். அடுத்த நோய் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாம்பல் கருகல் நோய். சாம்பல் கருகல் நோய் பொதுவாக வந்து தென்னை மரம் இந்த மாதிரி நிறைய மரங்களில் வரக்கூடியது. இது மாமரத்துலேயும் வருது. பெஸ்ட்லோசியா மேஞ்சிஃபெரி அப்படிங்கிற நோய், அதாவது பூசண நோய் காரணியினால வந்து இது வந்தால் என்ன மாதிரி வந்து இலைகளில் வந்து அறிகுறிகளை உண்டாக்கும் அப்படின்னா இலைகளில் வந்து இலைகள் இலை நுனியிலிருந்தும் இலைகள் விளிம்பில் இருந்தும் இந்த நோய் வந்து ஆரம்பிக்கும். பழுப்பு நிற புள்ளிகள் முதலில் காணப்படும், அதாவது அங்கங்கே வந்து பழுப்பு நிற புள்ளிகள் வந்து இருக்கும். அதனை தொடர்ந்து இந்த புள்ளிகள் வந்து அப்படியே வளர வளர என்னாகவும் மாறும்னா அதிக அளவு மாறும்போது சாம்பல் நிறத்தில் மாறும். இப்படி மாறும்போது சாம்பல் நிற அந்த திட்டுக்களில் சின்ன சின்னதாக கருமை நிற புள்ளிகள் காணப்படும்.

இந்த கருமை நிறைய புள்ளிகள் இருக்கிற இடத்துல வந்து இதனுடைய வித்துக்கள் இருக்கும். இந்த வித்துக்கள் வந்து ஒரு வருடத்துக்கு மேலாக கூட வந்து இந்த இலைகளில் வந்து இருக்கலாம். மழை காலங்களில், அதாவது 20-25 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது, அதிக ஈரப்பதம் இருக்கிற தட்பவெப்ப நிலைகள்லையும் வந்து இந்த நோய் வந்து அதிகமாக வந்து பரவக்கூடும். இதனுடைய மேலாண்மை முறைகள் என்னன்னா, பொதுவாக வந்து இந்த பேசில சப்டிலீஸ் வந்து 5 g/L நாம் கொண்டு வந்து நம்ம மரங்களுக்கு அடித்தோம்னா இந்த வந்து டிசீஸை வந்து நாம் வந்து அதிகமாக கட்டுப்படுத்தலாம். இதே வந்து கெமிக்கல் அப்படின்னா காப்பர் ஆக்சிக்ளோரைட் அல்லது மேங்கோசிப் 2.5 g 2.5 g எடுத்து 1 L தண்ணியில் வந்து நம்ம கலந்து நம்ம மரத்துக்கு கொடுக்கறது மூலியமாகவும் இந்த வந்து டிசீஸை வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்த நோய் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்பல் நோய். இது நாம் வந்து அதிகமாக நம்ம நிறையா பயிர்களில் பார்க்கக்கூடியது தான் இந்த மரங்கள்லையும் வந்து பாதிப்பை ஏற்படுத்துது. அதாவது குளிர்காலங்களில் சற்று வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் வந்து இந்த சாம்பல் நோய் வரும். இந்த சாம்பல் நோயோட அறிகுறிகள் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இலைகளில் வந்து சாம்பல் வந்து தூவன மாதிரி, அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற பவுடர் இலையில் பட்டா எப்படி வந்து அங்கங்கே திட்டு திட்டாக இருக்குமோ அதே மாதிரி சேம் வந்து இலைகளில் வந்து புள்ளி புள்ளியாக காணப்படும். இது வந்து இலை தண்டு இலை காம்பு அதுக்கப்புறம் காய்கள் இளம் தளிர்கள் எல்லாத்தையுமே வந்து பாதிக்கக்கூடியது தான். இதோடனுடைய நோய் தாக்கத்தை பொறுத்து இலைகள் வந்து கீழே கொட்டிடும். அதாவது இலைகளில் வந்து அதிகமான இந்த சாம்பல் நிற திட்டுகள் தோன்றி எல்லா சாம்பல் நிற திட்டுகளும் ஒன்றிணைந்து வந்து ஒளிச்சேர்க்கை சேர முடியாமல் அந்த இலைகளோட இருக்கிற மொத்த சத்தும் இந்த வந்து பூசணம் வந்து உறிஞ்சிட்டா மொத்த இலையுமே கொட்டிடும். இது வந்து காற்றின் மூலம் வந்து பரவக்கூடிய, இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து இந்த வந்து பூசண தொற்று வந்திருக்குன்னா உடனே வந்து ஒரு வாரத்துலேயே அதனுடைய வித்துக்கள் வந்து அடுத்தடுத்து வந்து பரவ ஆரம்பிக்கும். இதை வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா, எப்படி வந்து இதோட மேலாண்மை பண்ணலாம் அப்படின்னா, கந்தகத்தூள் 1/2 kg ஒரு மரத்துக்கு வந்து நம்ம வந்து தூவறது மூலியமாக இதை வந்து கட்டுப்படுத்தலாம். இதுவே பூக்கிற டைமில் வருது அப்படின்னா நம்ம என்னன்னா ஈரமான கந்தகம், அதாவது வெட்டபிள் சல்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து 2 g/L நாம் வந்து கொண்டு அடித்தோம் அப்படின்னா இந்த நோயை வந்து முற்றிலுமாக வந்து கட்டுப்படுத்திடலாம். அது மட்டும் இல்லாமல் கார்பன் டைஆக்சைடு அதுக்கப்புறம் ட்ரைடிமார்க் இந்த மாதிரி வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது மூலியமாகவும் இது வந்து 1 g/L வந்து கொடுக்கறது மூலியமாகவும் நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்து நம்ம பார்க்குற நோய் வந்து அதிகமான இழப்பை வந்து ஏற்படுத்துனதும் இல்லை, ஆனால் அதோட மேலாண்மை முறையும் வந்து நமக்கு வந்து முக்கியமானது. இப்போ வந்து சப்போஸ் நம்ம வந்து அதிகமான இழப்பை வந்து அது ஏற்படுத்துது, இலைகள் அதிகமாக கொட்டுது அப்படிங்கிற போது இதனுடைய மேலாண்மையும் நமக்கு வந்து தேவைப்படும். இந்த நோய் என்னன்னா சிவப்பு துரு நோய். இதுக்கு ஏற்படுத்துகிற நோய் காரணம் என்னன்னா செஃபலோரன்ஸ் விருசன். இது வந்து மத்தன பூசண நோய் மாதிரி கிடையாது, இது வந்து ஒரு ஆள்கள் குடும்பத்தை சேர்ந்த வந்து ஒரு நோய் காரணி. இலைகளில் வந்து வெளிர் சிவப்பு நிறத்திலையும் அல்லது ஆரஞ்சு நிறத்திலையும் வந்து இலைகளில் திட்டு திட்டா காணப்படும். இதுல வந்து முதல்ல வந்து சிறிய வட்ட வடிவிலான புள்ளிகள், அதாவது ஆரஞ்சு நிற புள்ளிகள் வந்து நம்ம வந்து இலையில வந்து பார்க்கலாம் அந்த மா இலையில. இது தொடர்ந்து அந்த மா இலைகளில் வந்து இப்புள்ளிகள் வந்து வளர வளர சாம்பல் நிறமாக மாறும். மாறும்போது இதனுடைய வித்துக்கள் வந்து காற்றின் மூலயமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பரவும். பரவும் போது அடுத்த இலையிலையும் வந்து இதனுடைய நோய்கள் வந்து அதிகமாகும். இதை மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இதே மாதிரி காப்பர் ஆக்சிக்ளோரைடு வந்து 2.5 g/L வந்து நம்ம கொண்டு அடித்தோம்னாலே நம்ம வந்து இந்த இலைகளில் ஏற்படுற பாதிப்பை வந்து அதிகமாக குறைச்சிடலாம். முக்கியமாக இந்த மாதிரி எல்லா நோய்களும் வந்து மரங்களுக்கு இந்த ஒவ்வொரு சீசன்லேயும் வர்றது தான். நாம் வந்து நம்ம வயலை வந்து சுத்தமாகவும் வச்சுருக்கணும். அப்பப்போ இந்த சீசன் முடியுது, இந்த ஜூன் ஜூலை மாதங்களில் வந்து சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சரியான முறையில் வந்து தேவையில்லாத கிளைகள் அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட தண்டுகள் இதெல்லாம் அவாத்து செய்யறது மூலியமாகவும் வந்து தடுக்கலாம். காப்பர் ஆக்சைடு 0.25% 5 L காய்க்குவாங்க. இதை வந்து என்ன பண்ணணும்னா லைமு கூட வந்து ஆட் பண்ணும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிளேடு எடுத்து நம்ம வந்து அந்த 10 L சொல்யூஷன் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, கிட்ட வந்து 1 L லைம் கூட மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது கூட நம்ம வந்து வச்சு பார்க்கும்போது பிளேடு வந்து துரு பிடிச்சிருக்கூடாது, அதாவது இந்த ப்ரௌன் கலராக மாறிடக்கூடாது, பழுப்பு நிறமாக மாறிடக்கூடாது. சப்போஸ் மாறி இருந்தால் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து சுண்ணாம்பு வந்து ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த போர்டோ பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து கவாத்து செஞ்ச இடத்துல அப்ளை பண்ணும்போது மற்ற நோய்கள் வந்து மரத்தை தாக்காமல் வந்து பாதுகாக்கலாம். இந்த மாதிரி வந்து மாமரத்தில் ஏற்படக்கூடிய நோய்களை மேலாண்மை பண்ணுறது வந்து ரொம்பவுமே ஈஸி. முடிஞ்ச வரைக்கும் வந்து எப்படின்னா வந்து மரத்துக்கு வந்து தொழு உரம் இடுறதா

0: மாதிரி வந்து முறைகளை நாம் வந்து தொடர்ச்சியாக நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தாலே அதிகமான நோய் இழப்பை வந்து கட்டுப்படுத்தலாம், நல்ல மகசூல் வந்து நாம் எடுக்கலாம்.
1: கோடை பந்தலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும். இதுவரை மா சாகுபடியில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து விளக்கம் தந்தார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முதுகலை ஆராய்ச்சியாளர் சி. நாவரசு அவர்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

பாட்டி சேர்த்தது பன்மலை 100.5 கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் லக்ஷ்மி. வரும் நிகழ்ச்சி உதய விழா வாழ்த்து தென்றல்.

0: இனிய வணக்கம் நேயர்களே. உள்ளங்களின் உன்னத பிணைப்பாய், உறவுகளின் பாச பாலமாய், நேயர்களின் வாழ்த்து மலையில் நம்மை நினைக்க வருகிறது கொடைப்பண்பலை 100.5 27வது உதய விழா சிறப்பு வாழ்த்து தென்றல், நேய உள்ளங்களின் இனிய பங்களிப்பில்.
1: புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் ஆண்டனி சாலமன்றாஜ் பேசுகிறேன். கோடை பண்பலை வானொலி 100.5 27வது ஆண்டு உதய நாள் விழா மற்றும் பிறந்த நாள் விழாவை கொண்டாடும் இவ்வேளையில் கோடை பண்பலை நமக்கு பல்வேறு தகவல்களையும் பொது அறிவு துணுக்குகளையும் நாள்தோறும் வழங்கி வருகிறது. கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, தொழில்துறை உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கங்களை அளித்து அதன் மூலம் மக்களுக்கு பல பயனுள்ள தகவல்களையும் வழங்கி வருகின்றது. இத்தகைய பல்வேறு தகவல்களை வழங்கி வரும் நமது கோடை பண்பலை வானொலி நேயர்களுக்கும் பொது மக்களுக்கும் ஒரு உன்னத வர பிரசாதமாக விளங்கி வருகின்றது என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இத்தகைய எளிய சிறிய இளைஞனுக்கு 27வது உதய நாள் மற்றும் பிறந்த நாள் விழாவிலை வாழ்த்தி ஒவ்வொரு ஊரிலும் நாள்தோறும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பு தேடி வரும் பண்பலை அமைத்து நேயர்களை சந்தித்து அவர்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நல்ல நாளில் இவ்வேளையில் கோடை பண்பலையை மனதார உளமாற வாழ்த்தி மகிழ்கிறேன். என்றென்றைக்கும் கோடை பண்பலை வானொலி 100.5 பண்பலை ரசிகன். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் ஆண்டனி சாலமன்ராஜ். வாழ்க கோடை பண்பலை, வளர்க அதன் சிறப்புகள். நன்றி, வணக்கம்.
2: வணக்கம். சேலம் மாவட்டம் சட்டூர்ல இருந்து ராஜாமணி பேசுறேங்க. 27வது கொண்டாட நம்ம பண்பலைக்கு எங்க குடும்ப சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
3: வணக்கம்ங்க. முகத்துல இருந்து ரங்கசாமி. கோடை பண்பலைக்கு 27வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ங்க.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: ஓம் சக்தி. கும்பாபிஷேக அழைப்புதல். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் வீரர்களில் அருள் வாழ்த்து.

0: அருள்மிகு ஸ்ரீ சௌடம்மன் திருக்கோவிலில் வருகிற 24/6/2026 புதன்கிழமை காலை 6:30 முதல் 7:30 மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதால் பக்த கோடிகள் அனைவரும் வருக, சௌடம்மனின் அருள் பெறுக. இப்படிக்கு கோவில் நிர்வாகம்.
1: நேயர்களின் வாழ்த்துக்களோடு வாசம் வீசிக் கொண்டிருக்கிறது 100.5 சிறப்பு வாழ்த்து தென்றல்.
2: என் தங்கமே அழகு செல்லமே, கோடி கோடி தொட்டி கொடுத்தாலும் கோடை பண்பலை போல் வருமா? அறிவை வளர்க்க அழகு பெற்றவனே, உழைக்கும் மக்களுக்கு நண்பனாக விளங்கும் மலைகளின் அரசியே, மகளிருக்கு தோழியாக கோடை பண்பலையே, நூறுக்குள்ளி அறிந்திருக்கும் மற்ற அன்பு அறிவிப்பாளர் அனைவருக்கும், நிலையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும், நேயர்கள் எல்லோருக்கும் கோடை பண்பலையின் நூறுக்குள்ளி அறிந்திருக்கு 27வது இடைவிழா வாழ்த்துக்கள். இன்னும் கோடை பண்பலை 100 ஆண்டு முடித்திருக்க என் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன். வாழ்த்து சொல்வது தூத்துக்குடி மாவட்டம் கோவில் இந்திராநகரிலிருந்து காந்திமணி மாரியப்பன். நன்றி, வணக்கம்.
3: வணக்கம்மா, நான் விருந்தர் மாவட்டம் திருத்தங்கலிருந்து பேசுறேன். எஸ் தர்மராஜா என்னுடைய பேரு. நான் 20 வருஷமா அந்த ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் 27வது வாழ்த்துறேன். என்ன 72வது வயசுல வாழ்த்துவது காமராஜர் மாவட்டம் சிவகாசி திருத்தங்கல் முருகன்லிருந்து பேசுறேன். வணக்கம்.
4: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் முத்தூர்லேருந்து பாலசுப்ரமணியம் பேசுறேங்க. நம் நேச பந்தலை 100.5 27வது இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.

0: அன்பு உறவுகளின் நல்வாழ்த்துக்களை சுமந்து வருகிறது 100.5 சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: தேனி மாவட்டம் செங்கால்பட்டி பாரதேவிய கொடிக்கனல் உதய விழாவுக்கு 27 ஆண்டு உதய விழாவுக்கு வாழ்த்துக்கள், நன்றி.
2: வணக்கம் கோடைப்பண்பலை 100.5 வணக்கம். திருச்சி மாவட்டம் லால்குடி மெய்க்குப்பை வசந்தா திருஞானம் 27 ஆண்டு உதய நாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி.
3: ஹலோ வணக்கம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜ் முகமது இக்பால். இந்த கோடை பண்பலை வந்து 27 வருஷம் தாண்டிடுச்சிங்க. மிகவும் சிறப்பாக மக்களுக்கு சேவை செய்து வருகிறது. தொடர்ந்து அனைவருக்கும் பணி செய்யும்படி எல்லா பொதுவான இறைவனும் பிரார்த்தனை செய்துகிறேன். நன்றி.

0: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துகள்.

0: இதய துடிப்புகளின் இனிய ராகமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது. 100.5 சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: வணக்கம் குமுது, ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரூர்லேருந்து வசந்தி பேசுறேன். கோடை எஃப்எம் நான் தினந்தோறும் எப்பவுமே கேட்டுக்கிட்டு இருப்பேன். கோடை எஃப்எம் வந்து என்னுடைய ஃப்ரெண்டா அம்மாவா, எனக்கு அவங்க இல்லையா கோடை எஃப்எம் இல்லையா என் வாழ்க்கையே எனக்கு இல்ல. 27 ஆம் ஆண்டு உதய நாள் நல்வாழ்த்துக்கலாமா. ரொம்ப நன்றி.

0: திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பாப்பாவளத்து கார்த்திகேயன் பேசுகிறேன். கடந்த 27 ஆண்டுகளாக கோடை பண்பலை கேட்டு வருகிறேன். மிகவும் எனக்கு இந்த நிகழ்ச்சிகள் நல்லாக ஒளிபரப்புகிறார்கள். தினமும் நான் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு வருகிறேன். கோடை பண்பலைக்கு 27 ஆம் ஆண்டு உதய தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
1: சார், கோடைக்கு வணக்கம். விளக்கேற்றி வைக்கிறேன் விடிய விடிய எரியட்டும், நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும், நல்லதாக நடக்கட்டும் என்ற பாடலுடன் நான் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம்

0: பாசத்தூரல் நெஞ்சில் நனைய வாழ்த்து பூக்கள் பாதையில் தூவ பவனி வருகிறது. 100.5 சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: உற்சாகமான இரவு வணக்கம். கோழை பண்பலை 100.5 எனும் என் அன்னையே, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி தாயாகி தங்கையாகி தோழியாகி வாழ்வியலில் உற்ற துணையாகி பக்க பலமாகி இன்ப துன்பங்களில் இரண்டற கலந்து நின்ற கோடை பண்பலை 100.5 கொஞ்சம் மொழியில் பூந்தளிராய் புத்துணர்ச்சி தந்தாய். ஞாயிற்றுக்கிழமையில் மனதோடு ராகத்தில் செப்பு வசந்தமில்லாய் சொல்லுக்குள் சொல் வைத்து எங்களின் இளமை பேசிய கோடை பண்பலை பல்கலை கழகமே, பொது அறிவு பெற்கமே, உனக்கு என் இதயம் கனிந்த 27ஆம் ஆண்டு உதய விழா நல்வாழ்த்துக்கள். ஆள்போல் தலைத்து அறிவுபோல் வேறுன்றி மூங்கில் போல் சுற்றம் சூழ்ந்து வாழையடி வாழையாக கோடை பண்பலையே நீ வாழையே வாழிய பல்லாண்டு. மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திரளி கிராமத்தில் இருந்து கூ தமிழச்சி 4ஆம் வகுப்பு. நன்றி, வணக்கம்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேய நெஞ்சங்களின் வாழ்த்தலைகளோடு கொண்டாட்டமாய் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது 100.5 வாழ்த்து தென்றல்.
4: அன்பலைக்கு வணக்கம். 27 உதய நாள் விழாவுக்கு வாழ்த்துக்கள். சொல்லுவது திண்டுக்கல் மாவட்டம் அதலகுண்டு அருகில் காளிபுரியிலிருந்து சத்தியமூர்த்தி, கல்நடை வளர்த்தம். நன்றி.
5: வணக்கங்க. கோடை பண்பலைக்கு 27 உதய விழா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி.
6: வணக்கம். நான் திருப்பூர் மாவட்டம் புன்னத்தூர்ச்சி நீம்பாளையம் செல்வம். கற்றலையில் ஒரு கல்விக்கூடம், அதில் பணிபுரியும் அறிவிப்பாளர்கள் அனைவரும் ஆசிரியர்கள், எங்கள் கலப்பை போக்கவும் நற்பணிகளை செய்து கொண்டிருக்கும் கோடை பண்பலை இன்னும் பல பல ஆண்டுகள் வாழ வேண்டும், வளர வேண்டும், எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பல்லாண்டு வாழ்க வாழ்க என 27 உதய நாள் வாழ்த்துக்களை கூறுவது திருப்பூர் மாவட்டம் புன்னத்தூர்ச்சி நீம்பாளையம் செல்வம். நன்றி. வணக்கம்.
7: சார் வணக்கம். நான் திருநெல்வேலி மாவட்டம் பருத்தி வசந்தா பேசுறேன். 27 விழாவை கொண்டாட இருக்கும் என்னை போல நேயர்கள் மனதை கொள்ளை கொண்டு இருக்கும் கொடைக்கான பண்பலையே, நீ குழந்தை கோழி வாழ வேண்டும் என்று எனது சார்பாக, எனது குடும்ப சார்பாகவும் வாழ்த்துகிறேன். நன்றி. வணக்கம்.
8: மலைகளின் இளவரசியின் மடியில் பிறந்த காற்றலை அரசி கொடை பண்புலை 100.5 எனது 27 பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சொல்வது கரூர் மாவட்டம் திருச்சாதிரை கிராமம் என் பூபதி.
9: வணக்கம். என் பேர் ஆரோக்கிய செல்வி. என் கணவர் பேர் சீமோன் நாசர். மகன் பேர் மில்டன். மகள் பேரு பிரீதா. பேரன் பேரு குணவளவன். பேத்தி பேரு ஐரின், ரீகா, அசோக். அனைவரும் 27 பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கோடை பண்பலைக்கு. உங்களுடைய பண்பலையில கேட்கிற எல்லா நிகழ்ச்சிகளுமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குது. நான் வந்து ஆரோக்கிய செல்வி மாற்றுத்திறனாளி, எனக்கு பேத்தி துணைக்கு இருக்கிறதே எப்பவும் தான், அதுதான் முக்கியம். அது பல்லாண்டு பல்லாண்டு வாழ வளர எங்களுடைய வாழ்த்துக்கள். குடும்பத்தின் சார்பாக அனைவரும் வாழ்த்துக்கள் தெரியப்படுத்துகிறோம்.
5: என் பேர் சங்கர், பெங்களூர்ல இருந்து பேசுறேன். கோடை பண்பலைக்கு 27 விழா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி.

0: இதய துடிப்புகளின் இனிய ராகமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது. 100.5 சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: வணக்கம் கோடை பண்பலை 100.5 27 ஆண்டு உதயவிழா வாழ்த்துக்கள். செய்கின்ற வேலையை சிறப்பாக செய்ய வைக்கும் கோடை பண்பலைக்கு வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.
2: அழகான கோடை பண்பலைக்கு 27 உதயவிழா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் கூறுவது திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் சந்தஞ்செட்டி வளசிலிருந்து ஜனார்த்தனன். நன்றி, வணக்கம்.
3: இதய வணங்கும் கோடை பண்பலை இறைவளர்ச்சி பண்பலைக்கு எனது 27 அகவை காணும் இளவரசிக்கு பல்லாண்டு காலம் வாழ்த்துகிறேன். நான் வானொலி ரசியை 61 கேட்டு மகிழ்ந்து வருகிறேன். ஐயா வீராசாமி ஐயா, பவித்ரா ஐயா, சுந்தரா உடையப்பன் ஐயா அவர்களுடைய எல்லா நிகழ்ச்சியிலும் கேட்டிருக்கிறேன். நான் சொல்லுவது கணக்கிட முடியாது. நிகழ்ச்சிகள் அனைத்தும் முற்பான நிகழ்ச்சிகள் வழங்கும் எனது செல்ல பேத்திக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். 27 அகவைக்கு வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன். பல்லாண்டு கால வாழ வேண்டும் என வாழ்த்துகிறேன். எனது அகவை 77 வயதான மூதாட்டி. வணக்கம், வாழ்க வாழ்க, நன்றிங்க அம்மா.
4: தூத்துக்குடி மாவட்டம் விளாத்துல கே மாசு தெளிவுக்குமார் பேசுகிறேன். 105.27 நல்வாழ்த்துகள்.

0: ஓம் சக்தி கும்பாபிஷேக அழைப்புதல். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் வீரக்கலில் வாழ்த்து வரும் அருள்மிகு ஸ்ரீ சௌடம்மன் திருக்கோவிலில் வருகிற 24/6/2026 புதன்கிழமை காலை 6:30 முதல் 7:30 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதால் பக்த கோடிகள் அனைவரும் வருக, சௌடம்மனின் அருள் பெறுக. இப்படிக்கு கோவில் நிர்வாகம்.
1: அன்பான நேயர்களின் இதய பூர்வமான வாழ்த்துக்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது 100.5 சிறப்பு வாழ்த்து தென்றல்.
2: வணக்கம், என் பேர் சசிகலா, திருப்பூர் கணக்கம்பாளையத்திலிருந்து பேசுறேன். 27ஆம் ஆண்டு உதய விழா நல்வாழ்த்துக்கள். நன்றி.
3: பண்பலைக்கு 27ஆவது உதய நாள் வாழ்த்துக்கள். திருச்சி மாவட்டம் கல்பட்டி சத்திரத்திலிருந்து ராஜ், நன்றி, வணக்கம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய மூன்று முக்கிய பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் பத்ம விபூஷன் விருது மூத்த பத்திரிகையாளர் திரு நாராயணனுக்கும், சமூக சேவைக்கான பத்ம விபூஷன் விருது திரு கே டி தாமஸுக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். முன்னாள் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், திரைப்பட நடிகர் திரு மம்முட்டி, பின்னணி பாடகி அல்கா யாக்னிக் ஆகியோருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி, திரைப்பட நடிகர் மாதவன், கர்நாடக இசையில் சகோதரிகள் ரஞ்சினி காயத்ரி ஆகியோருக்கும், மிருதங்க இசைக்கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலத்திற்கும், பேராசிரியர் திரு கே ராமசாமி ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தில் இளம் அரசு அதிகாரிகள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பணியாற்றுவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள குடிமைப்பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய பிரதமர், அரசு நிர்வாகத்தின் பயன்கள் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சென்றடைய வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டை தீர்மானிக்கும் பணியில் அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்ற வேண்டும் என்றும், நிர்வாகத்தில் புதுமையான நடைமுறைகளை புகுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு இடையே வலுவான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், சிறப்பான சேவையை அளிக்க நெருங்கிய ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அரசு எடுக்கும் முடிவுகள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா, உற்பத்திக்கான இந்தியா, எரிசக்தி பாதுகாப்பு, இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற நடவடிக்கைகளால் நாட்டில் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்த முடியும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நல்ல பலனை அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைக்கும் பணியில் பெண்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்ட பிரதமர், தற்போது தேர்வு பெற்றுள்ள குடிமைப்பணி அதிகாரிகளில் 40% பெண்கள் இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். எல்னினோ காரணமாக பருவமழை குறையும் பகுதிகளில் பயிர்கள் பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 43% குறைவாக பெய்துள்ளதாகவும், அடுத்த மாதத்திலும் இதே நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். நாட்டில் 315 மாவட்டங்களில் மழை அளவு மிகவும் குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் குறைவான பாசன கட்டமைப்புகள் கொண்ட 111 மாவட்டங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பருவமழை பாதிப்புக்கு உள்ளாவதை அடுத்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், சிறுதானிய வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறு மாநில அரசுகளை அவர் கேட்டுக்கொண்டார். அறிவியல் பூர்வமான நடைமுறைகள், பயிர் சாகுபடி திட்டமிடல் போன்றவற்றிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும், மாவட்ட அளவிலான தயார் நிலையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநிலங்களை அவர் கேட்டுக்கொண்டார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கான கடன் அட்டைகள் மற்றும் பயிர் காப்பீட்டு நிலுவைத் தொகைகளை விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களை கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், சட்டம்

ஒழுங்கு குறித்து தமது அரசு மீது எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். கடந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான காவல்துறை இயக்குநர் நியமிக்கப்படாததால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிப்படைந்திருப்பதாக தெரிவித்தார். போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த ஆரம்ப கட்டத்திலேயே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார். ஆனால் தற்போது மாநில அரசு போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது வழக்கு பதியப்பட்டு விரைந்து தண்டனை பெற்றுத்தருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். நிதி ஆயோக் கூட்டத்தில் தாம் பங்கேற்றது பற்றி குறிப்பிட்ட முதலமைச்சர், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், 12 வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கை நடைபெற அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை தாம் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கான 3,284 கோடி ரூபாய் கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும், மாநிலத்தில் இருமொழிக் கொள்கை என்ற நடைமுறை தொடர வேண்டும் என்றும் அக்கூட்டத்தில் தாம் கேட்டுக் கொண்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இசை தட்டுகளை காற்றில் மிதக்கவிடும் பன்மலை, இளம் சிட்டுகளை சிறகை விரிக்க செய்யும் தருணம். கோடை பன்மலையின் 100.5 இளமை பேசுகிறது மாணவர்களுக்கான நிகழ்ச்சி. இவங்க சட்டுன்னு பேசுவாங்க, பட்டுன்னு முடிவெடுப்பாங்க, டக்குன்னு செய்து முடிப்பாங்க. ஏன்னா மனசும் உடம்பும் எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கும். காரணம் அப்படின்னு சொன்னால், ஒரு பக்கம் பெற்றோர், ஒரு பக்கம் ஆசிரியர், ஒரு பக்கம் நண்பர்கள். எல்லாத்தையும் செய்து வாங்கி கொடுக்க பெற்றோர், வழிகாட்ட ஆசிரியர், சந்தோஷமாக இருக்க நண்பர்கள். இதெல்லாம் எப்போ கிடைக்கும்? மாணவ பருவத்தில் தான். அப்படி மாணவ பருவத்தில் இருக்கிற மாணவ கண்மணிகளோட நிகழ்ச்சி கோடை பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. இன்னைக்கு என்னென்ன விளையாட்டு இருக்குன்னா, நாணயில் சிக்கு புக்கு என்ற விளையாட்டுகள் தான் இருக்குது. மாணவர்கள் வாங்க 0452 என்ற முன் இணைப்போடு 24 24 24 அறிமுகமும், 24 24 29 மற்ற அனைத்து மாணவர்களும் வரலாம். உங்களுடன் லக்ஷ்மி. வணக்கம் மாணவ கண்மணிகளே. நிகழ்ச்சியை தொடங்க போகிறோம். முதல் மாணவ கண்மணியாக நம்ம கூட யார் விளையாட போகிறாங்க, யார் பேச போகிறாங்க கேட்டுருவோம். வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறது?
1: திண்டுக்கல் மாவட்டம் மாலையொன்னு பிரகலாதன்.
0: பிரகலாதன். பிரகலாதன்னா என்ன சாமி பேரு?
1: பெருமாள். பெருமாளோட பக்தன்க்கா.
0: அப்படிங்களா?
1: ஆமாக்கா.
0: என்ன படிக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு பிடித்த உணவு? உங்களுக்கு பிடித்த நிறம்?
1: தக்காளி சாதம்.
0: உங்களுக்கு பிடித்த விளையாட்டு?
1: தக்காளி சோறு. எக் பாயில்.
0: பிரகலாதன், உங்களுக்கு பிடித்த உணவு ஃபர்ஸ்ட் கேட்டேன், அப்புறம் உங்களுக்கு பிடித்த நிறம் சொன்னேன், உங்களுக்கு பிடித்த விளையாட்டு கேட்டிருக்கேன். அப்ப நீங்க சிக்கு புக்கு எப்படி விளையாடணும்
1: தொடர்ந்து சொல்லணும்க்கா?
0: சொல்லுங்க.

0: உங்களுக்கு பிடித்த
1: தக்காளி
0: உணவு.
1: சாதம், ஃபுட்பால்,
0: உங்களுக்கு பிடித்த விலங்கு.
1: தக்காளி சாதம், பச்சை, ஃபுட்பால், நாய்க்குட்டி.
0: உங்களுக்கு பிடித்த படம்.
1: தக்காளி சாதம், பச்சை, ஃபுட்பால்,
0: உங்களுக்கு பிடித்த விலங்கு.
1: நாய்க்குட்டி.
0: கடைசியா உங்களுக்கு பிடித்த படம்.
1: படம் பார்க்க மாட்டேக்கா.
0: ஐயோ, நல்ல பையன்ட போய் படம் பாத்தீங்களான்னு கேட்டேனே நானு. சரி, பரவாயில்ல, பாடல் கேப்போமா? அப்ப
1: கேக்கலாங்க.
0: நன்றி, வணக்கம்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ், உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: மாணவ கண்மணிகளோடு பேச இது கோடை பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. இப்போ கூட இணைப்பில் ஒரு மாணவ கண்மணி இருக்காங்க. அவங்க யாருன்னு அவங்கக்கிட்டே கேட்டுருவோமா? வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் அக்கா அப்படின்னு சொல்கிறவங்க யாரு?
1: சிவகங்கை மாவட்டம்
0: ம்
1: கானடிகாத்தான் ராஜா அண்ணாமலை நகரிலிருந்து
0: ம்
1: அன்புமணி பேசுகிறேன்.
0: அன்புமணி, பயங்கரமாக பேசுகிறீங்களே
1: அக்கா.
0: ம்,
1: எங்க ஊர் கோயில டைம் கோடை பண்பலை நேரம் காலை 8 மாதம்.
0: உங்க கோயில்ல வருமா கோடை பண்பலையின் நேரம் வருமா?
1: வரும்க்கா.
0: ஜாலியா இருக்குமா கேக்க?
1: சூப்பரா
0: பண்றாங்களா? சரி, அப்பா அவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோமா?
1: சொல்லிடுறேன்க்கா.
0: சரிம்மா. சரி, என்னம்மா படிக்கிறீங்க நீங்க?
1: 12ஆம் வகுப்பு
0: படிக்கிறீங்களா? என்ன குரூப் எடுத்திருக்கீங்க?
1: காமர்ஸ் கா.
0: சரிம்மா. சரி, விளையாடிடுவோமா?
1: விளையாடுறேன்க்கா.
0: நம்ம கிட்ட வந்து நாணயில் சிக் புக் ரெண்டு விளையாட்டு இருக்கு. என்ன விளையாட்டு
1: விளையாடலாம்? நாணயில் கா.
0: சரி, ஈஸியா விளையாடிடுவோமா? ஈஸியாலாம் விளையாட முடியாது, ஏன்னா நீங்க வந்து அண்ணன், 12ஆம் வகுப்பு படிக்கிறீங்கல்ல.
1: ஆமாக்கா.
0: காக்கான்னு கத்துறனால காக்கான்னு பேர் வச்சாங்களா? காக்கான்னு பேர் வச்சனால காக்கான்னு கத்துதா அப்படின்றத 3 டைம் திக்காம சொல்லணும். சொல்லுங்க பாப்போம்.
1: இன்னொரு முறை சொல்லுங்க.
0: என்னமா?
1: இன்னொரு முறை சொல்லுங்க.
0: காக்கான்னு கத்துறனால காக்கான்னு பேர் வச்சாங்களா? காக்கான்னு பேர் வச்சனால காக்கான்னு கத்துதா. அச்சச்சோவா.
1: காக்கா கத்துறனால காக்கான்னு பேர் வச்சாங்களா? கத்துறனால காக்கான்னு.
0: அன்புமணி
1: அக்கா,
0: அழகா 3 டைம் ஒரு மிஸ்டேக் இல்லாம சொல்லணும்.
1: சரிக்கா.
0: ம்,
1: காக்கா கத்தனால காக்கா பேர் வச்சாங்களா?
0: ம்,
1: இல்ல காக்கா கத்தனால
0: காக்கான்னு பேர் வச்சனால காக்கான்னு கத்துதா.
1: ஓ, காக்கா கத்தனால காக்கான்னு பேர் வச்சாங்களா?
0: ம்,
1: காக்கா கத்தனால.

0: அன்பமணி பயங்கரமாக விளையாடிட்டீங்க, அதனால பாட்டு கேட்டுருவோம் இப்போ, சரிங்களா?
1: சரிங்கக்கா.
0: நன்றிம்மா.
1: நன்றி, வணக்கம்.
0: ம்

0: கேட்டு ரசிப்போம். இது கோடை பன்மலை 100.5 மாணவ கண்மணிகளோடு இளமை பேசுகிறது. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம் அக்கா. சொல்வது யாரு? தீட்சன்யா. அழகான பேரா இருக்கேமா. உங்க பேரோட அர்த்தம் என்னது? என்னமா புரியல? அப்படிங்களா? யார்
1: சொன்னா?
0: அப்பா சொன்னாங்களா? அழகான பேர் வச்சிருக்காங்களா உங்களுக்கு? இன்னைக்கு அழகான பேர் வச்சிருக்கீங்கப்பா. தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லிருக்கீங்களா
1: இன்னைக்காச்சும்
0: சொல்லிருக்கீங்களா? ஏன்னா அப்பா உங்களுக்கு யோசித்து யோசித்து ஒரு அழகான பேர் வச்சிருக்காருல்ல. சரிம்மா, இன்னைக்கு என்னென்ன விளையாட்டு விளையாடுறோன்னு
1: தெரியுமா உங்களுக்கு?
0: என்ன விளையாட்டு? நானிகில். என்ன விளையாடலாம் இப்போ? சிக்கு புக்கு விளையாடலாமா? சூரியன் எந்த திசையில் உதிக்கும்? நிலவு எப்பொழுது வரும்?
1: கிழக்கு. இரவு.
0: வானின் நிறம்?
1: கிழக்கு. இரவு. நீலம்.
0: கடலின் நிறம்?
1: கிழக்கு. இரவு.

0: நான் ரெண்டு கேள்வி கேட்டனே. பட்டு எதில் இருந்து கிடைக்கும்? பட்டு எதில் இருந்து கிடைக்கும்? நீங்க வானொலி அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கீங்களேமா? அதான் உங்களோட வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுதேமா. சரி கடகடன்னு கேட்டுறவா? அதான் சூரியன் எந்த திசையில் உதிக்கும்? நிலவு எப்பொழுது? சூப்பரா விளையாடிட்டீங்களா? பாட்டு கேட்டுருவோமா? நன்றிமா.
1: நன்றிங்க.

0: மாணவர்களோடு ஒரு விளையாட்டு, அதுவும் ஒரு ஜாலியான விளையாட்டு. என்ன விளையாட்டுனா சிக்கு புக்கு நான் நிகில், ரெண்டு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். இப்போவும் விளையாடுறதுக்காண்டி ஒரு குட்டிச்செல்லம் வர்றாங்க, அவங்க யாருன்னு கேட்டுருவோமா? வணக்கம்.
1: வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டத்துலேருந்து பாண்டி பேசுகிறேன்.
0: பாண்டி பேசுறதெல்லாம் சரி, வானொலி அளவை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறீங்களா, இல்லை கொஞ்சம் தூரமாக வந்து பேசுறீங்களா? ஹலோ,
1: இப்போ நல்லா கேக்குதா?
0: ஆ கேக்குது கேக்குது. பாண்டி மிரட்டுறாங்களே என்னைய. ம், மிரட்டுறீங்களா?
1: அதெல்லாம் இல்லைங்க,
0: அதெல்லாம் இல்லைங்க. சரி, இன்னைக்கு ரெண்டு விளையாட்டு இருக்குல்ல, என்ன விளையாட்டு விளையாட
1: போறீங்க? நான்நிகில்.
0: நான்நிகில், நான் சொல்கிற அந்த நான்நிகில வந்து நீங்கள் வந்து மூணு டைம் வந்து திக்காமல் கடகடன்னு சொல்லணும், சொல்லிடுவீங்களா?
1: ஆ சொல்லிடுங்க.
0: குளைய குளைய வாழைப்பழம் மழையில் அழுகி குழு குளுத்து கீழ் விழுந்தது.
1: குளைய குளைய வாழைப்பழம் வாழைப்பழம் மழையில் அழுகி கீழே விழுந்தது.
0: ஒரு லைனையே விட்டுட்டீங்களே. குளைய குளைய வாழைப்பழம் மழையில் அழுகி குழு குளுத்து கீழ் விழுந்தது.
1: குளைய குளைய வாழைப்பழம் மழையில் அழுகி குழு குழு கீழே விழுந்தது.
0: குழு குளுத்து கீழே விழுந்தது. மூணு டைம் டக்குனு சொல்லுங்க பாப்போம்.
1: குளு குளுத்து
0: கீழே விழுந்தது. ஒரு டைம்லாம் சொன்னா பத்தாது, மூணு டைம் சொல்லணும்.
1: குளு குளுத்து கீழே விழுந்தது, குளு குளுத்து கீழே விழுந்தது, குளு குளுத்து கீழே விழுந்தது.
0: எப்படி பாண்டி ஏமாத்துறீங்க என்னைய, அப்படியே சொல்லணும். குளைய குளைய வாழைப்பழம் மழையில் அழுகி குளு குளுத்து கீழே விழுந்தது அப்படின்றத மூணு டைம் திக்காம சொல்லணும்னு சொன்னேன்.
1: குளிய குளிய வாழைப்பழம் குளு குளுத்து கீழே விழுந்தது.
0: சரியா சொன்னீங்களா? நான் விட மாட்டேன், நீங்க சரியா சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். குளைய குளைய வாழைப்பழம் மழையில் அழுகி குளு குளுத்து கீழ் விழுந்தது.
1: குளைய குளைய வாழைப்பழம் மழையில் அழுகி குளைய குளைய குளு குளுத்து கீழே விழுந்தது.
0: மூணு டைம்.
1: குளைய குளைய வாழைப்பழம் மழையில் அழுகி குளைய குளு குளுந்து கீழே விழுந்தது.
0: சரி பாண்டி, உங்களை நான் விட்டுறேன், பாடல் கேப்போமா? நன்றிமா.
1: நன்றி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: நேரம் இப்போ 8:36 ஆயிடுச்சு. நாம் இணைந்திருக்கிறோம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில். நிறைய மாணவ கண்மணிகள் நம்ம கூட பேசிகிட்டே இருக்காங்க, விளையாடிட்டே இருக்காங்க, அழகாகவும் விளையாடுறாங்க, அழகாகவும் பேசுகிறாங்க. இப்போ அழகாக பேச வர மாணவ கண்மணி வருக, வணக்கம்.
1: வணக்கம்க்கா.
0: வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க, அம்மாட்ட கேட்டிருக்கீங்களா எதுக்குமா எனக்கு இந்த பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? குருவர்மா பேச மாட்டேன்றீங்க, அம்மா கிட்ட கேட்டிருக்கீங்களா எதுக்குமா எனக்கு இந்த பேர் வச்சிங்க அப்படின்னு
1: கேட்டிருக்கீங்களா?
0: நானா கேட்டிருக்கேன் எங்கள் அப்பா கிட்ட அடிக்கடி, எதுக்குப்பா எனக்கு இந்த பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். சரிம்மா, சரி. குருவர்மா, நம்மக்கிட்ட ரெண்டு விளையாட்டு இருக்குல்ல, என்ன விளையாட்டு விளையாடலான்னு இருக்கீங்க
1: இன்னைக்கு?
0: சிக்கு புக்கு விளையாடுவோமா?
1: ஆ,
0: மாம்பழத்தின் நிறம்
1: மஞ்சள்.
0: பப்பாளியின் நிறம்
1: மஞ்சள் சிகப்பு.
0: பாகற்காயின் நிறம்
1: மஞ்சள் சிகப்பு பச்சை.
0: வாழைப்பழத்தின் நிறம்
1: மஞ்சள் சிகப்பு பச்சை மஞ்சள்.
0: ஆப்பிளின் நிறம்
1: மஞ்சள் சிகப்பு பச்சை மஞ்சள் சிகப்பு.
0: திரும்பி சொல்லுங்க பாப்போம், எவ்வளவு மைண்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பாப்போம்.
1: மஞ்சள் சிகப்பு பச்சை மஞ்சள் சிகப்பு.
0: சரி, சூப்பரா விளையாண்டீங்களா? பாடல் கேப்போமா?
1: கேட்கலாம்க்கா.
0: நன்றிமா.
1: நன்றிக்கா.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: மாணவர்களோடு ஜாலியாக பேசுவோம். இது நம்முடைய பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இப்போ இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் விளையாட வரும் மாணவ கண்மணி, வருக. வணக்கம்.
1: கொண்டாட்டங்களை கொண்டாலே நமது கொடை பண்பலைக்கு வணக்கம். மற்றும் மக்களின்
0: படிக்கிறீங்களா? நான் வந்து வீட்டுல இருக்கிறேன், நீங்க வந்து இங்க உட்காந்து பேசுங்க. எப்படி பேசுறீங்க, சூப்பரா பேசுறீங்களா நீங்க? பெரிய பேச்சாளரா இருப்பீங்க போலயே. சொல்லுவீங்களா? சரிம்மா. என்ன பிரவீன் பேர் சொன்னீங்க?
1: சே பிரவீன்.
0: சே பிரவீன். 11 வகுப்பு படிக்கிறீங்களா?
1: ஆமாங்கா.
0: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்கம்மா?
1: ஜிஹெச்எஸ் கம்ப்ளைமெட்டி.
0: சரிப்பா சரிப்பா. என்ன விளையாடலாம்? இன்னைக்கு ரெண்டு விளையாட்டு இருக்குல்ல, நான்

0: ஹிலும் சிக்கு புக்குன்னு ரெண்டு விளையாட்டு இருக்கு. என்ன விளையாட்டு பா விளையாட போறீங்க?
1: சிக்கு புக்கு.
0: சிக்கு புக்கு விளையாடுவோமா? உங்களுடைய பெயர் என்ன? அப்பாவின் சிக்கு புக்கு தானே விளையாடணும் சொன்னேன்.
1: ஆமாங்கக்கா.
0: அப்ப எப்படி விளையாடணும்? உங்களுடைய பெயர் என்ன? தொடர்ந்து கடகடகடன்னு சொல்லணும், சரியா? உங்களுடைய பெயர் என்ன? அப்பாவின் அம்மாவை எப்படி கூப்பிடுவீங்க?
1: பாட்டி.
0: பள்ளிக்கு எப்படி போவீங்க?
1: பாட்டி சைக்கிள்.
0: எந்த பாடம் ரொம்ப பிடிக்கும்?
1: பாட்டி சைக்கிள் ரஜினி படம்.
0: எந்த பாடம் பிடிக்கும் கேட்டேன் நானு?
1: பாடமா? தமிழ்.
0: எத்தனை மணிக்கு ஸ்கூல் விடுவாங்க?
1: பிரவீன்,
0: உண்மையாலுமே நீங்க 11ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா?
1: ஆமாங்கா.
0: சரிமா, சரி பாடல் கேப்போமா?
1: கேக்கலாம்கா.
0: நன்றி.
1: நன்றிங்கக்கா.

0: நுகர்வோர் அறிவிப்பு: கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது, சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 94-43-88-64-52 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.
1: போச்சு

கேட்டு ரசித்தோம். கொடை பன்மலையின் 100.5 இளமை பேசுகிறது மாணவ கண்மணிகளோடு. நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு நேர்களின் விருப்ப பாடல் காட்சியோடு கரையும் நேரம் நினைவே சுகம். இன்றைய மாவட்டம் திருநெல்வேலி மாவட்ட நேர்களோடு.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம். இது உங்கள் கோடை பண்பலை.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இன்னிசை இளவரசன் உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கொடை தென்றல். செவ்வாய் கிழமைகள் தோறும் சீர்மிகு ஆளுமை கொண்ட, சிந்தனையின் சிகரம் தொட்ட, தன் முயற்சிகளால் முழு வெற்றி கண்ட பண்பாளர்களின் அன்பான பாடல் தெரிவுகள் பவனி வரும் நேரமாய் இந்த இரவு வேளையில் உங்கள் மனங்களில் இசை மழைதனை பொழிந்திட இப்பொழுது விருந்தினர் விருப்பம். இன்று தனது இசை தெரிவுகளால் நம் இதயம் நிறைக்க இணைகிறார் மதுரை ஆசிரியர் ஆர். தேன்மொழி அவர்கள். உடன் பயணிக்கிறார் மயிலப்பன்.
2: கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிய இரவு வணக்கங்கள். வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை 9 மணிக்கு விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சி இனிமையா விருந்தினரோட அனுபவத்தோட ஒளி உலா வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த வாரம் நம்ம நிலையத்திற்கு விருந்தினர் வந்திருக்காங்க. அவங்களோட விருப்ப பாடல்களோட அவங்க வாழ்க்கை பயண அனுபவங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிற இருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அலங்கரிக்க வந்திருக்கிறவங்களை பத்தின அறிமுகத்தோட நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடலாம். அம்மா வணக்கம்.
3: அனைவருக்கும் வணக்கம். அன்பான பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர். தேன்மொழி, மதுரையிலிருந்து வந்திருக்கிறேன்.
2: மதுரையிலிருந்து வந்திருக்கீங்க, என்ன பண்றீங்க, வீட்டில் யார் யார் இருக்காங்க சொல்லலாமா?
3: எஸ், தாராளமாக சொல்லலாம். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் வத்தலக்குண்டு என்ற ஊரில் தான். எனது பெற்றோர்களுடனும் மற்ற குடும்ப உறுப்பினர்களுடனும் நான் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
2: அவங்க பேரெல்லாம் சொன்னாங்கன்னா வானொலியில போய் பேசியிருக்கேன், என் பேரை சொல்லாம எப்படி நீ வரலான்னு உங்களை கேட்க மாட்டாங்களா?
3: எனது அன்புக்குரிய தந்தை ஆர். வி. ராமசாமி, எனது பாசத்திற்குரிய மரியாதைக்குரிய அம்மா ஆர். கௌரி, இவர்கள் இருவரும் என் வாழ்வில் விளக்கேற்றிய தெய்வங்கள், என் அன்பு பெற்றோர்களும் கூட. வாழ்க்கை துணை திரு பரணிகுமார் மலேசியாவில் இருக்கிறார், வைர தொழில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்.
2: ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. சரி, என்ன வேலை செய்றீங்க?
3: நான் ரோட்டரி நகரி பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன்.
2: ஆங்கில ஆசிரியராக இருக்கிறீங்க, நல்ல அழகா தமிழ்ல பேசும்போது கொஞ்சம் அழுத்தமாகவும் திருத்தமாகவும் பேச விரும்புற மாதிரி இருக்கேன்.
3: நான் வளர்ந்த விதம் அப்படி, எனது பெற்றோர்கள் வளர்த்த விதம் அப்படி. பிறந்ததிலிருந்தே அழகான தமிழையும் தெளிவான உச்சரிப்புடன் பேசும் பெற்றோர்களையும் பெறப்பெற்றது எனது பாக்கியம். அதுவே என்னை இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன்.
2: சரி, ஊரு வத்தலகுண்டுன்னு சொல்லிட்டீங்க, இப்ப மதுரையில இருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்க, தொடர்ந்து பேசலாம். முதல்ல என்ன பாடல் உங்களோட விருப்பத்துல வேணும்?
3: அற்புதமான காட்சி அமைப்புக்காகவும் உலகளவில் நேற்றைய தலைமுறை, இன்றைய தலைமுறை, இனி வரவிருக்கும் தலைமுறையை கூட கவர்ந்த ஒரு பாடல், கண்ணும் கண்ணும் கலந்து இன்பம் கொண்டாடுதே என்று அழகான நடன அமைப்புடன் கூடிய அந்த பாடலை எனது முதல் விருப்பமாக கேட்க விழைகிறேன்.
2: ஏதாவது 2-3 வரி எங்களுக்காக நீங்க பாட நாங்க கேட்கலாமா?
3: நிச்சயமாக. கண்ணும்

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இசையின் முகவரி கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் விருந்தினர் விருப்பம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மதுரை ஆசிரியர் ஆர். தேன்மொழி அவர்கள்.
4: இப்போ உங்களோட விருப்பத்தில் பாடலை கேட்டாச்சு. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க, நான் ஆங்கில ஆசிரியர், எங்கள் ஊர் வந்து வத்தலகுண்டுன்னு. கடைசியாக வத்தலகுண்டுக்கு எப்போ வந்தீங்க?
5: வத்தலகுண்டிற்கு நான் 2009 வந்தேன். ஏனெனில் எனது பெற்றோர்கள், நாங்கள் பிள்ளைகள் அனைவரும் வளர்ந்து திருமணமாகி பிற பிற இடங்களில் வேலை நிமித்தமாக சென்று விட்டதனால் பழையவத்தலகுண்டு என்ற கிராமத்தில் வசித்த என் பெற்றோர்கள் எங்களது வசதிக்காக மதுரை என்னும் நகரில் குடிபெயர்ந்தனர் 25 முன்பு. அதன் பின் மதுரை எங்களது சொந்த ஊராகியது.
4: வத்தலகுண்டுல இருந்து மதுரையை சொந்த ஊரா மாத்திட்டீங்க. சரி, இப்ப 2009 அப்புறம் வத்தலகுண்டு, பழைய வத்தலகுண்டு அந்த மாதிரி உங்க ஊருக்கு போகலையா?
5: இல்லை, நாங்கள் போகவிட்டாலும் எங்களது எண்ணங்கள் எப்பொழுதுமே அந்த ஊரை சுற்றி கொண்டுதான் இருக்கும். ஏனெனில் எங்களது அழகான இனிமையான பள்ளி பருவத்தையும் பெற்றோர்களுடனான எங்களது வாழ்க்கையும், நாங்கள் என் பெற்றோர்களுக்கு 5 2 7 பேரையும் எனது பெற்றோர்கள் மிகவும் ஐம்பெரும் காப்பியங்கள் என்று சொல்லி எனது அன்னை வளர்த்தார். நான் கூறும் இந்த கதை வந்து 40 முந்தையது. எங்களது கிராமம் மிகவும் பின்தங்கிய ஒரு மனநிலையை கொண்டது. பெண் குழந்தைகளை பள்ளிக்கு படிப்பதற்கு அனுப்ப மாட்டார்கள், அவர்கள் குறிப்பிட்ட வயது அடைந்த பின்னர். ஆனால் எனது தந்தை முற்போக்கு சிந்தனைவாதியாக இருந்ததாலும், மு. வரதராசனார் போன்ற தனித்துவமிக்க எழுத்தாளர்களின் எழுத்துக்களை படித்த அனுபவம் இருந்ததினாலும் எங்களை பள்ளிக்கு அனுப்பி கல்வியறிவை கொடுத்தார். அந்த கல்வியறிவு தான் எங்களை எப்பொழுதுமே
4: இந்த நிலைக்கு கொண்டாந்துருக்கிறதும் அந்த கல்வி அறிவு.
5: நிச்சயமாக.
4: சரிங்கம்மா, இப்ப நான் அந்த கேள்வியை கேட்கறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, ஊர் வத்தலகுண்டுன்னு சொல்லிட்டீங்க குழந்தை பருவத்துக்கு அப்புறம். இப்ப 2009 கடைசியா வந்தீங்க. நீங்க குழந்தையா இருக்கும்போது பார்த்த வத்தலகுண்டு எப்படி இருக்கு? அதாவது 2009 நீங்க பார்த்த வத்தலகுண்டோ, இல்ல இன்னைக்கு வத்தலகுண்டு வழியா கொடைக்கானல் வந்தப்போ உங்க ஊரை பார்க்கும் போதோ எப்படி மாறி இருக்கு, எப்படி இருக்கு ஊர்?
5: அந்த ஊர் பிசிக்கலாக நிறைய மாற்றம் பெற்றிருக்கிறது. இருந்தாலும் ஆத்ம ரீதியாக என்னை பொறுத்தவரை எந்த மாற்றமும் இல்லை. ஏனெனில் அந்த ஊரை பார்க்கும்போது நான் எப்படி பார்த்து வளர்ந்தேனோ அந்த காட்சி தான் என் கண்முன் விரியும். ஆகையால் நான் எந்த மாற்றத்தையும் பார்க்கவில்லை. ஏனெனில் மற்ற மாற்றங்களை பார்க்கும்போது எனது கண்கள் குருடாகி விடுகின்றன. என் நான் வளர்ந்த ஊர் எப்படி இருந்ததோ அந்த காட்சியை தான் என் கண்முன் விரிக்கிறது. ஆகையால்
4: மாற்றமே இல்லாத மாதிரி தெரிகிறது.
5: நிச்சயமாக, நிச்சயமாக மாற்றம் இல்லாத
4: என்ன பாடல் கேட்கலாம்?
5: சிறு வயதிலிருந்தே கர்நாடக இசை. எங்களது வீட்டில் சுவர்

0: பாடல்களில் திருக்குறள் எழுதி வைத்திருப்பார் எனது தந்தை. எப்பொழுதுமே கர்நாடக இசை ஒலித்துக் கொண்டே இருக்கும். சுர வரிசைகளை கேட்டு, சரளி வரிசையை கேட்டு, சுரங்களை கேட்டுதான் நாங்கள் வளர்ந்தோம். எனது பெற்றோர்கள் எங்களை ஏழு சுரங்கள் என்று எங்களை அழைப்பார், ஏழு குழந்தைகளையும். ஸோ அதனால் டிஎம்எஸ் சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் வென்றிடுவேன், உன்னை வென்றிடுவேன் என்று பல ராகங்களையும் இணைத்த அந்த பாடலை கேட்க விழைகிறேன்.
1: வென்றிடுவேன், உன்னை வென்றிடுவேன், நிச்சயமா வெல்லலாம். பாடலின் வாயிலாக இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: அம்மா உங்கள் ஊர் வத்தலை கொண்டு ஆங்கில ஆசிரியர் இப்படி சொல்லிட்டீங்க. அப்பா அம்மா அன்பா அருமையாக உங்களுக்கு கல்வி அறிவு கொடுத்து உங்களை வளர்த்துருக்காங்க. அதுவும் பெண் பிள்ளைங்களை எல்லாம் ஐம்பெரும் காப்பியங்கள்னு சொல்லி வளர்த்துருக்காங்க.
1: பெருமையாக பதிவு செய்யுங்க.
0: நான் எங்கள் அப்பாட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இதுதான். இந்த ஒரு விஷயம் வந்து எல்லா நாளும் நான் ஒவ்வொரு சின்ன விஷயம் பண்ணும்போதும் என் தந்தையார் எனக்கு நினைவுக்கு வருவாங்கன்னா எந்த விஷயம் சொல்லுவீங்க?
1: சகிப்புத்தன்மை, பிறரை கடிந்து பேசாமல் இருப்பது, தனக்கு எதிராக பேசுபவரிடம் கூட அன்பான வார்த்தைகளை மட்டுமே பேசுவது, அதை நான் இந்த நிமிடம் வரை பின்பற்றுகிறேன். எனது பள்ளியிலேயே யாரும் என்னிடம், பெற்றோர்களாக இருக்கட்டும் அல்லது நான் பழகும் இடத்திலாக இருக்கட்டும், கடினமான சொற்களை அவர்கள் பேசினால் கூட பதிலுக்கு கடினமான சொற்களை நான் பேசுவது இல்லை. மேலும் அவர்கள் ஏதாவது உதவி என்று வந்தால் அந்த உதவியை நான் எந்த தயக்கமும் இல்லாமல் நான் செய்வேன். இந்த ஒரு பழக்கம் எல்லாம் எங்களது தந்தையார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அவர் இதையெல்லாம் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அதிகார துணையில் எங்களுக்கு எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவர்களை பார்த்து நாங்களாகவே இயல்பாகவே நல்வழியில் நடக்க கற்றுக்கொண்டோம்.
0: இப்ப உங்கள்கிட்ட ஒரு கஷ்டமான கேள்வி கேட்க விரும்புறேன்.
1: கேட்கலாம்.
0: அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா?
1: இருவரையுமே பிடிக்கும்.
0: இது இன்றைய குழந்தைகளையும் எல்லாரும் சொல்ற ஒரு பதில் வந்து ரெண்டு பேரையுமே பிடிக்கும். ஆனா ஆள் மனதில் நீங்க யோசிச்சீங்கன்னு வைங்களேன், யார் மேலேயாவது ஒரு மென்மையான ஒரு இடம் அவங்களுக்குன்னு தனியா ஒதுக்கி இருப்போம்ல, அந்த மாதிரி
1: மென்மையான இடம் நிச்சயமாக நான் என் தந்தைக்கு கொடுக்கலாம். ஏனெனில் 5 பெண் குழந்தைகள் என்று என் தந்தைக்கு நாங்கள் இருந்தபோது எங்களது சுற்றமும் உறவும் நட்பும் எங்களை விட்டு விலகி சென்றனர். ஏனெனில் அந்த காலத்தில் பெண் குழந்தைகள் ஒரு பெரிய சுமையாக பார்க்கப்பட்டனர். சோ விலகி சென்றனர். இருப்பினும் எனது பெண் குழந்தைகளுக்கு

0: நான் கல்வி அறிவை கொடுப்பேன் என்று என் தந்தை மீது அன்புள்ள உறவினர்கள் சொன்ன போதும் கூட, அந்த கிராமத்தை சேர்ந்த பெரியவர்கள் கூறிய போதும் கூட, எங்களுக்கு முறையான கல்வியை எங்கள் தந்தை கொடுத்தார். எங்களது தேவைகளை எந்த குறைவும் இல்லாமல் பார்த்து நிறைவேற்றினார். தனி ஒரு மனிதனாக இத்தனையும் அவர் சாதித்தார். இன்று நினைக்கும் போது அது எனக்கு மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது. ஆகையால் நிச்சயமாக எனது தந்தை சமமாக எனது தாயும் எல்லா விதத்திலும் அவருக்கு உறுதுணையாக இருந்து தனது கடமையை ஆற்றி இருக்கிறார். இருப்பினும் நீங்கள் சொன்னது போல தந்தைக்கு ஒரு படி உயர்வான ஒரு இடத்தை நாங்கள் ஏழு குழந்தைகளுமே அவருக்கு கொடுத்திருக்கிறோம்.
1: கடைசி பெண் பிள்ளைகளுக்கு தந்தை மீது ஒரு தனி பற்று இருக்குன்னு?
0: இல்லை, நீங்கள் அப்படி ஒரு முடிவுக்கு வேண்டாம்.
1: நிச்சயமா ஒரு நகைச்சுவைக்காக தான் நான் பேசினேன். அதை என்னால புரிஞ்சுக்க முடியும். யார்கிட்ட கேட்டாலும் தாயும் தந்தையும் சமந்தான்.
0: நிச்சயமா
1: ஒருவருக்கு ஒருவர், ஆமா, ரெண்டு கண்கள் மாதிரி. சரி, இந்த தருணத்துல என்ன பாடல் கேட்கலாம்?
0: எனது தந்தைக்கு தாய்க்கும் மிகவும் பிடித்த வீணை கொடியுடைய வேந்தனே என்ற ஒரு பாடலை நான் கேட்க விழைகிறேன்.
1: வீணை கொடியுடைய வேந்தனே. உங்களுடைய தாய் தந்தையருக்கும் விருப்பத்துல அவங்களுக்கு பிடித்த பாடல் இதோ. நீங்க கேட்டு வானொலியில ஒளி உலாவரருக்கு இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: காலங்களை குறித்து பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம். தயவு செய்து பதிலும் இசை ரூபமாகவே வர விரும்புகிறோம். காலையில் பாடும் ராகம் என்னவோ?
1: உச்சி வேளை ராகம் மபதரபமரி கமரி தனிதபாமரபனி கமரி தனி தாரங்கா.
0: மாலையில் பாடும் ராகம் குணங்களை குறிக்கும் ராகங்களை கேட்க விரும்புகிறோம். இரக்கம் பற்றிய ராகம் என்னவோ?
1: பாதனி பமகம பதனி ததப மகரி கமகரி பமகனி நாமரி.
0: மகிழ்ச்சிக்குரிய ராகம்
1: ததம பனி பமகம பனி தரிதிதரிதி பபனி பபமகம தன்யாதி.
0: யுத்த ராகம்
1: தப்ப

0: பாக்களை ஏற்ற பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம் அப்பா. வெண்பா பாடுவது எந்த ராகத்தில் இருக்க வேண்டும்? அகவர் பாட தாழிகைக்கு
1: மாநிலி மாத பாமகரி கல்யாணி.
2: சுவாமி, கைலிநாதனை தங்கள் கானத்தால் கவர்ந்த ராகம்

மகரி தப மகரி தப மகனி தப சாணி தப மக பதசாம்போதி தாரி தாரி தாரி தானி தப தாம்போதி பரரி தனி தப.

0: அம்மா, நீங்கள் பேசுகிறப்ப உங்கள்கிட்ட ஒரு ஆற்றல் குரலின் வழியாக தெரியுது. நல்ல ஒரு ஆற்றலோட ஒரு மகிழ்வோட பேசுகிறீங்க. வானொலி கேட்குற வழக்கம் உண்டா உங்களுக்கு?
1: நிச்சயமாக உண்டு.
0: எப்போ இருந்து கேட்குறீங்க
1: வானொலி? எனது நினைவுக்கு எட்டிய வரையில் நான் 2ஆம் வகுப்பு படித்ததிலிருந்து கேட்கிறேன். எனது தந்தை அப்பொழுது ஒரு புதியதாக ஒரு வானொலி பெட்டி வீட்டுக்கு வாங்கி வந்தார். 5ஆவது படிக்கும்போது ஒரு டேப் ரெக்கார்டர் என்று சொல்வோமே, அது வாங்கி வந்தார். இவை 24 மணி நேரமும் எங்கள் வீட்டில் ஒலித்து கொண்டே இருக்கும். தூய இசை சம்பந்தமான பாடல்கள் அதில் ஒலித்து கொண்டே இருக்கும். இதை கேட்டு கேட்டு வளர்ந்தது நல்ல தமிழ் மீது ஒரு பற்றை எங்களுக்கு கொடுத்தது என்று தாராளமாக கூறுவேன்.
0: வானொலி நிகழ்ச்சி நீங்க சொன்னீங்க, 2ஆம் வகுப்புல இருந்து வானொலி கேட்கிறேன். இப்ப வர வானொலி கேட்குறீங்களா?
1: இப்பொழுது கேட்பதற்கு எனக்கு அதிகமாக நேரம் என்னை அனுமதிப்பதில்லை. 8 to 6 அப்படின்ற ஒரு சக்கரத்துக்குள் இருப்பதால் அது முடிவதில்லை. இருப்பினும் சில நேரங்களில் ஆன்லைன் வழியாக நான் கேட்பதுண்டு.
0: இப்போ சமீபத்தில் கேட்க முடியல. அதற்கு முன்னாடி நீங்கள் கேட்டப்ப உங்களுக்கு மனம் கவர்ந்த நிகழ்ச்சி, அப்படி ஏதாவது ரசித்த நிகழ்ச்சி இருக்கா?
1: இல்லை, நான் பொதுவாக நேர்களுடன் உரையாடி நீங்கள் நடத்தும் அனைத்து விதமான நிகழ்ச்சிகளுமே எனக்கு பிடிக்கும்.
0: மனம் கவர்ந்த ஒரு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர், அந்த மாதிரி யாராவது நிகழ்ச்சி அறிவிப்பாளர், அப்படி யாராவது குரல் கேட்டு நல்ல குரல்ல பேசுறாங்களே அப்படின்னு தோணி இருக்கா?
1: எனக்கு மதுரை வானொலியில் பூரணகுமார் என்பவரது குரலை நான் கேட்டிருக்கிறேன். அதில் ஒரு காத்திரம் இருக்கும், ஒரு கம்பீரம் இருக்கும். அவரது அறிவிப்புகள் எனக்கு மிகவும் பிடிக்கும்.
0: ஆக வானொலியை ரசிச்சும் கேட்டிருக்கீங்க என்ன தெரியுது.
1: நிச்சயமாக, நிச்சயமாக.
0: சரி, இந்த தருணத்தில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: இந்த பாடலை நான் எனது அன்னைக்கு சமர்ப்பிக்கிறேன். 10 மாதம் சுமந்திருந்து பெற்றாள், பகல் இரவாய் விழித்திருந்து வளர்த்தாள், வித்தகனாய் கல்வி பெற வைத்தாள் என்ற அந்த பாடலை நான் கேட்க விழைகிறேன்.
0: உங்களோட விருப்பத்தில் எல்லா அம்மாக்காகவும் இந்த பாடலை நம்ம கேட்கலாம்.
1: நிச்சயமாக
0: இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5 விருந்தினர் விருப்பம்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: இசையின் முகவரி கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் விருந்தினர் விருப்பம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மதுரை ஆசிரியர் ஆர். தேன்மொழி அவர்கள்.
2: அம்மா, இப்ப நீங்க சொன்னீங்க படிப்பறிவு, வானொலி கேட்கறது, இந்த மாதிரி ஆங்கில ஆசிரியை தமிழ் மீது நாட்டமும் வானொலி கேட்டு வந்திருக்கு அப்படின்றத கொஞ்சம் உணர முடியுது. அது மாதிரி நிறைய இடத்துல தந்தை அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி அவங்களோட ஈர்ப்புலையும் தமிழ் மீது பற்று வந்திருக்கு. ஆங்கில ஆசிரியைன்றது அந்த இடத்துல ஆங்கிலம் ஏன் எடுத்தீங்க? ஆங்கிலம் படிக்கிறதுக்கான ஆசை எப்படி வந்தது? ஆசைப்பட்டு தான் எடுத்தீங்களா? காரணம் சொல்ல முடியுமா?
3: காரணம் எதுவுமே இல்லை. எனக்கு கிடைத்தது எடுத்தேன், படித்தேன். அதை படிப்பதும் அதில் கட்டுரைகள் எழுதுவதும் எனக்கு எளிதாக இருந்தது. ஆகையால் நான் பிஏட் ஆங்கிலமே எடுத்து படித்து விட்டேன். எனக்கு வேறு ஒரு காரணம் எதுவும் இல்லை.
2: படிக்கும் போது ஆங்கிலத்தை கடினமா உணர்ந்திருக்கீங்களா?
3: நிச்சயமாக இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக அது ஒரு மொழி. சோ மொழி நமக்கு எதுவாக இருந்தாலும் நமக்கு பிடித்திருக்கும். ஒரு மொழியாக அதை நான் படித்தேன். எந்த சுமையாக நான் உணர்ந்ததில்லை.
2: ஆங்கில மொழியில நீங்க நிறைய காப்பியங்கள் அந்த மாதிரி படிச்சிருப்பீங்க, நிறைய கவிதைகள் போயம் சொல்லுவோம். இதுல உங்களுக்கு மனம் கவர்ந்த எழுத்தாளர் ஆங்கிலத்துல நல்ல அருமையான வரிகளோட மனத்தை இப்படியும் கவர முடியுமா அப்படின்னு?
3: எனக்கு ஆங்கிலத்தில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் ரெக் என்ற நாவல் எனக்கு மிகவும் பிடிக்கும். அது நான் படித்திருக்கிறேன். வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் த ஹெட் இஸ் ஹெல்ட் ஹை என்று வரும் அந்த பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும்.
2: நிறைய புஸ்தகம் வாசிப்பீங்கன்றதையும் இதன் மூலமா உணர முடியுது. வாசிப்பீங்களா நிறையா?
3: ஆங்கிலத்தில் நான் நிறைய வாசிப்பது இல்லை, ஆனால் தமிழில் வாசிப்பேன். ஆங்கிலத்தில் அவசியத்திற்காக நான் நிறைய படித்திருக்கிறேன். ஆர்வமாக படிப்பது தமிழ் புத்தகங்கள் தான்.
2: சரிங்கம்மா, இப்போ என்ன புஸ்தகம் வாசிச்சீங்க, உங்களுக்கு பிடித்த புத்தகம்னு அடுத்த கேள்வியை முன்வைக்க தயாராக இருக்கோம். ஆனால் உங்களோட விருப்ப பாடலை நீங்கள் முன் வச்சிங்கன்னா அதை கேட்டுட்டு அடுத்த கேள்விகளை முன்வைக்கலாம்.
3: வரலாற்று புதினங்கள், வரலாற்று நாவல்கள் என்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். ஏனெனில் அந்த ஒரு நாவலை நாம் படிக்கும்போது அது நம்மை அந்த காலகட்டத்திற்கே அழைத்து செல்லும். அந்த ஒரு தன்மை வரலாற்று நாவல்களுக்கு இருக்கிறது. நான் மிகவும் விரும்பி படித்தது கல்கி அவர்கள் எழுதிய பார்த்திபன் கனவு, பொன்னியின் செல்வன். அந்த பார்த்திபன் கனவு படமாக்கப்பட்ட விதம் நான் படித்திருக்கிறேன். அதற்காக அந்த தயாரிப்பாளர்கள் அவர்கள் போட்ட உழைப்பை எல்லாம் படித்திருக்கிறேன். ஸோ நான் எனக்கு மனதுக்கு மிகவும் ஒரு பிடித்தமான ஒரு பாடல், பழகும் தமிழே பார்த்திபன் மகனே என்ற பாடல்.
2: ஜெமினி கணேசன் நடிச்சிருப்பாங்க.
3: ஜெமினி கணேசன், வைஜெயந்தி மாலா நடித்த அந்த பாடல் கேட்க விழைகிறேன்.
2: உங்களோட விருப்பத்துல பார்த்திபன் கனவு நாவலை தழுவிய படத்துல இருந்து பாடல் ஒளிபரப்பாக இருக்கு. இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5 விருந்தினர் விருப்பம்.

0: நீங்கள் பள்ளியில் ஒரு ஆங்கில ஆசிரியராக வேலை செஞ்சிட்ருக்கீங்க, அதுவும் காலையில் 8 மணிலேருந்து 6 மணி வரை உங்களுடைய வேலை நேரம் முழுவதுமே பள்ளிக்காக அர்ப்பணிக்கப்படுகிறது உங்களுடைய நேரம். பள்ளியில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சவாலும் சொல்லுங்கள், சந்தோஷமான நிகழ்வும் சொல்லுங்கள். ஏன்னா பள்ளினா அதற்கான மாணவர்களுக்கான அழுத்தமும் இருக்கும், அதுவும் ஆங்கிலோன்றப்ப நம்மளுடைய சமுதாயத்தில் இப்போ ஆங்கில வளர்ச்சி இருக்குது. ஆனால் நீங்கள் ஆசிரியராக ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் சந்தித்த சவால், மகிழ்வான தருணம் உங்கள் பணியில்?
1: சந்தித்த சவால் என்று எதுவுமே இல்லை. நான் அது 1ஆம் வகுப்பு மாணவனாக இருக்கட்டும், 10ஆம் வகுப்பு மாணவனாக இருக்கட்டும், அந்த மாணவனின் நிலைக்கு இறங்கி நான் பாடம் நடத்துவது வழக்கம். எப்படி விளக்கினால் அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்பதில் எனக்கு தெளிவான ஒரு நோக்கு உண்டு. ஆகையால் அதை நான் பின்பற்றுவதால் எனது மாணவர்கள் எளிதாக எனது பாடங்களை, இலக்கண பகுதியாக இருக்கட்டும் பாடப்பகுதியாக இருக்கட்டும், புரிந்து அதன்படி படித்து விடுவார்கள். ஆகையால் நான் சுமையாக எதையும் எண்ணியதில்லை. மகிழ்வான விஷயம் என்பது எனது பெற்றோர்கள் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை. இவர்கள் கையில் ஒப்படைத்திருக்கிறோம், அவர்கள் நம் குழந்தையை நன்கு படிக்க வைத்து விடுவார்கள் என்று எனது மாணவர்களுடைய பெற்றோர்கள் என் மீது வைத்திருக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுப்பது.
0: நல்ல அனுபவமாகவும் இருக்கு, ஏன்னா அதுதான் அந்த வேலையோட நிறைவும் மன அமைதி மன நிம்மதி எல்லாமே தரக்கூடிய விஷயம்.
1: நான் எப்பொழுதுமே இந்த லேட் ப்ளூமர்ஸ் என்று சொல்வார்கள் இல்லையா, மிகவும் மெதுவாக படிக்கக்கூடிய கற்றல் என்பது மிகவும் மெதுவாக இருக்கக்கூடிய மாணவர்களை நான் அதிகமாக கண்காணிப்பேன். அவர்களது வளர்ச்சியை நான் ஒவ்வொரு முறையும் அவதானித்துக் கொண்டே இருப்பேன். ஆகையால் அந்த மாணவர்களையும் நான் படிக்க வைத்து மதிப்பெண்கள் எடுக்க வைத்து விடுவதால் பெற்றோர்களுக்கு இந்த நம்பிக்கை என் மீது வந்திருக்கிறது, அது எனக்கு மகிழ்வை கொடுக்கும்.
0: சரிங்கம்மா, இப்ப நம்ம இந்த பாடல் கேட்டோம் நம்ம பார்த்திபன் கனவுல இருந்து. அப்ப அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், என்ன புத்தகம் வாசிக்கிறீங்கன்னு கேட்கலான்னு. வாசிக்கும் பழக்கம் இருக்குமா? இப்ப தமிழ்ல நிறைய வாசிப்பேன் அப்படி சொன்னீங்க, உங்களுக்கு மனம் கவர்ந்த நாவல் பார்த்திபன் கனவு சொல்லிட்டீங்க, வரலாற்று நாவல்கள் சொல்லிட்டீங்க, அதை தவிர்த்து வாசிச்ச புத்தகம்?
1: மனம் கவர்ந்த புத்தகம் என்பது சோ ராமசாமி அவர்கள் எழுதிய மகாபாரதம் பேசுகிறது, வால்மீகி ராமாயணம். இது இரண்டும் மனதிற்கு மிகவும் பிடித்த புத்தகங்கள்.

0: இந்து மகாசமுத்திரம், இதையெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் நான் எடுத்து வாசித்து கொண்டே இருப்பேன். ஒவ்வொரு முறையும் அது எனக்கு புதிதாக தோன்றும், ஆகையால் திரும்ப திரும்ப அதை வாசித்து கொண்டே இருப்பேன்.
1: அது ஒரு சில புத்தகங்கள் அந்த அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்த பிறகும் புதுமையாகவும் ஒவ்வொரு நாளும் புதுசா தெரியும். சரி, இந்த தருணத்துல என்ன பாடல் கேட்க விரும்புறீங்க உங்களோட விருப்பத்துல?
0: சிவனின் 64 திருவிளையாளர்களை விளக்கும் அந்த பாடல் ஒரு நாட்டிய பாடல் தான். ஆடல் காணீரோ என்ற பாடலை கேட்க விளைகிறேன்.
1: ஆடல் காணீரோ பாடலை கேட்டீரோ அப்படின்னு நம்ம கேட்டுடலாம்.
0: நிச்சயமாக
1: உங்களோட விருப்பத்துல பாடல் வானொலியில காற்று அலைகள்ல மலர இருக்கு. கோடை பண்பலை 100.5 விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: அம்மா நம்ம இவ்வளவு நேரம் பேசணும், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். உங்ககிட்ட பேசினப்ப என்ன ஒரு விஷயம் புரியுதுன்னா, வத்தலகுண்டுல இருந்து மதுரை வந்தாலும் ஊர் மீதான பற்று, படிக்க வைத்த பெற்றோர்கள் மீதான இருக்கக்கூடிய மரியாதை பக்தி உணர்வை நம்மளால உணர முடியுது. அந்த மாதிரி செய்யக்கூடிய வேலையில இருக்க ஒரு மகிழ்வை உணர முடியுது பேசுற விதத்துல இருந்து. இன்றைய சூழல்ல இன்றைய நிலையில இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு ஆங்கில ஆசிரியையா என்ன சொல்வீங்க? பொதுவாக இப்போ பார்த்தோம்னா ஒரு சின்ன குழந்தையாக இருக்கட்டும், பிறந்து ஒரு 3 மாத குழந்தையிலிருந்து ஒரு 6 வயது குழந்தை வர கையில் அலைபேசி வச்சுட்டு அந்த விரல் மேலே போயிட்டே இருக்குது. தேய்த்த கைகளும் பார்த்து பார்த்து சலிக்காத கண்களுமாக தான் இருக்குது. இந்த மாதிரியான சூழல் இப்போ இந்த காலத்தில் இருக்குது. ஒரு ஆங்கில ஆசிரியையாக உங்கள் காலத்தை ஒப்பிட்டு இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு, பெற்றோர்களுக்கு என்ன விஷயம் சொல்வீங்க?
1: இந்த செயலியை குழந்தைகள் கையாளக்கூடாது என்றால் பெற்றோர்கள் முதலில் அதை நிறுத்த வேண்டும். ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் என்று நாம் கூறுகிறோம் அல்லவா, அதற்குத்தான் இன்று குழந்தைகள் மிகவும் அடிமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பெற்றோர்களே என்னிடம் கூற நான் கேட்டிருக்கிறேன். இதற்கு பெற்றோர்கள் மிகுந்த தியாகம் செய்ய வேண்டும். அந்த குழந்தை எப்பொழுது தனது படிப்பு, தனது எதிர்காலம் இதுதான் மிகவும் முக்கியம் என்ற எண்ணத்தை எப்பொழுது அந்த குழந்தை பெறுகிறதோ அதுவரை பெற்றோர்கள் இந்த தியாகத்தை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். மிகவும் சாதாரண அலைபேசியை அவர்கள் உபயோகிக்கலாம். அலைபேசி உபயோகிக்கக்கூடாது என்பதை நாம் இந்த தருணத்தில் கூற இயலாது. ஆனால் மிகவும் எளிமையாக இருக்கிற வெர்சனை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த மாதிரி இருக்கிற மொபைல் போன்களை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி தொலைக்காட்சியில் குழந்தைகள் படிக்கும் நேரத்தில் பெற்றோர்கள் பார்த்து கொண்டு இருப்பது நிச்சயமாக அவர்களது கற்றலை நிறைவுபடுத்தாது. ஸோ அந்த தியாகங்களெல்லாம் பெற்றோர்கள் செய்தால் நிச்சயமாக அந்த குழந்தைகளுக்கு இது படிப்பது என்பது ஒரு தினசரி கடமையாகும், பிறகு அது பழக்கமாகிவிடும். ஸோ அந்த பழக்கத்தை அந்த குழந்தைகள் பெறும் வரை பெற்றோர்கள் இந்த தியாகங்களை செய்தால் நிச்சயமாக அந்த குழந்தை எல்லா விஷயங்களிலுமே ஒரு சாதனையாளராக வளரும்.
0: குழந்தை நல்லா வரணும்னா தியாகம் பெற்றோர்கள் பண்ணியே ஆகணும்,
1: நிச்சயமாக செய்தாக வேண்டும்.
0: சரி, நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா என்ன பாடல் கேட்க இருக்கீங்க?
1: ஒரு முருகன் பாடல், மனமே முருகனின் மயில் வாகனம் என்ற ஒரு பாடல், ராதா ஜெயலட்சுமி அவர்கள் பாடியது. அந்த குரலுக்காகவும் அந்த பாடலின் வரிகளுக்காகவும் நான் இதை கேட்க விழைகிறேன்.
0: நீங்க அருமையா பாடுறீங்க. முதல் பாடலே நீங்க உங்களோட குரல்ல கேட்டோம், ஒரு 2-3 வரிகள் எங்களுக்காக பாட முடியுமா?
1: நிச்சயமாக. மன

0: அம்மா, இந்த விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. கோடை பண்பலை நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள், வணக்கம், நன்றி.
1: நன்றி, மிக்க நன்றி. நிலையத்திற்கு நன்றி. இந்த வாய்ப்பை அளித்த வானொலி நிலையத்திற்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். எனது வாழ்வில் முக்கிய அங்கம் வகித்தது வானொலி. இன்று என்னால் அதை கேட்க முடியாவிட்டாலும் எனது வாழ்க்கையில் பெரும்பகுதியை நான் செலவழித்தது வானொலி கேட்டுதான். நான் வளர்ந்தது வானொலி கேட்டுதான். ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் வழங்கியதற்காக நான் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: கானகங்கை உங்கள் கோடை பண்பலையில் இதுவரை இசை நடைபோட்டு இனிதாய் நிறைவு பெறுகிறது விருந்தினர் விருப்பம். தன் எண்ணங்களால் வண்ணங்கள் சேர்த்து வனப்புமிகு இசை தேர்வுகளை தந்து இதுவரை நம்மோடு பயணித்தார் மதுரை ஆசிரியர் ஆர். தேன்மொழி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு மயிலப்பன். கணினியாக்கம் Y. முகமதலி. நன்றி, வணக்கம் நேர்களே.

இளைப்பார நினைக்கும் உள்ளமும் இமையும் இருளோடு பேசுமுன் இதையும் விரும்பிய பாடலை கேட்டால் கேட்போம். கூடை பண்பலையின் 1.5 நினைவே சுகம். இன்னைக்கு வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி பாயும் ஊர், சொன்னதும் இனிக்கும் அல்வா கிடைக்கும் ஊர், தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற நெல்லையப்பர் கோவில் உள்ள ஊர். அங்குள்ள தேர்தான் இந்தியாவில் 2வது பெரிய தேர். அழகா அன்பா வட்டார வழக்கில் தனக்குன்னு தனித்துவமாக பேசக்கூடிய நம்ம திருநெல்வேலி மக்களின் விருப்ப பாடல் கொடுக்கும் நேரம் நினைவே சுகம். வாங்க திருநெல்வேலி அன்பர்களே, 0-45-42 என்ற முன் இணைப்போடு 24-24-24 அறிமுக நேயர்களும் 24-24-29 பொதுவான நேயர்களும் வரலாம். உங்களுடன் லக்ஷ்மி.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். நான் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் வட்டம் பார்க்கலின் வசனா பேசுறேன். நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் மேடம். உங்களுக்கும் நிலையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் நம் நேயர்கள் அனைவருக்கும் தெய்வீக நல்வாழ்த்துக்கள் மேடம்.
0: உங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். என்ன பாடல் கேட்கலாம்?
1: நானே ராஜா நானே மருந்து மயங்கி நேம் சொல்ல தழுங்கினே அந்த பாட்டு பண்ணுங்க மேடம்.
0: பாடல் கேட்டுருவோமா?
1: நன்றி மேடம்.
0: நன்றிங்க.
1: நன்றி.

0: இரவு பொழுதை இதமாய் ரசிப்போம். இது நம் கோடை பண்மலையின் 100.5 நினைவே சுகம். திருநெல்வேலி மாவட்ட நேயர்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இனிப்பில் காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: அன்பான அறிவிப்பாளருக்கு இன்றைய இரவு வணக்கம் கூறுவது திருநெல்வேலி மாவட்டம் சேரமாதேவி வட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்டம் அருகே வீரநல்லூர் கருணாநிதி.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: நெஞ்சின் ஆடும் பூ படத்துல ஒரு மூவுடன் கதை சொன்னான்.
0: பாடல் கேட்டுருவோமா?
1: மேடம் நம்ம பண்பலைக்கு உதயவிலா நல்வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். நான் இங்கே உள்ளவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நல்வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன், சரிங்களா?
1: நன்றிமா, சந்தோஷமா.
0: நன்றிங்க.

நேய உறவுகளின் விருப்பப்பாடலோடு கேட்டு ரசிப்போம். இது நம் கோடை பண்மலை 100.5 நினைவே சுகம். திருநெல்வேலி மாவட்ட நேர்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம். நேயரோட இணைப்பில் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது. அவங்க கேட்ட பாடல் கொடுத்துருவோம்.

0: இரவு பொழுதை இதமாய் ரசிப்போம். இது நம் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். திருநெல்வேலி மாவட்ட நேயர்களோட பேசிட்டு இருக்கோம். இப்ப இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம். திருநெல்வேலி டவுன் கல்லணை திருநடராஜ்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க
1: மேடம்? இந்த இங்க நிலைப்பூர் கோயில் தேர் திருவிழா நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை, மிக விருத்தியா நடக்கும்.
0: சரிங்க.
1: நேயர்கள் எல்லாம் வந்தாங்க நல்லா இருக்கும்.
0: நேயர்கள் எல்லாரும் வந்தா நல்லா இருக்குமா? நேயர்கள் மட்டும் வந்தா போதுங்களா?
1: நீங்க அறிவிப்பாளர் எல்லாருமே வாங்க.
0: சரிங்க. என்ன பாடல் கேட்கலாங்க?
1: நிறையவே கொடுத்தா நல்லா இருக்கும்.
0: நன்றிங்க.

0: நேரம் இரவு 10:22. நாம் கேட்டு ரசிச்சு கொண்டிருக்கோம் நினைவே சுகம். இப்ப இணைப்பில் காத்திருக்கும் திருநெல்வேலி மாவட்ட நேயர், வருக. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். திருநெல்வேலி தச்சநல்லூர் பகுதியில இருந்து லட்சுமணன் பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: மௌன ரகம் படத்துல இருந்து மன்றம் வந்த தென்றலுக்கு
0: பாடல் கேட்டுருவோமா?
1: எல்லா நேயர்களுக்காகவும்
0: பாடல் கேட்டுருவோமா?
1: கேட்டுருவோம் மேடம்.
0: நன்றிங்க.
1: நன்றி.

0: இதய மகிழ கேட்டு ரசிப்போம். நமக்குடைய பண்மலையின் 100.5 நினைவே சுகம் திருநெல்வேலி மாவட்ட நேயர்களோடு பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இணைப்பில் பாடல் கேட்டு காத்திருக்கும் நேயர், வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். திருநெல்வேலி மாவட்டம் கட்டபொம்மை நகர்லேருந்து வீடாவது பேசுகிறேன். உள்ளம் படத்துலேருந்து காலை சென்றல் பாடி வரும் அந்த பாடல் வணங்குகிறேன்.
0: பாடல் கேட்டுருவோமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி
1: மேடம்.
0: நன்றிங்க. நன்றி.

0: கேட்டு ரசிப்போம். இது நம் கோடி பன்மலை 100.5 நினைவேசுகும் திருநெல்வேலி மாவட்ட நேயர்களோடு வளம் வந்துட்டுருக்கு. இப்போ இணைப்பில் இணையும் நேயர், வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் திருநெல்வேலி சிஎம்ஜப்ரம் வந்து விஷம் அப்பானதுதான். எனக்கு பாட்டு வாசியாக நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம்.
0: பாடல் கேட்டுருவோம்மா.
1: கேட்டுருவோம்.
0: நன்றி. எல்லாருக்காகவும் கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றி.

0: நேய உறவுகளின் விருப்பப்பாடலோடு கேட்டு ரசிப்போம். கொடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இப்ப விருப்பப்பாடல் கேட்டிருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கங்க, பேர் சொல்லுங்க.
1: திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சீவலப்பேரூர் அண்ணா நகர்ல பெருமாள்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: வான்மதி படத்திலிருந்து வைகரையில் வந்தது என்ன வான்மதி
0: பாடல் கேட்டுருவோமா?
1: நன்றி மாட்டேன்.
0: நன்றிங்க.
1: நன்றி.

0: இதே மகிழ கேட்டு ரசிப்போம். இது நம் கொடை பன்மலையின் நூறுப்புளியாண்டில் நினைவே சுகம் திருநெல்வேலி மாவட்ட நேயர்களோட பேசிட்டு இருக்கோம். இப்ப இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையிலிருந்து முக்கேஸ்வரன் பேசுறேன் மேடம். இன்னிசை கச்சேரியை ஒழித்து கொண்டு கோடை பண்பலைக்கு இளைஞர் வணக்கம். எனக்கு வந்து நாட்டம் படத்தை வந்து புட்டா பாக்கு மேடம்
0: பாடல் கேட்டுருவோமா?
1: கேட்டுருவோம் மேடம்.
0: நன்றிங்க.

0: இணைவும் கொடிப்பன்மலை 100.5 நினைவே சுகம். இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்ட நேயர்களோட பேசிட்டு இருக்கோம். இப்ப இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்,
1: சோமசுந்தரி மேடம்,
0: எங்கிருந்து பேசுறீங்க? எங்க இருந்துங்க? சரிங்க, என்ன பாடல் வேணும்? பாடல் கேட்டலாமா? நன்றிங்க, நன்றிங்க.

கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பன்மலை 100.5 நினைவே சுகம். ஏறத்தால நிகழ்ச்சியோட நிறைவான தருணத்துக்கு கூட வந்துட்டோம். இப்போ நிகழ்ச்சியில் நிறைவாக நம்ம கூட பாடல் கேட்கும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் ஏதோ தகராறு இருக்குது. சரி, பரவாயில்ல. நிகழ்ச்சியோட நிறைவான தருணத்துக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் லக்ஷ்மி. நன்றி நேயர்களே.

0: முடியும்.
1: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்,
2: சபாஷ்
1: கவிதை.

இரவின் குளுமையில் மேகத்திரைக்குள் மதி தன்னை ஒழித்து கொண்ட இவ்வேளையில் இமைத்து கலைத்த விழிகள் சற்று இளைப்பார இசை வழி இனிய தாளாட்டா இது இரவு சிறகு. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறேன் வினோ. இனிய இரவு வணக்கம் நேர்களே.

இரவு இதமாக, உறக்கம் சுகமாக, நாளைய பொழுது நலமாக அமையட்டும் என வாழ்த்தி நிறைவுக்கு வருகிறது இரவு சிறகு. மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 11 மணிக்கு.

நமது கோடைப்பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நிகழ்ச்சி பூக்கள். காலை 5 மணிக்கு அருள் மாலை. காலை 6 மணிக்கு கேட்கலாம் வசந்த விடியல். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேனாஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 கேட்கலாம் அனில் பாஸ்தாவின் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். காலை 7 மணிக்கு கேட்கலாம் சுகமான காலை. 7:20 பாட்டும் பதமும். 7:35 கேட்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் செட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்வி விமென்ஸ் இனவேரின் இன்று அன்று. காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். நாளை தென்காசி மாவட்ட நேயர்களுக்காக 8:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 கேட்கலாம் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் பாஸ்தாவின் வானவில். நாளை பசும்பொன் பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் கே சுஜாதா கந்தசாமி அவர்கள். காலை 10 மணிக்கு திரை உலக கலை பயணம். நாளை திரைப்பட நடிகர் மற்றும் நாட்டுப்புற கலைஞர் சித்திரசேனன் அவர்களை சந்திக்கிறது நிகழ்ச்சி. 10:50 கேட்கலாம் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை. நாளை விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பழைய பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து. நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம். நாளை நாங்களும் நடிப்போம்ல. 12:20 கேட்கலாம் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை. 12:55 செம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவள்ளி. பகல் 1 மணிக்கு கேட்கலாம் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2:15 கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள். பிற்பகல் 2:30 வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்கிறார்கள் நாமக்கல் தவஸ்ரீ மற்றும் நாமக்கல் காளீஸ்வரன் அவர்கள். நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள். 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளை நாமக்கல் ATC ராஜு அவர்களின் தெரிவில். 3:10 கேட்கலாம் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு கேட்கலாம் அனில் பாஸ்தா தாராபுரம் விஎஸ்

0: சூரியன் பிராண்ட் அரிசியின் விடுகதை வண்ணத்தூரிகை. 4:30 கேட்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் செடிகள் டிராயர்களின் விடுகதை வண்ணத்தூரிகை. 5:00 சித்திர செவ்வானம். 5:10 கேட்கலாம் பந்தாடும் பந்தாட்டம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். 6:00 கதம்ப மலர்கள். 6:05 கேட்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் செடிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பண்ணையும் பசுமையும். இயற்கை வழி விவசாயம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தஞ்சாவூர் வேளாண் நிபுணர் பெரியசாமி வெங்கடேசன் அவர்கள். 7:00 கேட்கலாம் சிறப்பு வாழ்த்து தென்றல். 8:00 இளமை பேசுகிறது. 4:00 ஆனா ஆவண்ணா குண்டக்க மண்டக்க விளையாட்டுகளுடன். 9:00 கொடை தென்றல். 10:00 நினைவே சுகம். 4:00 சிவகங்கை மாவட்ட நேயர்களுக்காக. 11:00 இரவு சிறகு. இவையாவும் நமது கோடைப்பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நிகழ்ச்சி பூக்கள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் தகையணங்குறுத்தல் குரல் எண் 1087.

இந்த பெண்ணின் மார்பின் மேல் இட்ட மாறாப்பு மத யானையின் முகத்தின் மேல் இட்ட முகபடாம் போன்றது. குறள் எண் 1087 அதிகாரம் தகை அணங்குறுத்தல்.

0: இந்த பெண்ணின் மார்பின் மேல் இட்ட மாறாப்பு மத யானையின் முகத்தின் மேல் இட்ட முகபடாம் போன்றது. குறள் எண் 1087, அதிகாரம் தகை அணங்குறுத்தல்.
1: இத்துடன் நமது நிகழ்ச்சிகள் யாவும் இணைதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை அதிகாலை 4:51 தஞ்சை சுற்றுவட்டார நேயர்களுக்காக 101.2 MHz

அதிகாலை நேரம் பனி செந்தும் வேளை, அதில் துளிர்விடும் சின்னஞ்சிறு வண்ண வண்ண பூக்கள், பூக்களின் வாசத்தோடு புன்னகைக்கும் புது மலர்களாக இந்நாளும் மகிழ்விக்கும் இவ்வழகிய நாளின் ஆனந்த நிமிடங்களுடன் உங்கள் புன்னகையும் மலரட்டும், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலை நூற்புள்ளி ஐந்து. இப்பொழுது முதல் எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. தஞ்சை சுற்றுப்பாட்டார நேயர்களுக்காக 101.2 மகத்திலும், அனைத்து நேயர்களும் எமது வழமையான அலைவரிசை 100.5 நியூஸ் ஆன்யர் செயலியிலும் எமது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, சகவருடம் 1948, ஆஷாதம் 3, பரபவ ஆணி 10, 2026, ஜூன் 24, புதன்கிழமை.

அழகிய அமைதியான காலை நேரத்தென்றில் வருடம் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியில் தத்தளிக்கும் இனிய வேளை. அவ்வேளையில் இறைவனின் அருள் தேடி இறைமணம் சேரும் கோடி இன்பம் தரும் அன்பின் அருள் அமுதம் பாட கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.